5:42 நிமிடம். தெய்வீக ராகம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக சிவகாம சௌந்தர்யஸ்தகம், பாம்பே சகோதரிகள் குரலில்.

5:46. தெய்வீக ராகம் நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக சிவன் பாடல்கள் தொகுப்பிலிருந்து எங்கும் சிவமே எனும் பாடல் கே ஜே எஸ்தாஸ் அவர்கள் குரலில்

வணக்கம் நேயர்களே, ஆகாஷவாணி கோயமுத்தூர் எஃப்எம் ரெயின்போ 103 பண்பலை வரிசையில் நமது இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகின்றன. இன்று சக ஆண்டு 1948 ஸ்ராவண மாதம் 26 நாள், பராபவ ஆண்டு ஆடி மாதம் 32 நாள், 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 17 தேதி திங்கட்கிழமை. இந்த நாள் அனைவருக்கும் இனியதொரு மகிழ்வான நன்னாளாக அமையட்டும். நேரம் 5:57.

0: இனி கேட்கலாம் 6 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: நேரம் 6 மணி, தொடர்வது செய்திச் சுருக்கம்.
2: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் திருவாரூரில் உள்ள மத்திய பல்கலைக்கழகத்தின் 11வது பட்டமளிப்பு விழாவில் இன்று பங்கேற்கிறார். முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடுவின் வாழ்க்கை வரலாற்று நூலை அவரது முன்னிலையில் மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் புதுதில்லியில் இன்று வெளியிடுகிறார். பொதுத்துறை வங்கிகள் மற்றும் பொதுத்துறை நிதி நிறுவனங்களின் மூத்த அதிகாரிகள் பங்கேற்கும் 2 நாள் கூட்டத்தை புதுதில்லியில் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று தொடங்கி வைக்கிறார். ரயில் பயணிகளின் பயண அனுபவத்தை மேம்படுத்த அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று ரயில்வே அமைச்சகம் கூறியுள்ளது. பிரிக்ஸ் நாடுகளின் சுற்றுச்சூழல் பணிக்குழு கூட்டம் புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் தீரஜ் சேத் 3 நாள் அரசுமுறை பயணமாக நேபாளம் சென்றுள்ளார். கர்நாடக வனப்பகுதியில் தமிழர்கள் 3 பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக உயர்மட்ட விசாரணைக்குழு அமைத்து தவறு இழைத்தவர்களுக்கு உரிய தண்டனை வழங்கப்பட வேண்டும் என அம்மாநில அரசை தமிழக முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். 4 நாள் இடைவெளிக்கு பிறகு தமிழக சட்டப்பேரவை இன்று மீண்டும் கூடுகிறது. இன்று வருவாய்த்துறை மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கான மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் நடைபெறுகிறது. காவிரி மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவுப்படி தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்க கர்நாடகாவுக்கு உத்தரவிடுமாறு தமிழக அரசு தாக்கல் செய்த மனு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வருகிறது. திருச்சி ஸ்ரீரங்கம் கோவிலில் தயாரிக்கப்படும் அக்காரவடிசல் பிரசாதத்தை சர்வதேச அளவில் கொண்டு செல்ல நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். சிங்கப்பெண் அதிரடிப்படை சார்பில் திருப்பத்தூரில் இணையவழி குற்றங்கள் தடுப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. ராமேஸ்வரம் அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோயிலில் ஆழித் திருவிழாவை ஒட்டி நடைபெற்ற திருக்கல்யாண வைபவத்தில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர். திருவாரூர் நகருக்கு உட்பட்ட மேட்டுப்பாளையம் பகுதியில் 7 வீடுகளில் தீ விபத்து ஏற்பட்டதை அடுத்து தீயணைப்புப் படையினர் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். சென்னை பெருங்குடி மண்டலம் பாலாஜி நகரில் நவீன ஸ்கேட்டிங் மைதானம் அமைக்கப்பட்டுள்ளதாக மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தோனேஷியாவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 51 அதிகரித்துள்ளது.

உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டி புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் தில்லி ஈஸ்ட் பெங்கால் அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 103 கோவை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் இனிய மகிழ்வான காலை வணக்கம். இணைந்திருக்கிறோம் காலை தென்றல். நிகழ்ச்சியின் தொடக்கமாக கேட்கலாம் குரலும் விளக்கமும். டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன் குரல் எண் 111 அதிகாரம் நடுவு நிலைமை. குரல் தகுதி என ஒன்று நன்றே பகுதியால் பார்ப்பட்டு ஒழுகப்பெறின். விளக்கம் அந்தந்த பகுதிதோறும் முறையோடு பொருந்தி ஒழுகப்பெற்றால் நடுவு நிலைமை என்று கூறப்படும் அறம் நன்மையாகும். குரல் தகுதி என ஒன்று நன்றே பகுதியால் பார்ப்பட்டு ஒழுகப்பெறின். விளக்கம் அந்தந்த பகுதிதோறும் முறையோடு பொருந்தி ஒழுகப்பெற்றால் நடுவு நிலைமை என்று கூறப்படும் அறம் நன்மையாகும். கேட்டது குறளும் விளக்கமும். டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன் குறள் எண் 111 அதிகாரம் நடுவு நிலைமை.
1: சான்றோ சிந்தனை கருத்து விளக்கம் வழங்குபவர் விபி தண்டாயுதம் அவர்கள்.
2: வெற்றி என்பது என்ன, தோல்வி என்பது என்ன, இந்த கேள்விகளுக்கான விடைகளை நுணுக்கமாக ஆராயப் போனால் சில இக்கட்டான சூழ்நிலையை காண நேரிடலாம். நமது எதிர்பார்த்தல் ஆவல் ஆசை இவற்றின் அடிப்படையிலும் அளவிலும் தான் வெற்றியின் அளவு அமைகிறது. ஆசையும் இச்சையும் அதிகம் இருந்தால் அது உடையும் போது தோல்வியாக கருதப்படுகிறது. ஆசை நிறைவேறினால் அது வெற்றியாக எண்ணப்படுகிறது. உண்மையில் வெற்றியும் தோல்வியும் இவ்வளவுதானா? வெற்றியையும் தோல்வியையும் சித்திரம் தீட்டும் நம் முயற்சி இன்னும் முழுமையடைந்து விடவில்லை என்றே தோன்றுகிறது. ஆசையின்படி நிறைவேறினால் வெற்றி என்றும் ஆசை நிராசையானால் தோல்வி எனவும் சொல்வது அன்றாட நடைமுறை அர்த்தங்கள். நல்லவை இனியவை உயர்ந்தவை சிறந்தவை தரமானவை ஆகிய நற்குணங்களை கைகொண்டு எண்ணங்களை ஒழுங்குபடுத்தி வாழ்வோருக்கு வெற்றியும் தோல்வியும் சமமாக தென்படுகின்றன. நம் செயலால் பிற நன்மையடையும் போது எடுத்துக்கொண்ட முயற்சிகளால் 4 பேர் பயன்படும் போது அவர்கள் வெற்றி களைப்படிவார்கள். எனவே செயல்களின் தரம் உயர்ந்ததாய் அமையும் போது மட்டுமே அவற்றை வெற்றி வரிசையில் சேர்க்கலாம். நம்பிக்கையே வெற்றியின் முதல் படி. துவளாத மனமும் சரியாத உழைப்பும் இருந்தால் வெற்றியை எய்துவது உறுதி. சோர்வில்லா ஊக்கம் உங்களிடமிருந்தால் உங்கள் வீட்டை தேடி வெற்றி வந்து கதவை தட்டும். ஆக்கம் தருவினாய் சொல்லும் அசைவில்லா ஊக்கம் உடையான் உழை. நம்பிக்கையை கைவிடுத்து சோர்வற்று உழைத்தால் நாம் காணும் கனவு வெற்றி கண்ணாக தோற்றம் தரும். ஒரு வேடன் சொல்கிறான், யானை புலி சிறுத்தை சிங்கம் என்று பெரிய விலங்குகளின் மீதே குறிவைத்து போராட வேண்டும். அதுவே ஆண்மைக்கு அழகு. வெற்றி கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை. இன்னொருவனின் நினைப்போ வேறு மாதிரி. மான் நரி முயல் பறவைகள் என சிறிய அளவில் குறிவைத்தாலும் முழுமையாய் அவற்றை வென்று வீழ்த்திக் கொள்வேன். அதுவே எனக்கு வெற்றி. வெற்றியின் அளவுகோல் ஆளுக்கால் வேறுபடுவதை காணுங்கள். இதில் வெற்றியை சரியாய் கணிப்பது எப்படி? எந்த செயலை எடுத்துக்கொண்டாலும் தெளிவான நோக்கத்துடன் செயல்பட வேண்டும். மறவாமை காலம் தாழ்த்தாமை ஊக்கம் வினைத்திற்பம் இவையே வெற்றியின் படிக்கட்டுகள். இவற்றை கைகொண்டால் அறிய என்று ஆகாத இல்லை. இம்முயற்சிகளை செய்யாமலே தோல்வியை பற்றி கலங்குவது என்ன பயன்? வெற்றி வரும்போது எக்களிப்பும் மகிழ்ச்சி கூத்துமாய் தரிகட்டு அலையாததாலும் தோல்வி வருகையில் தன்னிலை அழிந்து மனம் கலைந்து முகம் சுருங்கி வாழ்தலாலும் என்ன பயன்? இவை இரண்டும் நாம் கவனமாக தவிர்க்க வேண்டியவை. எனவே இயல்புகளை நெறிப்படுத்திக் கொண்டு பேலன்ஸ் ஆஃப் மைண்ட் என்று சொல்லப்படும்

0: சமநிலையை பெற வேண்டும். அதன் மூலம் தோல்வியிலும் வெற்றியிலும் அதிர்வடையாத மனப்பண்பினை பெற வேண்டும். இதுவே மேலும் மேலும் வெற்றி பெற உதவும். என்னால் முடியும், என்னால் இதைவிட பெரிதாயினும் சமாளிக்க முடியும் என்று நம்பிக்கை கொள்ளுதல், வெற்றி வரும்போது தோல்வியால் அடிபட்டோர் வரலாறுகளை எண்ணி பார்த்து மிதமடைதல், தோல்வி வரும்போது வெற்றியால் வரவேற்கப்பட்டவரின் இயல்புகளுடன் ஒப்பிட்டு பார்த்தல், நல்லதே நினைக்கிறேன், நல்லதே நடக்கும் என்று உறுதிப்படுத்தி கொள்ளல், இவை நம்மை வெற்றியை நோக்கி அழைத்துச் செல்லும். கதிரவன் மறையாத பரப்பாக விருந்து உலகத்தின் பேரரசு என்று நின்ற பிரிட்டிஷ் பேரரசுக்கு எதிரணி வகித்து நின்ற காந்தியடிகளின் மனத்திற்பத்தை நினைத்து பார்க்க வேண்டும். அவருடைய மன உறுதியின் விளைகளம் ஒழுங்கும் ஒழுக்கமும் என்பதை நினைத்து பார்க்க வேண்டும். பெறப்போகும் வெற்றியை மனத்தில் சித்திரமாய் வரைந்து கொண்டு முயற்சியில் ஊக்கமாக ஈடுபடுங்கள் என்றார் ஓர் அறிஞர். இது நம் மனத்தை விட்டு அகலாதிருக்குமாக.
1: சான்றோ சிந்தனை. கருத்து விளக்கம் கேட்டீர்கள். வழங்கியவர் விபி தண்டாயுதம் அவர்கள்.
2: கேட்டுக்கொண்டிருக்கிறோம் எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூரில் காலை தென்றல் நிகழ்ச்சியில் இனி பக்தி பாடல்கள் கேட்கலாம். தொடக்கமாக டி எம் சவுந்தரராஜன் பாடியது.

எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூரில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் காலை தென்றல் நிகழ்ச்சி. தரவிருக்கும் பாடல் அருணா சாய்ராம் பாடியது.

நேர்லே நம்ம எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல இன்னைக்கு நாம என்னென்ன நிகழ்ச்சிகள் கேட்க போறோம். மொத பத்தின அறிவிப்பு, காலையில 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நிலைமை விலக, 7:30 யோகமும் மனித மாண்பும் உரை வழங்குபவர் டி ராஜேஸ்வரி அவர்கள், காலையில 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள், பகல் 12 மணிக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் ஆரோக்கியமே ஆனந்தம் டாக்டர் நூருல் அமீன் ஷாகித் அவர்களுடன் நேர்முகம். பிற்பகல் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் முதுகுத்தண்டு அறுவை சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கம் தருகிறார் கோயம்புத்தூர் எலும்பியல் நிபுணர் மருத்துவர் ஹரிகிருஷ்ணா ரகுராஜ் ராமசாமி அவர்கள். 3:30 NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. மாலை 5:02 சித்திரசவானம் நிகழ்ச்சியில் மனிதவள மேலாண்மை ஆலோசகர் முனைவர் எஸ் நரசிம்மன் அவர்கள் பங்குபெறும் நேரலை. இரவு 7:25 ஏறும்போரும் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகள், அதைத் தொடர்ந்து வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் நிகழ்ச்சியில் தடிமரங்கள் என்ற தலைப்பில் தகவல்களை வழங்குகிறார் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே டி பார்த்திபன் அவர்கள். நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர் ஒளிபரப்பாகிற நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள்.

0: விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். இனி கேட்கலாம் விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு மாவட்டத்திற்கான வானிலை சார்ந்த வேளாண் அறிக்கை கேட்கலாம்.
1: வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்து வரும் நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் சில இடங்களில் லேசான மழையும் மற்ற பகுதிகளில் லேசான தூறல் மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 33 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸாகவும் காலை நேர காற்றின் ஈரப்பதம் 75 முதல் 80% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 65 முதல் 70% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 4 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காற்று தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் வரும் வாரத்தில் தூறல் அல்லது லேசான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகமானது மணிக்கு 8 முதல் 10 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும். மேற்கு மலையடிவார பகுதிகளில் சற்று கூடுதலாக மிதமான மழை பெய்யக்கூடும். காற்றின் வேகமானது ஒரு சில சமயங்களில் மணிக்கு 40 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும். அனைத்து பயிர்களுக்கும் மண் ஈரத்தினை பொறுத்து நீர்ப்பாசனத்தினை மேற்கொள்ளலாம். மேலும் போதிய வடிகால் வசதி மேற்கொள்ள வேண்டும். எதிர்பார்க்கப்படும் தூறல் மழையினை பயன்படுத்தி நடவு செய்து 45 நாட்களான கார்பருவ நெல்லுக்கு 2வது மேலோரமாக யூரியா 25 கிலோ மற்றும் பொட்டாஷ் 10 கிலோ இட வேண்டும். எதிர்பார்க்கப்படும் மழையினை பயன்படுத்தி ஆடிப்பட்ட மக்காச்சோளத்தினை இரவையில் விதைக்க உகந்த காலமாகும். மழை எதிர்பார்க்கப்படுவதால் சால் முறை விதைப்பினை மேற்கொள்ள வேண்டும். மழை இல்லாத சமயங்களில் நிலக்கடலைக்கு களை எடுக்க வேண்டும். காற்றின் ஈரப்பதம் அதிகமாக காணப்படுவதால் நிலக்கடலையில் டிக்கா இலை புள்ளி நோய் வர வாய்ப்புள்ளது. விவசாயிகள் வயலை நன்கு கண்காணித்து தாக்குதல் காணப்பட்டால் 1 ஹெக்டேருக்கு கார்பன்டெசிம் 500 கிராம் அல்லது மாங்கோசெஃப் 1000 கிராம் என்ற அளவில் கலந்து தெளித்து கட்டுப்படுத்தவும். மழையுடன் காற்றின் வேகமும் 10 கிலோமீட்டர் வரையிலும் காணப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலான கரும்பினில் தோகை உரித்து விட்டம் கட்ட வேண்டும். மேலும் தண்ணீர் பாய்ச்சுவதை தவிர்க்க வேண்டும். அவசியம் ஏற்பட்டால் குறைவான அளவில் தண்ணீர் பாய்ச்சலாம். வரும் 5 நாட்களில் தூறல் மழை எதிர்பார்க்கப்படுவதால் பின்பட்ட கரும்பிற்கு 2வது தவணையாக 1 ஏக்கருக்கு 85 கிலோ யூரியா மற்றும் 25 கிலோ பொட்டாஷ் உரமிட்டு மண் அணைக்க வேண்டும். நிலவும் வானிலை காரணமாக தக்காளி நாற்றாங்காலில் நாற்றழுகல் நோய் அதிக அளவில் காணப்படுகிறது. இதனை கட்டுப்படுத்த கார்பன் ஆக்சிகுளோரைடு என்ற மருந்தை 1 லிட்டர் தண்ணீருக்கு 2.5 கிராம் வீதம் கலந்து 1 சதுர மீட்டருக்கு 4 லிட்டர் என்ற அளவில் ஊற்ற வேண்டும். நிலவும் வானிலையை பயன்படுத்தி இரவை பருத்தி நடவு செய்வதற்கு நிலம் தயார் செய்ய வேண்டும்.

0: பருத்தி விதைப்பினை ஆகஸ்ட் 15 முதல் 20 தேதிக்குள் முடிக்க வேண்டும். எதிர்பார்க்கப்படும் மழையினை பயன்படுத்தி கொடிப்பூசணி காய்கறிகளின் விதைப்பை தொடரலாம். காற்றின் வேகம் மணிக்கு 10 கிலோமீட்டருக்கு மேல் காணப்படுவதாலும் அதிகமான மழை எதிர்பார்க்கப்படுவதனாலும் 5 மாதங்களுக்கு மேலான வாழையில் மூங்கில் களி உபயோகித்து முட்டு கொடுக்க வேண்டும். மேலும் தண்ணீர் பாய்ச்சுவதை தவிர்க்க வேண்டும். போதிய வடிகால் வசதி மேற்கொள்ள வேண்டும். மஞ்சள் பயிரிட்டு 60 நாட்கள் ஆகியிருக்கும் பட்சத்தில் 2வது மேலோரமாக 50 கிலோ யூரியா மற்றும் 30 கிலோ மியூரேட் ஆஃப் பொட்டாஷ் கலந்து இடவும். காற்றின் வேகம் மற்றும் ஈரப்பதம் அதிகமாக எதிர்பார்க்கப்படுவதால் மஞ்சளில் இலைப்புள்ளி நோய் வர வாய்ப்புள்ளது. இதை கட்டுப்படுத்த 1 ஹெக்டேருக்கு 500 கிராம் கார்பன் டெசிம் அல்லது 1000 கிராம் மேங்கோசெஃப் அல்லது 1250 கிராம் காப்பர் ஆக்சிக்ளோரைடு மருந்தினை 500 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்க வேண்டும்.
1: இவ்வாறு கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையம் தெரிவித்துள்ளது.
0: அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, கோழிகளுக்கான புரதம் நிறைந்த தீவனம் குறித்து தெரிந்து கொள்வோம். கரையான்களின் தீமைகள் குறித்து அறிந்த பலருக்கு கரையான் தீவனமாக பயன்படும் என்றால் ஆச்சரியமாகத்தானே இருக்கும். நாட்டுக்கோழிகளுக்கு கரையான் சிறந்த உணவாக பயன்படுகிறது. கரையான் உற்பத்தி செய்து கோழி குஞ்சுகளுக்கு தீனியாக கொடுத்தால் கரையானை சாப்பிட்ட குஞ்சுகள் மற்ற குஞ்சுகளை விட நல்ல முறையில் வளர்ச்சியடையும். கரையான் ஒரு கூட்டு வாழ்க்கை வாழும் உயிரி. இது அதன் உமிழ்நீர் மூலம் பெரிய புற்றுகளை கட்டுகின்றது. கரையான்களில் ராணி, அரசன், வேலையாட்கள் மற்றும் காவலாளி என்ற பிரிவுகள் உள்ளன. ராணி மற்றும் அரசன் வகை கரையான்கள் மட்டுமே இனப்பெருக்கத்தில் ஈடுபடுகின்றன. ஒரு புற்றில் ஒரே ஒரு ராணி மட்டுமே இருக்கும். அது ஒரு நாளைக்கு 70 முதல் 80 முட்டைகளிடும் தன்மை வாய்ந்தது. ராணி கரையான் அதிகபட்சம் 10 ஆண்டுகள் வரை வாழ்வதாக ஆய்வுகள் கூறுகின்றன. கரையான்களின் வாழ்க்கை நிலைகளில் முட்டைப்பருவம், இளம் நிலை, முதிர்ச்சியடைந்தவை ஆகியன அடங்கும். பொதுவாக கரையான்கள் 2 முதல் 3 ஆண்டுகள் வரை உயிர் வாழ்கின்றன. கரையான் கோழி குஞ்சுகளுக்கு சிறந்த புரத தீவனமாகும். கரையான்களின் உலர் நிலையில் சுமார் 50 விழுக்காடு புரதமும், 5 விழுக்காடு கொழுப்பும் மற்றும் உடல் வளர்ச்சி பொருட்களும் உள்ளன. எனவே கரையான்களை நாட்டுக்கோழிகளின் ஊட்டச்சத்து மருந்து எனலாம். ஒரு பழைய பானை, கிழிந்த கோணி சாக்கு, காய்ந்த சாணம், கந்தல் துணி, இற்றுப்போன கட்டை, மட்டை, காய்ந்த இலை, ஓலை போன்ற நார்பொருட்களை பயன்படுத்தி கரையான்களை உற்பத்தி செய்யலாம். அதிகாலை நேரத்தில் கோழிகளை மேய்ச்சலுக்கு அனுப்பும் முன் பானையில் சேகரிக்கப்பட்டுள்ள கரையான்களை கோழிகளுக்கு உணவாக அளிக்கலாம். அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, சூரியகாந்தி ரகங்கள் மற்றும் சாகுபடி தொழில்நுட்பங்கள் பற்றி தெரிந்து கொள்வோமா? சூரியகாந்தி இந்தியாவின் ஒரு முக்கிய எண்ணெய் வித்து பயிராகும். இது முக்கியமாக கர்நாடகா, மகாராஷ்டிரா மற்றும் தெலுங்கானாவில் பயிரிடப்படுகிறது. 2024-25 நிலவரப்படி தோராயமாக 30 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவில் பயிரிடப்பட்டுள்ளது. ஆண்டு முழுவதும் சாகுபடி செய்வதற்கு ஏற்ற இப்பயிர்கள் 6 முதல் 8 மணி நேர சூரிய ஒளியுடன் கூடிய சூழ்நிலையில் நல்ல வடிகால் வசதியுள்ள மண்ணில் செழித்து வளரும். ஆடி மற்றும் கார்த்திகை மார்கழி பட்டங்கள் இதன் முக்கிய விதைப்பு பட்டங்களாகும். நமது நாட்டின் எண்ணெய் வித்து பயிர்களின் உற்பத்தியை அதிகரிப்பதற்கான தொலைநோக்கு திட்டங்களில் சூரியகாந்தி ஒரு முக்கியமான பயிராக உள்ளது. மேலும் சூரியகாந்தி எண்ணெயில் உள்ள நிறைவுறாத கொழுப்பு அமிலங்கள் உடல் ஆரோக்கியத்திற்கு மிகவும் உகந்தது. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் பயிர் இனப்பெருக்கம் மற்றும் மரபியல் மையத்தின் கீழ் செயல்படும் எண்ணெய் வித்து துறையில் சூரியகாந்தி பயிருக்கான ஆராய்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. பல ஆராய்ச்சிகளின் முடிவாக உயர் விளைச்சல் மற்றும் அதிக எண்ணெய் சத்து உடைய வீரிய ஒட்டு ரகங்கள், உளவியல் தொழில்நுட்பங்கள் மற்றும் பயிர் பாதுகாப்பு முறைகள் கண்டறியப்பட்டுள்ளன. சூரியகாந்தியில் வீரிய ஒட்டு ரகங்களான CoH3 மற்றும் CoH4 90 முதல் 95 நாட்களில் பயன்தரக்கூடியவை. இவை தமிழ்நாடு முழுவதும், குறிப்பாக சூரியகாந்தி அதிகம் பயிரிடப்படும் மாவட்டங்களான கரூர், திருச்சி, திண்டுக்கல், தூத்துக்குடி, விருதுநகர், பெரம்பலூர் மற்றும் அரியலூர் மாவட்டங்களில் சாகுபடி செய்ய ஏற்ற வீரிய ஒட்டுரகங்களாகும். மேலும் இவை ஆடிப்பட்டம், கார்த்திகை மற்றும் மார்கழி பட்டங்களுக்கு ஏற்றதாகவும், ஹெக்டேருக்கு சுமார் 2.5 டன் விளைச்சல் தரவல்லதாகவும் உள்ளன. இந்த ரகங்கள் உயர் விளைச்சலுடன் அதிக எண்ணெய் சத்தும் கொண்டு காணப்படுகின்றன. இந்த ரகங்கள் அதிக பரும அடர்த்தி கொண்டிருப்பதால் இவற்றிற்கு சந்தையில் அதிக விலை நிர்ணயம் செய்யப்படுவதால் விவசாயிகள் அதிக லாபம் பெறுகின்றனர். மேலும் இந்த வீரிய ஒட்டு ரகங்கள் கருகல் நச்சுயிரி நோய், இலைப்புள்ளி நோய், சாம்பல் நோய், சாறு உறிஞ்சும் பூச்சிகள் மற்றும் இலை உண்ணும் புழுக்களுக்கு மிதமான எதிர்ப்பு திறன் கொண்டவையாகும்.
2: கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது

0: தான் கேட்கட்டுமா?
1: நீ கேட்காத, நானே கேட்கறேன். எனக்கு கேட்கதான் தெரியும்.
0: கேளு.
2: உங்களுக்கு இந்திய வனங்கள் பத்தி தெரியுமா? வேளாண் காடுகள்னா என்னன்னு தெரியுமா? அது சார்ந்த தொழில் நிறுவனங்கள் பத்தி தெரியுமா? ஹைடெக் நர்சரி பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? உயிரி எரிசக்தினா என்னன்னு
3: தெரியுமா? பெருசா போய்கிட்டு இருக்கு.
2: இந்த மாதிரி உங்க மனசுலயும் 1004 கேள்விகள் இருக்கா? இந்த மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்க ஆசைப்படுறீங்களா? அப்ப டியூன் பண்ணுங்க ஆகாஷ்வாணி 103 FM.
4: மார்க்கா சொல்லு.
2: டியூன் பண்ணுங்க ஆகாஷ்வாணி 103 FM.
3: எப்பமா?
2: ஒவ்வொரு திங்கக்கிழமையும் நைட்டு 7:30 மணிக்கு. ஏறும் ஊரும் நிகழ்ச்சியில வளம் தரும் வேளாண் காடு வளர்ப்பு அப்படிங்கிற தலைப்புல மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் KT பார்த்திபன் அவர்கள் வழங்கும் மரப்பயிர் சாகுபடி குறித்த தகவல் களஞ்சியம். Don't miss it.
5: இதுவரை விவசாயிகளுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.
6: நேர்லி நம்ம எஃப்எம்ல இன்னைக்கு சாயந்தரம் 5:02 சித்திரசவானம் நிகழ்ச்சியில் மனிதவள மேலாண்மை ஆலோசகர் முனைவர் எஸ் நரசிம்மன் அவர்கள் பங்கு பெறும் நேரலை. பிற்பகல் 2:30 ஊர்படுத்தலை நிகழ்ச்சியில் முதுகுத்தண்டு அறுவை சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கம் தருகிறார் கோயம்புத்தூர் எலும்பியல் நிபுணர் மருத்துவர் ஹரிகிருஷ்ணா ரகுராஜ் ராமசாமி அவர்கள். பகல் 12 மணிக்கு வசந்த் இல்லம் நிகழ்ச்சியில் ஆரோக்கியமே ஆனந்தம் டாக்டர் நூருல் அமீன் ஷாஹித் அவர்களுடன் நேர்முகம். இன்று 6:44 நொடி இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் மாநில செய்திகள்.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் திருவாரூரில் உள்ள மத்திய பல்கலைக்கழகத்தின் 11வது பட்டமளிப்பு விழாவில் இன்று பங்கேற்கிறார். கர்நாடக வனப்பகுதியில் தமிழர்கள் 3 பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக உயர்மட்ட விசாரணைக் குழு அமைத்து தவறு இழைத்தவர்களுக்கு உரிய தண்டனை வழங்கப்பட வேண்டும் என அம்மாநில அரசை தமிழக முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். காவிரி மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவுப்படி தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்க கர்நாடகாவுக்கு உத்தரவிடுமாறு தமிழக அரசு தாக்கல் செய்த மனு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வருகிறது. தமிழகத்தின் சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டி புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் திருவாரூரில் உள்ள மத்திய பல்கலைக்கழகத்தின் 11வது பட்டமளிப்பு விழாவில் இன்று பங்கேற்கிறார். இதற்கென இன்று காலை திருச்சியிலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் 10:30 மணியளவில் திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகத்திற்கு செல்ல உள்ளார். அங்கு அவருக்கு பல்கலைக்கழகத்தின் சார்பில் வரவேற்பு அளிக்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து நடைபெறும் பட்டமளிப்பு விழாவில் மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்குவதுடன் சிறப்பிடம் பெற்ற 50 பேருக்கு தங்கப்பதக்கங்களையும் வழங்க உள்ளார். பின்னர் தஞ்சாவூரில் தனியார் பல்கலைக்கழகத்தின் வெள்ளி விழா நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்க உள்ளார். இந்நிலையில் சென்னையில் நேற்று நடைபெற்ற மறைந்த முன்னாள் நாகாலாந்து ஆளுநர் இல கணேசனின் 1வது ஆண்டு நினைவு நிகழ்ச்சியில் குடியரசு துணைத் தலைவர் பங்கேற்றார். தேசத்திற்காகவே வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் இல கணேசன் என்று அவர் புகழாரம் சூட்டினார். அரசியலை தாண்டி தமிழ் மீதும் தமிழ் இலக்கியத்தின் மீதும் இல கணேசன் தீவிர பற்று கொண்டிருந்ததாக திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார்.
1: இலா கணேசன்ஜி அவர்கள் மறைந்து விட்டார் என்றும் இன்னும் 1 ஆண்டு கடந்து விட்டது என்றாலும் ஏதோ நம்மோடு அவர் இணைந்து செயல்படுவதைப் போலவே ஒரு உணர்வு இருக்கிறது. அவரது செயல்பாடுகளும் நகைச்சுவை பங்கு அவர் பேசுவதும் அவர் எளிமையான தோற்றமும் என்றைக்கும் நம்முடைய நெஞ்சத்தை விட்டு அகலாது. சோர்வில்லாமல் இடைவிடாத முயற்சிகளை செய்கின்றவர்கள் விதியை புறங்காட்டி ஓடச் செய்வார்கள் என்கின்ற குரலுக்கு ஏற்ப தன் வாழ்நாளை அமைக்கொண்டவர் எல்ஜி அவர்கள். அரசியலை தாண்டி தமிழ் மண்ணின் மீதும் தமிழ் மொழியின் மீதும் அவருக்கு இருந்த பேரார்வம் மகத்தானது. தீராத இலக்கிய ஆர்வத்தால் புற்றாமரை என்ற இலக்கிய அமைப்பை அவர்கள் ஏற்படுத்தினார்கள். எத்தனையோ வேலைப்பழுவுக்கு இடையிலும் மாதந்தோறும் இலக்கிய கூட்டங்களை நடத்துவதற்கு அவர் ஒருபோதும் தவறியதில்லை. இதில் அவர் காட்டிய ஆர்வம் தமிழ் ஆர்வர்களை கூட ஆச்சரியப்படுத்தும். கம்பராமாயணம் பக்தி இலக்கியங்களில் அவரது புலமை அவரது மேடை பேச்சுகளிலே எப்பொழுதும் எதிரொலிக்கும்.
0: அதைத் தொடர்ந்து மற்றொரு நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவர் இந்து முன்னணி நிறுவனர் ராமகோபாலன் தொடர்பான நூல்

0: ஒன்றை வெளியிட்டார். இந்நூலை தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் பெற்றுக்கொண்டார். இந்நிகழ்ச்சியில் தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். கர்நாடக வனப்பகுதியில் தமிழர்கள் 3 பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக உயர்மட்ட விசாரணைக் குழு அமைத்து தவறு இழைத்தவர்களுக்கு உரிய தண்டனை வழங்கப்பட வேண்டும் என அம்மாநில அரசை தமிழக முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இப்படுகொலையை வன்மையாக கண்டிப்பதாக கூறியுள்ளார். இது தொடர்பாக கர்நாடக வனத்துறை கொடுத்துள்ள விளக்கம் ஏற்புடையதாக இல்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இனி இதுபோன்ற சம்பவம் நடக்காமல் இருக்க கர்நாடக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று திரு விஜய் கூறியுள்ளார். திருச்சி ஸ்ரீரங்கம் கோவிலில் தயாரிக்கப்படும் அக்கார வடிசல் பிரசாதத்தை சர்வதேச அளவில் கொண்டு செல்ல நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கோவில்களில் பிரசாதத்தை இந்து சமய அறநிலையத்துறை மூலமாகவே தயாரிக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றார். மாநிலத்தில் உள்ள முக்கியமான திருக்கோவில்களில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் கூறினார். தாவேக அரசின் 100 நாள் ஆட்சியில் பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாகவும், அடுத்த 5 ஆண்டுகளில் நாட்டின் முதன்மை மாநிலமாக தமிழகத்தை மாற்ற பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்றும் திரு ரமேஷ் தெரிவித்தார். தமிழகத்தில் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் நீர்நிலைகளை தூர்வாரும் பணி இன்று தொடங்க உள்ளது. இதில் 10,000-க்கும் மேற்பட்ட கால்வாய்கள், சுமார் 800 ஏரிகள் மற்றும் குளங்கள் சீரமைக்கப்பட உள்ளன. சென்னையை தவிர பிற 37 மாவட்டங்களில் சுமார் 508 கோடி ரூபாய் மதிப்பில் இப்பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்பாக இப்பணிகள் மேற்கொள்ளப்படுவதால் மழை நீரை முழுமையாக சேகரித்து நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்த முடியும் என நீர்வளத்துறை தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை harghartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: காவிரியில் தண்ணீர் திறக்க கர்நாடகாவுக்கு உத்தரவிடுமாறு தமிழக அரசு தாக்கல் செய்த மனு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வருகிறது. இது தொடர்பாக தமிழக அரசு தாக்கல் செய்த மனுவில் கடந்த 30ஆம் தேதி காவிரி மேலாண்மை ஆணையம் பிறப்பித்த உத்தரவை கர்நாடக அரசு பின்பற்றவில்லை என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இது தமிழகத்தில் காவிரி டெல்டா விவசாயிகளின் நலன்களை பாதித்துள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது. எனவே கர்நாடகாவின் அணைகளில் நீர்வரத்து மற்றும் வெளியேற்றத்தை கண்காணித்து உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள காவிரி மேலாண்மை ஆணையத்திற்கு உத்தரவிட வேண்டும் என்று தமிழக அரசின் மனுவில் கோரப்பட்டுள்ளது. இந்த மனு நீதிபதி விக்ரம்நாத் தலைமையிலான அமர்வில் இன்று விசாரணைக்கு வருகிறது. எண்ணூர் முகத்வார பகுதியில் கொசஸ்தலை ஆற்றில் மீன்கள் உயிரிழந்து மிதந்த சம்பவம் குறித்து தமிழக அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தேமுதிக வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், தொழிற்சாலை கழிவுகளால் நீர் மாசுபட்டு மீன்கள் உயிரிழக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. நீரில் கலந்துள்ள ரசாயன கழிவுகளை உடனடியாக அகற்றி நீர்நிலைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீர் மற்றும் மீன்களின் மாதிரிகளை ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும் என்றும், தொழிற்சாலைகளின் கழிவு நீர் வெளியேற்றத்தை அரசு கண்காணிக்க வேண்டும் என்றும் அந்த அறிக்கையில் தேமுதிக கேட்டுக் கொண்டுள்ளது. தமிழகத்தின் சில இடங்களில் இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், மதுரை, சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. மாநிலத்தின் பிற பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், மாலை அல்லது இரவு நேரங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இருவரிச் செய்திகள். இந்தோனேஷியாவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 51 அதிகரித்துள்ளது. பெல்ஜியத்தில் ஏற்பட்டுள்ள கடும் காட்டுத்தீ காரணமாக 27 சதுர கிலோமீட்டர் வனப்பகுதிகள் பாதிக்கப்பட்டுள்ளன. முன்னாள் குடியரசுத் துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடுவின் வாழ்க்கை வரலாற்று நூலை அவரது முன்னிலையில் மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் புதுதில்லியில் இன்று வெளியிடுகிறார். பொதுத்துறை வங்கிகள் மற்றும் பொதுத்துறை

0: நிதி நிறுவனங்களின் மூத்த அதிகாரிகள் பங்கேற்கும் இரண்டு நாள் கூட்டத்தை புதுதில்லியில் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று தொடங்கி வைக்கிறார். மின்னணு உதிரி பாகங்கள் உற்பத்தி திட்டத்தின் கீழ் நிறுவனங்களுக்கு அனுமதி வழங்கும் நிகழ்ச்சி மத்திய மின்னணுவியல் துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. கிரேட்டர் நொய்டாவில் இன்று நடைபெறவுள்ள தேசிய ஆசிரியர் கல்வி கவுன்சிலின் 32வது நிறுவன நாள் விழாவில் மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரல்ஹத் ஜோஷி பங்கேற்கிறார். சிங்கப்பெண் அதிரடிப்படை சார்பில் திருப்பத்தூரில் இணையவழி குற்றங்கள் தடுப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. ராமேஸ்வரம் அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோவிலில் ஆடித் திருவிழாவை ஒட்டி நடைபெற்ற திருக்கல்யாண வைபவத்தில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர். திருவாரூர் நகருக்கு உட்பட்ட மேட்டுப்பாளையம் பகுதியில் 7 வீடுகளில் தீ விபத்து ஏற்பட்டதை அடுத்து தீயணைப்பு படையினர் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். சென்னை பெருங்குடி மண்டலம் பாலாஜி நகரில் நவீன ஸ்கேட்டிங் மைதானம் அமைக்கப்பட்டுள்ளதாக மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டி புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. வரும் 23ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இப்போட்டியில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த முன்னணி வீரர் வீராங்கனைகள் பங்கேற்கின்றனர். இந்தியா சார்பில் PV சிந்து, காயத்ரி கோபிசந்த், ஆயுஷ் ஷெட்டி, சாத்விக் சாய்ராஜ், சிராக் ஷெட்டி, ரங்கிரெட்டி உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். கிருஷ்ணகிரியில் மாநில அளவிலான ரோலர் ஸ்கேட்டிங் சாம்பியன் போட்டி நேற்று தொடங்கியது. 2 நாட்கள் நடைபெறும் இப்போட்டியில் 20க்கும் மேற்பட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த 600 மாணவ மாணவிகள் பங்கேற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் திருவாரூரில் உள்ள மத்திய பல்கலைக்கழகத்தின் 11வது பட்டமளிப்பு விழாவில் இன்று பங்கேற்கிறார். கர்நாடக வனப்பகுதியில் தமிழர்கள் 3 பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக உயர்மட்ட விசாரணைக் குழு அமைத்து தவறிழைத்தவர்களுக்கு உரிய தண்டனை வழங்கப்பட வேண்டும் என அம்மாநில அரசை தமிழக முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். காவிரி மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவுப்படி தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்க கர்நாடகாவுக்கு உத்தரவிடுமாறு தமிழக அரசு தாக்கல் செய்த மனு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வருகிறது. தமிழகத்தின் சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டி புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 6:55 FM ரெயின்போ 103 கோயம்புத்தூர்.
2: சரண்ஸ் மருத்துவமனையின் நலமை விளைக.
3: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சரண்ஸ் மருத்துவமனை.
4: பிபி சுகர் இருந்து கவனிக்காம விட்டா பக்கவாதம், ஹார்ட் அட்டாக், கிட்னி பிரச்சனை அடுத்தடுத்து வருமாமே. பக்க விளைவு இல்லாத ஆரோக்கிய மருத்துவம் உங்கள் சரண்ஸ் மருத்துவமனை. 734-0707-734.
5: எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க டாக்டர் நந்தினி. நலமே விலக இந்த நிகழ்ச்சியில தினமும் உங்களை எல்லாரையும் வந்து சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி.
6: ஹாய் வணக்கம், நான் உங்க டாக்டர் நந்தினி. நலமே விலக இந்த நிகழ்ச்சியில டெய்லி உங்க எல்லாரும் மீட் பண்றதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. சோ காலை வேலையில எழுந்தாச்சு, காஃபி டீ எல்லாம் குடிச்சாச்சு. வழக்கம் போல டீ காஃபி குடிக்கிறவங்களுக்கு நோ ஹைஃபை. ஃப்ரூட் ஜூசஸ் ஆகும் இல்ல வெறும் வயிற்றுல நீங்க வந்து நெய் குடிக்கிறது, தேங்காய் எண்ணெய் குடிக்கிறது, ஏன் 1 ஸ்பூன் அன்சால்ட் பட்டர் சாப்பிடுறது, இந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்டு இருக்கீங்கன்னா அவங்க எல்லாத்துக்கும் ஹைஃபைங்க. பிகாஸ் காலையில எழுந்த உடனே நம்ம சாப்பிடக்கூடிய முதல் ட்ரிங்க் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை நான் எல்லா வாய்ஸ்லயும் சொல்லிட்டே தான் இருக்கேன். இதை யாராவது பின்பற்ற ஆரம்பிச்சிருக்கீங்களான்னு கேட்டா எனக்கு தெரியல, ஆரம்பிச்சிருந்தீங்க அப்படின்னா வெரி குட் அவங்க எல்லாத்துக்குமே. சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பெண்களுக்கான ஒரு வாய்ஸ் தான். சோ பெண்கள் எல்லாரும் உங்களோட ஹெல்தை எவ்வளவு கேர் பண்ணிக்கிறீங்க அப்படின்றத பத்தி தான். அதுலயும் நம்மளோட இந்தியா பாத்தீங்கன்னா மார்பக புற்றுநோயிலையும் கர்ப்பப்பை வாய் புற்றுநோயிலையும் முதல் இடத்துல இருக்கு அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதான். ஏன்னா இதற்கு முக்கியமான காரணமே அலட்சியம் தாங்க. இப்போ பிரஸ்ட் கேன்சரா இருக்கட்டும், உங்களுக்கு வந்து சர்விக்கல் கேன்சரா இருக்கட்டும், இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே சின்ன சின்ன அறிகுறிகள் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். சில பேருக்கு தெரியாம கூட போகும். தெரியாம போறது ஓகேங்க, விட்டுரலாம். ஆனா தெரிய ஆரம்பிக்கிறவங்க அலட்சியப்படுத்தி விடுறதுனாலதான் வியாதியா போய் முடியுதுங்க. சோ நீங்க என்ன பண்ணும்னா, 35 வயசுக்கு மேல ஆயிட்டாலே உங்க மார்பகத்தை நீங்க குளிக்கும் போதும் குளிச்சு முடிச்சு வந்ததுக்கு அப்புறமும் உங்களோட கைகளை வச்சு செல்ஃபா எக்ஸாமின் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இல்ல அப்படின்னா வருடத்துக்கு ஒரு முறை நீங்க கைனகாலஜிஸ்டையோ மருத்துவமனைக்கு போய் அதற்குரிய மேமோகிராம் இல்ல அப்படின்னா அல்ட்ராசவுண்ட் எடுத்து நீங்க தாராளமா கட்டிகள் மாதிரி ஏதாவது, ஏன்னா கைகள்ல தென்படாத கட்டிகள் எல்லாம் நமக்கு ஸ்கேன்ல கண்டிப்பா தெரிஞ்சிடும், அதை வந்து நீங்க பாத்துக்கலாம். சோ முன்னத்து ஸ்டேஜா இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஆயுஷ் மருத்துவத்துல கண்டிப்பா இதற்கு தீர்வு இருக்கு. அதே மாதிரிதான் கர்ப்ப
5: சிவப்பை வாய் புற்றுநோய். சில பேருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா வெள்ளப்பட்டுட்டே இருக்கும், வல்வல் ஏரியால அதாவது பெண் உறுப்புல அரிப்பு இருந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் சொல்றதுக்கு ரொம்ப தயக்கப்படுவாங்க, கூச்சப்படுவாங்க. அதனாலேயே அலட்சியப்படுத்தி ஏதோ வீட்டு வைத்தியம் கை

0: வைத்தியம் பார்த்தே முடிச்சிருவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் இது அதிகமா நமக்கு ரிப்போர்ட் ஆகுதுங்க. ஸோ அந்த மாதிரி ரொம்ப குரானிக்கா உங்களுக்கு வந்து வெள்ளப்பட்டுட்டே இருக்கு, பிறப்பு உறுப்புல உங்களுக்கு வந்து இச்சிங் இருந்துட்டே இருக்கு அப்படின்னா தயவு செஞ்சு நம்ம மருத்துவமனைக்கு வாங்க. இதை முன்னாடியே கண்டறியக்கூடிய விஐஏ விஐஎல்ஐ டெஸ்ட் வந்து நம்ம மருத்துவமனையில பண்ணிட்டு இருக்கோம். அதை நீங்க எடுத்துட்டு இது முன்னத்து ஸ்டேஜ் தானா இல்ல ஜஸ்ட் இன்ஃபிளமேஷன் தானா இல்ல நம்ம பயப்படுற மாதிரி எதுவும் இல்லையான்றத டாக்டர்ஸ் கிட்டேயே நீங்க தாராளமா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ பெண்கள் எல்லாரும் உங்க ஸ்கின்னுக்கு ஹேருக்குன்னு எவ்வளவு அட்டென்ஷன் கொடுக்கறீங்க அதே மாதிரி இந்த ரெண்டு விஷயத்துக்கும் கொஞ்சம் அட்டென்ஷன் கொடுங்க. பல பெரிய நோய்கள்ல இருந்து நம்மள தாராளமா நம்மளால பிரிவென்ட் பண்ணிக்க முடியும். நீங்க அலட்சியப்படுத்தாம அட்டென்ஷன் கொடுத்தீங்கன்னா. ஸோ இதை எல்லாரும் தவறாம கடைபிடிப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான நிகழ்ச்சியில உங்களை எல்லாரும் சந்திக்கிறேன். திஸ் இஸ் டாக்டர் நந்தினி. நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது
2: சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக.
1: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சரண்ஸ் மருத்துவமனை.
3: பிபி சுகர் இருந்து கவனிக்காம விட்டா பக்கவாதம், ஹார்ட் அட்டாக், கிட்னி பிரச்சனை அடுத்தடுத்து வருவாமே. பக்க விளைவு இல்லாத ஆரோக்கிய மருத்துவம் உங்கள் சரண்ஸ் மருத்துவமனை. 734-0707-734.
4: நேற்று இன்னைக்கு காலையில 7:30 நம்ம எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல யோகமும் மனித மாண்பும் உரை வழங்குபவர் டி ராஜேஸ்வரி அவர்கள்.

0: FM Rainbow 103 இசையோடு என்றென்றும் நீங்கள்.
1: ஹாய், ஹலோ, குட் மார்னிங் கோயம்புத்தூர். எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர் நேரம் 7 மணி நின்றிருக்கோம். வணக்கம் கோயம்புத்தூர். பிரேக்ஃபாஸ்ட் ஷோ கேளுங்க வித் மீ ஆர்ஜே ஆர்த்தி சிவா.

0: இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். ரயில் பயணிகளின் பயண அனுபவத்தை மேம்படுத்த அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று ரயில்வே அமைச்சகம் கூறியுள்ளது. பிரிக்ஸ் நாடுகளின் சுற்றுச்சூழல் பணிக்குழு கூட்டம் புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் தீரஜ் சேத் 3 நாள் அரசுமுறை பயணமாக நேபாளம் சென்றுள்ளார். மேற்குவங்கம் மற்றும் ஒடிஷாவின் சில இடங்களில் இன்று அதி கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் தில்லி ஈஸ்ட் பெங்கால் அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன. இனி விரிவான செய்திகள். ரயில் பயணிகளின் பயண அனுபவத்தை மேம்படுத்த அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று ரயில்வே அமைச்சகம் கூறியுள்ளது. 500க்கும் மேற்பட்ட ரயில் நிலையங்களில் குடிநீரின் தரம் குறித்து கணக்கு தணிக்கைத்துறை வெளியிட்ட அறிக்கையை தொடர்ந்து அதுகுறித்து ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் ஆய்வு மேற்கொண்டார். பயணிகளுக்கு பாதுகாப்பான மற்றும் தூய்மையான குடிநீர் கிடைப்பதை உறுதி செய்ய உடனடி நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டார். இதன் ஒரு பகுதியாக ரயில்வே கட்டமைப்பு முழுவதும் சுமார் 20,000 இடங்களில் புதிய நீர் சேமிப்பு தொட்டிகள் அமைக்க அவர் உத்தரவிட்டுள்ளார். வழக்கமான நீர் தர பரிசோதனைகளை துல்லியமாக மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்ய அவ்வப்போது அறிக்கைகள் வெளியிடப்படும் என்று ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கணக்கு தணிக்கை அலுவலகத்தின் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ள குறைகள் களையப்பட்டு உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று ரயில்வே அமைச்சகம் உறுதியளித்துள்ளது. பிரிக்ஸ் சுற்றுச்சூழல் பணிக்குழு கூட்டம் புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. இதில் பிரிக்ஸ் நாடுகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் பங்கேற்று நிலையான வளர்ச்சி, பருவநிலை மாற்றம் உள்ளிட்டவை குறித்து விவாதிக்க உள்ளனர். சுற்றுச்சூழல் மேம்பாட்டுக்கான முன்னுரிமைகள் குறித்தும் சுழற்சி பொருளாதாரம், பேரிடர் மேலாண்மை, காட்டுத்தீ தடுப்பு உள்ளிட்டவை குறித்தும் இக்கூட்டத்தில் விவாதிக்கப்படவுள்ளது. நாளை பிரிக்ஸ் சுற்றுச்சூழல் அமைச்சர்கள் கூட்டம் நடைபெறுகிறது. மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தலைமையில் நடைபெறும் இக்கூட்டத்தில் பிரிக்ஸ் நாடுகளின் சுற்றுச்சூழல் அமைச்சர்கள், உயரதிகாரிகள் மற்றும் துறை சார்ந்த வல்லுநர்கள் பங்கேற்கின்றனர். ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் தீரஜ் சேத் 3 நாள் அரசுமுறை பயணமாக நேபாளம் சென்றுள்ளார். இன்று அவர் நேபாள ராணுவ தலைமை தளபதியுடன் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார். அதனைத் தொடர்ந்து நாளை சிவபுரியில் உள்ள நேபாள ராணுவ அகாடமியில் பயிற்சி அதிகாரிகளிடையே உரையாற்ற உள்ளார். ஜெனரல் தீரஜ் சேத்தின் இந்த பயணம் இரு நாடுகளுக்கும் இடையிலான ராணுவ ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தும் என்று பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மத்திய பணியாளர் நலத்துறை சார்பில் வழங்கப்படும் அனுபவ் விருதுகளை புதுதில்லியில் மத்திய பணியாளர் நலன் மற்றும் ஓய்வூதியத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் இன்று வழங்குகிறார். ஓய்வூதிய பலன்களை பெறுவது குறித்த கலந்தாய்வு பயிலரங்கத்தையும் அவர் தொடங்கி வைக்க உள்ளார். முக்கிய கனிமங்களின் 8வது கட்ட ஏலம் குறித்த பயிலரங்கமும் விளக்க நிகழ்ச்சியும் பட்னாவில் இன்று நடைபெறுகிறது. இதனை மத்திய சுரங்கத்துறை இணையமைச்சர் திரு சதீஷ் சந்திர தூபே இன்று தொடங்கி வைக்கிறார். கிராஃபைட், கேலியம், டங்ஸ்டன் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய கனிம தொகுதிகளின் ஏலம் குறித்து இதில் விளக்கப்படும் என நிலக்கரி அமைச்சகம் கூறியுள்ளது. இதில் சுரங்க அமைச்சகம், இந்திய புவியியல் ஆய்வு நிறுவனம் ஆகியவற்றின் மூத்த அதிகாரிகள், தொழில்துறையினர் மற்றும் முதலீட்டாளர்கள் பங்கேற்க உள்ளனர்.
2: பீகாரில் புதிதாக 100 நவீன பேருந்து நிலையங்கள் அமைக்கப்படும் என்று

0: என்று அம்மாநில முதலமைச்சர் திரு சாம்ராட் சௌத்ரி கூறியுள்ளார். ஜம்முய் பகுதியில் புதிய பேருந்து நிலையத்தை நேற்று தொடங்கி வைத்து பேசிய அவர், சாலை போக்குவரத்து இணைப்பை வலுப்படுத்தவும் மக்களுக்கு நவீன வசதிகளை வழங்கவும் மாநில அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக கூறினார். 100 புதிய பேருந்து நிலையங்களை கட்டமைக்கும் மாநில அரசின் நடவடிக்கை பீகாரின் வளர்ச்சியை விரைவுபடுத்தும் என்று அவர் தெரிவித்தார். மின்சாரம், கல்வி, சுகாதாரம், தொழில்துறை என அனைத்து துறைகளின் மேம்பாட்டுக்காகவும் அரசு ஏராளமான திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக திரு சாம்ராட் சௌத்ரி தெரிவித்தார். மறைந்த முன்னாள் பிரதமர் பாரத ரத்னா அடல் பிஹாரி வாஜ்பாய் நல்லாட்சிக்கான உதாரணமாக திகழ்ந்ததாக மத்திய பிரதேச முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் கூறியுள்ளார். வாஜ்பாயின் 25 அடி உயர சிலை நிறுவும் பணிகளுக்கு இந்தூரில் நேற்று அவர் அடிக்கல் நாட்டினார். நிகழ்ச்சியில் பேசிய திரு மோகன் யாதவ், சுமார் 2 கோடி ரூபாய் செலவில் இந்த சிலை அமைக்கப்படும் என்றார். இச்சிலை சிறந்த நிர்வாகம் மற்றும் ஜனநாயக விழுமியங்களுக்கு அடையாளமாக திகழும் என்று அவர் தெரிவித்தார். இச்சிலை ஒரு அடையாள சின்னமாக மட்டுமல்லாமல் வாஜ்பாயின் கருத்துக்களை வருங்கால சந்ததியினருக்கு கொண்டு சேர்ப்பதாக அமையும் என்று திரு மோகன் யாதவ் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: Ghar ghar tiranga har ghar tiranga
2: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம். தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: நாடு முழுவதும் கடந்த 9ஆம் தேதி தொடங்கிய இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கம் இன்றுடன் நிறைவடைகிறது. இதையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் தேசிய கொடி பேரணிகள் நடைபெற்று வருகின்றன. ஹரியானாவின் கர்னூலில் நடைபெற்ற தேசிய கொடி பேரணியை மத்திய நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் தொடங்கி வைத்தார். பல்கர் நடைபெற்ற பேரணியில் மத்திய இணையமைச்சர் திரு கிஷன்பால் குர்ஜார் தொடங்கி வைத்தார். சத்தீஸ்கரில் நக்சல் தீவிரவாதம் முற்றிலும் ஒடுக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த ஆண்டு சுதந்திர தின கொண்டாட்டங்கள் உற்சாகமாக நடைபெற்றன. மாநிலத்தில் நக்சல் பாதித்த கிராமங்களில் பல இடங்களில் முதல் முறையாக தேசிய கொடி ஏற்றப்பட்டதாக எமது செய்தியாளர் கூறுகிறார். இதனிடையே பஸ்தர் பகுதியில் நக்சலைட்டுகளாக இருந்து சரணடைந்தவர்களின் மறுவாழ்வுக்காக ஏராளமான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: மத்திய அரசும் சத்தீஸ்கர் மாநில அரசும் ஒருங்கிணைந்து மேற்கொண்ட தொடர் நடவடிக்கைகள் காரணமாக தற்போது நக்சல் பாதிப்பு அறவே இல்லாத மாநிலமாக சத்தீஸ்கர் உருமாறியுள்ளது. பஸ்தர் பகுதி தற்போது வளர்ச்சியை நோக்கி பீடுநடை போடுவதாக மகிழ்ச்சி தெரிவிக்கிறார் கொண்டேகாவ் மாவட்ட ஆட்சியர் நுபுர் ராசிபன்னா. நக்சல்கள் இல்லாத சத்தீஸ்கர் மாநிலத்தை உருவாக்கிய மத்திய அரசு மனம் திருந்தி வாழ நினைக்கும் நக்சலைட்டுகளின் வாழ்க்கை தரம் மேம்படுவதற்கும் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. கொண்டேகாவ் மாவட்டம் உட்பகுதியில் ஆயத்த ஆடை தயாரிப்பு தொழிற்சாலை உருவாக்கப்பட்டுள்ளது. கிராமப்புற திறன் மேம்பாட்டு கூட்டமைப்பு என்ற அடிப்படையில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த ஆயத்த ஆடை தயாரிப்பு தொழிற்சாலையில் நக்சலைட்டுகளாக செயல்பட்டு மனம் திருந்தி வாழும் பெண்கள் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோருக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் அவர்களுடைய மறுவாழ்வு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக கூறுகிறார் ஆயத்தாடை தயாரிப்பு தொழிற்சாலையின் பயிற்சியாளர் சீனிவாசன்.
4: வந்து நக்சல் இருந்து வந்தவங்களும் இருக்கிறாங்க, இங்க லோக்கல்ல யாரும் பீப்புள் இருக்காங்க, அவங்களுக்கும் எல்லாம் வேலை கொடுத்துருக்கு. 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் வரும்போது கொஞ்சம் பயமா தான் இருந்தது, சோ இப்போ கொஞ்சம் அந்த பயம் எல்லாம் ஒண்ணும் இல்ல.
3: சத்தீஸ்கர் மாநிலத்தில் மலைவாழ் மக்களின் வளர்ச்சி பாதையில் இருந்த தடை கற்களை மத்திய அரசு முழுமையாக அகற்றிவிட்ட நிலையில் அந்த மாநிலத்தைச் சேர்ந்த மக்கள் முன்னேற்ற பாதையில் நடக்க தொடங்கியுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது.
5: சத்தீஸ்கர் மாநிலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்.
0: மேற்குவங்கம் மற்றும் ஒடிசாவின் சில இடங்களில் இன்று அதிகனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அருணாச்சல பிரதேசம், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் சில இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. அசாம், மேகாலயா, பீகார், ஹரியானா உள்ளிட்ட மாநிலங்களிலும் ஒரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக ஒடிசாவின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. பாலசூர், மயூர்பஞ்ச் ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்து வருவதாக எமது செய்தியாளர் கூறுகிறார். இம்மாவட்டங்களைச் சேர்ந்த 2 லட்சம் மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். 293 நிவாரண முகாம்கள் அமைக்கப்பட்டு

நாட்டு மக்களுக்கு உதவி வழங்கப்படுகிறது. கேந்திரபாரா, பூரி ஆகிய மாவட்டங்களிலும் தொடர் மழை பெய்து வருகிறது. மயூர்பஞ்ச், பத்ரக், கியோன்ஷர் ஆகிய மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் தில்லி, ஈஸ்ட் பெங்கால் அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன. நேற்று நடைபெற்ற காலிறுதி ஆட்டத்தில் தில்லி அணி ரெனேட்கள் அணியை வென்றது. மற்றொரு ஆட்டத்தில் ஈஸ்ட் பெங்கால் அணி ராணுவ அணியை வென்று அரையிறுதிக்கு முன்னேறியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ரயில் பயணிகளின் பயண அனுபவத்தை மேம்படுத்த அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று ரயில்வே அமைச்சகம் கூறியுள்ளது. பிரிக்ஸ் நாடுகளின் சுற்றுச்சூழல் பணிக்குழு கூட்டம் புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் தீரத் சேத் 3 நாள் அரசுமுறை பயணமாக நேபாளம் சென்றுள்ளார். மேற்குவங்கம் மற்றும் ஒடிசாவில் சில இடங்களில் இன்று அதி கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் தில்லி, ஈஸ்ட் பெங்கால் அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ கேட்டிருக்கோம். நம்ம ஷோவோட ஸ்டார்டிங்ல பேக் டு பேக் மூணு சூப்பரான பாடல்கள் நாம கேட்டோம். நாம கேட்ட முதல் பாடல் நானும் ஒரு தொழிலாளி படத்திலிருந்து இளையராஜா இசையில் பி சுஷிலா பாடியது, பாடலாசிரியர் வாலி. அடுத்த பாடல் கல்வடியும் பூக்கள் படத்திலிருந்து இசை ஷியாம், எஸ் பி பாலசுப்ரமணியம் கௌசல்யா பாடியது. மூணாவது பாடல் பன்னீர் புஷ்பங்கள் திரைப்படத்திலிருந்து இசை இளையராஜா, மலேசியா வாசுதேவன் பாடியது, பாடலாசிரியர் கங்கை அமரன். சென்னை மெச்சனிலிருந்து வந்திருக்க ரிப்போர்ட் படி வானிலை நிலவரம் இன்னைக்கு கோயம்புத்தூர் குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸும் அதிகபட்சமாக 32 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகலாம். நீலகிரியில் குறைந்தபட்சமாக 16 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாக 23 டிகிரி செல்சியஸும், திருப்பூரில் குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸும் அதிகபட்சமாக 34 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகலாம். ஈரோட்டில் குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாக 36 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும், சேலம்ல குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸும் அதிகபட்சமாக 35 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகலாம். கேரள மாநிலம் பாலக்காடு மாவட்டத்தில் குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸும் அதிகபட்சமாக 32 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகலாம். சென்னை மெட் சென்டர்லிருந்து வந்திருக்க வானிலை நிலவரம் கேட்டோம்.

0: கேட்ட பாடல் இளையராஜா இசையில் கோபுரவாசலிலே படத்திலிருந்து கே ஜே யேசுதாஸ் எஸ் ஜானகி பாடியது பாடலாசிரியர் பிறைசூடன்.
1: யோகமும் மனித மாண்பும் ஊரை கேட்கலாம். வழங்குபவர் டி ராஜேஸ்வரி அவர்கள்.
2: வாழ்க வளமுடன். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதனினும் அரிது கோன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது என்கின்றார் ஔவையார். உலகிலேயே உயர்ந்த பிறவி மனித பிறவி. மனிதனை விட சிறந்த பிறப்பு உலகில் இல்லை. ஏனென்றால் அற்புதமான உடலமைப்பும் அறிவாற்றலும் பெற்றவன் மனிதன். நமக்கு கிடைத்துள்ள இந்த உடலையும் அறிவையும் கொண்டு இறைவன் கொடுத்துள்ள இயற்கை வளங்களை வாழ்க்கை வளங்களாக மாற்றி அனுபவித்து மகிழ்ச்சியாக நிறைவாக வாழ வேண்டும். மனதின் தன்மை எதுவோ அதுதான் மனிதனுடைய தன்மை. மனதின் மாண்பு எதுவோ அதுதான் மனிதனுடைய மாண்பு. மனதின் உயர்வு எதுவோ அதுவேதான் மனிதனின் உயர்வு. மனவளத்திற்கு தியானம் எவ்வாறு உதவுகிறது என்பதை பற்றி சிந்திப்போம். மரங்கள் அடர்ந்த காட்டில் பல்வேறு உயிரினங்களுக்கிடையே வாழ்ந்த மனிதன் தற்பொழுது நகரங்களில் இயந்திரங்களுக்கு நடுவில் வாழ்கின்றான். விஞ்ஞான வளர்ச்சியின் வேகத்தில் சமுதாயம் பல்வேறு வாழ்வியல் வசதிகளை பெற்றிருக்கின்றது. ஆனால் இந்த வளர்ச்சி இன்றைய வாழ்க்கை முறையில் வேகத்தையும் போட்டியையும் உருவாக்கியுள்ளது. இது தனி மனிதனின் உடல் நலத்தையும் மனவளத்தையும் பாதிக்கக்கூடியதாக உள்ளது. மன அலைச்சுழல் இயக்க நிதியை பொதுவாக நான்கு பிரிவுகளாக உளவியல் அறிஞர்கள் கூறுகிறார்கள். அவை பீட்டா அலை, ஆல்பா அலை, தீட்டா அலை, டெல்டா அலை என்பனவாகும். மன அழுத்தம் என்பது வாழ்க்கையில் நடக்கும் நிகழ்ச்சிகள் மற்றும் மாற்றங்களுக்கு ஏற்ப நமது உடலில் நடக்கும் எதிர்வினையாகும். அது உடலில் வேதியியல் மாற்றத்தை உண்டாக்குகிறது. மன அழுத்தம் என்பது ஒரு வகையான பயம், கவலை, தன்னம்பிக்கையின்மை, பதற்றம். இன்னும் சிலருக்கு மூச்சு விடுவதில் சிரமமும் ஏற்படுகிறது. சிலருக்கு எப்பொழுதும் எதை பற்றியாவது நினைத்து கவலைப்பட வேண்டும். எந்த கவலையும் இல்லை என்றால் அதுவே ஒரு கவலையாக நினைத்து புலம்புவார்கள். மன அழுத்த

0: மாற்றத்திற்கான காரணங்கள் என்னவென்று பார்ப்போம். நாம் எண்ணியது எண்ணியவாறு நடக்கவில்லை என்றால், நாம் சொல்வதை பிறர் கேட்கவில்லை என்றால், நமது தேவையை நிறைவேற்றக்கூடிய பொருளாதாரம் இல்லை என்றால், நமது வாழ்க்கை திட்டத்திற்கு ஏற்ப மனம் உடல் ஒத்துழைக்கவில்லை என்றால், தேவையற்ற பயம் வந்து துன்பத்தை பற்றி திரும்ப திரும்ப நினைத்து கொண்டிருப்பதால், இவைகள் காரணமாக மன அழுத்தம் ஏற்பட்டு மனவளம் பாதிக்கப்படுகிறது. மன அலைச்சூழலை நாம் விரும்பும் அளவிற்கு குறைத்து அந்த நிலையில் நின்று மனம் செயல்படுவதற்கான பயிற்சியே அகத்தவம் அல்லது தியானம் எனப்படுகிறது. உலகில் உள்ள அனைத்து நீருக்கும் மூலம் கடல்தான். நீரை பிடித்து வைக்காமல் விட்டால் ஓடிக்கொண்டே இருக்கும். ஓடி ஓடி அதன் மூலமான கடலை அடைந்துவிட்டால் அங்கே அது அமைதியாகும். அதுபோல் மனதை அதன் மூலமான உயிரோடு இணைக்கும்போது அமைதியாகிறது. உயிரோடு இணைத்து தவம் செய்ய செய்ய உயிரின் மூலமான இறைநிலையோடு இணைந்து அமைதி, பேரமைதி, சமாதி என்ற நிலையை மனம் அடைகிறது. இதையே பேரின்பம், முக்தி, முழுமை பேறு என்று சொல்கிறோம். தியானத்தினால் மன அலைச்சுழல் குறைந்து மனம் அமைதி பெறுகிறது. மனதிற்கு ஓர்மை, கூர்மை, நேர்மை, சீர்மை ஆகிய தன்மைகள் கிடைக்கின்றன. மனம் அமைதி பெறுவதால் உயிராற்றல் செலவு குறைக்கப்படுகிறது. 6 தீய குணங்கள் விடுபடும். 5 புலன்கள் அமைதி பெறும். நல்ல எண்ணம், சொல், செயல் வழியே நம் வாழ்க்கையை அமைத்து கொள்ள முடியும். மனதின் ஆளுமை திறன் கூடுகிறது. மனதிற்கு ஆற்றலும் உடலிற்கு சக்தியையும் கொடுக்கக்கூடிய தியானம் என்ற மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய பயிற்சி செய்வதால் மனம் வலிமை பெறுகிறது. மனதிற்கு வலிமை கூடினால் அறிவு நிலையில் நின்று செயலாற்றும் தன்மை மனதிற்கு வந்துவிடுகிறது. வேகம் நிறைந்த இன்றைய வாழ்க்கை முறையில் மன அழுத்தம் இல்லாமல் வாழ்வதற்கு தியானம் அவசியம். தியானத்தின் மூலம் மன உறுதி மற்றும் மன தூய்மை உண்டாகும். மனதில் நட்பண்புகள் ஏற்படும். மனநிறைவு உண்டாகும். உடல் மற்றும் மனநோய்கள் நீங்கும். ஆகவே தியானம் பழகி தியானம் மூலம் மனவளத்தை மேம்படுத்துவோம். வாழ்க வளமுடன்.
1: யோகமும் மனித மாண்பும். உரை கேட்டீர்கள். வழங்கியவர் டி ராஜேஸ்வரி அவர்கள். நிகழ்ச்சி அமைப்பு சௌம்யா.

கண்ணஹிமனன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டோம். இசை இளையராஜா, கே எஸ் சித்ரா பாடியது, பாடலாசிரியர் வைரமுத்து. எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ கேட்டுருக்கோம். நேர்களை இன்னைக்கு 7:25 எறும்பூரும் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகள், அதைத் தொடர்ந்து வளம் தரும் வேளாண் காடுகள், தகவல் களஞ்சியம் நிகழ்ச்சியில் தடிமரங்கள் என்ற தலைப்பில் தகவல்களை வழங்குகிறார் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே டி பார்த்திபன் அவர்கள்.

வண்ண வண்ண சிறகுகளோடு நம்மை சுற்றி பறக்கும் பட்டாம்பூச்சிகளை பார்த்திருப்போம். ஆனால் அவை வெறும் அழகுக்காக மட்டும் இயற்கையில் சுற்றி திரிவதில்லை என்பது உங்களுக்கு தெரியுமா? பட்டாம்பூச்சிகள் சுற்றுச்சூழலின் ஆரோக்கியத்தை சொல்லும் ஒரு சிறிய குறியீடு. ஏன் தெரியுமா? பட்டாம்பூச்சிகளுக்கு சுத்தமான காற்று, குறிப்பிட்ட வகை தாவரங்கள், பூச்சிக்கொல்லிகள் குறைந்த சூழல், போதுமான உணவு என பல விஷயங்கள் தேவை. இவற்றில் ஏதாவது ஒன்று குறைந்தாலும் முதலில் பாதிக்கக்கூடிய உயிரினங்களில் பட்டாம்பூச்சிகளும் ஒன்று. அதனால்தான் ஒரு பகுதியில் பலவிதமான பட்டாம்பூச்சிகள் அதிகமாக காணப்பட்டால் அங்கே இயற்கை சூழல் ஆரோக்கியமாக இருக்கிறது என்பதற்கான ஒரு நல்ல அறிகுறியாக அதை எடுத்துச் சொல்லலாம். இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம், பட்டாம்பூச்சிகள் பூக்களில் இருந்து தேனை உறிஞ்சும் போது ஒரு பூவிலிருந்து இன்னொரு பூவிற்கு மகரந்த துகள்களை எடுத்துச் செல்கின்றன. இதன் மூலம் தாவரங்களின் இனப்பெருக்கத்திற்கும் உதவுகின்றன. அதனால் அடுத்த முறை ஒரு பட்டாம்பூச்சியை பார்க்கும்போது அழகான பூச்சி என்று மட்டும் நினைக்க வேண்டாம். அது நம்மிடம் சொல்லும் செய்தி, இயற்கை நன்றாக இருக்கிறதா, கவனித்து பாருங்கள். பட்டாம்பூச்சிகளை பாதுகாப்போம். அவை பறக்கும் பூக்களையும் அவற்றை சுற்றியிருக்கும் இயற்கையையும் பாதுகாப்போம். இயற்கையின் ஆரோக்கியம் நம் ஆரோக்கியமும் கூட.

நேர்லி நம்ம எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல இன்னைக்கு சாயந்தரம் 5:02 சித்திரசவாணன் நிகழ்ச்சியில் மனிதவள மேலாண்மை ஆலோசகர் முனைவர் எஸ் நரசிம்மன் அவர்கள் பங்கு பெறும் நேரலை. பகல் 12 மணிக்கு வசந்த இல்லம்

இளையராஜா இசையில் செல்வி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டோம். எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது, பாடலாசிரியர் வாலி. கேட்டிருக்கோம் வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. இனி கேட்கலாம் சேவை செய்தி. அண்ணா பல்கலைக்கழக துணை மின் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் நடைபெறுவதால் இனி கூறப்போகும் இடங்களில் இன்று காலை 9 மணி முதல்

இன்று காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை மின் விநியோகம் தடைபடும் என அறிவிக்கப்படுகிறது. கல்வீரம்பாளையம் மருதமலை ரோடு ஐஓபி காலனி அண்ணா பல்கலைக்கழகம் பாரதியார் பல்கலைக்கழகம் மருதமலை கோவில் அடிவாரம் நவாவூர் பிரிவு கல்பனா நகர் குரியா கார்டன் கோல்டன் நகர் மருதம் நகர் சின்மயா நகர் டாடா நகர் இந்திரா நகர் அண்ணா நகர் ஜி கே எஸ் அவென்யூ லட்சுமி நகர் சுப்பிரமணியம் நகர் டான்சன் நகர் பொம்மனப்பாளையம் மகாராணி அவென்யூ பகுதி 1 பகுதி 2 பகுதி 3 இந்த பகுதிகளில் இன்னைக்கு காலையில 9 மணியிலிருந்து மாலை 4 மணி வரை மின் விநியோகம் தடைபடும் என அறிவிக்கப்படுகிறது.

கேட்ட பாடல் பரவராகம் படத்திலிருந்து இசை ஹம்சலேகா கே ஜே எஸ் தாஸ் எஸ் ஜானகி பாடியது. நேர்களை நம்ம எஃப்எம்ல இன்னைக்கு பிற்பகல் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் முதுகுத்தண்டு அறுவை சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கம் தருகிறார் கோயம்புத்தூர் எலும்பியல் நிபுணர் மருத்துவர் ஹரிகிருஷ்ணா ரகுராஜ் ராமசாமி அவர்கள். எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல இதுவரைக்கும் கேட்டோம் வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் இதுவரை நான் அஜய் ஆர்த்தி சிவா. இன்னும் சில நொடிகளில் 8 செய்திச் சுருக்கம், அதைத் தொடர்ந்து 8:02 வைபான பாடல்களோடு ரெயின்போ வைப்ஸ் நிகழ்ச்சியை வழங்குறாங்க ஆர்ஜே சுதா பிரியா. இனி கேட்கலாம் 8 செய்திச் சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் திருவாரூரில் உள்ள மத்திய பல்கலைக்கழகத்தின் 11வது பட்டமளிப்பு விழாவில் இன்று பங்கேற்கிறார். முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடுவின் வாழ்க்கை வரலாற்று நூலை அவரது முன்னிலையில் மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் புதுதில்லியில் இன்று வெளியிடுகிறார். பொதுத்துறை வங்கிகள் மற்றும் பொதுத்துறை நிதி நிறுவனங்களின் மூத்த அதிகாரிகள் பங்கேற்கும் 2 நாள் கூட்டத்தை புதுதில்லியில் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று தொடங்கி வைக்கிறார். ரயில் பயணிகளின் பயண அனுபவத்தை மேம்படுத்த அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று ரயில்வே அமைச்சகம் கூறியுள்ளது. மத்திய பணியாளர் நலத்துறை சார்பில் வழங்கப்படும் அனுபவ் விருதுகளை புதுதில்லியில் மத்திய பணியாளர் நலன் மற்றும் ஒய்வூதியத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் இன்று வழங்குகிறார். பிரிக்ஸ் நாடுகளின் சுற்றுச்சூழல் பணிக்குழு கூட்டம் புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் தீரஜ் சேத் 3 நாள் அரசுமுறை பயணமாக நேபாளம் சென்றுள்ளார். தமிழகத்தில் தாவே காட்சியில் கடந்த 100 நாட்களில் பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். 4 நாள் இடைவெளிக்கு பிறகு தமிழக சட்டப்பேரவை இன்று மீண்டும் கூடுகிறது. இன்று வருவாய்த்துறை மற்றும் மக்கள் நல்வாழ்வு துறைகளுக்கான மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் நடைபெறுகிறது. காவிரி மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவுப்படி தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்க கர்நாடகாவுக்கு உத்தரவிடுமாறு தமிழக அரசு தாக்கல் செய்த மனு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வருகிறது. திருச்சி ஸ்ரீரங்கம் கோவிலில் தயாரிக்கப்படும் அக்காரவடிசல் பிரசாதத்தை சர்வதேச அளவில் கொண்டு செல்ல நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். சிங்கப்பெண் அதிரடிப்படை சார்பில் திருப்பத்தூரில் இணையவழி குற்றங்கள் தடுப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. சென்னை பெருங்குடி மண்டலம் பாலாஜி நகரில் நவீன ஸ்கேட்டிங் மைதானம் அமைக்கப்பட்டுள்ளதாக மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தோனேஷியாவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 51 அதிகரித்துள்ளது. தேசிய ஜூனியர் மகளிர் ஹாக்கி போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டங்களில் ஹரியானா, ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், தில்லி, உத்தராகண்ட் அணிகள் வெற்றி பெற்றன. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டி புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் தில்லி ஈஸ்ட் பெங்கால் அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன.

எஃப்எம் ரெயின்போ 103 கோவில நாம கேட்டு ரசிக்கவிருக்கும் நிகழ்ச்சி ரெயின்போ வைப்ஸ். இன்னைக்கு ரெயின்போ வைப்ஸ் நிகழ்ச்சியில கேள்வி என்ன அப்படின்னா, சங்ககாலம் அல்லது வரலாற்று தொடக்க காலத்தை சேர்ந்த, அதாவது கிபி 3-4 சேர்ந்த பழங்கால நீர்ப்பாசன கட்டமைப்பு சமீபத்தில் எங்கே கண்டறியப்பட்டது? இதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கு பதில் தெரியும் அப்படின்னு நினைக்கிறவங்க உடனே எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். நீங்க வாட்ஸ்அப் பண்ண வேண்டிய நம்பர் 9585800103. நிகழ்ச்சியில் உங்களுடன் ஆர்ஜி சுதாபிரியா.

கேட்ட பாடல் காதலுடன் திரைப்படத்திற்காக கார்த்திக் மற்றும் சுஜாதா பாடியது. பாடலுக்கு இசையசிய ராஜ்குமார், பாடலாசிரியர் விவேகா. நிகழ்ச்சி ரெயின்போ வைப்ஸ். நேரம் 8:47. இந்த கட்டுமானங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா இரண்டு இடங்கள்ல கண்டறியப்பட்டது. இரண்டு செங்கல் கட்டுமானங்கள் இது. இந்த ஒன்று பார்த்தோம் அப்படின்னா அரை வட்ட வடிவ செங்கல் சுவர் இது. மற்றொன்று ஆற்று நீருக்குள் முழு

முழுமையாக மூழ்கிய நிலையில் இணையாக செல்லும் இரு சுவர்களை கொண்டிருக்கு. இது ஒரு நீர்வரத்து கால்வாயாக இருக்கலாம் அப்படின்னு தொல்லியலாளர்கள் கருதுறாங்க. இங்க பார்த்தோம் அப்படின்னா பதப்படுத்தப்பட்ட செங்கல்களை பயன்படுத்தி இதை கட்டியிருக்காங்க. இங்க பயன்படுத்தப்பட்ட இருக்கிற செங்கற்கள் செவ்வக மற்றும் ஆப்பு வடிவம் சொல்லுவோம், அதாவது வெட்சேப்டு வடிவங்கள்ல வழக்கமான நவீன செங்கற்களை விட ரொம்ப பெரிய அளவுல இருந்தது. எந்த அளவுல அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா 42 சென்டிமீட்டர் நீளமும் 22 சென்டிமீட்டர் அகலமும் 8 சென்டிமீட்டர் உயரமும் கொண்டதாக அமைஞ்சிருந்தது. இவை சங்ககால கட்டுமான முறையை அப்படியே பிரதிபலிப்பதாக இருந்தது.

கேட்ட பாடல் புன்னகை பூவே திரைப்படத்திற்காக ஸ்ரீனிவாஸ் மற்றும் பிரசன்னா பாடியது. பாடலுக்கு இசை யுவன் சங்கர் ராஜா, பாடலாசிரியர் பழனி பாரதி.

எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல நாம கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி ரெயின்போ வைப்ஸ். இன்னைக்கு நம்ம கேட்டிருந்த கேள்வி, சங்ககாலம் அல்லது வரலாற்று தொடக்க காலத்தை சேர்ந்த, அதாவது கிபி 3-4 சேர்ந்த பழங்கால நீர்ப்பாசன கட்டமைப்பு சமீபத்தில் எங்கே கண்டறியப்பட்டது அப்படின்னு கேட்டிருந்தோம். இந்த கட்டமைப்பு பார்த்தோம் அப்படின்னா, பூம்புகார், அதாவது காவிரி பூம்பெட்டினம் அருகே உள்ள வானகிரியில முற்காலத்தில் கண்டறியப்பட்ட நீர் மேலாண்மை கட்டமைப்போடு பெரிதும் ஒத்து போகுது. அதே மாதிரி இருக்கான் இந்த கட்டமைப்பு. இது எப்படி வந்து வெளியில தெரிய வந்தது அப்படின்னா, ஆற்றில தேங்கியிருந்த நீரை கிராம மக்கள் வந்து வேறு பக்கமாக திருப்பி விடலாம் அப்படின்னு சொல்லி திருப்பி விட்ட போது மணல் அரிப்பு ஏற்பட்டு இந்த 2000 ஆண்டுகள் பழமையான சங்ககால பாசன பகுதி தற்செயலா வெளியே தெரிய வந்திருக்கு.

கேட்ட பாடல் வசீகரா திரைப்படத்திற்காக உதித் நாராயண் சாதனா சர்க்கம் பாடியது. பாடலுக்கு இசையசே ராஜ்குமார், பாடலாசிரியர் நாமுத்துக்குமார். எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல நாம கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி ரெயின்போ வைப்ஸ். நேரம் 8:36:14. இன்னைக்கு நம்ம கேட்டிருந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ணியிருக்காங்க சிறுமுகை சோமு கலைவாணி, திருப்பூர் கணபதி பாளையம் யசோதா கோவிந்தராஜ், விஸ்வம் அறந்தாங்கிலிருந்து பாரதி மகாலிங்கம் கல்லிவலசு, வீரதுரை அரியலூர்லேருந்து பொள்ளாச்சி கஞ்சம்பட்டி ஜெயராமன், வரதராஜ் கீதா சண்முகநகர் மூக்கனூர்லேருந்து, சிங்காநல்லூர் ஜெயலட்சுமி மனோகரன், போ சண்முகசுந்தரம் விநாயகபுரம் கோவிலிருந்து, திருப்பூர் வெள்ளியங்காடு மகேஸ்வரி தர்மராஜ் ஹரிஷ், கனக்கம்பாளையம் பாலசுப்ரமணியம் கல்பனா, அவினாஷி பிரபு தேவி ஸ்ரீசாய் செந்தில் பிரபு திவ்யபாரதி நிர்மலா சிவசாமி சண்முகநகர் மூக்கனூர்லேருந்து, மனோ அண்ட் கிரிஷ் ரெட்ஃபீல்ட்ஸ்லேருந்து, குகன் நஞ்சிராபுரம் பகுதியிலிருந்து, கணேஷ் சிறுமுகையிலிருந்து, கோணமலை ஆனந்தன், சிபு சோமா ஸ்கந்தமூர்த்தி, வெள்ளம்பட்டி சிவகுமார் புவனேஸ்வரி, நங்கவலி ராஜாராம், பாண்டியநகர் சிவசங்கர் இந்திராணி, மணக்கடவு கார்த்திக் கீதாஞ்சலி ஸ்ரீனிகா அத்வீக், கோவை ரத்தனபுரியிலிருந்து ராஜா முகமது, குகன் சிந்து கோத்தகிரி பகுதியிலிருந்து, மதுக்கரை பெரியசாமி, காந்திபுரம் ஜஸ்டின் திரவியம், பட்டுக்கோட்டை ராபர்ட் இளமாறன், காமநாயக்கன் பாளையம் ராமசாமி, சிவபாக்கியம் ஸ்ரீ ராஜாராம் சுந்தர். இவங்கெல்லாம் சரியான பதில சொல்லியிருக்காங்க.

கேட்டு பாடல் மெர்குரி பூக்கள். திரைப்படத்திற்காக ஸ்ரேயா கோஷல் மற்றும் கார்த்திக் ராஜா பாடியது. பாடலுக்கு இசை கார்த்திக் ராஜா, பாடலாசிரியர் ப. விஜய்.

0: எஃப்எம் ரெயின்போ 103 இங்க எல்லாமே செம்மதோளு.
1: இந்திய தொழில் துறை வந்து செங்கல் மற்றும் கல் அமைப்புகளை ஆய்வு செய்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த அமைப்பு வரலாற்று தொடக்க காலத்தை, அதாவது 3-4 சேர்ந்த நீர்வரத்து கால்வாயாக இருக்கலாம் அப்படின்னு அடையாளம் கண்டிருக்கு. அரை வட்டை வடிவ செங்கல் சுவர் மற்றும் கால்வாய் திறப்பை உருவாக்கி இருக்கக்கூடிய நீரில் மூழ்கிய 2 இணை சுவர்கள் உட்பட 2 அமைப்புகள் இதில் காணப்பட்டது. இதில் வெளிப்படுத்தப்பட்ட அமைப்பு பார்த்தோம் அப்படின்னா 2 உயரமும் 4 அகலமும் கொண்டதாக இருந்தது. மேலும் இது நீர் மேலாண்மைக்காக மதகு அல்லது உள்வரும் வெளியேறும் கால்வாயாக பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இதனால நம்மளுடைய நீர் மேலாண்மை எந்த அளவுக்கு சிறப்பாக இருந்தது சங்க காலத்திலேயே அப்படிங்கறது இதன் மூலமாக தெரிய வந்திருக்கு. இன்னைக்கு நாம கேட்ட கேள்விக்கு ஆன்சர் பண்ணியிருக்காங்க இன்னும் யாரெல்லாம் அப்படின்னு பாத்திரலாம். பூலோபாளையம் ஆனந்தமுருகன், தொட்டம்பாளையம் கோகிலா பழனிசாமி, கனியூர் அண்ணாதுரை, பிரேமா வெள்ளியங்கிரி கருமத்தம்பட்டி பகுதியிலிருந்து, கோகுல் கமலேஷ் ஸ்ரீ ரித்வி உமா சிறுமுகை பகுதியிலிருந்து, மலை கவுண்டன் பாளையம் விமலா வேணுகோபால் பூபனா, வெள்ளிக்குப்பம்பாளையம் சங்கரேஸ்வரன் மஞ்சுளா தர்ஷன் கீதா, ஆறுச்சாமி தடாகம், வியன் இளங்கோ சாமிச்செட்டிப்பாளையம், ஹோப் காலேஜ் பிரணயா குகன், எல்லாரும் வந்து ஆன்சர் பண்ணியிருக்காங்க.

நீர்களே, இன்று நண்பகல் 12 மணிக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில ஆரோக்கியமே ஆனந்தம் டாக்டர் நூருல் அமீன் ஷாகித் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில நாம கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ வைப்ஸ். இன்னைக்கு நம்ம கேட்டிருந்த கேள்வி, சங்ககாலம் அல்லது வரலாற்று தொடக்க காலத்தைச் சேர்ந்த

0: அதாவது 3-4 நூற்றாண்டு கிபி சேர்ந்த பழங்கால நீர்ப்பாசன கட்டமைப்பு சமீபத்தில் எங்கே கண்டறியப்பட்டதுன்னு கேட்டிருந்தோம். நிறைய பேர் நம்ம கேட்ட கேள்விக்கு சரியா பதில் சொல்லியிருந்தாங்க. ஸோ பதில் சொன்ன எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். கடைசியாக சொல்லியிருக்காங்க கோவை தேவராயபுரம் பகுதியிலேருந்து சுகம் ராஜா. இன்னைக்கு அதற்குண்டான பதில் என்ன அப்படின்னா, திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே இருக்கிற கூகூர் பகுதியில் கொள்ளிடம் ஆற்று படுகையில் தான் இந்த நீர்ப்பாசன கட்டமைப்பு கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. இதன் மூலமாக நம்முடைய நீர் மேலாண்மை எந்த அளவுக்கு சிறப்பாக இருந்தது அப்படின்னு தெரிய வந்திருக்கு. எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர். நேரம் 8:50.
1: தென்கச்சிகோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில் சைபால்.
3: ஒரு நண்பர் அவசரமா என்கிட்ட ஓடி வந்தார். அப்புறம் சொன்னார், என்னால் நம்பவே முடியல சார், என் பையன் அப்படி அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டார். உங்கள் பையன் அப்படி என்ன தான் செஞ்சுட்டான் அப்படின்னு கேட்டேன். என்னால் முடியாத ஒரு காரியத்தை அவன் செஞ்சுட்டான் சார் அப்படின்னார். அது என்னன்னு தான் சொல்லுங்களேன். என்ன, 5வது வகுப்பில் அவன் ஒரே தடவையில் தேறிட்டான் சார், அதாவது ஒரே அட்டம்ப்டில் பாஸ் ஆகியிருக்கான் அப்படின்னார். மூச்சு வாங்க, கஷ்டப்பட்டு பரீட்சை எழுதுனது அவன், இவருக்கு ஏன் மூச்சு வாங்குது? நம்மால் செய்ய முடியாத ஒரு காரியத்தை இன்னொருத்தர் செய்யும் பொழுது அது நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. சர்க்கஸ் பார்க்குறோம், ஒருத்தர் அந்த இடத்துல தொங்குறார், அது நமக்கு ஆச்சரியம். ஏன்னா அது நம்மால் முடியாத காரியம். நம்மால் முடியாத ஒன்றை அடுத்தவர் எளிதாக செய்யும் பொழுது நாம் மருள்வது இயற்கை. இதை தான் தொல்காப்பியம் மருட்கை அப்படின்னு சொல்லுது. இந்த வியப்பு இருக்குதே, இது 4 வகையில் ஏற்படுறதாக தொல்காப்பியம் சொல்லுது. அது என்ன 4 வகை? முதல் வகை எப்படின்னா, புதுமையான அரிய செயல்களை செய்கிறது. 2வது வகை என்னென்னா, பெரும் செயல்களை செய்கிறது. 3வது வகை என்னென்னா, மிக நுட்பமான செயல்களை செய்கிறது. 4வது வகை என்னென்னா, ஆக்கம் தரும் செயல்களை செய்கிறது. புதுமை, பெருமை, சிறுமை, ஆக்கமோடு, மதினம், சாலா, மருட்கை 4 அப்படிங்கிறது தொல்காப்பியம். இன்றைக்கி விஞ்ஞானம் வந்து புதுசு புதுசாக எதை எதையோ கண்டுபிடிக்குது. ஆரம்பத்தில் அது ஆச்சரியமாக இருக்குது, அப்புறம் அது நமக்கு பழகி போடுது. வானொலி பெட்டி புதுசாக வந்தப்போ ஒரு பெட்டி பேசுதுங்கிறது எவ்வளோ பெரிய ஆச்சரியம். இப்போ யாரும் அதை ஆச்சரியமாக பார்க்குறதில்ல. மதினம் சாலா மருட்கை அப்படின்னு ஒரு சொற்றொடர் வருது பாருங்கள், அதில் கருத்தாழம் உண்டு. எதை பற்றியும் போதுமான அளவு புரிந்து கொள்ளாத போது ஒருத்தர் வந்து ஆச்சரியப்படுறார். புரிந்து கொண்ட பிறகு ஆச்சரியம் வந்து மறைஞ்சு போடுது. மிக நுட்பமான செயல்களும் நம்ம வந்து ஆச்சரியப்பட வைக்கும். ஒரு அரிசியில் ஒரு திருக்குறள் எழுதி காட்டுறாங்க, ஒரு முட்டை ஓட்டுக்குள்ளே ஓவியம் தீட்டி காட்டுறாங்க, கருங்கல் சிற்பங்களில் எவ்வளவு நுட்பமான வேலைப்பாடுகளை எல்லாம் பார்த்து ஆச்சரியப்படுறோம். இது மாதிரி ஆக்கப்பூர்வமான அரிய செயல்களை செய்கிறது கூட வியப்பை உண்டு பண்ணும். குப்பை கூளங்களை கூட வாழ்க்கைக்கு பயன்படுகிற பொருளாக மாற்றுகிறவர்கள் இருக்காங்க, அவர்களுடைய செயல் வியப்பு அளிக்குது. இடைக்காட்டு சித்தர் பாடின 3:30 நூலில் வர்ற ஒரு பாடல், ஆற்றல் பிறர் அறிதலின் அகம் கிளர்வு உறுதலின் கற்று அறி பாணர் கெழுமிய கோடலின் தோற்றம் உருகவே போற்றல் சால் வியப்பே. ஒருத்தருடைய ஆற்றல் தெரியாமல் இருந்தது, அவருடைய அரிய செயலை பார்க்கும் பொழுது வியப்பாக இருந்தது, மனசுக்குள்ள கிளர்ச்சி. பாவலர்கள் இந்த இவர்களுடைய புகழை பாடி மற்றவர்களும் தெரிந்து கொள்ளுமாறு செய்கிறார்கள் அப்படிங்கிறதான் ஒரு யதார்த்தமான உண்மை. ஆக எல்லா வகையிலும் வந்து மக்கள் வந்து தங்களுடைய வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான வழிகாட்டுகிற ஒரு மெய்ப்பாடு தான் வியப்புங்கிறது. இந்த காலத்தில் நம்ம எப்படி எப்படியெல்லாம் ஆச்சரியப்பட வைக்கிறாங்க. ஒரு ஆளை பிடிச்சி ஜெயிலில் கொண்டு வந்தாங்க. ஜெயில் அதிகாரி அவனை ரொம்பவும் ஆச்சரியமாக பார்த்தாராம். இவன் கேட்டான், ஏன் சார் அப்படி பார்க்குறீங்க, நான் இப்போ இங்கே வர்றது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குதா அப்படின்னு கேட்டிருக்கான். இதுக்கு ஜெயில் அதிகாரி சொல்லியிருக்கார், நீ இப்போ இங்கே வந்ததில் எனக்கு ஒன்றும் ஆச்சரியம் இல்லைப்பா, ஏற்கனவே நீ இங்கேருந்து விடுதலையாகி போய் 6 ஆச்சு, இவ்வளவு லேட்டாக வர்றியே அதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்கு அப்படின்னாராம்.
1: தென்கச்சிகோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கிய இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில்
4: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
5: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் நாம இதுவரை கேட்டு ரசித்த நிகழ்ச்சி ரெயின்போ வைப்ஸ் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறும் நான் சுதாபிரியா. 9 மணிக்கு செய்தி சுருக்கம், அதனைத் தொடர்ந்து இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியை தோத்து வழங்க காத்திருக்காங்க ஆர்ஜே ஆர்த்தி சிவா.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் திருவாரூரில் உள்ள மத்திய பல்கலைக்கழகத்தின் 11வது பட்டமளிப்பு விழாவில் இன்று பங்கேற்கிறார். முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடுவின் வாழ்க்கை வரலாற்று நூலை அவரது முன்னிலையில் மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் புதுதில்லியில் இன்று வெளியிடுகிறார். பொதுத்துறை வங்கிகள் மற்றும் பொதுத்துறை நிதி நிறுவனங்களின் மூத்த அதிகாரிகள் பங்கேற்கும் 2 நாள் கூட்டத்தை புதுதில்லியில் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று தொடங்கி வைக்கிறார். ரயில் பயணிகளின் பயண அனுபவத்தை மேம்படுத்த அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று ரயில்வே அமைச்சகம் கூறியுள்ளது. மத்திய பணியாளர் நலத்துறை சார்பில் வழங்கப்படும் அனுபவ விருதுகளை புதுதில்லியில் மத்திய பணியாளர் நலன் மற்றும் ஒய்வூதியத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் இன்று வழங்குகிறார். பிரிக்ஸ் நாடுகளின் சுற்றுச்சூழல் பணிக்குழு கூட்டம் புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் தீரஜ் சேத் 3 நாள் அரசுமுறை பயணமாக நேபாளம் சென்றுள்ளார். தமிழகத்தில் தாவேக ஆட்சியில் கடந்த 100 நாட்களில் பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். 4 நாள் இடைவெளிக்கு பிறகு தமிழக சட்டப்பேரவை இன்று மீண்டும் கூடுகிறது. இன்று வருவாய்த்துறை மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறைகளுக்கான மானிய கோரிக்கையின் மீதான விவாதம் நடைபெறுகிறது. காவிரி மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவுப்படி தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்க கர்நாடகாவுக்கு உத்தரவிடுமாறு தமிழக அரசு தாக்கல் செய்த மனு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வருகிறது. திருச்சி ஸ்ரீரங்கம் கோவிலில் தயாரிக்கப்படும் அக்காரவடிசல் பிரசாதத்தை சர்வதேச அளவில் கொண்டு செல்ல நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். சிங்கப்பெண் அதிரடிப்படை சார்பில் திருப்பத்தூரில் இணையவழி குற்றங்கள் தடுப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. சென்னை பெருங்குடி மண்டலம் பாலாஜி நகரில் நவீன ஸ்கேட்டிங் மைதானம் அமைக்கப்பட்டுள்ளதாக மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டி புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் தில்லி ஈஸ்ட் பெங்கால் அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன.

0: ஹலோ எல்லாத்துக்கும், சூப்பரான ஒரு எனர்ஜெட்டிக்கான குட் மார்னிங். நேரம் 9:03 எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கும். இன்னைக்கு உங்களுக்கு பிடிச்ச பாடலை பிளே பண்றதுக்காக நான் ஆர்ஜே ஆர்த்தி சிவா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்க மக்களே, இந்த நாள் உங்களுக்கானது, இந்த ஒரு மணி நேரம் உங்களுக்கானது. உங்களுக்கு பிடிச்ச பாடலை நீங்க வந்து கால் பண்ணி கேட்கலாம். 2312332317046 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. எஸ் நிகழ்ச்சியில தன்னோட விருப்ப பாடல கேட்கறதுக்காக இனியும் நேயர் வணக்கம்.
1: வணக்கம். 26 ஆண்டுகளை கடந்து 27வது ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கும் நமது ஆகாசவாணி கோயம்புத்தூர் 103 பண்பலைக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை கோரிக்கொண்டு, பண்பலையில் பணியாற்றும் அனைவருக்கும் வாழ்த்துக்களை கோரிக்கொண்டு நிகழ்ச்சியின் இணைவர் கணேஷ் திருமுறை.
0: சொல்லுங்க சார், எல்லாமே நீங்களே சொல்லிட்டீங்க. சாப்பிட்டீங்களா? மணி 9 என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: நான் வந்து நெசவு செஞ்சிட்டு இருந்தமா.
0: மேலதான்
1: பாருங்க, எந்திரிச்சு குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டு அப்புறம் தான் சாப்பிடணுமா?
0: ஓகே, உங்களுக்கு பிடிச்ச பாடல கேட்டுட்டே சாப்பிடுங்க. என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: நீங்க சாப்பிட்டீங்களா?
0: சாப்பிட்டங்க. என்ன பாடல் வேணுங்க உங்களுக்கு?
1: எனக்கு வந்து மாஸ்டர் படத்துல இருந்து வாட்டி கம்மிங். இந்த பாடல் அனைவருக்காகவும், வாய்ஸ் கொடுத்த உங்களுக்கு நன்றி, மேடம் நன்றி.
0: ஓகேங்க.

0: எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல கேட்டுட்ருக்கோம். இது உங்கள் சாய்ஸ் கோயம்புத்தூர் மாவட்ட நேயர்களோட விருப்ப பாடல்களோடு. வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க சார்?
1: சின்ன சார், நல்லிக்கொண்டம்பத்திலிருந்து மஞ்சுளா செலவாஜ் பேசுறது மேடம். நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: நல்லா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நாங்க நல்லா இருக்கிறோம் மேடம்.
0: என்ன பாடல் கேட்க போறீங்க இன்னைக்கு?
1: கூலி படத்துல இருந்து மோனிகா பாட்டு போடுங்க மேடம்.
0: நீங்க கேட்ட மோனிகா பாடல் வந்துட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
1: தேங்க்யூ.

0: நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி திங்கள் முதல் வெளிவரை மதியம் 3:30 ஒலிபரப்பாகும். எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல கேட்டிருக்கோம். இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் இனிம் நேயர். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: என்ன
0: பாடல் வேணுங்க?

0: கோயம்புத்தூர் மாவட்ட நேயர்களோட கேட்டிருக்கோம். இது உங்கள் சாய்ஸ் எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல விருப்பப்பட கேட்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நேயர் வணக்கம்.
1: வந்தே மாதரம். வணக்கம். மதிமிகுந்த தங்கை ஆர்த்தி சிவா அவர்களுக்கு காலை வணக்கம். மேலும் நமது பண்பலைக்கு பிறந்தநாள் அன்றைக்கு 2 மணி நேரம் முயற்சி பண்ணி இணைப்பே கிடைக்கல. அதனால இந்த குழந்தைக்கு இன்னைக்கு நாங்க வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம், நானும் எங்கள் கிராம மக்களும்.
0: நேற்றே
1: தேவராயபுரத்திலிருந்து சுகம் ராஜா, எனக்கு இட்லி கடை எனும் திரைப்படத்திலிருந்து ஒரு அழகான உங்களுக்கு பிடித்த பாடலை போடுங்கள், எல்லோரும் கேட்டு மகிழ்வோம். நல்ல வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம் தங்கமே.
0: நன்றிங்க.

0: எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல கேட்டுருக்கோம். இது உங்கள் சாய்ஸ். வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: வணக்கம்,
0: இங்க இருந்து பேசுறீங்க சார்.
1: நான் மூக்கனூர் சண்முகநகர் சிவகுமாருங்க.
0: என்ன பாடல் வேணுங்க உங்களுக்கு?
1: விஸ்வாசம் படத்திலிருந்து கண்ணான கண்ணேங்க.

0: எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல இது உங்கள் சாய்ஸ் கேட்டுட்டு இருக்கோம் நிகழ்ச்சியில். இனிம் நேயர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: வினோபனகர்ல இருந்து ராமலிங்கம்.
0: உங்க பேர் என்னங்க?
1: வினோபனகர்ல இருந்து ராமலிங்கம்.
0: என்ன பாடல் வேணுங்க உங்களுக்கு?
1: எனக்கு விடுதலை படத்துல இருந்து இளையராஜா பண்ண பாட்டுங்க.
0: நீங்க கேட்ட பாடல் உங்களுக்கு
1: வந்து பிறந்த நாள் வாழ்த்துக்கள்ங்க.
0: நன்றிங்க. நீங்க கேட்ட பாடல் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
1: ரொம்ப நன்றிங்க மேடம்.

0: கேட்டுட்டுருக்கோம். இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் விருப்பில் கேட்க இணைறாங்க. வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், எங்கிருந்து பேசுறீங்க சார்?
1: மரத்துக்குள்ள வட்டம் கனியூர்ல இருந்து அண்ணாதுரை மேடம்.
0: ஓகே, சாப்பிட்டீங்களாங்க சார்?
1: இன்னும் மேடம்.
0: ஓகே, என்ன பாடல் வேணுங்க உங்களுக்கு?
1: மேடம், பசங்களுக்கு படத்துல இருந்து ஒரு பாட்டு கொடுங்க மேடம்.
0: ஓகே,
1: நேருக்காகவும் எனக்காகவும்
0: உங்களுக்காகவும் எல்லாத்துக்காகவும் பாட்டு வந்துட்டே இருக்குது, கேளுங்க.
1: நன்றி மேடம், நன்றி.

0: KMCH இன் தவமணி தேவி அட்வான்ஸ்டு ஆன்காலஜி இன்ஸ்டிடியூட் திறப்பு விழாவை முன்னிட்டு KMCH நடத்தும் இலவச ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை ஆலோசனை முகாம் August 1st முதல் September 30th வரை ஞாயிற்றுக்கிழமை தவிர அனைத்து நாட்களும் நடைபெற உள்ளது.
1: இரைப்பை குடல் அறுவை சிகிச்சைகள், உணவு குழாய் அறுவை சிகிச்சைகள், தைராய்டு, நுரையீரல் மற்றும் சிறுநீரகம் சார்ந்த நோய்களுக்கு நவீன ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகள் சலுகை கட்டணத்தில் அளிக்கப்படுகிறது.
0: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH, அவினாசி ரோட், கோவை. மேலும் விவரங்களுக்கு கால் 7418 8741.
2: எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல கேட்டிருக்கோம். இது உங்கள் சாய்ஸ். கோயம்புத்தூர் மாவட்ட நேயர்களோட விருப்ப பாடல்களோடு இந்த நிகழ்ச்சி சூப்பரா போயிட்டு இருக்குது. நிகழ்ச்சியில விருப்ப பாடலை கேட்க வராங்க. வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: வணக்கம், ஆர்த்தி சிவா அவர்களுக்கு இனிய காலை வணக்கம் சொல்லிக்கிறது. குமார் பேசுறீங்க?
2: நல்லா இருக்கேங்க. குமார் சார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: நாங்க சோமனூர் மாவட்டத்துல இருந்து பேசுறேங்க.
2: ஓகேங்க, சாப்பிட்டாச்சுங்களா? ஓகேங்க, என்ன பாடல் வேணுங்க உங்களுக்கு?
3: எனக்கு
2: நீங்க கேட்ட பாடல் வந்துட்டே இருக்குது. கேளுங்க, நிகழ்ச்சியில கலந்துட்டு இருக்கு. வாழ்த்துக்கள்.

0: எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல கேட்டிருக்கோம். இது உங்கள் சாய்ஸ். வணக்கம், யாருங்கிறது பேசுறீங்க?
1: என்ன
0: பாடல் வேணுங்க சார் உங்களுக்கு?
1: என்ன
0: பாடுங்க சார்? நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டதுக்கு வாழ்த்துக்கள். நீங்க கேட்ட பாடல் வந்துட்டு இருக்கு.

0: நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க, இது உங்கள் சாய்ஸ் எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூரில். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? சரி, என்ன பாடல் வேணுங்க?
1: எங்கேயும்
0: இப்போது படத்துல இருந்துங்க, சொட்ட சொட்ட நினைவு பைத்தா,
1: இந்த பாடல் வேணுங்க, ரொம்ப பிடிச்ச பாடல்.
0: ஓகே, உங்களுக்கு பிடிச்ச பாடல் வந்துட்டே இருக்குது, கேளுங்க.
1: நன்றி மேடம், நன்றிங்க.

0: எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல கேட்டுருக்கோம். இது உங்கள் சாய்ஸ் கோயம்புத்தூர் மாவட்ட நேர்களோட விருப்பப்பாடலோட நிகழ்ச்சியோட அப்படியே கடைசி கடத்துக்கு வந்துட்டே இருக்கோம். நிகழ்ச்சியில என்னோட விருப்பப்பாடல தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க, வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க சார்?
1: வெள்ளியம்பாளையம் புதுவில இருந்து ரத்னாமுத்து மாணிக்கங்க.
0: என்ன பாடல் வேணுங்க?
1: அதாங்க சரத்குமார் தேவன் நடிச்ச படம், இப்ப புது படம்
0: 3BHK.
1: அந்த
0: படத்துல இருந்து உங்களுக்கு ஒரு பாட்டு வந்துட்டே இருக்குது. நிகழ்ச்சியில கலந்துட்டதுக்கு வாழ்த்துக்கள்.
1: ரொம்ப நன்றிங்க.

எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல இது வரைக்கும் நாம கேட்டோம். இது உங்கள் சாய்ஸ் கோயம்புத்தூர் மாவட்ட நேயர்களோட விருப்ப பாடலோட நிறைய நேயர்கள் வந்து விருப்ப பாடல கேட்டாங்க. திரும்ப வெள்ளிக்கிழமை கோயம்புத்தூர் மாவட்ட நேயர்களுக்கான நாள் தான் அன்னைக்கு. இன்னைக்கு கால் பண்ணி லைன் கிடைக்காதவங்க அன்னைக்கு கால் பண்ணி உங்களுடைய விருப்ப பாடலை நீங்க கேட்கலாம்.

நிகழ்ச்சியில் இதுவரைக்கும் நான் ஆச்சே ஆத்திஷ்வாயினும் சில நொடிகளில் 10 மணிக்கான செய்திச் சுருக்கம். அதைத் தொடர்ந்து இன்னைக்கு உங்களை ஒரு சூப்பரான ஊருக்கு கூட்டிகிட்டு போறதுக்காக இங்கே ரொம்ப அவளோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஆர்ஜே சுதா பிரியா. கேட்க போறீங்க போவோமா ஊர்கோளம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் திருவாரூரில் உள்ள மத்திய பல்கலைக்கழகத்தின் 11வது பட்டமளிப்பு விழாவில் இன்று பங்கேற்கிறார். முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடுவின் வாழ்க்கை வரலாற்று நூலை அவரது முன்னிலையில் மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் புதுதில்லியில் இன்று வெளியிடுகிறார். பொதுத்துறை வங்கிகள் மற்றும் பொதுத்துறை நிதி நிறுவனங்களின் மூத்த அதிகாரிகள் பங்கேற்கும் 2 நாள் கூட்டத்தை புதுதில்லியில் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று தொடங்கி வைக்கிறார். ரயில் பயணிகளின் பயண அனுபவத்தை மேம்படுத்த அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று ரயில்வே அமைச்சகம் கூறியுள்ளது. மத்திய பணியாளர் நலத்துறை சார்பில் வழங்கப்படும் அனுபவ விருதுகளை புதுதில்லியில் மத்திய பணியாளர் நலன் மற்றும் ஒய்வூதியத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் இன்று வழங்குகிறார். பிரிக்ஸ் நாடுகளின் சுற்றுச்சூழல் பணிக்குழு கூட்டம் புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் தீரஜ் சேத் 3 நாள் அரசுமுறை பயணமாக நேபாளம் சென்றுள்ளார். தமிழகத்தில் தாவேக ஆட்சியில் கடந்த 100 நாட்களில் பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். 4 நாள் இடைவெளிக்கு பிறகு தமிழக சட்டப்பேரவை மீண்டும் கூடியுள்ளது. இன்று வருவாய்த்துறை மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறைகளுக்கான மானிய கோரிக்கையின் மீதான விவாதம் நடைபெறுகிறது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் நீர்நிலைகளை தூர்வாரும் பணி இன்று தொடங்கியுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் இதற்கான பணிகளை மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் தொடங்கி வைத்தார். தமிழகத்தின் சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தேசிய ஜூனியர் மகளிர் ஹாக்கி போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டங்களில் ஹரியானா, ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், தில்லி, உத்தராகண்ட் அணிகள் வெற்றி பெற்றன. கேலையில் நடைபெற்று வரும் இலங்கைக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3வது நாளான இன்று இந்தியா தனது முதல் இன்னிங்ஸில் 462 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டி புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில நாம கேட்டு ரசிக்கவிருக்கும் நிகழ்ச்சி போவோமா ஊர்கோலம். இன்னைக்கு நான் எந்த ஊருக்கு வந்திருக்கேன்னு தெரியுமா? ரொம்ப அழகான ஒரு கிராமம், ஏரி குளங்கள் இதெல்லாம் நிறைஞ்சிருந்து வயல்வெளிகள் கூடவே வந்து ரொம்ப அமைதியா இருக்கிற ஒரு கிராமத்துக்கு தான் நான் வந்திருக்கேன். ஸோ இன்னைக்கு இந்த கிராமத்தோட அழகை ரசிக்கிறதுக்காக வந்திருக்கேன். இந்த கிராமம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பார்க்கவே ரொம்ப ரம்யமா இருக்கு. இந்த ட்ரோன்ல எல்லாம் வந்து நம்ம பார்ப்போம் இல்லையா சில இடங்களை, அப்படி வந்து இந்த கிராமத்தை பார்த்தோம் அப்படின்னா அப்படி பச்சை பசேல்னு ரொம்ப அழகா இருக்கு. நான் வந்து சில இடங்கள்லாம் போயிட்டு வந்து நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, இந்த கிராமத்துக்கு போங்க சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லி தான் நான் வந்து இந்த கிராமத்துக்கு வந்திருக்கேன். ஏன்னா அவ்வளோ அழகான ஒரு கிராமம் இது. இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, செங்கல்பட்டு மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கிற ஒரு கிராமம். சென்னையிலேருந்து அடிக்கடி பேருந்து வசதி இருக்கிற ஒரு கிராமம் தான். பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிராமத்தோட பேரே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஏன்னா நம்ம பொதுவாக வந்து அணை அப்படின்னாலே வந்து தண்ணீரை சேகரிக்கிறதுக்காக கட்டுறது அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அந்த கிராமத்தோட பேரே அணைக்கட்டு அப்படிங்கிறதான். ஸோ அணைக்கட்டு கிராமத்துக்கு தான் நான் வந்திருக்கேன். இங்கே இருக்கிற மக்கள்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறத பார்த்தாலே தெரியுது. ஆனால் சின்ன கிராமம், ரொம்ப அழகான கிராமம், ரொம்ப அமைதியான கிராமம், கூடவே எல்லா வசதிகளும் இருக்கிற ஒரு கிராமம் அப்படின்னு இந்த கிராமத்தை நம்ம கண்டிப்பாக சொல்ல முடியும். ஏன்னா எல்லா வசதிகளும் இருக்குது. நான் பார்த்த வரை வந்து எல்லா வசதிகளும் இருக்கிற ஒரு கிராமமாக தான் இந்த கிராமம் இருக்குது. இன்னும் இந்த கிராமத்தை வந்து நான் சுற்றி பார்க்க போகிறேன், நிறைய சொல்ல போகிறேன் இந்த கிராமத்தை பற்றி.

நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் மணி 3:30 ஒலிபரப்பாகும். எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் நாம கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி போவோமா ஒரு கோலம். இன்னைக்கு நான் எங்க வந்திருக்கேன் தெரியுமா? செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கிற அணைக்கட்டு அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு தான் வந்திருக்கேன். பேரே ரொம்ப வித்தியாசமா இருக்கு இல்லையா? இது வந்து செய்யூர் வட்டாரத்தில் அமைஞ்சிருக்கிற ஒரு கிராமம். இந்த கிராமத்தை சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா பவுஞ்சூர் அப்படிங்கிற ஒரு ஊர் அமைஞ்சிருக்கு. அணைக்கட்டை சுற்றி என்னென்ன கிராமங்கள்லாம் அமைஞ்சிருக்கு அப்படின்னா செம்பூர், தண்டரை, கொஞ்சிக்காடு அந்த மாதிரி நிறைய கிராமங்கள் இருக்கு. இந்த கிராமங்களில் 5000 மேற்பட்ட குடும்பங்கள் வந்து வசிக்குது. பார்த்தோம் அப்படின்னா இந்த மக்களோட வாழ்க்கை முறை அப்படின்னு பார்த்தோம்னா விவசாயத்தை தான் இவங்க முற்றிலுமாக நம்பியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. ஏன்னா எங்கே பார்த்தாலும் வயல்கள், இப்படி பச்சை பசேல்னு கண்ணுக்கு அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்குது. பா, ஒரு கிராமத்துக்கு வந்துட்டா இருக்கிற அந்த மனநிலை இருக்குல்ல, எப்படி தான் நம்ம மனசில் அவ்வளோ சந்தோஷம் வருமோ தெரியல. அவ்வளோ சந்தோஷமாக நான் இருக்கேன். ஏன்னா பச்சை பசேல்னு அந்த கிராமத்தை தூரத்தில் இருக்கிற பச்சையிலேருந்து இப்போ பக்கத்தில் நான் நின்றுட்டுருக்கிற அந்த வயல் வர எல்லாமே வந்து ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் இந்த நொடியில். அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து சின்ன சின்ன பெட்டி கடைகளும் இருக்குது. நான் வந்து எங்கடா வெளியே போய் தான் அதாவது பொருள் வாங்கணுமோ அப்படின்னு சொல்லி நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அப்படி கிடையாது, சின்ன சின்ன பெட்டி கடைகளும் இங்கே இருக்கிற மக்கள் பயன்படுத்துகிற அளவுக்கு வச்சுருக்காங்க. பெருசாக ஏதாவது பொருள்லாம் வாங்கணும் அப்படின்னா வெளியூர்களுக்கு போய் வாங்கிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு

இருக்கிறவங்க சொன்னாங்க. இங்க பார்த்தோம் அப்படின்னா 4 மணிக்கே மக்கள்லாம் வேலை செய்ய ஆரம்பிச்சிருவாங்களாம். 4 மணிலேருந்து 5 மணிக்குள்ள நாங்க வயக்காட்டுக்கு வந்துருவோம், நீங்க தான் இவ்வளோ லேட்டா வந்திருக்கீங்க அப்படின்னு எங்கிட்ட சொல்றாங்க. நம்மளாம் நினைக்கிறோம் 9 மணியே ரொம்ப நேரத்துல நம்ம வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா அவங்க சொல்றாங்க நாங்க வந்து 5 மணிக்கெல்லாம் வந்துருவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பரவாயில்லைங்க, சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நம்ம பாராட்டலாம் மனசார. அந்த மாதிரி தான் நமக்கு தோணுது. அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இங்க இருக்கிற மக்கள்லாம் ரொம்ப ஜாலியா பேசிட்டே வயலில் வேலை செஞ்சுட்டு, கூடவே வந்து இந்த மாடுகளையெல்லாம் கட்டி ஏர் உழுவாங்க இல்லையா, இதை கூட என்னால் பார்க்க முடிஞ்சது. இதெல்லாம் வந்து சிட்டியில் நம்ம பார்க்கவே கிடைக்காத காட்சி இல்லையா, அதெல்லாம் இங்கே பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆடு கூட்டங்கள், அதாவது ஆட்டோட மந்தை இருக்குல்ல, அது பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ வியப்பாக இருக்குது எனக்கு. அவ்வளோ ஆடுகளை வச்சு மேய்ச்சிட்டு போகிறாங்க, எப்படி இவ்வளோ ஆடுகளையும் ஒரு ஆளாக கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம சிட்டியில் பார்க்க முடியலையே, இங்கெல்லாம் இதெல்லாம் பார்க்குறோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் வந்து நான் கிராமத்துக்குள்ள போய் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்க போறேன். ஸோ நான் வந்து அவங்க கிட்ட எல்லாம் கேட்டுட்டு வந்து உங்ககிட்ட அதை பத்தி நான் ஷேர் பண்ணிக்கிறேன்.

எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் நாம கேட்டு ரசித்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி போவோமா ஒரு கோலம். நான் இன்னைக்கு எங்கே வந்திருக்கேன் தெரியுமா? அணைக்கட்டு அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு தான் வந்திருக்கேன். இந்த கிராமத்தில் பார்த்தோம் அப்படின்னா கோயில்களும் இருக்குது, கூடவே வந்து மசூதிகளும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கோயில்கள் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் பழமையான கோயிலாக தான் இருக்கும் போல இருக்குது. நமக்கு பார்த்தாலே வந்து தெரியும் இல்லையா, பழமையான கோயிலாக இருக்குது. கூடவே வந்து இங்கே அம்மன் கோயில், இங்கே பக்கத்தில் செய்யூர்

எங்களுக்கும் வந்து எங்களுக்கும் எங்கள் ஊருக்கும் பெருமை தானே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த ஊர் செங்கல்பட்டுன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டாலே நமக்கு வந்து வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் நமக்கு கண்டிப்பாக ஞாபகத்துக்கு வந்துடும். ஸோ இங்கிருந்து நம்ம ஈஸியாக போகக்கூடிய தொலைவில் தான் அது இருக்குது. அதனால் எப்போது நமக்கு தோணுச்சு அப்படின்னா இங்கே இருக்க கிராம மக்கள்லாம் வந்து பஸ் எடுத்து அங்கே அந்த பறவைகள் சரணாலயத்துக்கு போயிட்டு நாங்கள் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் சொல்கிறாங்க. கூடவே இங்கே இருக்கிற மக்கள்லாம் ரொம்ப ஒற்றுமையாக இருக்காங்க. இங்கே வந்து ஒரு அரசு பள்ளி இருக்குது, தொடக்கப்பள்ளி மேல்நிலை பள்ளி இந்த இரண்டு பள்ளிகளுமே இங்கே இருக்குது. கூடவே பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து பேங்க்கும் இருக்குது. ஸோ மக்கள் வந்து இந்த சேமிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஊக்குவிப்பதற்காக இந்த கிராமத்துக்குள்ளேயே வந்து ஒரு பேங்க்கும் அமைஞ்சிருக்கு. இங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து நாங்கள்லாம் ரொம்ப தூரம்லாம் ட்ராவல் பண்ண தேவையில்லை, நாங்கள் வந்து இங்கேயே வந்து எங்களோட சேமிப்பு இதெல்லாம் வந்து நாங்கள் இங்கேயே பண்ணிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. கூடவே குழந்தைங்க வந்து இப்போவே வந்து ஸ்கூலில் தான் இருக்காங்க. ஏன்னா ஸ்கூலோட அந்த சவுண்டு இருக்கு இல்லையா, ஸ்கூலில் வந்து டீச்சர்ஸ் வந்து பாடம் நடத்துகிற அந்த சத்தம் வந்து கேட்குது. குழந்தைகளும் கோரஸாக டீச்சருக்கு பின்னாடியே வந்து அவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க பாடத்தையெல்லாம். ரொம்ப நல்லா இருக்குது கேட்குறதுக்கு. பேசாமல் இங்கேயே இருந்துடலாமா அப்படின்னு கூட தோணுது. ஏன்னா அவ்வளோ அழகாக இருக்குது இந்த கிராமத்தை பார்க்குறதுக்கு. சுற்றிலும் வயல்கள், கூடவே ஒரு சின்ன பள்ளி, சின்ன கோவில் எல்லாமே அமைஞ்சிருக்கு. நமக்கு வந்து என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் வந்து அழகாக அமைஞ்சிருக்கிற ஒரு கிராமமாக இந்த கிராமம் இருக்குது. அப்புறம் காற்று அப்படி வீசுதுங்க. ஏன்னா வந்து இந்த இயற்கையோடு ஒன்றிணைந்து வாழ்வது அப்படிங்கிறது எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது இந்த மாதிரி கிராமத்துக்கு வந்தால் தான் எனக்கு புரியுது. அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது வந்ததும். அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா தூரத்தில் ஒரு கோயில் தெரிஞ்சது இல்லையா, நான் கேட்டேன் அங்கே வந்து ஒரு முருகர் சன்னதியும் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் நம்மளும் போய் சாமி கும்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. சரி போகலாம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இன்னும் நிறையா தெரிஞ்சுக்க போகிறேன் இந்த கிராமத்தை பற்றி.

0: எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில நாம கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி போவோமா ஊர்கோலம்.
1: KMCH-இன் தவமணி தேவி அட்வான்ஸ்டு ஆன்காலஜி இன்ஸ்டிடியூட் திறப்பு விழாவை முன்னிட்டு KMCH நடத்தும் இலவச ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை ஆலோசனை முகாம் ஆகஸ்ட் 1 முதல் செப்டம்பர் 30 வரை ஞாயிற்றுக்கிழமை தவிர அனைத்து நாட்களும் நடைபெற உள்ளது.
2: இறைப்பை குடல் அறுவை சிகிச்சைகள், உணவு குழாய் அறுவை சிகிச்சைகள், தைராய்டு, நுரையீரல் மற்றும் சிறுநீரகம் சார்ந்த நோய்களுக்கு நவீன ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகள் சலுகை கட்டணத்தில் அளிக்கப்படுகிறது.
1: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH அவினாசி ரோட் கோவை. மேலும் விவரங்களுக்கு கால் 7418 8741.
0: நாம கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி போவோமா ஊர்கோலம். நான் இன்னைக்கு அணைக்கட்டு கிராமத்துக்கு வந்திருக்கேன். இது செங்கல்பட்டு மாவட்டத்துல இருக்கு. இங்க பார்த்தோம் அப்படின்னா சின்ன சின்ன குளங்கள், இங்க வந்து ஊருணிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து நான் இங்கதான் பாக்குறேன். ஸோ பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. ஏன்னா வந்து அங்கங்கே வந்து சின்ன சின்ன நீர்த்தேக்கங்கள் மாதிரி இருக்கிறது வந்து பாக்குறதுக்கு ரொம்ப ரம்யமா இருக்கு. ஸோ இது வந்து விவசாயத்துக்கும் வந்து கிணறு பாசனமும் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இங்க இருக்கிற கிணறுகள்ல இருந்தும் வந்து தண்ணீரை இறைத்து அது வந்து விவசாயத்துக்கு பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற மக்கள் வந்து சொல்றாங்க. ஸோ இங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்து வெளியூர்களுக்கும் வேலைக்கு போறவங்களா இருக்காங்க. அவங்களா வந்து சாட்டர்டே சண்டேஸ் எல்லாம் இங்க வந்து கிராமத்துல இருந்துட்டு பிறகு மறுபடியும் மண்டே மார்னிங்கோ அல்லது சண்டே ஈவினிங்கோ வந்து கிளம்பி எங்க வந்து ஒர்க் பண்றாங்களோ அங்க போவாங்க அப்படிங்கிற ஒரு தகவலையும் இங்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா சென்னையில ஒர்க் பண்றாங்க நிறைய பேர். ஏன்னா சென்னை இங்க இருந்து ரொம்ப பக்கம் அப்படிங்கறதால நிறைய பேர் சென்னையில ஒர்க் பண்றாங்க. அடிக்கடி சந்தையும் இருக்குமா, அந்த சந்தையில வந்து எல்லா பொருட்களையும் கொண்டு வந்து போட்டு விற்பாங்க. கூடவே கோயில் திருவிழாக்களின் போது வந்து பக்கத்துல இருக்கிற கிராமங்கள்ல இருந்தெல்லாம் மக்கள் வந்து இங்க அந்த திருவிழால கலந்துகிட்டு கூடவே அங்க அவங்களோட பொருட்கள் அவங்க ஊர்ல விளைந்த பொருட்களை எல்லாம் எடுத்துட்டு வந்து இங்க சேல்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இங்கேயும் வந்து எல்லா பொருட்களுமே வந்து விலை மலிவாக இருக்கு. ஏன்னா வந்து அவங்களே அறுவடை பண்றதால இங்க நிறைய வாங்க முடியுது. இங்க வந்து நெல், கூடவே கம்பு, சோளம், அப்புறம் நிலக்கடலை இந்த மாதிரி பயிர்கள் வந்து இங்க இருக்கு. எல்லா பொருட்களும் வந்து இங்க விலைவா அதாவது விலை குறைவா கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கூடவே கத்திரிக்காய் இங்க நல்லா இருக்குங்க பாக்குறதுக்கு. சோ நான் கூட 2 கிலோ வாங்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். கத்திரிக்காய் வந்து புளிக்குழம்பெல்லாம் வச்சு சாப்பிடுங்களேன், பயங்கரமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி வாங்கலாங்கிற ஐடியால தான் இருக்கேன். கூடவே பார்த்தோம் அப்படின்னா இங்க வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்க ஸ்கூல் இருக்கு. கூடவே பார்த்தோம் அப்படின்னா சந்தை அடிக்கடி இருக்கும்னு சொல்றாங்க. ரொம்ப அழகா ஊருணிகள் குளங்கள்லாம் நிறைய இருக்கு. கூடவே இங்க குழந்தைங்க விளையாடுறக்கேனே வந்து ஒரு சின்ன ஒரு கிரவுண்டும் இருக்கு. ஸோ இங்க வந்து இங்க குழந்தைகள் வந்து சண்டே ஆயிட்டா ஜாலியா இங்க போய் விளையாண்டு என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இங்க இருக்கிற குழந்தைகளும் வெளியிலயும் போய் ஹாஸ்டல்ல எல்லாம் தங்கி படிக்கிற குழந்தைங்களும் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலையும் இந்த அக்கா தான் சொல்லியிருக்காங்க. பக்கத்துல தான் நிக்கிறாங்க, நம்ம பேசுறதும் கேட்டுட்டு தான் இருக்காங்க. அவங்களும் வந்து இப்பா நம்ம ஊரை பத்தி, நம்ம ஊர்ல இவ்வளோ எல்லாம் இருக்கா, நம்ம ஊரை பத்தி சொல்றாங்களே அப்படின்னு அவங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கும் போல இருக்கு. அவங்களோட முகத்திலேயே தெரியுது அந்த சந்தோஷம். ஸோ நான் வந்து இன்னைக்கு அணைக்கட்டு கிராமத்துல இருந்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன். நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 3:30 ஒலிபரப்பாகும்.

எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் நாம் கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி போவோமா ஊர்கோலம். இன்னைக்கு நான் அணைக்கட்டு அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு வந்திருந்தேன். செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கிற ஒரு சின்ன கிராமம் தான் இது. இங்கேருந்து கிளம்புறக்கே மனசில்லை, ஆனாலும் கிளம்பி தான் ஆகணும், ஏன்னா எனக்கு வேலை இருக்கே. அதனால் நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துச்சு. பச பசேல்னு ஊர் என்றைக்குமே மறக்கவே மறக்காது, எப்போவுமே என் நினைவிலேயே நிற்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இந்த கிராமத்துலேருந்து நான் இப்போ கிளம்ப போகிறேன். இந்த பஸ்ஸும் வந்துடுச்சு, நான் பஸ்ஸில் ஏற போகிறேன். ஸோ நிகழ்ச்சியிலேருந்து விடைபெறும் நான் சுதா பிரியா.

0: நேரம் 10:30.
1: ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103. கவிதையும் கானமும். வணக்கம் நேயர்களே, எஃப்எம் ரெயின்போ 103 கவிதையும் கானமும் நிகழ்ச்சியை வழங்குவதில் பெரும் மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருப்பது தேவகி ஸ்ரீனிவாசன். என்ன ஆரம்பமே கெட்டி மேல சத்தம் கேக்குதே அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆமாங்க, இன்னைக்கு என்ன நாள்? ஆடி மாசம் கடைசி நாள். அப்போ நாளைக்கு ஜோடி மாசம், அதாவது ஆவணி பிறக்குது, கல்யாண சீசன் தொடங்குது. புதுமண தம்பதியர் ஆடி மாசத்துக்காக பிரிஞ்சிருக்காங்க. பிரிந்திருக்கும் அந்த ஜோடிகள்

0: 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: கவிதையும் கானமும். அடடா, நமக்கு அமைய போற துணை எப்படி இருக்கும்? கருப்பா செவப்பா, வத்தலா தொத்தலா, நெட்டையா குட்டையா, பணக்காரனா ஏழையா? அப்பப்பா, எத்தனை எத்தனை எண்ணங்கள் ஆசைகள் எல்லாம் கல்யாணத்திற்காக காத்திருக்கும் இளம் பெண்களின் மனதில். ஆசைகள் மட்டுமா, எத்தனையோ பயங்களும் உண்டு. வருங்கால துணையை பற்றி பெண்ணுக்குத்தான் எத்தனை எதிர்பார்ப்பு.

எத்தனை வகைகள்! சொந்தத்திலேயே பெண் கிடைத்துவிடும் சிலருக்கு, பிறந்ததுமே சிலருக்கு திருமணத்தை நிச்சயம் செய்து விடுவார்கள். இப்ப பேசி வச்சுக்கலாம், அப்புறமா பாத்துக்கலாம் என்று கல்யாண தரகர் என்ற ஒரு இனம் இருந்ததே, அவர்கள் மூலமாக சில பேருக்கு அமையும். நவீன தரகர்களான இணையதள ஊடக திருமண சேவை மையங்கள் மூலம் வரன்கள் அமையும். ஆனால் இதெல்லாம் பெற்றோர்களால் பெரியவர்களால் பார்த்து நிச்சயிக்கப்பட்ட திருமணம். சில பேருக்கு காதலித்துதான் திருமணம் செய்ய வேண்டும் என்ற ஒரு வாழ்க்கை லட்சியமே இருக்குமாம். அந்த லட்சிய காதலும் லட்சிய கல்யாணமும் எப்படி எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் தெரியும்?

0: 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: கவிதையும் கானமும் மேளம் கொட்ட நேரம் வரவில்லையா என்று பார்ப்பவர்களெல்லாம் கேட்பதே, கல்யாண வயசு வந்துவிட்டாலே இது ஒரு பெரிய பிரச்சனைதான், இளமையில் கல் என்றார் ஔவையார். இளமையில் கல்யாணம் என்கிறது இந்த சமுதாயம். திருமண வாழ்க்கை மீது ஆசையே இல்லாதவர்களுக்கு கூட கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற நிர்பந்தத்தை இவ்வகை கேள்விகள் உருவாக்குகின்றன.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103. ஆடி மாத பிறப்பு சிறப்பு நிகழ்ச்சிகள் கேட்டிருப்பீர்கள். இது ஆடி மாத முடிவு சிறப்பு நிகழ்ச்சி. கவிதையும் கானமும் யோசித்து பார்த்தால் கல்யாண சந்தையில் ஆணுக்கு குறைந்தபட்ச வயதுதான் உண்டு. அதாவது ஒரு ஆண் என்பவன் படித்து வேலையில் அமர்ந்து ஒரு குடும்பத்தை எடுத்து நடத்தும் அளவுக்கு வாழ்க்கையில் ஸ்திரமான பின் திருமணம் என்ற ஒரு குறைந்தபட்ச வயதுதான் உண்டு. அதிகபட்ச வயது கிடையாது. எத்தனை வயதானாலும் ஆண் திருமணம் செய்து கொள்ளலாம், ஆணை திருமணம் செய்தும் கொள்வார்கள். ஆனால் பெண்களுக்கு குறைந்தபட்சம் 18 இருக்க வேண்டும் என்று சட்டம் சொல்கிறது. அந்த சட்டம் இயற்றப்படுவதற்கு முன்னால் பெண்ணுக்கு குறைந்தபட்ச வயது கிடையாது. 8 வயது 10 வயதிலேயே திருமணம் செய்த பெண்களை பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். பெண்களுக்கு அதிகபட்ச வயதுதான் இந்த கல்யாண சந்தையில் உண்டு. 30 தொடும் முன் திருமணம் முடிவாக வேண்டும். ஒரு ஆண் செட்டிலான பிறகு மனம் முடிக்க வேண்டும் என்றும், பெண் மனம் முடிக்கும் போதுதான் செட்டில் ஆவதாகவும் இந்த சமுதாயம் சொல்கிறது. ஆக ஆண் பெண் இருவருமே தன் எதிர்கால துணைக்காக காத்திருக்கிறார்கள்.

கவிதையும் கானமும். காதல் கல்யாணமோ இல்ல கல்யாணத்துக்கு பின் காதலோ, இரண்டு மனங்கள் இணைவதுதான் திருமணம். நம்முடைய சமுதாயத்தில் இரண்டு குடும்பங்கள் இணைவதுதான் திருமணம். எதிர்பார்ப்புகள் இல்லை என்றால் ஏமாற்றங்களும் இல்லை. இந்த ஆவணி மாதம் பிறந்தவுடன் பிரிந்திருக்கும் ஜோடிகள் எல்லாம் ஒன்றாக சேரட்டும், புதிய புதிய ஜோடிகள் பல பல உருவாகட்டும். பாதைகள் ஒன்றானால் பயணம் ஒன்றாகும். பயணம் முடியும் வரை அந்த பாதைகள் ஒன்றாகவே இருக்கட்டும் என்று மனமார வாழ்த்துவோம். மேளச்சத்தத்தோடு ஒலித்த இந்த கவிதையும் கானமும் உங்களுக்கு பிடித்திருந்ததா? கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் அனைவரின் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் மேளச்சத்தம் ஒலிக்கட்டும். நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு பயணித்தது தேவகி ஸ்ரீனிவாசன். மீண்டும் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.

0: பதினோரு மணி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். முன்னாள் குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடுவின் வாழ்க்கை வரலாற்று நூலை அவரது முன்னிலையில் மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் புதுதில்லியில் இன்று வெளியிடுகிறார். பொதுத்துறை வங்கிகள் மற்றும் பொதுத்துறை நிதி நிறுவனங்களின் மூத்த அதிகாரிகள் பங்கேற்கும் இரண்டு நாள் கூட்டத்தை புதுதில்லியில் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று தொடங்கி வைக்கிறார். ரயில் பயணிகளின் பயண அனுபவத்தை மேம்படுத்த அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று ரயில்வே அமைச்சகம் கூறியுள்ளது. மத்திய பணியாளர் நலத்துறை சார்பில் வழங்கப்படும் அனுபவ விருதுகளை புதுதில்லியில் மத்திய பணியாளர் நலன் மற்றும் ஒய்வூதியத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் இன்று வழங்குகிறார். பிரிக்ஸ் நாடுகளின் சுற்றுச்சூழல் பணிக்குழு கூட்டம் புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் தீரத் சேத் மூன்று நாள் அரசுமுறை பயணமாக நேபாளம் சென்று

கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவைக் கூட்டத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானம் தொடர்பாக அமைச்சர்கள் அளித்த பதில் திருப்திகரமாக இல்லை என்று கூறி திமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். தமிழகத்தில் தாவேக ஆட்சியில் கடந்த 100 நாட்களில் பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் நீர்நிலைகளை தூர்வாரும் பணி இன்று தொடங்கியது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் இதற்கான பணிகளை மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் தொடங்கி வைத்தார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரன் ஒன்றுக்கு 400 ரூபாய் உயர்ந்து 114,160 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தமிழகத்தின் சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தேசிய ஜூனியர் மகளிர் ஹாக்கி போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டங்களில் ஹரியானா, ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், தில்லி, உத்தராகண்ட் அணிகள் வெற்றி பெற்றன. கேலையில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3ஆம் நாளான இன்று இலங்கை முதல் இன்னிங்ஸில் சற்று முன்வரை 2 விக்கெட் இழப்புக்கு 51 ரன் எடுத்துள்ளது. துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் தில்லி ஈஸ்ட் பெங்கால் அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன.

0: உற்சாகமான காலை வணக்கம் நேர்களே. எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல இன்ற இணையர் நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்கும். இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில யார் கலந்துக்க போறாங்க, அந்த நேயருடைய விருப்ப பாடல்கள் என்னென்ன அப்படிங்கறத அவங்க கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம். காலை வணக்கம் எல்லாருக்கும்.
0: காலை வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க சார், உங்க பேர் என்னங்க?
1: என்னுடைய பெயர் வந்து பி எம் ராஜாமணி. கீழாந்தூர் கிராமம், இடுக்கி மாவட்டம், கேரளா, அரையூர்ல இருந்து பேசுறேன்
0: சார். நிகழ்ச்சியில நீங்க முதல் முறை கலந்துக்கிறீங்களா?
1: ஆமா மேடம், முதல் முதலா அந்த நிகழ்ச்சியில கலந்துருக்கிறேன்.
0: ஓகேங்க. உங்களுக்கு பிடிச்ச பாடல் எல்லாம் சொல்லுங்க.
1: எனக்கு பிடித்த பாடல் வந்து 5 பாடல்கள் கேட்டிருக்கிறேன். ஒரு பாட்டு வந்து அம்மன் கோவில் கலக்கலப்புறத்துல சின்னமணி கோயில் உண்டு.
0: ஓகேங்க.
1: 2 பாடல் வந்து அன்னையோர் ஆலயத்துல வந்து நதியோரம் என்று சொல்லக்கூடிய பாடல் உண்டு.
0: அடுத்த பாடலுங்க.
1: அடுத்த பாடல் சிட்டுக்குருவி படத்துல வந்து என் கண்மணிங்கிற பாடல் உண்டு.
0: ஓகேங்க.
1: 4 பாடல் வந்து தர்ம யுத்தம் படத்துல வந்து ஒரு தங்கரத்தில் ஒரு பாட்டு ஒண்ணு. 5 பாட்டு சிந்து பைரவி என்ற படத்தில் நானூறு சிந்து என்ற பாட்டு.
0: ஓகேங்க. நீங்க கேட்ட பாடல் எல்லாமே இன்னைக்கு வரப்போது நிகழ்ச்சியில கலந்துருக்குது. வாழ்த்துக்கள். பாடல கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
1: நன்றி மேடம். நன்றிங்க.
0: இன்னைக்கு நம்மளோட இன்றைய நேயர் நிகழ்ச்சியில இடுக்கி காந்தலூர்ல இருந்து நேயர் ராஜாமணி அவர்களுடைய விருப்ப பாடல்கள் நாம கேட்க போறோம்.

நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் மணி 3:30 ஒலிபரப்பாகும். எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல கேட்டிருக்கோம். இன்றைய நேயர் இன்னைக்கு காந்தலூர், இடுக்கி காந்தலூர்லேருந்து நேயர் ராஜாமணி அவர்களுடைய விருப்ப பாடல்களோடு

நேரம் எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல இன்னைக்கு பகல் 12 மணிக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் ஆரோக்கியமே ஆனந்தம் டாக்டர் நூருல் அமீன் ஷாஹித் அவர்களுடன் நேர்முகம்.

0: இன்றைய நேயர் நிகழ்ச்சி கேட்டோம். இதுவரைக்கும் இந்த நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடல்களும் இடம்பெறணும்னா வாட்ஸ்அப்பில் உங்களோட பேர் உங்களோட மொபைல் நம்பரோட எங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்கள். எங்கே கிட்ட இருந்த கால் உங்களுக்கு வரும், உங்களுடைய விருப்ப பாடலும் நம்மளோட நிகழ்ச்சியில் ஒரு நாள் நிச்சயம் இடம்பெறும்.
1: KMCH இன் தவமணி தேவி அட்வான்ஸ்டு ஆன்காலஜி இன்ஸ்டிடியூட் திறப்பு விழாவை முன்னிட்டு KMCH நடத்தும் இலவச ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை ஆலோசனை முகாம் August 1st முதல் September 30th வரை ஞாயிற்றுக்கிழமை தவிர அனைத்து நாட்களும் நடைபெற உள்ளது.
2: இறைப்பை குடல் அறுவை சிகிச்சைகள், உணவு குழாய் அறுவை சிகிச்சைகள், தைராய்டு, நுரையீரல் மற்றும் சிறுநீரகம் சார்ந்த நோய்களுக்கு நவீன ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகள் சலுகை கட்டணத்தில் அளிக்கப்படுகிறது.
1: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH அவினாசி ரோட் கோவை. மேலும் விவரங்களுக்கு கால் 7418 8741.
0: எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். 11:30 முடிஞ்சிருக்கும். ரெயின்போ கிளாசிக்ஸ் கேட்க கேட்க எப்பவுமே திகட்டாத எவர் கிரீன் பாடல்கள் இன்னைக்கு நாம கேட்க போறோம் நிகழ்ச்சியில். நான் ஆர்ஜி ஆர்த்தி சிவா.

கேட்ட பாடல் ரங்குன் ராதா திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு இசை டி ஆர் பாப்பா, பி பானுமதி பாடியது. பாடல் வரிகள் பாவேந்தர் பாரதிதாசன்.

கேட்ட பாடல் அன்பே தெய்வம் திரைப்படத்திலிருந்து பி லீலா பாடியது. எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல கேட்டுருக்கோம் ரெயின்போ கிளாசிக்ஸ்.

கேட்ட பாடல் மகாதேவி திரைப்படத்திலிருந்து விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் எம் எஸ் ராஜேஸ்வரி ஆர் பாலசரஸ்வதி தேவி பாடியது. பாடலாசிரியர் கண்ணதாசன்.

கேட்ட பாடல் இல்லறமே நல்லறம் திரைப்படத்திலிருந்து கே ஜி மூர்த்தி இசையில் ஏ எம் ராஜா பி சுஷீலா பாடியது. எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல கேட்டுட்டு இருக்கோம் ரெயின்போ கிளாசிக்ஸ்.

கேட்ட பாடல் நான் வளர்த்த தங்கை திரைப்படத்திலிருந்து இசை பென்டியாலா பி சுஷிலா பாடியது. பாடலாசிரியர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம். நெகிழ்நம்எஃப்எம்ல இன்னைக்கு இரவு 7:25 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் நிகழ்ச்சியில் தடிமரங்கள் என்ற தலைப்பில் தகவல்களை வழங்குகிறார் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே டி பார்த்திபன் அவர்கள். எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர் இதுவரைக்கும் கேட்டோம் ரெயின்போ கிளாசிக்ஸ். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது நான் ஆர்ஜே ஆர்த்தி சிவா. இன்று பிற்பகல் 2:30 ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில் முதுகுத்தண்டு அறுவை சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கம் தருகிறார் கோயம்புத்தூர் எலும்பியல் நிபுணர் மருத்துவர் ஹரிகிருஷ்ணா ரகுராஜ் ராமசாமி அவர்கள்.

0: வசந்த இல்லம். ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு வசந்த இல்லம். இன்றைய வசந்த இல்லம் நிகழ்ச்சியில ஆரோக்கியமே ஆனந்தம்.
1: வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில ஆரோக்கியமே ஆனந்தம் இந்த செக்மெண்ட்டுக்கு ஒரு ஸ்பெஷல் டாக்டர் வந்திருக்காங்க. டாக்டர் பேரு டாக்டர் நூருல் அமீன். அவர் ஒரு ஸ்போர்ட்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். டாக்டர் வரவேற்போமா? வெல்கம் டாக்டர், வெல்கம் டு தி ஷோ.
2: தேங்க் யூ வெரி மச். நன்றிங்க.
1: நீங்க ஆல் இண்டியா ரேடியோக்கு ஏற்கனவே வந்திருக்கீங்களா?
2: நான் ஆல் இண்டியா ரேடியோக்கு பக்கத்திலே ரொம்ப நாள் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்திருக்கேன்.
1: ஆனா இதுதான் முதல் தடவையா உள்ள வந்திருக்கீங்க இல்லையா? கிளாட் டு மீட் யூ டாக்டர். நைஸ். இது வந்து ஸ்போர்ட்ஸ் மெடிசன் அப்படின்னு சொல்லும் போதே புதுசா இருக்கு எங்களுக்குலாம் கேட்கும் போதே. ஸ்போர்ட்ஸ் டாக்டர்னு சொல்லலாமா? ஸ்போர்ட்ஸ் ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்லலாமா?
2: ஸ்போர்ட்ஸ் ஃபிசிஷியன் சொல்லலாம்.
1: அப்ப நீங்க சர்ஜன் இல்ல?
2: ஐ அம் நாட் எ சர்ஜன், ஐ அம் எ ஃபிசிஷியன். அதாவது MBBS படிச்சுட்டு MS பண்றவங்க சர்ஜன்ஸ், மாஸ்டர் ஆஃப் சர்ஜரி பண்ணுவாங்க. MD பண்றவங்க டாக்டர் ஆஃப் மெடிசன், பண்றவங்க ஃபிசிஷியன்ஸ்னு சொல்வாங்க. சோ ஐ அம் நாட் எ சர்ஜன், ஐ அம் எ ஃபிசிஷியன்.
1: ஓகே டாக்டர். இப்ப எங்க எல்லாருக்கும் தெரியும் ஆர்த்தோபீடிஷியன், ஆர்த்தோ டாக்டர். ஆர்த்தோ கிட்ட நம்ம கால் ஏதாவது போன் பிரச்சனை எல்லாம் போறோம். இப்ப நாங்களா உங்ககிட்ட வந்து கன்சல்ட் பண்ணிக்க முடியாதா?
2: பண்ணலாம். அதாவது நான் வந்து ரெண்டு விதமான கோர்ஸ் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து ஃபிசிக்கல் மெடிசன் அண்ட் ரீஹாபிலிட்டேஷன், மட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் பண்ண கோர்ஸு. அதில் ரெண்டு பார்ட் இருக்குது. ஃபிசிக்கல் மெடிசன்ங்கிறது பெயின் மேனேஜ்மெண்ட் வித் சம் ஃபிசியோதெரப்பி அண்ட் மொடாலிட்டிஸ் அதெல்லாம் வரும். இன்னொன்று ரீஹாபிலிட்டேஷனுங்கிற பார்ட் வந்து கெட்டிங் எ பர்சன் பேக் டு நார்மல் ஆஃப்டர் ஏதாவது ஒரு இன்ஜுரிஸோ இல்லை எனி ப்ராப்ளம். அவங்க ஒரு மெடிக்கல் ப்ராப்ளம் வந்துச்சுனாலே அவங்களுடைய நார்மல் ஸ்டேட்லேருந்து ஒரு டவுனாக தான் இருப்பாங்க. அது திருப்பி நார்மல் கொண்டு வரதான் ரீஹாபிலிட்டேஷன். எந்த அளவுக்கு கொண்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு. சில பேத்துக்கு ஃபுல்லாக கொண்டு வர முடியும், சில பேத்துக்கு அவங்க கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி ஃபுல்லாக கொண்டு வர முடியாது. பட் அதை மேக்ஸிமம் எவ்வளோ கொண்டு வர முடியுமோ அதை கொண்டு வரதான் ரீஹாபிலிட்டேஷன். ஸோ இது ரெண்டும் ஒன்றுக்கொன்று ரொம்ப தொடர்புடைய ஒரு ஏரியாங்கிறதுனால ஃபிசிக்கல் மெடிசன் ரீஹாபிலிட்டேஷன் ஒரு போஸ்ட் கிராஜுவேட் மெடிக்கல் கோர்ஸ், அது ஒரு MD கோர்ஸ். இதை வந்து நான் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் பண்ணேன். இது முடிச்சுட்டு ஸ்போர்ட்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் மெடிசன் இதை வந்து UKல பண்ணேன். நான் பண்ண சமயத்தில் வந்து இந்தியாவில் வந்து ஸ்போர்ட்ஸ் மெடிசன் கோர்ஸ் பெருசாக இல்லை, அதனால் அதை UKல போய் பண்ணேன். அதில் ரெண்டு பார்ட் இருக்குது. ஒன்று ஸ்போர்ட்ஸ் மெடிசன், இது வந்து ஃபார் ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ், அவங்க பர்ஃபார்மன்ஸ் என்ஹான்ஸ்மெண்ட் அவங்களுக்கு உள்ளது. இன்னொன்று எக்ஸசைஸ் மெடிசன். ஸோ இந்த எக்ஸசைஸ் மெடிசன்ங்கிறது நாட் ஓன்லி ஃபார் ஸ்போர்ட்ஸ் பீப்புள், இது நார்மல் பீப்புளுக்கும் உண்டு. ஸோ இப்போ நான் பண்ண இந்த ரெண்டு ஸ்பெஷாலிட்டிஸ்லையும் ஃபிசிக்கல் மெடிசன் பார்ட்டும் நார்மல் பீப்புளுக்கு யூஸ் பண்ணலாம், ரீஹாபிலிட்டேஷனுங்கிறது நார்மல் பீப்புளுக்கு அப்ளை ஆகும், எக்ஸசைஸ் மெடிசனும் நார்மல் பீப்புளுக்கு அப்ளை ஆகும். இந்த ஸ்போர்ட்ஸ் மெடிசனுங்கிறது மட்டும் தான் எலைட் ஸ்போர்ட்ஸ் பீப்புளுக்கு அப்ளை ஆகுது.
1: சார், இப்போ நீங்கள் சொல்றதுலேருந்து ஓரளவுக்கு புரியுது. இப்போ ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் மட்டும் இல்லை, நாங்கள மாதிரி ஒரு சாமானிய மக்களும் உங்ககிட்ட வந்து நாங்கள் கன்சல்ட் பண்ணிக்கலாம் இல்லையா? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. இதில் வந்து ஸ்போர்ட்ஸுக்கு அப்படிங்கிறதே ஒரு பெரிய விஷயம், எதுக்கு அந்த டைமில் ஒரு நீஷ் ஏரியா எடுத்து நீங்கள் படிச்சீங்க?
2: இன்ட்ரெஸ்டிங் க்வெஸ்சன். இனிஷியலாக வந்து எனக்கு ஆர்த்தோபெடிக் மஸ்குலோஸ்கெலட்டல் ப்ராப்ளம் தான் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. என்னுடைய அம்மா ஒரு க்ரானிக் பேக் பெயின் சஃபரர். ஸோ அவங்களுக்கு ஒரு சொல்யூஷன் தேடிட்டு இருக்கும்போது இந்த ஸ்பெஷாலிட்டியில் வந்து ஒரு ஆனால் அவங்க வந்து சர்ஜரிக்கு ரெக்கமெண்ட் பண்ணப்போ சர்ஜரி வேண்டான்னு ஓடி வந்துட்டாங்க. பட் ஷி வாஸ் லுக்கிங் ஃபார் சொல்யூஷன்ஸ். ஸோ அப்போ தான் நான் MBBS முடித்த டைம். அப்போ என்ன சர்ச்சிங் ஃபார் சொல்யூஷன்ஸ், இந்த மாதிரி ஃபிசிக்கல் மெடிசன் ரீஹாபிலிட்டேஷன் ஒரு ஸ்பெஷாலிட்டியில் சர்ஜரி இல்லாமல் சில இந்த மாதிரி பெயின் ரிலேட்டட் கண்டிஷன்ஸுக்கு சொல்யூஷன்ஸ் இருக்குன்னு சொல்லும்போது எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. அதனால் இந்த கோர்ஸ் எடுத்து படித்தேன். அண்ட் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருந்துச்சு எனக்கு. அதாவது மக்களுக்கு வந்து ஒரு வித்தியாசமான ஆங்கிள், எய்தர் மெடிசன் ஆர் சர்ஜரி, அது அந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீம்ஸ் இல்லாமல் மற்ற தேர் ஆர் அதர் ஆப்ஷன்ஸ் டு ட்ரீட் பெயின் அப்படிங்கிறது எனக்கும் தெரிய வந்துச்சு. எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, அதனால் இந்த கோர்ஸ் பண்ணேன். இது பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் சில ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் நிறைய பேர் இன்ஜுரி ஆகி வரும்போது அவங்க வந்து எதிர்பார்ப்பு வந்து அந்த ஒரு இன்ஜுரி மேனேஜ்மெண்ட் மட்டும் இல்லாமல் அதுக்கு மேலே அவங்க ஸ்போர்ட்ஸில் வந்து அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை எப்படி மேக்ஸிமைஸ் பண்ணலாங்கிறத பற்றி எங்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அதனால் அந்த ஏரியாவில் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. ஸோ அதனால் இந்த ஸ்போர்ட்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் மெடிசன் கோர்ஸை ஃபர்தராக இன்னும் கொஞ்சம் அதுக்கு நாலேஜ் கொடுக்குமே அப்படின்னு சொல்லி அதை எடுத்து பண்ணேன்.
1: டாக்டர், அம்மாவுக்கு குணமாயிடுச்சா?
2: அம்மாவுக்கு வந்து ஆக்சுவலாக ரொம்ப நாள் சஃபர் பண்ணாங்க. நான் போஸ்ட் கிராஜுவேஷன் படித்து முடிச்சு வந்து அதுக்கப்புறம் ரொம்ப நாள் ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு செட்டில் ஆயிடுச்சு.
1: இப்போ பெண்கள் அம்மாங்கும் போதே பெண்கள் கிட்ட நம்ம அந்த விஷயங்கள் நிறைய கேட்கணும். ஏன்னா மூட்டு வலி, முதுகு வலி, அப்புறம் போஸ்ட் பிரெக்னன்சி, அப்புறம் மெனோபாஸ், அந்த டைம்ல ஒரு மூட்டு வலி, இது நிறைய பிரச்சனைகள் பெண்களுக்கு. பெண்களை பத்தி இப்ப பேசும்போது மூட்டு வலி ஏன் அதிகமா பெண்களுக்கு வருது, ரொம்ப யங் ஏஜ்லயே வருது?
2: இதுக்கு சில காரணங்கள்

0: இருக்குங்க. நான் ஸ்போர்ட்ஸ் மெடிசன் படிக்கும்போது இங்கே ரெகுலர் மெடிக்கல் கோர்ஸில் இல்லாத ஒரு ஏரியாவில் எனக்கு ஒரு இன்சைட் கிடச்சிது, விச் இஸ் கால் பயோமெக்கானிக்ஸ்.
1: ஓகே.
0: ஸோ ஒவ்வொருத்தர உடைய உடல் அமைப்பு எப்படி, அதில் என்ன மாதிரி ஃபோர்ஸஸ் ஒரு ஜாயிண்ட்டில் ஆக்ட் பண்ணுது, இந்த ஜாயிண்ட் பெயினுக்கு என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுதுங்கிறது, அது பயோமெக்கானிக்ஸுங்கிற ஒரு ஏரியாவில் இன்னும் கொஞ்சம் இன்சைட் கிடைக்கும். இப்போது நீங்கள் கேட்ட பெண்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஏன் யங் ஏஜில் நீ பெயின் வருது அப்படின்னு கேட்குறீங்க, பெண்களுடைய பெல்விஸ் வந்து இட் இஸ் வைடர் தேன் மேலுடைய பெல்விஸ். அப்போது அவங்க முழங்காலில் அந்த இடுப்பில் இருந்து முழங்காலுக்கு வரக்கூடிய போனும் முழங்காலேருந்து கீழே போகக்கூடிய போனும் ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகும். இந்த ஆங்கிள் இஸ் கால் பெட்லோஃபெமரல் ஆங்கிள். இந்த ஆங்கிள் யூஷுவலாக லேடிஸுக்கு வைடர் பெல்விஸ் இருக்கிறனால அதிகமாக இருக்கும். அதனால முழங்காலில் பெட்டலாங்கிற ஒரு சின்ன போன், அந்த பெரிய போனோடைய உராய்வு ஏற்படுறது வந்து ஒரு பக்கமாக அதிகமாக உராய்வு ஏற்படும். இதனால வரக்கூடிய வலி. இதுக்கு மற்ற கான்ட்ரிபியூட்டரி ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், சில மசில்ஸ் தொடைக்கு வெளியில் இருக்கிற மசில் டைட்டாக இருக்கலாம். தொடைக்கு முன்னால் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் மசில் வாஸ்டஸ் மீடியாலிஸ்னு இருக்கு. அந்த ஒரு நாலு மசிலில் ஒரு மசிலுடைய வீக்னஸ் அதிகமாக இருக்கலாம். இதெல்லாம் தான் காமனாக நான் பார்க்கறது. ஸோ காம்பினேஷன் ஆஃப் ஒரு மசிலுடைய வீக்னஸ், ஒரு மசிலுடைய டைட்னஸ், எக்ஸசைஸ் ப்ராப்பராக இல்லாதனால, அண்ட் தென் வைடர் பெல்விஸ், இது எல்லாமே சேர்ந்து தான் லேடிஸ்க்கு வந்து இந்த பிரச்சனைகளை வந்து அதிகமாக சஃபரிங் ஆகுது.
1: டாக்டர், இப்போ நீங்கள் இது சொல்லும் போது எக்ஸசைஸ் இல்லாதனால சொல்லிட்டீங்க, ஆனால் இந்த வலினால தானே அவங்களால எக்ஸசைஸ் பண்ண முடியல, நடக்க முடியல?
0: இல்லை, இது விஷய சைக்கிள். அதாவது எக்ஸசைஸ் பண்ண முடியாதனால வலி வருது, வலினால அவங்க எக்ஸசைஸ் பண்ணுறது இல்லைன்னு. ஆனால் எங்களுடைய இந்த ஸ்பெஷாலிட்டியில் நாங்கள் மெயினாக படிக்கிறது என்னென்னா, ஒரு வலி உள்ளவங்களுக்கு என்ன மாதிரியான அப்ராப்ரேட் எக்ஸசைசஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்ட்ரெங்க்னிங் எக்ஸசைசஸ்ங்கிறது அந்த ஜாயிண்டில் ஒரு மசில் ஸ்ட்ரெங்க்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு லோடிங் கொடுக்கக்கூடிய எக்ஸசைசஸ், அது வலி இருக்கும்போது பண்ணுறதுக்கு சிரமமாக இருக்கும். பட் டைட்டாக இருக்கிற மசிலை ஸ்ட்ரெச் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைசஸ் வந்து வலி இருந்தாலும் பண்ணலாம், அது வலி அதிகப்படுத்தாது. ஸோ என்ன மாதிரியான எக்ஸசைசஸ் எப்போ கொடுக்குறோம், ஸோ இதுடைய நாலேஜ் இந்த எக்ஸசைஸ் மெடிசன்கிற இந்த ஒரு ஸ்பெஷாலிட்டியில் எனக்கு கிடைச்சனால, அதுக்கு ஏற்ற மாதிரி பீப்புளுக்கு அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நான் எக்ஸசைசஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணி அவங்கள அந்த வலி இருந்தாலும் எக்ஸசைஸ் பண்ணி அது மூலியமாக குணப்படுத்தலாம்.
1: அதுலேயே தீர்வும் கிடைச்சிரும்.
0: அதுலேயே அதான் இப்போ
1: மருந்து இல்லாமல்
0: மருந்து இல்லாமல் என்னன்னு கேட்டால், இப்போ ஒரு பிரச்சனைக்கான காரணம் பார்க்குறோம், முழங்கால் வலின்னு அதுக்கான காரணம், அது வந்து ஒரு மசிலுடைய டைட்னஸ் வீக்னஸ்னால தான் இந்த காரணமே வருதுன்னு சொன்னா, அந்த காரணத்தை அட்ரஸ் பண்ணா அந்த எஃபெக்டும் சரியாகும்.
1: உண்மைதான்.
2: ஆரோக்கியமே ஆனந்தம்.

0: இது உங்கள் அபிமான ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் ரெயின்போ 103. இன்றைய வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் டாக்டர் நூருல் அமீன் ஷாஹித் அவர்கள் உடன் உரையாடுகிறார் சௌமியா.
1: பொதுவா லேடிஸ்க்கும் சொல்லுங்க, இப்ப வந்து சமீபமா நம்ம நிறைய கேள்விப்படுறோம், சின்ன பொண்ணுங்க ஒரு காலேஜ் முடிக்கிற வயசா இருக்கட்டும், இல்ல வேலைக்கு போற வயசுல கல்யாணமே ஆகாத சின்ன பொண்ணுங்க, கல்யாணத்துக்காக காத்துட்டு இருக்க பொண்ணுங்கன்னு சொல்லலாம், அவங்களுக்கு இந்த முட்டு வலி வருது, படிய டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்க, படியேறாதீங்க, கீழே உட்காராதீங்க, இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. அவங்க நீங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனும் கிடையாது, அவங்க நான் ஸ்போர்ட்ஸ் பர்சனா இருக்காங்க, ஒரு ஆக்டிவிட்டி ஒரு ட்ரெக்கிங் மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி அந்த மாதிரியும் பண்ணல, முட்டிக்கு ஸ்ட்ரெயின் கொடுக்குற எந்த வேலையும் இல்லை, ஒரு டான்ஸ் ஆகின்ஸோ எதுவுமே செய்யல, நார்மலா ஒரு ஆபீஸ்க்கு போயிட்டு வர பொண்ணு, அந்த பொண்ணுக்கு இருக்குன்னா ஏன் வருது முதல்ல?
2: ஓகே, இதுதான் இந்த கான்ட்ரோமலேஷியா பெட்டலான்னு சொல்ற இந்த பிரச்சனை. இது வந்து இட் இஸ் டாக்குமெண்டட், வெல் டாக்குமெண்டட் இன் மெடிசன் தட் யங் அடல்ட்ஸ், லேட் டீன்ஸ், யங் அடல்ட்ஸுக்கு இந்த பிரச்சனை அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்குங்கிறது இட் இஸ் டாக்குமெண்டட். இது எதனாலன்னு சொன்னால், அவங்க டெவலப்மெண்ட் ஆகும்போது போன் க்ரோத் ஒன்று இருக்கு, மசில் க்ரோத் ஒன்று இருக்கு. இப்போ அவங்க எக்ஸசைஸ் பண்ணாமல் இருந்தாங்கன்னா அந்த மசில் ப்ராப்பராக கண்டிஷனாக இல்லாமல் இருந்துச்சுன்னா போன் க்ரோத் ஆகுது, ஆனால் அதுக்கேற்ற அளவுக்கு மசில் வந்து கண்டிஷனாகி வராமல் இருக்கும் இஃப் தேர் நாட் ஆக்டிவ் இன் ஸ்போர்ட்ஸ் ஆர் எக்ஸசைசஸ். அப்போ இதனால இந்த பயோ மெக்கானிக்கல் பிரச்சனைகள்லாம் நான் சொல்கிற பிரச்சனைகள், இன் தீஸ் ஃபேக்டர்ஸ் ஆக்ட் டு காஸ் பெயின். ஸோ ஸ்போர்ட்ஸில் இல்லாட்டியுமே தீஸ் பயோ மெக்கானிக்கல் ஃபேக்டர், சில பேத்துக்கு ஃபிளாட் ஃபீட் இருக்கலாம், இந்த ஃபிளாட் ஃபீட்னால நீயோட மெக்கானிக்ஸ் மாறலாம், வைடர் பெல்விஸ் நான் சொன்ன இதே விஷயங்கள், சில மசில் டைட்னஸ், சில மசில் வீக்னஸ், இது வந்து அந்த ஒரு த்ரெஷ்ஹோல்டு மட்டும், அதாவது அந்த மசிலுக்கு எந்த அளவுக்கு பலம் இருக்கோ அந்த அளவுக்கு அவங்க ஆக்டிவிட்டி பண்ற அளவுக்கு பெயின் இருக்காது, அதுக்கு மேல ஆக்டிவிட்டி பண்ணா வலி வலி வரும். ஸோ அப்போ மசிலை ரீகண்டிஷன் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணும்போது அவங்களுடைய ஆக்டிவிட்டி லெவலையும் இம்ப்ரூவ் பண்ணலாம்,
1: பயப்படுற மாதிரி இல்லை, சரியாயிடும்,
2: பயப்படுற மாதிரி கிடையாது, இந்த விஷயங்கள் சரியாயிடும். அதாவது நீங்க சொல்ற ஃபோக்கஸ் ஃபார் த நீ ஜாயின் பெயின், இது இல்லாமல் இப்போ சில பேர்த்துக்கு வந்து நம்ம எல்லாமே வந்து இது இதான் இது ஒன்று தான் காரணம் சொல்ல முடியாது, ஒரு ஜாயின்ட் பெயினுக்கு இது பல காரணங்கள் இருக்குது, ஒரு இன்ஜுரிஸ் இருக்கலாம், இன்னொன்று வந்து நான் காமனாக இப்போ யங் அடல்ட்ஸ் சஃபர் பண்ணுற விஷயம் பிகாஸ் ஆஃப் புவர் எர்கனாமிக்ஸ், எர்கனாமிக்ஸுங்கிறது த வே தே சிட் அண்ட் ஒர்க், இப்போ கம்ப்யூட்டர்

0: உட்காந்து ரொம்ப நேரம் வேலை செய்கிறாங்க.
1: ஆமாம்
0: அவங்க உட்காரும்போது காருடைய பொசிஷன் எப்படி இருக்குது, கையுடைய பொசிஷன், முதுகோட பொசிஷன் எப்படி உட்காடுறாங்க, இதை காலை ரொம்ப நேரம் மடக்கிட்டே உட்காரும்போது, ஒரே பொசிஷனில் உட்காந்துட்டு இருக்கும்போது கீழே இருக்கிற ஹாம்ஸ்ட்ரிங் மசிலுங்கிறது டைட் ஆயிரும். ஸோ இந்த டைட்டான மசிலை வந்து நம்ம ரெகுலராக ஸ்ட்ரெச் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணாட்டி தட் இட் செல்ஃப் கேன் கான்ட்ரிபியூட் டு த பெயின். ஸோ இப்போ அவங்க பண்ணக்கூடிய வேலைகளுக்கு ஏற்ற மாதிரி, அவங்களுடைய லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி சில எக்ஸசைசஸ் சில பேர்த்துக்கு தேவைப்படுது. அது பண்ணாமல் விட்டாலே பெயின் வரும். திஸ் இஸ் ஒன் திங். இன்னொரு விஷயம் வந்து இப்போ இந்த ஆட்டோ இம்யூன் ப்ராப்ளம்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் யங் ஏஜ்லேயே வரனால ஒரு பாடியோட பிளட்லேயே வந்து சில நம்ம எதிர்ப்பு சக்திகளுக்கான சில அணுக்கள் இருக்கும். அது வந்து சில சமயம் வந்து நம்மளுடைய ஓன் பாடி டிஷ்யூஸை அகெயின்ஸ்டாக ஒர்க் பண்ணி ஆட்டோ இம்யூன் பெயினும் மல்டிபிள் ஜாயிண்ட் பெயின்ஸ் வரலாம். தட் இஸ் ஒன் பாசிபிலிட்டி. இது வந்து பிகாஸ் ஆஃப் த என்விரான்மெண்டல் அசால்ட், நம்ம சாப்பிட்ற சாப்பாடுகளில் இருக்கிற வாட் எவர் அடிக்டிவ்ஸ் தட் கோஸ் இன்சைட் ஆர் த பொல்யூட்டன்ஸ், இதோட விஷயங்கள்னால நம்ம பிளட்ல ஏற்படக்கூடிய மாறுதல்கள்னால

0: மல்டிபிள் ஜாயிண்ட் பெயின்ஸ் வரக்கூடிய பாசிபிலிட்டியும் இருக்கு.
1: அத போதுமான அளவு விட்டமின் சப்ளிமெண்ட் இல்லாம இருக்கிறது, உணவுல சேர்த்துக்காம இருக்கிறது, அப்புறம் இந்த விட்டமின் டி இல்லாம வீட்டுக்குள்ளே இருக்க, அவங்களுக்கும் வர சான்ஸ் இருக்கா டாக்டர்?
0: எஸ் மேடம், இது வந்து மல்டி ஃபேக்டோரியல் ப்ராப்ளம். மல்டி ஃபேக்டோரியல், இதுல பல விஷயங்கள் சேர்ந்து இருக்கலாம். ஒவ்வொன்றிலேருந்து ஒவ்வொரு கான்ட்ரிபியூஷன் வரும். ஒன்று நான் சொன்ன மாதிரி அடிட்டிவ்ஸ் உள்ளே போகிறது, அதோடைய எஃபெக்ட். இன்னொன்று வந்து போதுமான நார்மலான ஹெல்த்தியான விட்டமின்ஸ் இல்லாத காரணங்களும் அதுக்கு நம்ம பாடியோட ஃபங்க்ஷன் வந்து கொஞ்சம் மாறுதல்கள் ஏற்படும். ஸோ ஹெல்த்தி ஃபுட் இஸ் இம்பார்ட்டன்ட், அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட் ஹெல்த்தி எக்ஸசைஸ் ப்ரோக்ராம், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. இப்போ நிறைய செடென்டரி லைஃப்ஸ் தான், யங்ஸ்டர்ஸே வந்து நிறைய நேரம் கம்ப்யூட்டரில் உட்காடுறாங்க, மொபைலில் உட்காடுறாங்க, ஒழுங்காக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுறதில்ல. இந்த ஃபேக்டரும் பிகாஸ் அ லேக் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கம்பைன்ட் வித் என்வாயன்மெண்டல் அசால்ட் அண்ட் அன்ஹெல்தி ஃபுட் ஹேபிட்ஸ், இது எல்லாமே டிஃப்ரெண்ட் ஃபேக்டர்ஸ், இது எல்லாமே சேர்ந்து வலிக்கான காசஸ்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணலாம்.
1: வெல் செட் டாக்டர். இப்போ வந்து நீங்கள் வந்து யங் கேர்ள்ஸ் பற்றி சொல்லிட்டீங்க, இப்போ கொஞ்சம் வயசானவங்களுக்கு வருவோம், ஒரு திருமணமாய் குழந்தை பிறப்பெல்லாம் முடிஞ்சதும் அவங்களுக்கு வந்து இந்த இஸ்டியோ ஆர்த்தரைட்டிஸ், இந்த ரூமடாய்டு ஆர்த்தரைட்டிஸ் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வந்து நம்ம அதிகமாக கேள்விப்படுறோம். அந்த இஸ்டியோ ஆர்த்தரைட்டிஸ்னால் அவங்களுக்கு இந்த மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை தான் வழின்னு சொன்னோம், அந்த அளவுக்கு அவங்க வந்து அதை டாக்டர்கிட்ட போகாமையோ இல்லை பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் நமக்கு தானே அப்படி அப்படி போஸ்ட்போன் பண்ணிகிட்டே வந்து கடைசியத்தில் சர்ஜரி தான் ஒரு தீர்வு அப்படிங்கிறதுக்கு வந்துடுறாங்க. அது வந்து ஏன் இப்போ அதிகமாக பார்க்குறோம்? இதுக்கு முன்னாடி எல்லாம் நம்ம பாட்டியெல்லாம் இருந்திருக்காங்க, பாட்டியெல்லாம் 80 வயசில் கூட சப்பளங்கால் போட்டு உக்காந்தாங்க, இப்போ ஏன் நம்மளால் முடியல அது?
0: ஓகே, ஒன்று நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், ஃபுட் ஹேபிட் சேஞ்சஸ், நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே இது ஆக்ட் பண்ணும். என்ன அது, பாடியில் உள்ள ஜாயிண்டட் டேமேஜ் பிகாஸ் ஆஃப் வீக் மசில்ஸ். அந்த காலத்தில் உள்ளவங்க வந்து நல்லா ஹெல்த்தியாக ஃபுட்டு சாப்பிட்டாங்க, நல்லா ஹெல்த்தியான ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல் இருந்துச்சு, அதனால் மசில்ஸ் ஹெல்த்தியாக இருந்துச்சு, பாடியும் ஹெல்த்தியாக இருந்துச்சு, அதனால் இந்த மாதிரி டீஜினேட்டிவ் டிசீசஸ்லாம் அந்த காலத்தில் கம்மியாக இருந்துச்சு, அண்ட் சன்லைட் எக்ஸ்போஷர் நிறையா இருந்துச்சு அவங்களுக்கு, அதனால் விட்டமின் டி எல்லாம் பாடியிலேயே ஸ்கின்ல வந்து சன்லைட் எக்ஸ்போஸ் ஆகும்போது அது விட்டமின் டி ஆட்டோமேட்டிக்காக அது ப்ரொடியூஸ் ஆகும். ஆனால் இப்போ சன்லைட் எக்ஸ்போஷர் கம்மியாகிடுச்சு, நிறைய பேர் ஏசிலேயே இன்டோர்லேயே நிறைய ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அதனால் அந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னால இப்போ இந்த மாதிரி டீஜெனரேட்டிவ் கண்டிஷன்ஸ், ஜாயிண்ட்டும் சரி நியூரோ டீஜெனரேட்டிவ் கண்டிஷன்ஸ் அந்த மாதிரி கொஞ்சம் ஏர்லியராகவே வருது. ஸோ இந்த டீஜெனரேட்டிவ் கண்டிஷன்ஸ் ஏர்லியர் ஐடென்டிஃபை பண்ணால், இந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸில் கொஞ்சம் கரெக்ஷன்ஸ் பண்ணிக்கிட்டேன், கொஞ்சம் ஹெல்த்தி எக்ஸசைசஸ் பண்ணிவிட்டு அந்த கால் ஜாயிண்ட்டுக்கு வந்து நீங்கள் ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக சொல்லும் போது காலை சுற்றி உள்ள தொட மசில்ஸோடைய ஸ்ட்ரென்த் இஸ் வெரி
1: இம்பார்ட்டன்ட்.
0: அந்த மசில் ஜாயிண்ட்டுக்கு நல்லா சப்போர்ட் இருக்கும்போது ஜாயிண்டில் லோடு கம்மியாகுது, டீஜெனரேஷன் கம்மியாகுது. அந்த மசில் ஸ்ட்ரென்த் அடிக்குவேட்டாக இல்லாதப்போ அந்த ஜாயிண்டில் லோடு அதிகமாகுது, டீஜெனரேஷன் சீக்கிரமாக வருது. ஸோ இது ஒரு ஆஸ்பெக்ட். இன்னொன்று வந்து நம்ம தெர் இஸ் பெட்டர் டெக்னாலஜி, பெட்டர் அவேர்னஸ் டு இருக்கிறத வந்து கம்ப்ளீட்டாக சரி பண்ணி நார்மலானுங்கிறதுக்காக நிறைய பேர் தே சீக் திஸ் அட்வைஸ். அப்போ வந்து ஒன் ஆஃப் தி சொல்யூஷன்ஸ் இஸ் சர்ஜரி, டோட்டல் நீ ரீப்ளேஸ்மெண்ட். பட் டோட்டல் நீ ரீப்ளேஸ்மெண்ட் போகிறதுக்கு முன்னால் மற்ற எல்லா ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸையும் எக்ஸாஸ்ட் பண்ணிவிட்டு எதுவும் ஒர்க் அவுட் ஆகலைன்னா லாஸ்ட் ரிசார்ட்டாக வச்சுக்கலாம்.
1: எஸ்,
0: ஸோ அதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் இருக்குது, சப்ளிமெண்ட்ஸ் கொடுக்கலாம், எக்ஸசைஸ் கொடுக்கலாம், ஃபிசியோதெரபி கொடுக்கலாம், லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் பண்ணலாம், சப்ளிமெண்ட்ஸ் சாப்பிட்லாம், இன்ஜெக்ஷன்ஸ் போடலாம், இதெல்லாம் இருக்குது. இது எல்லாத்தையும் பண்ணியாச்சு, பட் நோ அதர் ஆப்ஷன் அப்படிங்கும்போது அந்த நீ டீஜெனரேஷன் வந்து கிரேடிங் இருக்குது, கிரேட் 1, 2, 3, 4 இருக்குது. அந்த கிரேட் 4 போயிடுச்சு, ஒரு நீல ஸ்டெபிலிட்டி இல்லை, ரொம்ப உராயுது, பெயின், எக்ஸ்க்ரூஷியேட்டிங் பெயின், பேஷண்ட்னால அவங்களுடைய நடை வந்து ரொம்ப கம்மி ஆயிடுச்சு, இதனால ஒரு விஷய சைக்கிள் மற்ற ஹெல்த் ப்ராப்ளம்ஸ்லாம் வருதுங்கும் போது தென் நீ ரீப்ளேஸ்மெண்ட் இஸ் அ சொல்யூஷன். பட் தேர் ஆர் சோ மெனி திங்ஸ் தட் கேன் பி டன், அதை ஆரம்பத்திலேயே பார்த்துட்டா அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம்.
1: ஓகே. ஆரோக்கியமே ஆனந்தம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் ரெயின்போ 103. இன்றைய வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் டாக்டர் நூருல் அமீன் ஷாஹித் அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கோம். இப்ப தொடர்ந்து பேசலாமா?
1: இப்போ நீங்கள் எக்ஸசைஸை வந்து ரொம்ப முக்கியமாக சொல்கிறீங்க எல்லா இடத்துலையும். ஒழுங்கான முறையான எக்ஸசைஸ்னா எது?
2: ஓகே, ஸோ நம்மளுடைய நார்மல் பீப்புளுக்கு மூணு விதமான ஒரு ஃபிட்னஸ் குவாலிட்டிஸ் தேவை. ஃபிட்னஸ் குவாலிட்டிஸ் நிறைய ஸ்போர்ட்ஸ் எல்லாத்துக்கும் இப்போ ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸுக்குனா நிறைய விஷயங்கள் அடிஷ்னலாக வரும். பட் பேசிக்காக உள்ள விஷயங்கள், எல்லாத்துக்கும் தேவையான விஷயங்கள், செடென்டரி லைஃப் பண்ணால் இருந்தாலும் அவங்களுக்கும் தேவையான விஷயங்கள் மூணு. ஒன்று எண்டுரன்ஸ், விச் இஸ் ஸ்டாமினா. ரெண்டாவது ஸ்ட்ரென்த், மசில் ஸ்ட்ரென்த். மூணாவது ஃப்ளெக்சிபிலிட்டி.
1: ஓகே,
2: ஸோ இதில் குறைபாடுகள் இருக்கும்போது நம்ம டிசீஸ் அதிகமாகுது. ஸோ ஒரு நார்மல் எக்ஸசைஸ் ப்ரோக்ராம்ங்கிறது இட் ஷுட் பி அ பேலன்ஸ்ட் மிக்ஸ். எண்டுரன்ஸ் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான எக்ஸசைசஸ் வந்து அது ஒரு தனியாக எக்ஸசைஸ், அது பண்ணுறதுனால ஸ்ட்ரென்த் கிடைக்காது. ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான

0: எக்ஸசைசஸ் தனி, அது பண்ணுறதுனால ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்காது. ஃப்ளெக்சிபிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான எக்ஸசைசஸ் ஆர் மெயின்டைன் பண்ணுறதுக்கான எக்ஸசைசஸ் தனி, இது பண்ணுறதுனால மற்ற ரெண்டு ஃபிட்னஸ் குவாலிட்டிஸ் கிடைக்காது. ஸோ ஒரு ப்ராப்பர் எக்ஸசைஸ் ப்ரோக்ராம்ங்கிறது ஒரு ஏரோபிக் எக்ஸசைஸ் ஆர் கார்டியோ எக்ஸசைஸ் ஆர் என்ட்ரன்ஸ் ஸ்டாமினா இதெல்லாமே ஒரு ஒரே குரூப் ஆஃப் எக்ஸசைசஸ் தான். ஸ்டாமினா என்ட்ரன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஏரோபிக் ஆர் கார்டியோ எக்ஸசைசஸ் பண்ணுறது. ஆனால் ஆரோபிக் எக்ஸசைஸுங்கிறதே ஒரு தனியாக ஒரு எக்ஸசைஸ் ப்ரோக்ராம் மாதிரி கொண்டு வராங்க, அது அப்படி கிடையாது. அந்த நம்ம உடம்புல இருக்கிற ஆரோபிக் சிஸ்டம்மை வந்து ஆக்டிவேட் பண்ணக்கூடிய எக்ஸசைசஸ், எந்த எக்ஸசைஸ்னாலும் ஒரு ஹாஃப் அன் ஹவர் டு 40 minutes 5 days a week ஒரு கண்டினியூஸ் ஆக்டிவிட்டி ஃபார் லார்ஜ் குரூப் ஆஃப் மசில்ஸ், அதாவது இப்போ வாக்கிங், ஜாகிங், ஸ்விம்மிங், சைக்கிளிங், ரோயிங், இது ஒரு ஸ்போர்ட்ஸ், இது எல்லாமே வந்து இந்த பாடியோட பிளட் சர்க்குலேஷன் அதோடைய பியூரிஃபிகேஷன் பை ரெஸ்பிரேஷன், அதனால ஒருத்தருடைய கெப்பாசிட்டி டு டூ அ ஒர்க் ஃபார் அ லாங்கர் டைம், அதுதான் ஸ்டாமினா. ஸோ நடக்கிறதுனா மூச்சு வாங்காமல் ரொம்ப நடக்க முடியுதா, மலை ஏறுறது மூச்சு வாங்காமல் ஒரு நிறைய ஸ்டெப்ஸ் ஏற முடியுதா, இதெல்லாம் தான் எண்டுரன்ஸ். இந்த ஸ்டாமினா இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய எக்ஸசைசஸ் தனி, யோகா பண்ணுறனால இது வராது. யோகா இஸ் ப்ரிடாமினன்ட்லி ஃப்ளெக்சிபிலிட்டி எக்ஸசைஸ். ஸோ அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி மசிலுடைய இப்போ நம்ம லைஃப் ஸ்டைலை பண்ணியே யோகா இப்போ நிறைய இம்பார்ட்டன்ஸ் இருக்குன்னா, நிறைய நம்ம ஒரு செடென்டரி லைஃப் ஸ்டைல் இருக்கிறனால மசில்லாம் ரொம்ப டைட் ஆகிடுது, அதனால வலி கொடுக்குது. யோகா பண்ணும்போது அந்த மசில் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுது, அதனால வலி ரிலீவ் ஆகுது.
1: கரெக்ட்.
0: பட் இப்போ யோகாங்கிற பேரில் நிறைய பேர் நிறைய விதமான எக்ஸசைஸ் உள்ளே கொண்டு வராங்க. கையை சுற்றுறது, தலை சுற்றுறது, காலை சுற்றுறது, இதெல்லாம் வந்து ஒரிஜினல் யோகா கிடையாது. பட் த நேம் யோகா செல்ஸ், அதனால் யோகாங்கிற பேரில் வந்து எல்லா எக்ஸசைஸும் கொடுக்குறாங்க. பட் ஒரிஜினலாக யோகா வந்து ப்ரிடாமினன்ட்லி ஃப்ளெக்சிபிலிட்டி எக்ஸசைஸ் மசில், அது இல்லாமல் பாடி மைண்ட் synchronization, relaxation, muscle stretching, meditation எல்லாம் இருக்கு. ஸோ அது இட் ஹஸ் காட் லாட் ஆஃப் ஃபிளெக்சிபிலிட்டி. ஸோ இது வந்து யோகா எக்ஸசைஸுங்கிறது நான் பண்ண சொல்கிறேன்.
1: நீங்கள் முறைப்படுத்தப்பட்ட ஆமாம்
0: அதை பற்றி தான் சொல்கிறேன் நான். இதே மாதிரி ஸ்ட்ரெங்தனிங் எக்ஸசைஸ் வந்து யூஸ்வலாக லேடிஸ் நிறைய பேர் வந்து இக்னோர் பண்ணக்கூடிய ஏரியா ஸ்ட்ரெங்தனிங் எக்ஸசைஸ்.
1: டாக்டர் அதுக்கு இந்த ஏரோபிக் ஜும்பாலாம் போகிறாங்களா? அதுவா
0: இல்லை, அதில் வந்து ஸ்ட்ரெங்த் கிடைக்காது. ஃபோக்கஸ் ஸ்ட்ரெங்தனிங் எக்ஸசைஸுங்கிறது ஒரு வெயிட் லிஃப்ட் பண்ணுறது. இது வந்து விமன் வந்து நமக்கு எதுக்கு போய் வெயிட் லிஃப்ட் பண்ணி பாடி பில்ட் பண்ணுமா,
1: பாடி பில்ட் பண்ண
0: அப்படி கிடையாது,
1: அந்த பயம் இருக்கு.
0: ஆமாம், இப்போதைக்கு வந்து ஆஸ் பர் தி ஆல் இன்டர்நேஷனல் பாடிஸ் லைக் அமெரிக்கன் காலேஜ் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மெடிசன், இந்த மாதிரி விமன் ஹெல்த்துக்கு ரிலேட்டடாக உள்ள வேர்ல்டு அத்தாரிட்டிஸ் எல்லாருமே வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது, ஃபோக்கஸ் கொடுக்குது, ஏன்னா அது நெக்லெக்ட் ஆகிடுச்சு. இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது ஃபீமேல்ஸுக்கும் சரி, எல்டர்லி பீப்புளுக்கும் சரி, ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்னு ஒன்று இருக்கணும். அது இருந்தால் தான் அந்த மசிலுடைய ஸ்ட்ரென்த்தை மெயின்டைன் ஆகும். ஏன்னா ஒரு ஏஜ் மட்டும் நம்ம பாடியை வந்து நம்ம பெருசாக ஒரு அட்டென்ஷன் கொடுக்காட்டி அந்த ஸ்ட்ரென்த் மெயின்டைன் ஆகும். ஒரு ஏஜுக்கு மேலே எல்லாம் டிட்ரியேஷன் தான், ஒரு 35-40 இயர்ஸுக்கு மேலே நம்ம சிஸ்டம் ஒவ்வொன்றா வீக் ஆகிட்டு வரும், டிட்ரியேட் ஆகிட்டு இருக்கும். அப்போ தான் இந்த ஸ்ட்ரென்த்தனிங் எக்ஸசைஸ்லாம் முக்கியம். சின்ன வயசுல எல்லாம் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணிட்டு வயசானா வந்து ஒன்றும் பண்ணாமல் இருந்தால் அந்த மசில் வீக் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ அந்த ஏஜுக்கு ஏற்ற மாதிரி, ஒவ்வொரு ஏஜுக்கு ஏற்ற மாதிரி சில ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் எக்ஸசைசஸ் கொடுக்கலாம், சேஃபாக கொடுக்கலாம். அவங்களுக்கு எந்த ஒரு இன்ஜுரிஸ் வராமல், பாதிப்பு வராமல் ஸ்ட்ரென்த் எக்ஸசைசஸ் கொடுக்கலாம்.
1: ஆமாம்,
0: நான் ஒரு பேலன்ஸ்ட் எக்ஸசைஸ் ப்ரோக்ராம் தான் கொடுப்பேன். அவங்க எக்ஸசைஸ் ப்ரோக்ராம்னு கேட்டால் ஓகே, இந்த கண்டிஷனுக்குன்னு வரும்போது, ஒரு பர்டிகுலர் பிரச்சனைக்குன்னு வரும்போது அந்த பிரச்சனைக்கு என்னென்ன எக்ஸசைஸ் தேவை அது எல்லாத்தையும் கொடுத்துருவேன். இதே மாதிரி இப்போ வாக்கிங், ஜாகிங் இது விஷயங்களையும் வந்து சில நுணுக்கங்கள் இருக்குது, எக்ஸசைஸ் மெடிசனில் சில நுணுக்கங்கள் இருக்குது. ஒவ்வொரு ஏஜுக்கு ஏற்ற மாதிரி
1: ஆச்சரியமாக இருக்குது. நீங்கள் சொல்கிறது என்ன, வாக்கிங்கில் என்ன பெருசாக இருக்க முடியும், நடக்கிறது தானே அப்படின்னு நம்ம நினைப்போம்.
0: ஆமாம்,
1: ஆனால் அதுவே சரியான
0: சரியான முறையில் இல்லாமல் இருக்கலாம். இப்போ எப்படின்னு சொன்னால், இப்போ வாக்கிங்கிறது நம்ம ஒரு ஆரோபிக் ஆக்டிவிட்டிக்காக கொடுக்குறோம், என்ட்ரன்ஸ் டெவலப் பண்ணுறதுக்காக கொடுக்குறது. இதுலேயே வந்து நம்ம பல்ஸ் ரேட் அதை வந்து எவ்வளோ அதிகமாகுது அந்த ஒரு ஆக்டிவிட்டி பண்ணும்போது,
1: அப்போ வேகமாக நடக்கணும்.
0: அதில் வந்து நிறைய ஜோன் இருக்குது, ஜோன் 1, 2, 3, 4, 5. ஸோ இந்த இப்போ நம்ம நடக்கும்போது பல்ஸ் ரேட் வந்து இப்போ ஒரு ஃபார்முலா மாதிரி இருக்குது, 220 - ஏஜ். அதில் வந்து குறைஞ்சது ஒரு 60-70% ஆஃப் தட் ஹார்ட் ரேட் லெவலில் நம்ம நடந்தால்தான் அந்த ஏரோபிக் கண்டிஷனுங்கிற அந்த ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். ஒரு பர்டிகுலர் ஜோனில் நடந்தால் தான் ஃபேட் பர்னிங் நடக்கும். அதனால தான் நிறைய பேர் நடக்கிறாங்க வெயிட்டை குறைக்க மாட்டேங்கிறாங்க, ஏன்னா அந்த ஒரு ஜோனில் அவங்க எக்ஸசைஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ ஃபேட் பேர்னிங்க்கு ஒரு ஜோன் இருக்குது, ஏரோபிக் கண்டிஷனிங்க்கு ஒரு ஜோன் இருக்குது, அதுக்கு மேலே வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸுக்கு பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஜோன் இருக்குது. இது எல்லாமே வேறு வேறு ஜோன் பேஸ்ட் ஆன் இண்டிவிஜுவல்ஸ் ஏஜ் அண்ட் அவங்களுடைய பல்ஸ் ரேட், அந்த ஏஜுக்கு என்ன பல்ஸ் ரேட்டில் எக்ஸசைஸ் பண்ணால் இந்த பெனிஃபிட் கிடைக்குங்கிறது, இது வந்து ஒரு சயின்டிஃபிக் நுணுக்கங்கள், இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால வந்து நிறைய பேர் அவங்களுடைய எக்ஸசைஸ் நடை பண்ணாலும் அது எஃபெக்டிவாக இல்லாமல் இருக்கிறதுக்கான ஒரு காரணமாக இருக்கு.
1: கிரேட் இன்சைட் டு எக்ஸசைஸ் டாக்டர். ஏன்னா எக்ஸசைஸ்ங்கிறது நம்ம சாதாரணமாக நினைக்கிறோம், அதில் இவ்வளோ விஷயங்கள் இருக்கு இல்லையா. தேங்க்யூ ஸோ மச் இந்த மாதிரி ஒரு நேர்முகம்.

0: வந்ததுக்கு நன்றி.
1: இதனால் மக்களுக்கும் நான் சொன்ன விஷயங்கள் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
0: நிச்சயமா.
1: ஸோ தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங் மீ ஃபார் திஸ் ப்ரோக்ராம். ஐ எம் ஆல்சோ வெரி கிரேட்ஃபுல் டு யூ. தேங்க்யூ வெரி மச்.
2: நேர்களே, இதுவரை டாக்டர் நூருல் அமீன் ஷாஹித் அவங்களோட பேசிட்டு இருந்தோம். நிகழ்ச்சி தொகுப்பு தேவகி ஸ்ரீனிவாசன், நிகழ்ச்சி அமைப்பு சௌமியா.

0: KMCH இன் தவமணி தேவி அட்வான்ஸ்டு ஆன்காலஜி இன்ஸ்டிடியூட் திறப்பு விழாவை முன்னிட்டு KMCH நடத்தும் இலவச ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை ஆலோசனை முகாம் ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் செப்டம்பர் 30ஆம் தேதி வரை ஞாயிற்றுக்கிழமை தவிர அனைத்து நாட்களும் நடைபெற உள்ளது.
1: இறைப்பை குடல் அறுவை சிகிச்சைகள், உணவு குழாய் அறுவை சிகிச்சைகள், தைராய்டு, நுரையீரல் மற்றும் சிறுநீரகம் சார்ந்த நோய்களுக்கு நவீன ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகள் சலுகை கட்டணத்தில் அளிக்கப்படுகிறது.
0: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH, அவினாசி ரோட், கோவை. மேலும் விவரங்களுக்கு கால் 7418 8741.
2: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 3:30 ஒலிபரப்பாகும்.

நேர்களை இன்று மாலை 5:02 சித்திரச்சிவானம் நிகழ்ச்சியில் மனிதவள மேலாண்மை ஆலோசகர் முனைவர் எஸ் நரசிம்மன் அவர்கள் பங்கு பெறும் நேரலை கேட்கலாம். இன்று மதியம் 2:30 உருப்புறத்திலே நிகழ்ச்சியில் முதுகுத்தண்டு அறுவை சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கம் தருகிறார் கோயம்புத்தூர் எலும்பியல் நிபுணர் மருத்துவர் ஹரிகிருஷ்ணா ரகுராஜ் ராமசாமி அவர்கள்.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். கடந்த 12 ஆண்டுகளில் நாட்டின் உயர்கல்வி நிறுவனங்கள் பெரிய அளவில் வளர்ச்சி பெற்றுள்ளதாக குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். பொதுத்துறை வங்கிகளுக்கான உயர்நிலைக்குழு விரைவில் அமைக்கப்படும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். பீகார் மாநிலம் லக்கீசராய் மாவட்டம் அசோக்தாம் கோவிலில் இன்று நேரிட்ட கூட்ட நெரிசலில் 7 பேர் உயிரிழந்தனர். இந்தியா தலைமையேற்று நடத்தும் பிரிக்ஸ் மாநாடு கூட்டு முயற்சிகளுக்கு உத்வேகம் அளிக்கும் என்று வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இன்று இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். கடந்த 12 ஆண்டுகளில் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையால் நாட்டின் உயர்கல்வி நிறுவனங்கள் பெரிய அளவில் வளர்ச்சி பெற்றுள்ளதாக குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். திருவாரூர் மத்திய பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர், அதிக அளவில் மத்திய பல்கலைக்கழகங்கள், நிர்வாகவியல் கல்லூரிகள், தொழில்நுட்ப கல்லூரிகள் தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். கடந்த 12 ஆண்டுகளில் 12 எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இதனால் மருத்துவக் கல்விக்கு உத்வேகம் அளிக்கப்படுவதுடன் ஏராளமான ஏழை எளிய மக்களும் தரமான உயர்தர சிகிச்சை பெற்று வருவதாகவும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். பொதுத்துறை வங்கிகளுக்கான உயர்நிலைக்குழு விரைவில் அமைக்கப்படும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெறும் 2 நாள் பொதுத்துறை வங்கிகள் மாநாட்டில் பேசிய அவர், வங்கித்துறையில் மேற்கொள்ளப்பட வேண்டிய சீர்திருத்தங்களை இந்த உயர்நிலைக்குழு அரசுக்கு பரிந்துரைக்கும் என்று கூறினார். 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சி

0: அடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டும் முயற்சியில் பொதுத்துறை வங்கிகளின் பங்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று அவர் தெரிவித்தார். பொதுத்துறை வங்கிகள் மற்றும் பொது நிதி நிறுவனங்களும் மாறிவரும் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப முக்கியத்துவம் வாய்ந்த பணிகளை மேற்கொள்வது குறித்தும் இந்த மாநாட்டில் விவாதிக்கப்பட உள்ளதாக கூறினார். வங்கி நிறுவனங்களும் நிதி நிறுவனங்களும் இணைந்து செயல்படுவதன் அவசியத்தை திருமதி நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தினார். பீகார் மாநிலம் லக்கிசராய் மாவட்டம் அசோக்தாம் கோவிலில் இன்று நேரிட்ட கூட்ட நெரிசலில் 7 பேர் உயிரிழந்தனர். சாவன் மாதத்தில் மேற்கொள்ளப்படும் சிறப்பு பூஜையின்போது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டபோது இந்த விபத்து ஏற்பட்டது. படுகாயமடைந்த 10 பேர் பாட்னா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்துள்ள பிரதமர் திரு நரேந்திரமோடி, காயமடைந்தவர்கள் விரைந்து குணமடைய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வதாகவும் குறிப்பிட்டுள்ளார். பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான உதவிகளை மாநில அரசு செய்து வருவதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். பீகார் முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 400,000 ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளார். 15வது இந்தியா தாய்லாந்து கூட்டு ராணுவ பயிற்சிக்காக இந்திய ராணுவக் குழு இன்று புறப்பட்டுச் சென்றது. பாதுகாப்பு அமைச்சகம் இதுகுறித்து வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் மைத்ரி எனப்படும் இந்த கூட்டு ராணுவ பயிற்சி இரு நாடுகளுக்கும் இடையேயான ராணுவ ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடர்ந்த காட்டுப்பகுதிகளிலும் நகரப்பகுதிகளிலும் ஊடுருவும் தீவிரவாதிகளை கண்டறிந்து ராணுவ நடவடிக்கையை மேற்கொள்வதற்கான பயிற்சியும் இதில் மேற்கொள்ளப்பட உள்ளது. ராணுவத்தினருக்கான களப்பயிற்சிகள், வகுப்புகள் உள்ளிட்டவையும் இதில் இடம்பெற்றுள்ளன. ராணுவத்தில் சேர்க்கப்பட்டுள்ள புதிய தொழில்நுட்பங்கள் மற்றும் அவற்றை கையாள்வதற்கான நடைமுறைகள் குறித்தும் இதில் விளக்கம் அளிக்கப்பட உள்ளது. ராணுவம், விமானம் மற்றும் கடற்படையினர் இணைந்து மேற்கொள்ளும் நடவடிக்கைகளும் இந்த பயிற்சியில் இடம்பெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளை தொடங்கவுள்ள இப்பயிற்சி இம்மாதம் 31 தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் மக்கள் தொகை கணக்கெடுப்பில் சுயமாக பதிவு செய்யும் முறை இன்று தொடங்கியது. இம்மாதம் 31 தேதி வரை இதற்கான இணையதள வசதி செயல்பாட்டில் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரைச் சேர்ந்த 1115 கிராமங்கள் மற்றும் 3 நகராட்சிகளில் இந்த சுய பதிவு முறை தொடங்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். வசிக்கும் இடம், தொழில் உள்ளிட்ட 40 கேள்விகள் இந்த சுய பதிவு செய்யும் படிவத்தில் இடம்பெற்றுள்ளது. அசாம் மாநிலத்தில் மழை வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்ட 4 மாவட்டங்களில் உள்ள மக்களுக்கு தலா 15,000 ரூபாய் இடைக்கால நிவாரணத்தை அம்மாநில முதலமைச்சர் டாக்டர் ஹிமந்த பிஸ்வ சர்மா விடுவித்துள்ளார். குவஹாத்தியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சிவாகர், கோலாகட், ஜோர்ஹட், சரைதியோ ஆகிய மாவட்டங்களில் உள்ள மக்களுக்கு உடனடியாக இந்த தொகை வழங்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நிவாரணம் மற்றும் மறுவாழ்வு அளிப்பதற்கான நடவடிக்கைகளை அரசு நிர்வாகம் முழுவீச்சில் மேற்கொண்டு வருவதாகவும் டாக்டர் ஹிமந்த பிஸ்வ சர்மா கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லம்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: இந்தியா தலைமையேற்று நடத்தும் பிரிக்ஸ் நாடுகள் கூட்டமைப்பு மாநாடு கூட்டு முயற்சிகளுக்கு உத்வேகம் அளிக்கும் என்று வெளியுறவு அமைச்சகத்தின் பொருளாதார உறவுகளுக்கான செயலர் திரு சுதாகர் தலேலா கூறியுள்ளார். புதுதில்லியில் இன்று பிரிக்ஸ் உச்சிமாநாட்டின் முன்னோட்டமாக பிரிக்ஸ் பொது சந்திப்பு நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், மனிதாபிமான அணுகுமுறைக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கில் பிரிக்ஸ் மாநாடு திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். 350 மேற்பட்ட கூட்டங்கள் இந்த மாநாட்டையொட்டி பல்வேறு நகரங்களில் நடைபெற்றதாக அவர் கூறினார். அரசியல், பாதுகாப்பு மற்றும் ஒத்துழைப்பு ஆகியவற்றை உறுப்பு நாடுகளுக்கு இடையே வலுப்படுத்துவதை முக்கிய குறிக்கோளாக கொண்டு பிரிக்ஸ் உச்சிமாநாடு நடைபெற உள்ளதாக அவர் தெரிவித்தார். வளர்ந்து வரும் நாடுகளின் எதிர்பார்ப்புகளை உலக அரங்கிற்கு கொண்டு செல்ல வேண்டியதன் அவசியத்தையும் இம்மாநாடு வலியுறுத்தும் என்று அவர் கூறினார். பன்முக கட்டமைப்புக்கான ஒத்துழைப்பு குறித்து பேச்சு நடத்துவதற்கான தளமாக இது அமையும் என்று திரு சுதாகர் தலேலா தெரிவித்தார். நடப்பாண்டுக்கான பிரிக்ஸ் உச்சிமாநாடு புதுதில்லியில் அடுத்த மாதம் 12 தேதி தொடங்குகிறது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகள்

0: பழமை வாய்ந்த கைவினைப் பொருட்கள் தயாரிப்பான டோக்ரா பாணி உலோக சிற்பக்கலையை சத்தீஸ்கட் மாநில பழங்குடியின மக்கள் போற்றி பாதுகாத்து வருகின்றனர். தங்களது கலை பாரம்பரியத்தை டோக்ரா பழங்குடியின மக்கள் இந்த சிற்பங்கள் மூலம் வெளிப்படுத்தி வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: சத்தீஸ்கர் மாநிலத்தின் பஸ்தர் பகுதியைச் சேர்ந்த மலைவாழ் பழங்குடியின மக்களின் மிகச்சிறந்த அடையாளங்களில் ஒன்றாக டோக்ரா பாணி உலோக சிற்பக்கலை தயாரிப்புகள் திகழ்கின்றன. டோக்ரா கலை என்பது இந்தியாவின் பழமையான உலோக சிற்பக்கலைகளில் ஒன்றாகும். இது பெரும்பாலும் மெழுகு வார்ப்பு முறை மூலம் தயாரிக்கப்படுகிறது. இந்த கலைக்கு சுமார் 4000 ஆண்டுகளுக்கு மேலான பாரம்பரியம் இருப்பதாக கருதப்படுகிறது. டோக்ரா சிற்பங்கள் பொதுவாக வெண்கலம், பித்தளை உள்ளிட்ட உலோகங்களால் உருவாக்கப்படுகின்றன. மனிதர்கள், விலங்குகள், பறவைகள், பழங்குடியின வாழ்க்கை, தெய்வ உருவங்கள் மற்றும் அன்றாட வாழ்க்கை காட்சிகள் ஆகியவை சிற்பங்களின் முக்கிய கருப்பொருளாக உள்ளன. இந்த சிற்பங்களின் தனி சிறப்பு அவற்றில் காணப்படும் கையால் செய்யப்பட்ட இயற்கையான வடிவமைப்பு மற்றும் நுணுக்கமான அலங்கார வேலைப்பாடுகள் ஆகும். தங்களின் வாழ்க்கை முறையை முழுக்க முழுக்க டோக்ரா பாணி சிற்பக்கலையில் உருவாக்கி சத்தீஸ்கர் மாநில பழங்குடியினர் சாதனை படைத்து வருகின்றனர்.
2: ஆகாஷ்வாணி செய்திகளுக்காக சத்தீஸ்கர் மாநிலம் குண்டேகாவ் கிராமத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்.
0: மேற்குவங்க மாநிலம் பிர்பூம் மாவட்டத்தில் விடுதி ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர், பலர் காயமடைந்தனர். அந்த விடுதியில் வரவேற்பறையில் ஏற்பட்ட தீ படிப்படியாக 4 மாடி கட்டடத்தில் பரவியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதிகாலை நேரத்தில் அனைவரும் உறங்கிக் கொண்டிருந்த நேரத்தில் இந்த தீ விபத்து ஏற்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். அமெரிக்காவின் ஹவாய் மாகாணத்தில் லாலா சூறாவளி தாக்கியதில் ஒருவர் உயிரிழந்தார். பிக் ஐலாண்ட் தீவில் கனமழை, வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு ஏற்பட்டதில் அதிக அளவில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. லாலா சூறாவளி குறித்து தெரிவித்துள்ள ஹவாய் மாகாண ஆளுநர் திரு ஜோஷ் கிரீன் உடைமைகளுக்கு மட்டும் சேதம் ஏற்பட்டுள்ளதாகவும் உயிரிழப்பு பெரிய அளவில் இல்லை என்றும் கூறியுள்ளார். அப்பகுதிகளில் தொடர்ந்து மிக கனமழை பெய்து வருகிறது. 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட வீடுகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இன்று இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வீனில் இப்போட்டி மாலை மணி 6:30 தொடங்குகிறது. கேலையில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3 நாளான இன்று உணவு இடைவேளையின் போது இலங்கை முதல் இன்னிங்ஸில் 5 விக்கெட் இழப்புக்கு 99 ரன் எடுத்துள்ளது. இந்தியா தனது முதல் இன்னிங்ஸில் 462 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. தில்லியில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி இன்று சீனாவின் யூ கே ஷியை எதிர்கொள்கிறார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் பி வி சிந்து அயர்லாந்தின் சோஃபியா நோபலை எதிர்த்து விளையாடுகிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். கடந்த 12 ஆண்டுகளில் நாட்டின் உயர்கல்வி நிறுவனங்கள் பெரிய அளவில் வளர்ச்சி பெற்றுள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். பொதுத்துறை வங்கிகளுக்கான உயர்நிலைக்குழு விரைவில் அமைக்கப்படும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். பீகார் மாநிலம் லக்கிசராய் மாவட்டம் அசோக்தாம் கோவிலில் இன்று நேரிட்ட கூட்ட நெரிசலில் 7 பேர் உயிரிழந்தனர். இந்தியா தலைமையேற்று நடத்தும் பிரிக்ஸ் மாநாடு கூட்டு முயற்சிகளுக்கு உத்வேகம் அளிக்கும் என்று வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இன்று இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: FM Rainbow 103 இசையோடு என்றென்றும் நீங்கள்.
1: கோயம்புத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பவன் கே ரெட்டி IPS அவர்கள் வழங்கும் விழிப்புணர்வு தகவல்.
2: வணக்கம். We started a new initiative called Nilal. இது என்னன்னா ஒரு QR based ஸ்மார்ட் பப்ளிக் சேஃப்டி இனிஷியேட்டிவ். இதுல ஒன் மோர் ஆப்ஷன் என்ன இருக்கான்னா, எமர்ஜென்சி. சப்போஸ் நைட் டைம் லேட் நைட்ல 12 o'clock நீங்க ஒரு இடத்துல பஸ்க்காக வெயிட் பண்றீங்க, யூ ஆர் நாட் ஃபீலிங் சேஃப் ஆர் செக்யூர்னா, ஒரு எமர்ஜென்சி பட்டன் ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த பட்டன் பிரஸ் பண்ண உடனே போன் நம்பர் கேட்பாங்க. என்னன்னா உங்களுக்கு போலீஸ் போன் பண்ணி கரெக்டான லொகேஷன் கேட்கறதுக்கு அதுக்கு மட்டும் போன் நம்பர் கேட்பாங்க. அந்த போன் நம்பர் டைப் பண்ணி பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா கண்ட்ரோல் ரூம் வரும். சோ இமீடியட்லி அந்த நியரஸ்ட் பேட்ரோல் வெஹிக்கிள் உங்ககிட்ட போன்ல கான்டாக்ட் பண்ணிட்டு தே வில் கம் அண்ட் தே வில் ட்ரை டு ஹெல்ப். சோ போலீஸ் அண்ட் பப்ளிக் மிடில் ஒரு நல்ல இன்ட்ராக்ஷன் இருக்கிறதுக்கு, வித்வுட் ரிவீலிங் யுவர் ஐடென்டிட்டி ஆர் வித்வுட் ரிவீலிங் எனி திங் அபவுட் யூ, யூ கேன் இன்ஃபார்ம் டு த போலீஸ் டிபார்ட்மெண்ட் அபவுட் எனி உமன் அண்ட் சைல்ட் ரிலேட்டட் இஷ்யூஸ் ஆர் நார்கோட்டிக் ரிலேட்டட் இஷ்யூஸ் ஆர் உங்க லிமிட்ல ஏதாவது சஸ்பிஷியஸா ஒரு பர்சன் மூவ் பண்றாங்க, இல்ல எதனா பப்ளிக் நியூசன்ஸ் இருக்கா, ஆர் எனி அதர் த்ரெட்ஸ் டு த பப்ளிக் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டிக்காக நீங்க எனக்கு தகவல் சொல்லிக்கலாம். இந்த கியூஆர் கோட்ஸ் நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு 10,000 பிளேசஸ்ல த்ரூ அவுட் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் we are going to place them. So public movement ல இருக்கும் போது any instant if they see then and there itself they can also send information to us. I am expecting more public response to this initiative. Any doubts or anything they have regarding this they can very well come and meet me in my office or go to the nearest police station to clarify if they have any doubts. Thank you.
1: நாம் கேட்டது கோயம்புத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பவன் கே ரெட்டி IPS அவர்கள் வழங்கிய விழிப்புணர்வு தகவல்.

0: எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல நாம கேட்டு ரசிக்கவிருக்கும் நிகழ்ச்சி லஞ்ச் டைம் கேம் ஷோ. பொதுவா நாமெல்லாம் கிராமங்களுக்கு போகணும்னு வச்சுக்கோங்களேன், அங்க இருக்கவங்க கிட்ட வழி கேட்டா அவங்க என்ன சொல்லுவாங்க, கிழக்க போ மேக்க போ அப்படின்னு சொல்லுவாங்க. சில சமயங்கள்ல இந்த மாதிரி வழி சொல்லும் போது நான் ரொம்ப குழம்பி போயிருக்கேன். இப்ப நான் என்ன முடிவு பண்ணிருக்கேன் அப்படின்னா, நான் குழம்புன மாதிரியே உங்களையும் குழப்பலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிருக்கேன். அதனால இன்னைக்கு நாம நேயர்கள்கிட்ட கேட்க போற கேள்விகள்லாம் பாத்தீங்க அப்படின்னா திசை சம்பந்தப்பட்டது. திசைகளை வச்சுதான் இப்ப கேள்வியெல்லாம் கேட்க போறேன். நம்ம எந்த திசையில இருக்கோம், எங்கிருந்து எங்க போறோம், எப்படி வரோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த திசையை நீங்க சரியா சொல்லிடலாம். ஆனா கொஞ்சம் குழப்பணும் அப்படிங்கிற ஒரு முடிவோட தான் நம்ம வந்திருக்கோம். அதனால இன்னைக்கு கேட்க போற கேள்விகள்லாம் நேயர்களுக்கு ஈஸியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நேயர்கள் இந்த கேள்விகளுக்கெல்லாம் ஆன்சர் தெரிஞ்சது அப்படின்னா உடனே நீங்க எங்களுக்கு கால் பண்ணி சொல்லலாம். நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர்ஸ் 231-2103-231-7046. வெளியூர் நேயர்கள் கைபேசியிலிருந்து அழைக்கிறவங்க மறக்காம 04-22 இந்த இணைப்பு எண்ணையும் சேர்த்து அழைக்கலாம். நிகழ்ச்சியோட முதல் கேள்வி என்னன்னா, நான் வடக்கு நோக்கி நிக்கிறேன், ஓகேவா, என்ன பண்றேன் அப்படின்னா முதல்ல வலதுபுறம் திரும்பி கொஞ்ச தூரம் போறேன், அப்புறம் இடதுபுறம் திரும்புறேன். இப்ப நான் எந்த திசையில இருப்பேன் அப்படின்னு கரெக்டா சொல்லுங்க பாக்கலாம். ஓகேவா, நான் இப்போ வடக்கு நோக்கி நிக்கிறேன், இப்ப வலதுபுறம் திரும்பி கொஞ்ச தூரம் போறேன், மறுபடியும் இடதுபுறம் திரும்பி கொஞ்ச தூரம் வரேன், இப்ப நான் எந்த திசையில இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஆன்சர் பண்ணுங்க. சோ ஆன்சர் பண்ணும் நினைக்கிற நேயர்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், 231-2103-231-7046. இப்ப நிகழ்ச்சியில முதல் நேயர் வந்துட்டாங்க, யார் எங்க இருந்து அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்
1: சகோதரிக்கே, இனிய மதிய வணக்கம்.
0: இனிய மதிய வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: நான் இங்க பாண்டிய நகர் சிவசங்கர் பேசுறேன்.
0: சொல்லுங்க,
1: நீங்க மறுபடியும் வடக்கு திசை போயிருக்கீங்க,
0: மறுபடியும் வடக்கு
1: சொல்லுங்க.
0: நான் வந்து இப்ப வடக்கு நோக்கி நிக்கிறேன்,
1: சரிங்க,
0: வலதுபுறம் திரும்பி கொஞ்ச தூரம்

0: போறேன். மறுபடி இடதுபுறம் திரும்பி கொஞ்சம் தூரம்
1: வரேன்.
0: இப்ப நான் எந்த திசையில இருப்பேன்?
1: வடக்கு
0: திசையில தான் இருப்பேன்னு சொல்றாரு. சரி, அது சரிதானா அப்படிங்கறத நம்ம செக் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு நேயரும் வந்துட்டாங்க, அவங்க கிட்ட கேட்டலாம். வணக்கம், யார் எங்கிருந்து? ஓகே, எங்கிருந்து பேசுறீங்க? ஓகே, என்ன ஆன்சரா இருக்கலாம்? மேற்கு நோக்கி நிக்கிறேன். மேற்கு நோக்கி நிக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க. ஓகே, நான் வந்து இப்போ எந்த திசையில இருக்கேங்கிறத எனக்கே இப்போ கன்ஃபியூஷனாக இருக்கு. பட் வடக்குன்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு, நான் மேற்கு நோக்கி நிக்கிறேன்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. பட் எந்த திசையில இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நேயர்கள் கரெக்டாக சொல்லுங்க பார்க்கலாம். இதுல எது சரி எது தப்புன்னா நான் சொல்ல போறதில்ல, ஆனால் நேயர்களும் ட்ரை பண்ண போறீங்க. 2312103 2317046 இந்த நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்க. வெளியூர் நேயர்கள் கைபேசிலிருந்து அழைக்கிறவங்க மறக்காம 04-22 இந்த இணைப்பையும் சேர்த்து அழைக்கலாம். நிகழ்ச்சியில அடுத்த ஒரு நேயரும் வந்துட்டாங்க. வணக்கம், யாருங்க இருந்து?
2: வணக்கம் மேடம், புவனேந்திரன். மேடம்,
0: உடையாம்பாளையத்துல இருந்து யாருங்க?
2: புவனேந்திரன்.
0: ஓகே புவனேந்திரன், சொல்லுங்க புவனேந்திரன், என்ன ஆன்சரா இருக்கலாம்?
2: வடக்கு
0: நோக்கி தான் நிக்கிறேன். வடக்கு நோக்கி தான் சரிதான பாத்தலாம். வணக்கம், நிகழ்ச்சியில் காத்திருக்கும் நேயர் வணக்கம். யாருங்க பேசுறீங்க? பொள்ளாச்சியிலிருந்து பேசுறீங்களா? எவ்வளவு தூரத்துல இருந்து பேசுறீங்க சொல்லுங்க. நான் எங்க நிக்கிறேன்னு சொல்லுங்க பாக்கலாம். கரெக்டா
3: வடக்கு திசை.
0: எப்படி சொல்றீங்க? எப்படி சொல்றீங்க? ஆமாங்க, கண்டிப்பாங்க, எனக்கு தெரியுங்க அப்படிங்கறீங்களா? நீங்க என்ன சொன்னாலும் ஒத்துக்க மாட்டேங்க, இது வடக்கு தாங்க அப்படிங்கறீங்க. கரெக்டா? ஓகேங்க, நன்றிங்க. சோ அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, நீங்க வடக்குல தாங்க நிக்கிறீங்க, எனக்கு நல்லா தெரியுங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. அது கரெக்ட் தான். சரி, நான் எங்க இருக்கேன்னு கண்டுபிடிச்சிட்டீங்க, இப்ப நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நீங்களே கண்டுபிடிக்க போறீங்க. நீங்க என்ன பண்றீங்க? கிழக்கு நோக்கி நடக்கிறீங்க. ஒரு இடத்துல இடது பக்கம் திரும்பி மறுபடியும் இடது பக்கம் திரும்புறீங்க. இப்போ எந்த திசையை நோக்கி இருப்பீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. ஓகேவா? இப்ப மறுபடியும் சொல்றேன், நீங்க கிழக்கு நோக்கி நடக்கிறீங்க. ஒரு இடத்துல இடது பக்கம் திரும்பி மறுபடியும் இடது பக்கம் திரும்புறீங்க. இப்ப நீங்க எந்த இடத்துல இருப்பீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. சோ நேயர்கள் கால் பண்ணுங்க, கால் பண்ண வேண்டிய நம்பர்ஸ் நேயர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்ப நிகழ்ச்சியில ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம், மஞ்சப்பை படத்துல இருந்து.

0: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் மணி 3:30 ஒளிபரப்பாகும். இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளையாடிட்டு இருக்கோம் அப்படின்னா திசைகளை கண்டுபிடிக்கிற கேம் தான். நான் எந்த இடத்துல இருக்கேன், நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க அப்படிங்கறத பத்தி எல்லாம் நம்ம பேசிட்டு இருக்கோம் இல்லையா. சோ அந்த வகையில நான் இப்ப கேட்டிருந்த கேள்வி உங்களை பத்தி தான். நீங்க கிழக்கு நோக்கி நிக்கிறீங்க, நடக்கிறீங்க, ஒரு இடத்துல இடதுபுறம் திரும்பி மறுபடியும் இடதுபுறம் திரும்புறீங்க, இப்ப எந்த திசையில இருப்பீங்க அப்படின்னு நம்ம கேட்டிருக்கோம். இந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ணணும் நினைக்கிற நேயர்கள் நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர்ஸ் 2312103 2317046. இப்ப நிகழ்ச்சியில் காத்திருக்கும் நேயர் யாருங்க? வணக்கம்.
1: வணக்கம், சண்முகநகர்.
0: ஓகேங்க, சொல்லுங்க என்ன ஆன்சர்.
1: மேற்கு
0: திசைன்னு சொல்லிருக்கீங்க. ஓகே, மேற்கு தானா அப்படிங்கறத நம்ம கரெக்டா செக் பண்ணிக்கலாம். இப்ப நிகழ்ச்சியில் காத்திருக்கும் நேயர் வணக்கம். ஓகே, லைன் கட் ஆயிடுச்சு. இப்ப நிகழ்ச்சியில் காத்திருக்கும் நேயர் வணக்கம், யாருங்க?
1: ஹலோ, மயில்சாமி.
0: மயில்சாமி சொல்லுங்க, நான் எங்க இருக்கேன், நீங்க எங்க இருக்கீங்க? மேக்கப் பாத்து இருக்கீங்க இப்போ? ஓகேங்க, அவர் மேக்கப் பாத்து இருக்கேன்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அப்ப மேக்க இருக்காரா அப்படின்னு சொல்லி நம்ம பாத்தலாம். நிகழ்ச்சியில் காத்திருக்கும் நேயர் வணக்கம், யாருங்க? சாந்தி சொல்லுங்க. சாந்தி, நீங்க எங்க நிக்கிறீங்க? மேற்கு திசையில தான் நிக்கிறீங்க. ஓகே, சோ சாந்தி வந்து மேற்கு திசையில தான் இருக்கேன்னு சொல்லி சொல்லிருக்காங்க. இப்ப நிகழ்ச்சியில் காத்திருக்கும் நேயர் வணக்கம், யாருங்க? வணக்கம், யாருங்க? கோகிலா சொல்லுங்க. கோகிலா எங்க இருக்கீங்க? மேற்கு திசையில இருக்கீங்க. ஓகே, கோகிலாவும் அதே தான் சொல்லிருக்காங்க. இப்ப நிகழ்ச்சியில் காத்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம், யாருங்க?
2: ஹலோ, ராமலிங்கம் பேசுறேங்க.
0: ராமலிங்கம் சொல்லுங்க. ராமலிங்கம் எங்க இருக்கீங்க? மேற்கு திசையில தான் இருக்கீங்க. எல்லா நேயர்களுக்கும் வாழ்த்துக்கள். ஓகேவா? சரி, அடுத்த கேள்வி. ஒரு பையன் வடக்கு நோக்கி 5 கிலோமீட்டர் நடக்கிறான், அப்புறமா வலதுபுறம் திரும்பி 3 கிலோமீட்டர் போறான், மறுபடியும் வலதுபுறம் திரும்பி 2 கிலோமீட்டர் போறான். இப்ப அவன் எந்த திசையில செல்றான் அப்படிங்கறதான். ஓகேங்களா? எந்த திசையில போயிட்டு இருக்கான், செல்கிறான் அப்படிங்கறதான் கேள்வி. ஓகேங்களா? மறுபடியும் சொல்றேன், ஒரு பையன் வடக்கு நோக்கி 5 கிலோமீட்டர் நடக்கிறான், அப்புறமா வலதுபுறம் திரும்பி ஒரு 3 கிலோமீட்டர் போறான், மறுபடியும் ஒரு வலதுபுறம் திரும்பி 2 கிலோமீட்டர் போறான். இப்ப எந்த திசையில இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா கண்டுபிடிங்க பாக்கலாம். அந்த பையனுக்கு எங்க இருக்கான் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சு சொல்லுங்க. நீங்க கண்டுபிடிச்சு சொல்லணும்னு சொல்லி நினைச்சீங்கன்னா நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர்ஸ் 2312103 2317046.

0: KMCH இன் தவமணி தேவி அட்வான்ஸ்டு ஆன்காலஜி இன்ஸ்டிடியூட் திறப்பு விழாவை முன்னிட்டு KMCH நடத்தும் இலவச ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை ஆலோசனை முகாம் ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் செப்டம்பர் 30ஆம் தேதி வரை ஞாயிற்றுக்கிழமை தவிர அனைத்து நாட்களும் நடைபெற உள்ளது.
1: இறைப்பை குடல் அறுவை சிகிச்சைகள், உணவு குழாய் அறுவை சிகிச்சைகள், தைராய்ட், நுரையீரல் மற்றும் சிறுநீரகம் சார்ந்த நோய்களுக்கு நவீன ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகள் சலுகை கட்டணத்தில் அளிக்கப்படுகிறது.
0: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH, அவினாசி ரோட், கோவை. மேலும் விவரங்களுக்கு கால் 7418 8741.
2: எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல நாம கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி லஞ்ச் டைம் கேம் ஷோ. இன்னைக்கு கேம் ஷோல நாம எந்த திசையில இருக்கோம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். அந்த வகையில நான் கேட்டிருந்தது, ஒரு பையன் வடக்கு நோக்கி 5 கிலோமீட்டர் நடக்கிறான், அப்புறமா வலதுபுறம் திரும்பி ஒரு 3 கிலோமீட்டர் போறான், மறுபடியும் வலது பக்கம் திரும்பி ஒரு 2 கிலோமீட்டர் போறான். இப்ப அவன் எந்த திசையை நோக்கி போயிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். இப்ப நிகழ்ச்சியில் காத்திருக்கும் நேயர் யாரு, இங்கிருந்து கரெக்டா சொல்றாங்களா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம், நான் காமராஜ்மாரிலிருந்து ராமசாமி சௌபாகியம்.
2: ஓகேங்க, சொல்லுங்க, அவரே எந்த திசையை நோக்கி போயிட்டு
3: இருக்காங்க?
2: தெற்கு நோக்கி போயிட்டு இருக்கானா? ஓகே, தெற்கு நோக்கி போயிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு, கரெக்ட் தானா அப்படிங்கறத பாத்துலாம். வணக்கம், யாரிங்கிருந்து பேசுறீங்க? ஓகேங்க, என்ன ஆன்சருங்க? தெற்கு நோக்கி போறாங்களா? ஓகே, தெற்கு நோக்கி போறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இப்ப நிகழ்ச்சியில் காத்திருக்கும் நேயர் யாரிங்கிருந்து? வணக்கம்.
4: வாரம்பரத்துல இருந்து கணேசனுங்க.
2: கணேசன் சொல்லுங்க, அவர் எங்க போயிட்டு இருக்காரு அந்த சின்ன பையன், தெரியுமா உங்களுக்கு?

உங்களுக்கு? தெற்கு திசை. பாருங்க, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ஆன்சர் பண்ணிடுவாரு. இப்ப நிகழ்ச்சியில் காத்திருக்கும் நீங்க. யாருங்க இந்த? வணக்கம், யாருங்க இந்த? மயில்சாமி சொல்லுங்க. மயில்சாமி, என்ன ஆன்சரா இருக்கலாம்? தெற்கு பார்த்து போயிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்காரு. இப்ப நிகழ்ச்சியில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாருங்க இந்த? வணக்கம். வணக்கம்ங்க, யாருங்க இந்த பேசுறீங்க? ஓகேங்க, சொல்லுங்க. தெற்கு தானுங்களா? எப்படி கண்டுபிடிச்சீங்க? அப்படிதாங்க வருது அப்படின்னு சொல்லிருக்காங்க. சொன்னதுனால அதுதான் சரியான ஆன்சர். எல்லா நேயர்களுக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இப்போ என்கிட்ட வந்து ஒருத்தர் வழி கேக்குறாரு. அவர்கிட்ட நான் என்ன சொன்னேன், அவர் வந்து எங்க நிக்கிறாரு அப்படின்னா தெற்கு நோக்கி.

ஓகே. ஸோ ஆமா ஆமா ஆமான்னு மூணு டைம் சொன்னதுனால அதுதான் சரியான ஆன்சர். எல்லா நேயர்களுக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இப்போ என்கிட்ட வந்து ஒருத்தர் வழி கேட்குறாரு. அவர்கிட்ட நான் என்ன சொன்னேன், அவர் வந்து எங்கே நிற்கிறாரு அப்படின்னா தெற்கு நோக்கி நிற்கிறாரு. ஓகேங்களா, நானும் அவர் கூட தெற்கு நோக்கி தான் நிற்கிறேன். நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, மேற்குலேருந்து இப்போ நான் தெற்குக்கு வந்துட்டேன். இப்போ வந்தோடனே நான் என்ன சொல்கிறேன், அவர்கிட்ட முதல்ல வலதுபுறம், அடுத்து மீண்டும் வலதுபுறம் திரும்புங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் வழி. அப்போ அவர் எங்கே போயிருப்பாரு அப்படின்னு சொல்லி கரெக்டாக சொல்லுங்கள். நான் இப்போ தெற்கு நோக்கி நிற்கிறேன், ஒருத்தர் எங்கிட்ட வந்து வழி கேட்குறாரு, ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் முதல்ல வலதுபுறம் போங்க, மறுபடியும் வலதுபுறம் திரும்புங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட வழி சொல்லியிருக்கேன். அப்போ அவர் எந்த திசையில் போவார், எந்த திசையில் அந்த குறிப்பிட்ட அவர் கேட்ட அந்த இடம் இருக்குது அப்படின்னு சொல்லி கரெக்டாக சொல்லுங்கள். நேயர்கள் அழைக்க வேண்டியவர்கள் 2311 2103 2311 7046. வெளியூர் நேயர்கள் உங்களோட கைபேசி அதாவது ஸ்மார்ட் ஃபோன்லேருந்து கூப்பிடுறவங்க மறக்காமல் 0422 இந்த இனிப்பு எண்ணையும் சேர்த்து அழைக்கலாம்.

0: ஓ, அந்த மாதிரி நான் தெற்கு நோக்கி போயிட்டு இருந்தேங்க. ஒருத்தர் என்கிட்ட வந்து ஒரு இடத்துக்கு போகணும்னு சொல்லி வழி கேட்டாரு. அவர்கிட்ட நான் என்ன சொன்னேன், முதல்ல வலது பக்கம் திரும்புங்க, கொஞ்ச தூரம் போன பிறகு மறுபடியும் வலது பக்கம் திரும்புங்கன்னு சொல்லியிருக்கேன். அப்ப எந்த திசையில நான் அவர் கேட்ட அந்த இடம் இருக்கும் அப்படின்னு நீங்க கரெக்டா சொல்லுங்கன்னு சொல்லி சொல்லியிருக்கோம். நிகழ்ச்சியில நேயர்கள் பங்கெடுத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர்ஸ் 231-2100, 3231-7046. வெளியூர் நேயர்கள் கைபேசியிலிருந்து அழைக்கிறவங்க மறக்காம 042-22 இந்த இணைப்பு எண்ணையும் சேர்த்து அழைக்கலாம். நிகழ்ச்சியில் காத்திருக்கும் நேயர் யார் இங்கிருந்து வணக்கம்.
1: வணக்கம்,
0: யார் இங்கிருந்து பேசுறீங்க? ஓகேங்க, சொல்லுங்க என்ன ஆன்சரா இருக்கலாம். வடக்கு பார்த்து, சோ வடக்கு பார்த்து நிப்பாரோ அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்டிருக்காரு. சோ வடக்கு பார்த்து தான் அந்த அந்த இடம் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. இப்ப நிகழ்ச்சியில் காத்திருக்கும் நேயர் வணக்கம், யார் இங்கிருந்து?
2: சிங்காநல்லூர் ஜெயலட்சுமி மனோகரன்.
0: ஓகே, சொல்லுங்கம்மா என்ன ஆன்சர்.
2: வடக்கு பார்த்துமா?
0: வடக்கு பார்த்து அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. இப்ப நிகழ்ச்சியில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யார் இங்கிருந்து வணக்கம்.
3: வணக்கம் மேம், கோட்டையில இருந்து சிந்து
0: பேசுறேன். சிந்து சொல்லுங்க, சிந்து என்ன ஆன்சர்?
3: வடக்கு, வடக்குங்க மேம். ஏன்னா நீங்க தெற்குல இருக்கும் போது அவங்க கேக்குறவங்க வந்து மேற்கு பக்கம் இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது மேற்கு ஆயிரும், அதுக்கப்புறம் வடக்கு. செகண்ட் டைம்
0: அவரும் நான் நிக்கிற திசையிலேயே தான் நிக்கிறாரு. நாங்க ரெண்டு பேரும் ஸ்ட்ரைட்டா பார்த்துதான் நிக்கிறோம், அதாவது தெற்கு பார்த்துதான் நாங்க போயிட்டு இருக்கோம். வணக்கம் யாரு இங்கிருந்து பேசுறீங்க மயில்சாமி, சொல்லுங்க மயில்சாமி எங்க இருக்காங்க?
4: முதல்ல மேற்கு பார்த்து போய் ரெண்டாவது வடக்கு பார்த்து போறாங்க மேடம்.
0: ஓகே, முதல்ல மேற்கு அப்புறம் வடக்கு. சோ வடக்குல தான் அந்த இடம் இருக்குமா அப்படிங்கற மாதிரி அவரு கெஸ் பண்ணியிருக்காரு. இப்போ நிகழ்ச்சியில் காத்திருக்கும் நேயர் யார் இங்க இருந்து வணக்கம்.
5: வணக்கம் மேடம், ஜெய்ஸ்ரீ மேடம், தேன்மொழி பேசுறேன், மருதமலையில இருந்து.
0: ஓகேங்க, சொல்லுங்க சொல்லுங்க, எங்க இருக்காங்க, எங்க இருக்கு அந்த இடம்?
5: கிழக்கு திசை மேடம்.
0: கிழக்கு திசை, சோ கிழக்குன்னு சொல்லி சொல்லி இருக்காங்க அவங்க. ரொம்ப வித்தியாசமா ஆன்சர் பண்ணிருக்காங்க. இப்ப நிகழ்ச்சியில் காத்திருக்கும் நேயர் யாரு இங்க இருந்து வணக்கம்.
6: சிவகுமார்,
0: சொல்லுங்க என்னங்க. அப்பா அவருக்கே வந்து எங்க இருக்கோன்னு எனக்கு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி தோணி இருக்கும் போல இருக்கு. ஓகேங்களா?
7: ஆமா, எங்க இவ்வளவு தூரம்,
0: எங்க இவ்வளவு தூரம் அப்படின்னு தான் நான் கேட்டேன் அவர்கிட்ட. ஆனாலும் சரி சொல்லுங்க அப்படின்னு சொன்னதுனால நான் அட்ரஸ் வந்து சொல்லி அனுப்பிச்சிருக்கேன். நான் சொன்னது கரெக்ட் தானா அப்படின்னு சொல்லி பாத்துக்கிறதுக்காக தான் உங்ககிட்ட எல்லாம் திசை கேட்டுட்டு இருக்கேன். இப்ப நிகழ்ச்சியில் காத்திருக்கும் நேயர் வணக்கம், யாரு இங்கிருந்து?
8: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யாரு இங்கிருந்து பேசுறீங்க?
8: செல்வராஜ்.
0: சொல்லுங்க என்ன ஆன்சர்.
8: கண்டிப்பா
0: வடக்கு பார்த்தேன், உண்மையிலேயே வடக்கு பார்த்துதாங்க, சத்தியமா சொல்றேங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? இப்ப நிகழ்ச்சியில் காத்திருக்கும் நேயர் யார் இங்க இருந்து வணக்கம்.
9: வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
9: தடாகம்.
0: தடாகம்ல இருந்து ஆரிச்சாமி, சொல்லுங்க. இப்ப நான் எங்க
9: இருக்கேன்?
0: மேற்கு பார்த்து. அப்ப மேற்கு பாத்துருக்கேனா? இப்ப எனக்கே வந்து கன்ஃபியூஷன் வந்துருச்சு. நான் ஆல்ரெடி வந்து ரொம்ப கன்ஃபியூஷன்ல இருந்த எல்லாரையும் கன்ஃபியூஸ் பண்ணலாம்னு சொல்லிதான் இந்த மாதிரி கேள்விகள்லாம் எடுத்துட்டு வந்தேன். ஆனா இவங்க வந்து வடக்குங்கிறாங்க, மேற்குங்கிறாங்க, எங்க இருக்கேன்? இப்ப நிகழ்ச்சியில் காத்திருக்கும் நேயர் வணக்கம், யாரு இங்கிருந்து?
10: அனைவருக்கும் மதிய வணக்கம்.
0: மதிய வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்க, யாரு பேசுறீங்க?
10: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம், சண்முக சுந்தரம்.
0: சொல்லுங்க, நான் எங்க இருக்கேன்னு சொல்லுங்க பாக்கலாம். அதாவது நான் சொன்ன அந்த இடம் எங்க இருக்குன்னு சொல்லுங்க. வடக்கு, சோ வடக்கு தான் சரியான ஆன்சரா அப்படின்னு சொல்லி பார்த்தா கண்டிப்பாங்க வடக்கு தாங்க சரியான ஆன்சர். சோ ஆன்சர் பண்ண எல்லா நேயர்களுக்கும் மீண்டும் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு அடுத்ததா வந்து ஒரு க்வெஸ்டின் இருக்கு. என்னன்னா, ஒரு பெண் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு பொண்ணு, எனக்கு தெரிஞ்ச பொண்ணு தாங்க, அவங்க கிழக்கு நோக்கி 10 கிலோமீட்டர் போறாங்க, அப்புறமா இடதுபுறம் திரும்புறாங்க. எத்தனை நாள் தான் வலதுபுறமே திரும்பி திரும்பி போறது? சரி, இப்ப இடதுபுறம் திரும்புவோம் அப்படின்ட்டு இடதுபுறம் திரும்பி 5 கிலோமீட்டர் போறாங்க. மறுபடியும் என்ன பண்றாங்க, இடதுபுறம் திரும்பி ஒரு 4 கிலோமீட்டர் போறாங்க. இப்ப அவங்க எந்த திசையை நோக்கி போயிட்டு இருக்காங்கன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஏன்னா அவங்க வந்து எனக்கு தெரிஞ்ச பொண்ணுங்க, நான் வந்து கண்டிப்பாக அதை சொல்லியே ஆகணும். அதனால் நேயர்கள் எனக்கு கால் பண்ணி நீங்கள் சொல்லலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர்ஸ் 231-2103-231-2346. வெளியூர் நேயர்கள் கைபேசியில் இருந்து அழைக்கிறவங்க மறக்காமல் 042

அன்பு 103 கோயம்புத்தூர்ல நாம கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி லஞ்ச் டைம் கேம் ஷோ. இன்னைக்கு நம்ம திசைகள் கேம் ஷோ தான் விளையாடிட்டு இருக்கோம். இன்னைக்கு திசைகளை வந்து கண்டுபிடிச்சு நம்ம சொல்லிட்டு இருக்கோம்.

0: இனிப்பு எண்ணையும் சேர்த்து அழிக்கலாம்.
1: ஆஹா.

0: கோயம்புத்தூர்ல நாம கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி லஞ்ச் டைம் கேம் ஷோ. நாம இன்னைக்கு திசைகளை கண்டுபிடிக்கிற ஒரு கேம் தான் விளையாடிட்டு இருக்கோம். அந்த வகையில எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு, அவங்க கிழக்கு நோக்கி 10 கிலோமீட்டர் போனாங்க. அப்புறமா என்ன பண்ணாங்க அப்படின்னா, இடதுபுறம் திரும்பி 5 கிலோமீட்டர் போனாங்க. அப்புறம் மறுபடியும் இடதுபுறம் திரும்பி ஒரு 4 கிலோமீட்டர் போறாங்க. இப்போ அவங்க எந்த திசையை நோக்கி போயிட்டு இருக்காங்க அப்படின்னு கரெக்டா கண்டுபிடிச்சு சொல்லுங்களேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி நேர்கள் கிட்ட கேட்டிருந்தோம். இப்ப நிகழ்ச்சியில் காத்திருக்கும் நீங்கள் யாருங்க? வணக்கம். ஓகே, ஸோ நேர்கள் வந்து பேச வர்றதுக்கு முன்னாடி உங்க ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிட்டு வாங்க. அப்பதான் வந்து நீங்க பேசுறது எல்லாருக்குமே தெளிவா கேட்கும். நான் கேட்ட கேள்வியை மறுபடியும் மீண்டும் சொல்லிடுறேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு வந்து, ஓகே அது சொல்றதுக்கு முன்னாடி ஒரு நேயர் வந்துட்டாரு. வணக்கம், யாருங்க?
1: ஹலோ,
0: வணக்கம்ங்க.
1: மேடம் மேட்பாண்டிங்க.
0: என்னங்க?
1: மேட்பாண்டி.
0: மேற்கு நோக்கி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. பேரே சொல்லலையே, உங்க பேரு?
1: வரப்படத்துல நடராஜுங்க.
0: நடராஜ். உறுதியா சொல்லிருக்காரு. இப்ப நிகழ்ச்சியில் காத்திருக்கும் நேயர் யாருங்க? வணக்கம். வணக்கம்ங்க, யாருங்க பேசுறீங்க? ஓகேங்க, சொல்லுங்க என்ன ஆன்சர்.
1: மேற்கு தானுங்க.
0: மேற்கு தானுங்களா? எப்படிங்க சொல்றீங்க?
1: இப்போ கிழக்க போவீங்க, போயிட்டுருக்கேங்க. இப்போ லெஃப்ட் வச்சிருந்தா வடக்கு வருங்க.
0: மேற்கு தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேங்க, இப்போ நிகழ்ச்சியில் காத்திருக்கும் நேயர் யாருங்க? வணக்கம். ஓகே, நேயர்கள் ரேடியோ வால்யூம் கொஞ்சம் குறைச்சிக்கலாம். நிகழ்ச்சியில் காத்திருக்கும் நேயர் வணக்கம், யாருங்க? அப்படிங்களா? சரி, தப்பா இருந்தா அவரை கோர்த்து விடுவோம். அப்படியா? ஓகேங்க, ஓகேங்க. சோ அவரு சொன்னாருங்க, நான் தப்பாம அதைதாங்க சொல்லுவேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இப்ப நிகழ்ச்சியில் காத்திருக்கும் நீங்க யாருங்க? வணக்கம்.
2: வணக்கம், மேற்கு திசையாமா, பல்லாக்குலேருந்து முருகேசன் பேசுறேன்.
0: ஓகேங்க, மேற்கு திசைதான் சொல்லியிருக்காரு முருகேசன் அவர்கள். இப்ப நிகழ்ச்சியில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாருங்க? வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம், முருகன் பேசுறேங்க.
0: எங்க இருந்து பேசுறீங்க?
3: முருகன், சென்னனூர்ல இருந்து.
0: ஓகேங்க, சொல்லுங்க என்ன ஆன்சருங்க.
3: மேற்கு தானுங்க.
0: மேற்குதான். ஓகேங்க, மேற்குதான் சொல்லி சொல்லியிருக்காரு. பாத்தீங்களா, நம்ம நேயர்களை வந்து என்ன சொல்றது, அவங்க திசைகள்னா போதுமே. நீங்க என்ன திசைகள் எங்களை குழப்பறேன்னு சொல்லி நீங்க கேள்வி கேட்கறீங்க. ஆனா நாங்கெல்லாம் திசைகள் அப்படியே கரைச்சி குடிச்சு வந்திருக்கோங்க. எங்க கிட்ட எல்லாம் அந்த கேள்வி எல்லாம் கேட்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி ஆன்சர் பண்ணிருக்காங்க. இது சரியான ஆன்சர். ஓகே, சோ அடுத்தது ஒரு கேள்வி வந்து நம்ம கேட்டலாம். ஓகேவா? இது கொஞ்சம் கஷ்டமான கேள்விதான், பட் வந்து நேயர்கள் கண்டுபிடிச்சிட்டுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில வந்து கேட்குறேன். ஓகேங்களா? ஒருவர் வடக்கு நோக்கி என்ன பண்ணுறாரு, ஒருத்தருங்க தெரிஞ்சவர் தான், வடக்கு நோக்கி ஒரு 10 கிலோமீட்டர் போகிறாரு. அப்புறம் வலதுபுறம் திரும்பி 5 கிலோமீட்டர் போகிறாரு. மறுபடியும் வலதுபுறம் திரும்பி 5 கிலோமீட்டர் போகிறாரு. மறுபடியும் இடதுபுறம் திரும்பி 2 கிலோமீட்டர் போகிறாரு. நடந்துகிட்டே இருக்காருங்க. எப்படி தான் இவ்வளோ நடக்கிறாருன்னு தெரியல, பட் வந்து அவர் நடந்ததே ஏறக்குறைய இருக்கும். எப்படி 10, 5, 5, 22 கிலோமீட்டர் நடந்திருக்காருங்க. இப்போ அவர் எந்த திசையை நோக்கி போயிட்டுருக்காருன்னு சொல்லுங்கள். இன்னும் அவர் ரீச் ஆகலை, பட் அவர் ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி அது எந்த திசை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிடுவோம். ஓகேங்களா? எந்த திசையில் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நேயர்கள் கரெக்டாக எங்ககிட்ட சொல்லணும். நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 2 3 1 2 1 0 3 2 3 1 7 4 6. வெளியூர் நேயர்கள் கைபேசியிலிருந்து அழைக்கிறவங்க மறக்காம 0 4 2 2 இந்த இணைப்பு எண்ணையும் சேர்த்து அழைக்கலாம்.

நமது எஃப்எம் ரெயின்போ கோயம்புத்தூரில் தினமும் காலை மணி 8:50 சைபோலின் இன்று ஒரு தகவல். எஃப்எம் ரெயின்போ 103

0: தவமணி தேவி அட்வான்ஸ்டு ஆன்காலஜி இன்ஸ்டிடியூட் திறப்பு விழாவை முன்னிட்டு KMCH நடத்தும் இலவச ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை ஆலோசனை முகாம் August 1st முதல் September 30th வரை ஞாயிற்றுக்கிழமை தவிர அனைத்து நாட்களும் நடைபெற உள்ளது.
1: இறைப்பை குடல் அறுவை சிகிச்சைகள், உணவு குழாய் அறுவை சிகிச்சைகள், தைராய்டு, நுரையீரல் மற்றும் சிறுநீரகம் சார்ந்த நோய்களுக்கு நவீன ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகள் சலுகை கட்டணத்தில் அளிக்கப்படுகிறது.
0: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகள்

0: முன்னோடிகள் KMCH அவினாசி ரோட் கோவை. மேலும் விவரங்களுக்கு கால் 7418-8741.
1: எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல நாம கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி கேம் ஷோ. லஞ்ச் டைம்ல கேட்டுட்டு இருக்கோம். ஸோ கொஞ்சம் சேலஞ்ச், அதாவது இப்ப நான் கொடுத்திருக்கிறது, ஒருவர் வடக்கு நோக்கி 10 கிலோமீட்டர் போறாரு, அப்புறமா வலதுபுறம் திரும்பி 5 கிலோமீட்டரும், மறுபடியும் வலதுபுறம் திரும்பி 5 கிலோமீட்டரும், மறுபடியும் இடதுபுறம் திரும்பி 2 கிலோமீட்டரும் போறாரு. இப்ப எந்த திசையை நோக்கி போயிட்டு இருக்காருன்னு சொல்லி கேட்டிருக்கோம். இப்ப நிகழ்ச்சியில் காத்திருக்கும் நேயர் வணக்கம், யாருங்கிறது? வணக்கம், யாருங்கிறது பேசுறீங்க? சொல்லுங்க, அவர் எந்த திசையை நோக்கி போயிட்டு இருக்காரு? கிழக்கு பார்த்து போயிட்டு இருக்காருன்னு சொல்லிருக்காரு. இப்ப நிகழ்ச்சியில் காத்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம், யாருங்கிறது?
2: ஹலோ வணக்கம், வெள்ளம்பட்டியில இருந்து புவனேஸ்வரி பேசுறேன்.
1: புவனேஸ்வரி, சொல்லுங்க புவனேஸ்வரி, அவர் எதை நோக்கி போயிட்டு இருக்காரு, எந்த திசையை நோக்கி போயிட்டு இருக்காருன்னு சொல்லுங்களேன். வடக்கு நோக்கி போயிட்டு இருக்காருங்கிறீங்களே, சரி ஓகே, இது சரிதானு பாத்தலாம். வணக்கம், யாருங்கிறது? கிழக்கு திசை. உங்க பேரு? கோகிலா. ஓகே, கோகிலா சொல்லிருக்காங்க கிழக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நிகழ்ச்சியில் காத்திருக்கும் நேயர் வணக்கம், யாருங்கிறது? முரளி, சொல்லுங்க முரளி, எந்த திசையில போயிட்டு இருக்காரு? கிழக்கு திசை நோக்கி போயிட்டு இருக்காருன்னு சொல்லி இருக்காங்க. காத்திருக்கும் நேயர் வணக்கம், யாருங்கிறது? வணக்கம்ங்க, யாருங்க பேசுறீங்க? ஓகேங்க, சொல்லுங்க எங்க போயிட்டு இருக்காரு?
3: கிழக்குங்க.
1: கிழக்கு, ஓகே, கிழக்குன்னு சொல்லி இருக்காங்க. சூப்பர். இன்னைக்கு நாம கேட்ட கேள்விக்கு நேர்களை குழப்பலாம்னு கேட்டோம், பட் நேர்களாம் வந்து குழப்பமடையாம எங்களை குழப்பவே முடியாது அப்படின்னு ரொம்ப தெளிவா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. ஆன்சர் பண்ண எல்லா நேயர்களுக்கும் வாழ்த்துக்கள். இதுவரை நாம் கேட்டு ரசித்த நிகழ்ச்சி லஞ்ச் டைம் கேம் ஷோ. நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறும் நான் சுதா பிரியா. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் மாநில செய்திகள்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் அனிதா வெங்கடேசன். தலைப்புச் செய்திகள். நாட்டில் மாணாக்கர் கல்வி கற்பதற்கான மிக வலுவான கட்டமைப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பெருமிதம் வெளியிட்டுள்ளார். தமிழகத்தில் 75,000 ரூபாய் வரை பயிர்க்கடன் பெற்ற விவசாயிகளுக்கு கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படுவதாக முதலமைச்சர் திரு விஜய் சட்டப்பேரவையில் இன்று அறிவித்துள்ளார். இணையதளம் மூலம் பத்திரப்பதிவு செய்யும் திட்டம் தமிழகத்தில் இன்று அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. செங்கல்பட்டில் ஊரக வளர்ச்சித்துறை சார்பில் நீர்நிலைகளை புனரமைக்கும் பணிகளை நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் இன்று தொடங்கி வைத்தார். உலக பேட்மிண்டன் சாம்பியன் ஒற்றையர் முதல் சுற்றில் ஆயுஷ் ஷெட்டி, பி வி சிந்து உள்ளிட்டோர் இன்று களமிறங்குகின்றனர். இனி விரிவான செய்திகள். நாட்டில் மாணாக்கர் கல்வி கற்பதற்கான மிக வலுவான கட்டமைப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பெருமிதம் வெளியிட்டுள்ளார். திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகத்தில் இன்று நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் மாணாக்கருக்கு பட்டங்களை வழங்கி உரையாற்றிய குடியரசு துணைத்தலைவர், மாணாக்கர் தாங்கள் கற்ற கல்வியை சமுதாயத்திற்கு வழங்குவதை என்றென்றும் கருத்தில் கொள்ள வேண்டும் என்றார். நாட்டில் கல்விக்கான கட்டமைப்புகள் அனைத்தும் ஒவ்வொரு சாமானியரின் வரி வருவாயிலிருந்து உருவாக்கப்பட்டது என்பதை அனைவரும் உணர வேண்டியதன் அவசியம் குறித்தும் வலியுறுத்தினார். நாட்டில் பொதுத்துறை வங்கிகளுக்கான உயர்மட்ட குழு ஒன்று விரைவில் அமைக்கப்படும் என மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற பொதுத்துறை வங்கிகள் தொடர்பான 2 நாள் மாநாட்டை இன்று துவக்கி வைத்து வங்கி சீர்திருத்தங்களின் அடுத்த கட்ட முன்னெடுப்புகள் குறித்து இக்குழு தீர்மானிக்கும் என்றார். வங்கிகளின் எதிர்கால பங்கு குறித்த பரிந்துரைகளை இக்குழு உருவாக்கும் என்றார். இம்மாநாட்டில் ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் நடைபெறும் என நம்பிக்கை வெளியிட்டார். வாராக் கடன் அளவு மிக குறைவான அளவிலேயே இருப்பதால் இந்திய வங்கிகள் வலுவான நிலையில் உள்ளதாகவும் இதன் மூலம் இத்துறை சார்ந்த சீர்திருத்தங்களை மேற்கொள்ள வகை செய்யப்படுவதாகவும் எடுத்துரைத்தார். வளர்ச்சியடைந்த இந்தியா எனும் இலக்கை அடை வங்கியாளர்களின் இன்றியமையா பணிகள் குறித்து எடுத்துரைத்த அமைச்சர், நாட்டில் வங்கிகள் மற்றும் நிதித்துறையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் மற்றும் முன்னேற்றங்கள் குறித்து இம்மாநாட்டில் விரிவாக விவாதிக்கப்படும் என்றார். தமிழகத்தில் கூட்டுறவு வங்கிகள் மூலம் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்ட பயிர்க்கடன்களுக்கு கூடுதல் தள்ளுபடி அறிவிப்பை முதலமைச்சர் திரு விஜய் சட்டப்பேரவையில் இன்று வெளியிட்டுள்ளார். பேரவையில் அவை விதி 110 கீழ் அறிக்கை தாக்கல் செய்து பேசிய அவர், 75,000 ரூபாய் வரை பயிர்க்கடன் பெற்ற விவசாயிகளுக்கு கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படுவதாக எடுத்துரைத்தார். 75,000 ரூபாய் முதல் 1,00,000 ரூபாய் வரை பயிர்க்கடன் பெற்றவர்களுக்கு அதிக

0: அதிகபட்சமாக 75,000 ரூபாயும் 1,00,000 மேல் பயிர்க்கடன் பெற்றவர்களுக்கு 35,000 ரூபாயும் தள்ளுபடி செய்யப்படும் என்றார்.
1: 75,000 ரூபாய் வரை பெற்றுள்ள பயிர்க்கடன்கள் 100% முழுமையாகவும், 75,000 ரூபாய் முதல் 1,00,000 ரூபாய் வரை பெற்றுள்ள பயிர்க்கடன்களுக்கு அதிகபட்சமாக 75,000 ரூபாய் வரையும், 1,00,000 ரூபாய்க்கு மேல் பெற்றுள்ள பயிர்க்கடன்களுக்கு அதிகபட்சமாக 35,000 ரூபாய் வரையும் தள்ளுபடி வழங்கப்படும். இதன் மூலம் 2,38,264 விவசாயிகளுக்கு தலா 75,000 ரூபாய் வரை தள்ளுபடி வழங்கப்படும்.
0: இதன் மூலம் அரசுக்கு 953 கோடி ரூபாய் கூடுதல் சுமை ஏற்படும் என்று கூறிய முதலமைச்சர், தற்போதுள்ள தமிழக அரசின் நிதி நெருக்கடியிலும் உழவு தொழிலையும் விவசாயிகளையும் மதித்தால்தான் மக்கள் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்றார். இதன் மூலம் 1,334,000 விவசாயிகளுக்கு 6,220 கோடி ரூபாய் பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படுவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்தார். தவேக அரசின் 100வது நாள் நிறைவையொட்டி பேரவையில் முதலமைச்சருக்கு அவைத்தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் வாழ்த்து தெரிவித்தார். 100 நாட்களில் வலிமையான அடித்தளத்தை அமைக்கும் வகையில் மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் கோப்புகளில் முதலமைச்சர் கையெழுத்திட்டுள்ளதாக கூறினார். கோவையில் கல்லூரி மாணவர் அமுதன் மற்றும் திருவொற்றியூரில் மாணவர் தனுஷ் ஆகியோர் கொலை சம்பவம் தொடர்பாக சட்டப்பேரவையில் இன்று கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. அதன் மீது எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி, அஇஅதிமுக உறுப்பினர் திரு காமராஜ், திரு எஸ் பி வேலுமணி, பிஜேபி உறுப்பினர் திரு போஜராஜன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் உறுப்பினர் திரு செல்லசாமி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் திரு மாரிமுத்து, காங்கிரஸ் உறுப்பினர் திருமதி தாரகை கட்பத், பாமக உறுப்பினர் திரு கணேஷ்குமார் ஆகியோர் பேசினார்கள். இந்த விவாதத்தின் போது எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதிக்கும் அமைச்சர்கள் திரு ஆதவ் அர்ஜுனா, திரு நிர்மல்குமார், திரு ராஜ்மோகன் ஆகியோருக்கிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. விவாதத்தில் பேசிய திரு உதயநிதி ஸ்டாலின், 100 நாள் சாதனைகளை சொல்லும்போது அண்மை காலத்தில் நடைபெற்ற கொலை சம்பவங்களை குறிப்பிட வேண்டிய நிலை ஏற்படுகிறது என்றார். கோவையில் நடைபெற்ற அமுதன் கொலை கோஷ்டி மோதல் அல்ல, போதைப் பொருள் குறித்த தகவலை அமுதன் கொடுத்ததால் காவல்துறையினர் அந்த தகவலை கசியவிட்டதாக குறை கூறினார். போதைப் பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த அரசு தவறிவிட்டது என்றும் குற்றம் சாட்டினார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் திரு மாரிமுத்து பேசிய போது, மாணவர் சமுதாயம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் ஓய்வு பெற்ற நீதிபதியை கொண்டு விசாரணை நடத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். இத்தீர்மானத்திற்கு பதிலளித்த மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார், 2ஆம் ஆண்டு படிக்கும் மாணவர்களுக்கும் 4ஆம் ஆண்டு படிக்கும் மாணவர்களுக்கும் இடையே ஏற்பட்ட மோதல் காரணமாக அமுதன் கொலை செய்யப்பட்டதாக தெரிவித்தார். முன் விரோதத்தில் மாணவர்களுக்கு இடையே ஏற்பட்ட மோதல் காரணமாக அமுதன் கொலை செய்யப்பட்டதாகவும், போதைப் பொருள் தொடர்பாக கொலை செய்யப்பட்டதாக கூறப்படுவது உண்மைக்கு மாறானது என்றும் வழக்கை திசை திருப்ப வேண்டாம் என்றும் கேட்டுக்கொண்டார். 3 மாதத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளதாகவும், இதுவரை இந்த வழக்கில் 15 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும், போதைப் பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த அனைத்து நடவடிக்கைகளையும் அரசு மேற்கொண்டுள்ளதாகவும் கூறினார். தமிழகத்தில் இணையதளம் மூலம் பத்திரப்பதிவு செய்யும் திட்டத்தை முதலமைச்சர் திரு விஜய் சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று தொடங்கி வைத்தார். மனைப்பிரிவில் முதல் மனை மற்றும் அடுக்குமாடி குடியிருப்பில் முதல் வீடு விற்பனை ஆவணங்களுக்கு பதிவுத்துறையில் இணைய வழியில் வருகையில்லா ஆவணப்பதிவு கட்டாயமாக்கல் நடைமுறை இன்று துவக்கி வைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஆவணப்பதிவில் புதிய முறைகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. பதிவுத்துறை இணையதளத்தில் தங்களது உள்நுழைவினை தாங்களே உருவாக்கி ஆவணங்களை இணைய வழியில் சமர்ப்பிக்கலாம். ஆவணத்தை எழுதி கொடுப்பவர்கள், பெறுபவர்கள் மற்றும் சாட்சிகள் ஆகிய அனைவருக்கும் ஆதார் அட்டை பதிவேற்றம் செய்யப்பட வேண்டும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
2: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். மூவர்ண தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: செங்கல்பட்டு மாவட்டத்தில் 9.5 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நெடுங்குன்றம் ஊராட்சிக்குட்பட்ட புத்தூர் ஏரி கால்வாய் புனரமைக்கும் பணிகளை மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் இன்று தொடங்கி வைத்தார். கிராம வேலை உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் 500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஊரக வளர்ச்சித்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள வரத்து கால்வாய்கள், குளங்கள் மற்றும் ஊரணிகள் புனரமைக்கும் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. நீலகிரி மாவட்டம் உதகையில் முதன்முறையாக தானியங்கி பால் விநியோக சேவையை ஆட்சித்தலைவர் திருமதி லட்சுமி பவ்யா தண்ணீரு இன்று தொடங்கி வைத்தார். இத்திட்டத்திற்கு பொதுமக்களின் வரவேற்பு இயந்திரங்கள் நிறுவப்படும் என்று கூறினார்.
3: மக்கள் இதுல வந்துட்டு அவங்களோட கண்டெய்னரோ டின்னோ கேனோ அவங்களோட சொந்த டப்பாவை கொண்டு

0: கால் எடுக்கலாம், கேஷ் இன்சர்ட் பண்ணால் மிஷின் ஆட்டோமேட்டிக்காக அது எவ்வளோ அமௌண்ட்டை ரீடு பண்ணி அந்த அளவுக்கு கரெக்டாக வந்து மில்க் வந்து டிஸ்பென்ஸ் பண்ணுது. கார்டு கூட இருக்குது, யூபிஐயில் கூட நம்ம இப்போ இன்டிகிரேட் பண்ணுறோம். டோட்டலாக நமக்கு மிஷின் 5 லேக்ஸ், வெளியே இருக்கிற கேபின் ஒரு 2 லேக்ஸ், டோட்டலாக ஒரு 7 லேக்ஸ் செலவு பண்ணி பண்ணுறோம்.
1: காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற மக்கள் குறைதீர் நாள் கூட்டத்தில் ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா மாற்றுத்திறனாளிகளிடமிருந்து மனுக்களை பெற்று அதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்குமாறு அலுவலர்களை அறிவுறுத்தினார். நாகை மாவட்டத்தில் மகளிர் தயாரிப்பு பொருட்களை சந்தைப்படுத்தும் நடவடிக்கைகளை இத்துறை சார்ந்த அலுவலர்கள் வலுப்படுத்த வேண்டும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரவீன்குமார் அறிவுறுத்தியுள்ளார். இம்மாவட்ட பேருந்து நிலையத்தில் நாகை மகளிர் சந்தையை துவக்கி வைத்து பேசிய அவர், பொதுமக்கள் அதிகமாக கூடும் இடங்களில் இத்தகைய சந்தைகள் அமைக்க நடவடிக்கை எடுக்க என்றார். பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை வட்டத்திற்குட்பட்ட கிராமங்களில் நாளை மறுநாள் நடைபெறும் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்ட முகாமில் பொதுமக்கள் தங்கள் கோரிக்கைகள் தொடர்பான மனுக்களை அளித்து பயன்பெறுமாறு ஆட்சித்தலைவர் திருமதி ஷரண்யா அரி தெரிவித்துள்ளார். மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து இன்று வினாடிக்கு 8555 கனஅடியாக அதிகரித்துள்ளது. அணையின் நீர்மட்டம் 81.85 அடியாக உள்ளது. குடிநீர் தேவைக்காக 2000 கனஅடி தண்ணீர் திறக்கப்படுகிறது. ஒகேனக்கல் காவிரியாற்றில் நீர்வரத்து இன்று 12500 கனஅடியாக அதிகரித்துள்ளது. சுற்றுலாப் பயணிகளின் பாதுகாப்பு கருதி 2வது நாளாக இன்றும் பரிசல் இயக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் விடுபட்டோருக்கான குடற்புழு நீக்க மாத்திரை வழங்கும் முகாம் இன்று நடைபெறுகிறது. புதுதில்லியில் நடைபெறும் உலக பேட்மிண்டன் சாம்பியன் பட்ட ஆடவர் ஒற்றையர் முதல் சுற்றில் ஆயுஷ் ஷெட்டி சீனாவின் யூகி ஷியையும், மகளிர் ஒற்றையர் முதல் சுற்றில் பி வி சிந்து அயர்லாந்தின் சோஃபியா நோபலையும் இன்று எதிர்கொள்கின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் மாணாக்கர் கல்வி கற்பதற்கான மிக வலுவான கட்டமைப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பெருமிதம் வெளியிட்டுள்ளார். தமிழகத்தில் 75,000 ரூபாய் வரை பயிர்க்கடன் பெற்ற விவசாயிகளுக்கு கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படுவதாக முதலமைச்சர் திரு விஜய் சட்டப்பேரவையில் இன்று அறிவித்துள்ளார். இணையதளம் மூலம் பத்திரப்பதிவு செய்யும் திட்டம் தமிழகத்தில் இன்று அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. செங்கல்பட்டில் ஊரக வளர்ச்சித்துறை சார்பில் நீர்நிலைகளை புனரமைக்கும் பணிகளை நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் இன்று தொடங்கி வைத்தார். உலக பேட்மிண்டன் சாம்பியன் ஒற்றையர் முதல் சுற்றில் ஆயுஷ் ஷெட்டி பி வி சிந்து உள்ளிட்டோர் இன்று களமிறங்குகின்றனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

சென்னை மெட் சென்டர்லேருந்து வந்திருக்கிற வானிலை அறிக்கை கேட்கலாம். இன்னைக்கு கோயம்புத்தூர்ல அதிகபட்சமாக 33 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகலாம்னும், திருப்பூர்ல அதிகபட்சமாக 35 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகலாம்னும், ஆங்காங்கே மழை பொழிவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னும், ஈரோடுல குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் அதிகபட்சமாக 37 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகலாம், ஆங்காங்கே மழை பொழிவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்கு. சேலம்ல அதிகபட்சமாக 35 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும், பாலக்காடில் பார்த்தோம் அப்படின்னா அதிகபட்சமாக 32 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சம் 26 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும், ஆங்காங்கே மழை பொழிவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னும், ஊட்டியில் அதிகபட்சமாக 23 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சமாக 16 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகும் அப்படின்னும், ஆங்காங்கே மழை பொழிவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்கு. இது கோயம்புத்தூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளினுடைய இன்றைய தட்பவெப்பநிலையாக சென்னை வானிலை ஆய்வு மையம் சொன்னது.

இன்றிரவு 7:25 ஏறுமுறு நிகழ்ச்சியில முதலில் உழவர்களுக்கான அறிவிப்புகள். அதனைத் தொடர்ந்து வலம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் நிகழ்ச்சியில் தடிமரங்கள் என்ற தலைப்பில் தகவல்களை வழங்குகிறார் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே டி பார்த்திபன் அவர்கள். இன்று மாலை 5:02 சித்திரச்சிவானம் நிகழ்ச்சியில மனிதவள மேலாண்மை ஆலோசகர் முனைவர் எஸ் நரசிம்மன் அவர்கள் பங்கு பெறும் நேரலை கேட்கலாம்.

0: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 2:15.
2: ஆகாஷவாணி கோயம்புத்தூர். மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள். இன்றைய நிகழ்ச்சியில் பிரதான் மந்திரி மத்தியம் விகாஸ் யோஜனா திட்டம் பற்றி அறிந்து கொள்வோம். நம் நாட்டின் பல கோடி மக்கள் தங்கள் திறமையாலும் உழைப்பாலும் சிறு தொழில்களிலும் கைவினை துறைகளிலும் வாழ்ந்து வருகிறார்கள். தச்சர்கள், நெசவாளர்கள், தோல் தொழிலாளர்கள், மண்பாண்ட கலைஞர்கள், நகை கலைஞர்கள் அல்லது ஒரு சிறு தொழில் தொடங்கி குடும்பத்தை நடத்தும் பெண்கள், இவர்கள்தான் நம் சமூகத்தின் அடித்தளம். ஆனால் இவர்களில் பலர் ஒரு பெரிய சவாலுக்கு முகம் கொடுக்கிறார்கள். தொழில் திறனுக்கு வாய்ப்பு இல்லை, வாய்ப்பிற்கு நிதி இல்லை, நிதி கிடைத்தால் சந்தை கிடையாது. இந்த நிலையை மாற்றுவதற்காகவே மத்திய அரசு ஒரு சிறப்பு திட்டத்தை கொண்டு வந்துள்ளது. அதுதான் பிரதான் மந்திரி மத்தியம் விகாஸ் யோஜனா, பிரதான் மந்திரி விகாஸ் விஸ்வகர்மா இன்க்ளூசிவ் கௌஷல் சம்மான். இந்த திட்டம் சிறுபான்மை சமூகங்கள், கைவினைஞர்கள், சிறுதொழில் முனைவோர்கள் மற்றும் பெண் தொழில் முனைவோர் அவர்களுடைய வளர்ச்சிக்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் நம் நாட்டினுடைய சிறு தொழில்களுக்கும் கைவினைத்துறைக்கும் புதிய உயிர் ஊட்டப்படுகிறது. இந்த திட்டம் 4 முக்கிய துறைகளில் செயல்படுகிறது. திறன் மேம்பாடு, அதாவது ஸ்கில் டெவலப்மெண்ட். இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் நவீன தொழில்நுட்ப பயிற்சி, பழைய தொழில்களில் புதிய கருவிகள், புதிய திறன்கள். அடுத்து நிதி ஆதரவு, ஃபினான்சியல் அசிஸ்டன்ஸ், வட்டி குறைவான கடன் வசதி, தொழில் விரிவாக்கத்திற்கு மானியம் மற்றும் முதலீட்டு உதவி. பிறகு சந்தை இணைப்பு, அதாவது மார்க்கெட் லிங்கேஜ், கைவினை பொருட்கள் இ காமர்ஸ் தளங்கள் வாயிலாக உலகச் சந்தைக்கு கொண்டு செல்ல உதவி, மாறும் சந்தை தேவைகளுக்கு ஏற்ப உற்பத்தி முறைகள் அறிமுகம், நிறைவாக தொழில் வழிகாட்டுதல், அதாவது மென்டார்ஷிப் அண்ட் ஹேண்ட் ஹோல்டிங், தொழில் தொடங்கும் போது ஆலோசனை, வழிகாட்டுதல், தொழில் பதிவு உதவி. இவை உங்கள் திறமைக்கு அரசு அளிக்கும் அங்கீகாரம் என்ன என்று தொடரும் பாடலை ரசித்துக் கொண்டே சிந்தியுங்கள். அந்த அங்கீகாரத்தை

0: கொண்டு சிறு தொழில் தொடங்கலாம். ஒரு தச்சர் தனது கருவிகளை நவீனப்படுத்தலாம். ஒரு நெசவாளர் தன் தயாரிப்புகளை இணையத்தில் விற்பனை செய்யலாம். இந்த வாய்ப்புகள் எல்லாம் பிரதான் மந்திரி மத்தியம் விகாஸ் யோஜனா வழியாக இப்போது சாத்தியம். தமிழ்நாட்டில் இந்த திட்டம் ஏற்கனவே பல இடங்களில் வெற்றிகரமாக செயல்படுகிறது. கோயம்புத்தூர், சேலம், திருவாரூர், மதுரை, திருநெல்வேலி போன்ற பல நகரங்களில் நூற்றுக்கணக்கான இளைஞர்களும் பெண்களும் தொழில் பயிற்சி பெற்று தங்கள் வாழ்க்கையை மாற்றிக் கொண்டுள்ளனர். அரசு வழங்கும் பயிற்சி, நிதி உதவி, சந்தை இணைப்பு இவை அனைத்தும் வாழ்க்கையை முன்னேற்றும் வலுவான அடித்தளம். உங்கள் திறமையை வளர்க்க, உங்கள் கனவுகளை நனவாக்க இந்த வாய்ப்பை பயன்படுத்துங்கள். இன்றே உங்கள் அருகில் உள்ள பொது சேவை மையம், அதாவது காமன் சர்வீஸ் சென்டர் அல்லது சிறுபான்மை நல அலுவலகம், மைனாரிட்டி வெல்ஃபேர் ஆபீஸ் ஆகியவற்றை தொடர்பு கொள்ளுங்கள். பிரதான் மந்திரி மத்தியம் விகாஸ் யோஜனா. திறமைக்கு மரியாதை, தொழிலுக்கு வலிமை, வாழ்க்கைக்கு உயர்வு. மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் வரிசையில் இன்று இடம்பெற்றது பிரதான் மந்திரி மத்தியம் விகாஸ் யோஜனா திட்டம். மீண்டும் சந்திப்போம் மற்றொரு மகத்தான திட்டத்தோடு.
1: நேர்களே, தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக திரையிசையை நிறைவு செய்யும் பாடல் வெண்ணிலா கபடி குழு படத்திற்காக வி செல்வகணேசின் இசையமைப்பில் சின்மயி கார்த்திக் பாடியது. பாடலாசிரியர் நா. முத்துக்குமார்.

0: ஒளித்தந்த பாடல் நளதமை என்று படத்திற்காக ரமேஷ் விநாயகம் இசையமைத்து சின்மையோடு பாடியது.
1: மக்களின் வளர்ச்சிக்காக வடிவமைக்கப்பட்ட பிரதான் மந்திரி மத்யம் விகாஸ் யோஜனா பற்றிய மேலும் சில சுவாரஸ்யமான தகவல்களை இப்போது அறியலாம். இந்த திட்டத்தின் சிறப்பு என்ன தெரியுமா? இது வெறும் உதவி திட்டம் அல்ல, இது ஒரு மாற்றத்திற்கான வாய்ப்பு. ஒரு பெண் சுய உதவிக்குழு உறுப்பினர் தன் திறமையை வளர்த்துக்

0: திரைசை கேட்டீர்கள்.
1: KMCH-இன் தவமணி தேவி அட்வான்ஸ்டு ஆன்காலஜி இன்ஸ்டிடியூட் திறப்பு விழாவை முன்னிட்டு KMCH நடத்தும் இலவச ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை ஆலோசனை முகாம் August 1 முதல் September 30 வரை ஞாயிற்றுக்கிழமை தவிர அனைத்து நாட்களும் நடைபெற உள்ளது.
2: இறைப்பை குடல் அறுவை சிகிச்சைகள், உணவு குழாய் அறுவை சிகிச்சைகள், தைராய்டு, நுரையீரல் மற்றும் சிறுநீரகம் சார்ந்த நோய்களுக்கு நவீன ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகள் சலுகை கட்டணத்தில் அளிக்கப்படுகிறது.
1: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH, அவினாசி ரோட், கோவை. மேலும் விவரங்களுக்கு கால் 7418887411.
0: நேரம் 2:31.

0: FM Rainbow 103 கோயம்புத்தூர் நேயர்கள் கேட்டு பயன்பெறவிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஊர்புறத்திலே. இன்றைய ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் முதுகுத்தண்டு அறுவை சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கம் தருகிறார் கோயம்புத்தூர் எழும்பியல் நிபுணர் மருத்துவர் ஹரிகிருஷ்ணா ரகுராஜ் ராமசுவாமி அவர்கள்.
1: வணக்கம் டாக்டர், எப்படி இருக்கீங்க?
2: நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நானும் நல்லமா இருக்கேன் டாக்டர். நேற்றைய நிகழ்ச்சியில முதுகு தண்டு அறுவை சிகிச்சை முறைகள்ல பேக் பெயின் வருவதற்கான காரணங்கள், முதுகு வலி வருவதற்கான காரணங்கள் பத்தி நீங்க நிறைய தகவல்கள் எங்களுக்காக ஷேர் பண்ணிருக்கீங்க. இன்றைய நிகழ்ச்சியில அறுவை சிகிச்சை சார்ந்த நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். சொல்லுங்க டாக்டர்.
2: வணக்கம், நான் டாக்டர் ஹரிகிருஷ்ணா, கோயம்புத்தூர்ல வந்து முதுகு தண்டு அறுவை சிகிச்சை நிபுணரா இருக்கேன். நேற்றைய நிகழ்ச்சியில பேக் பெயின்க்குள்ள என்னென்ன ரீசன்ஸ் எல்லாம் பார்த்தோம். நார்மல் பேக் பெயின் என்னென்ன ரீசன்ஸ்னா ஏஜ்னால, இன்னொன்று வந்து மெக்கானிக்கல் நம்ம ஒர்க் செய்யறதுனால, இன்னொன்று வந்து இன்ஃபெக்ஷன் நம்ம முதுதண்டில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஏற்படுது அப்படின்னா அதனால, இன்னொன்று டியூமர்ன்றது அங்கே ஏதாவது மெட்டாஸ்டேசிஸ் வருது இல்லை வேற எங்கேயாவது வந்து பரவுது, அந்த இடத்துல ஏதாவது கேன்சர் மாதிரி ஏதாவது இருக்கு அப்படின்னா அதனாலேயும் வரலாம். இன்ஃப்ளமேஷன்னா வாதம், முடக்கு வாதம், அதில் ரொம்ப டைப்ஸ் இருக்கு, அதனாலையும் பேக் பெயின் வரலாம். மோஸ்ட் ஆஃப் த பேஷன்ஸ்க்கு வந்து 92-95% பேஷன்ஸ்க்கு பேக் பெயின்றது பற்றி தானாக சரியாயிடும். மிச்சம் ஒரு 5% ஆஃப் த பேஷன்ஸ்க்கு தான் டாக்டரை போய் அணுகிற மாதிரி இருக்கும். இன்னைக்கு வந்து அறுவை சிகிச்சை எதுக்கெல்லாம் பண்ணுறோம், எப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஒரு பேஷன்ஸ் ஒரு 20-30 இயர்ஸில் ஒருத்தவங்க வந்து பேக் பெயின் வித் காலுக்கு வலி வருது அப்படின்னு வர்றாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு எங்கிருந்து எங்க வலி வருது அப்படின்னு இருக்கு. ஒரு ஸ்பெசிபிக் டெர்மட்டோம் இருக்கு. இப்ப ஜவ்வு வந்து ஒரு லெவல்ல வந்து வெளியே வருது அப்படின்னா அது அந்த இடத்துக்கு போற நரம்பு மட்டும்தான் அழுத்தும். ஸோ அது எந்த நரம்பு அழுத்துதுன்னு ஃபர்ஸ்ட் நம்ம கிளினிக்கலா பார்க்கணும். கிளினிக்கலா பார்த்த பிறகு அது பிறகு நம்ம எம்ஆர்ஐ எடுத்து எந்த இடத்துல ஜவ்வு இருக்குது, அதோட சைஸ் எவ்வளவு இருக்கு, எந்த சைடு இருக்கு அப்படின்னு பார்ப்போம். அதுவும் இல்லாம நம்ம வந்து கிளினிக்கலாவும் ரேடியாலஜிக்கலாவும் அது வந்து கோரிலேட் ஆகணும். ஸோ கிளினிக்கலா அவங்களுக்கு வந்து ரைட் கால வலி இருக்கு, எம்ஆர்ஐல வந்து லெப்ட் சைட் ஜவ்வு இருக்க மாதிரி இருக்கு, டிஸ்கா இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னா வேற ஏதாவது ரீசன்ஸ் இருக்கான்னு நம்ம பார்க்கணும். இல்ல அவங்களுக்கு ரைட் கால்ல தான் வலி, எம்ஆர்ஐலயும் ரைட் சைடுல தான் அந்த சைடுல தான் டிஸ்க் இருக்கு அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு போதாங்க. ஜவ்வு எல்ஃபோன்ற இடத்துல ஒரு ஜவ்வு பிதுங்கி நரம்பு அழுத்துது அப்படின்னா அவங்களோட கண்டிஷன் எப்படி இருக்குன்னு பாக்கோம். வலி வந்து ஒரு 2 நாள் தான் இருக்கு, அவங்களை பொறுத்துக்கிற மாதிரி தான் வலி இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் மாத்திரை கொடுத்து பார்ப்போம். மாத்திரையில எவ்வளவு செட்டில் ஆகுது, அவங்களோட டாலரேட் பண்ண முடியுதா அப்படின்னு பார்ப்போம். இல்ல அவங்களால டாலரேட் பண்ண முடியல, ஃபர்ஸ்ட் பிரசன்ட் பண்ணும் போதே அவங்களுக்கு வலி ரொம்ப இருக்குது, கால் பலம் குறையுது அப்படின்னா ஆபரேஷன் சஜஸ்ட் பண்ணுவோம். இல்ல அவங்களுக்கு கால் பலம் நல்லா தான் இருக்கு பட் வலி மட்டும் தான் கூடுதலா இருக்கு அப்படின்னா செலக்ட் இன்னர் ரூட் பிளாக் சொல்லுவோம். அந்த இடத்துல மட்டும் இன்ஜெக்ஷன் போட்டு அந்த வீக்கத்தை வத்தி பெயின் செட்டில் பண்ண ட்ரை பண்ணுவோம். எதுவுமே ஒர்க் ஆகல, மாத்திரை கொடுத்தும் ஒர்க் ஆகல, தண்ட விடத்துல அந்த இடத்துல இன்ஜெக்ஷன் போட்டும் குறையல, பலம் குறையுது, அவங்களால டெய்லி லைஃப் ரொம்ப டாலரேட் பண்ண முடியல அப்படின்னா மட்டும்தான் சர்ஜரிக்கு போற மாதிரி இருக்கும். ஒரு 100 பேஷன்ஸ் வந்து இப்படி ஜவ் பின்னாடி வந்து நரம்பு அழுத்துற மாதிரி வராங்க அப்படின்னா 90% ஆஃப் த பீப்புளுக்கு வந்து தானா சரியாரு, ரிமைனிங் ஒரு 5% ஆஃப் த பீப்புளுக்கு தான் சர்ஜரி பண்ற மாதிரி இருக்கும். இந்த சர்ஜரியுமே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சர்ஜரி இருக்கு. மைக்ரோஸ்கோப்ல பண்ற மாதிரி சர்ஜரி இருக்கு, சிறு துளை போட்டு எண்டோஸ்கோபிக் சர்ஜரின்னு சொல்லுவோம், அதுலயும் சர்ஜரி பண்ணலாம். ரொம்ப டைப்ஸ் இருக்கு, ஜவ்வை பொறுத்து அவங்களோட ஏஜை பொறுத்து என்ன டைப் ஆஃப் சர்ஜரி பண்ணலான்றது மாறும்.
1: இப்போ ஒரு பேஷண்ட் வந்து உள்ளார வராங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா முதல்ல அவங்களுக்கு வந்து நீங்க கொடுக்கக்கூடிய சிகிச்சைகள், அவங்களுக்கு வந்து எதனால வந்து அறுவை சிகிச்சை செய்யணும் அப்படிங்கறத நீங்க செக் பண்ணுவீங்க. அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் எப்படி ஆரம்பிப்பீங்க? ஃபர்ஸ்ட் ஒரு பேஷண்டா உள்ளார வராங்கன்னா அவங்களுக்கான ஏல இருந்து ஜெட் வரைக்கும் என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுவீங்க?
2: ஃபர்ஸ்ட் வந்து மெடிசன்ஸ் தான், மெடிசன்ஸ் அண்ட் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ். மெடிசன்ஸ் எதனால கொடுக்குறோம் அப்படின்னா, இப்போ ஒருத்தங்க சிவியரா பேக் பெயினோட வராங்க, அவங்களோட காலுக்கெல்லாம் எதுவும் பரவல அப்படின்னா அந்த பெயின் மெடிக்கேஷன்ஸ் எதுக்கு யூஸ் ஆகும்னா அவங்களோட டெய்லி லைஃப் லீட் பண்றதுக்கு வந்து அது ஹெல்ப் பண்ணும். பட் அந்த பெயின் மெடிக்கேஷன்ஸ் எல்லாம் டெம்பரரி தான், மெயினா அவங்க நெக்ஸ்ட் ஃபாலோ பண்ண வேண்டியது லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸும் அந்த முதுகு தண்டு செய்ய வேண்டிய எக்ஸசைஸ் தான். பேக் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ், கோர் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ், ஸ்பெசிபிக்கா பேக்குக்குன்னு சில எக்ஸசைஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் பண்றதுனால அவங்களோட சுத்தி இருக்க தசையெல்லாம் வலுவாகும். தசையெல்லாம் வலுவாச்சு அப்படின்னா தேய்மானத்தினால ஏதாவது டிஸ்க் எல்லாம் இருக்குது அப்படின்னா அது மேல இருக்க அழுத்தம் குறையும். எக்ஸசைஸ் பண்றதுனால ஜவ் ஸ்ட்ரென்த் ஆகுறதுனால இந்த தேய்மானத்து மேல அழுத்தம் குறையறதுனால வலி குறையும். பிளட் டெஸ்ட்ன்றது யூஸ்வலா எப்போ எடுப்போம் அப்படின்னா, இப்போ ஒருத்தவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் இருக்குன்னு சஸ்பெக்ட் பண்றோம், காய்ச்சலோட வராங்க, ஈவினிங் டெம்பரேச்சர் வருது, ஃபீவர் வருது, வெயிட் ரொம்ப குறையறாங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் பிளட் டெஸ்ட் எடுத்து பார்ப்போம். மெயினாக எதுக்கு பார்க்குறோம் அப்படின்னா அந்த கிருமிகள்னால பிளட் டெஸ்ட்ல வந்து சில மாற்றங்கள் ஏற்படும், அதெல்லாம் இருக்கான்னு பார்ப்போம். அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட் பிளட் டெஸ்ட் அண்ட் எம்ஆர்ஐ கண்டிப்பாக எடுத்தாகும், ஏன்னா எந்த இடத்துல இன்ஃபெக்ஷன் இருக்குன்னு.

0: இருக்கு, அந்த எந்த இடத்துல இன்ஃபெக்ஷன் இருக்கு, எவ்வளோ அழுத்தம் இருக்கு, இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்குள்ள எத்தனை ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். இப்போ ஒருத்தவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் இருக்கு அப்படின்னா இன்ஃபெக்ஷனுக்கும் எல்லாருக்குமே ஆப்ரேஷன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இப்போ இன்ஃபெக்ஷன் இருக்கு பட் அவங்க முதுத்தண்டு எல்லாம் ஸ்டேபிளா இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அந்த என்ன கிருமி இருக்குன்னு பார்ப்போம். என்ன கிருமின்றது நம்ம டெஸ்ட் எடுத்து பார்த்தோம், உள்ள தண்டவடத்துல சின்ன தொலை மாதிரி போட்டு அது என்ன கிருமி இருக்குன்னு பார்ப்போம். அந்த கிருமிக்கு ஏற்ற மாதிரி ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்து செட்டில் பண்ணுவோம். இல்லை அவங்களுக்கு ஸ்டேபிளா இல்லை ஸ்பைனு ரொம்ப ஆட்டம் இருக்கு அப்படின்னா அவங்களுக்குலாம் சர்ஜரி பண்ற மாதிரி இருக்கும். யூஸ்வலா ஒரு தண்டவட சர்ஜரின்ற டைமிங் வந்து 20 minutes இருந்து 3 hours 4 hours கூட ஆகலாம். பட் அது ஒரு சர்ஜரியை பொறுத்து. ஸ்மால் சர்ஜரி அப்படின்னா மைக்ரோடிஸ்கெக்டமி இல்லை கழுத்துக்கு ஏதாவது டிஸ்க் ப்ரொலாப்ஸ் அதாவது ட்ரீட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்குள்ள சர்ஜரி டைமிங்ஸ்லாம் 30 to 40 minutes தான் ஆகும். பட் பெரிய சர்ஜரிஸ் முதுத்தண்டு வளைவுக்கெல்லாம் கரெக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்குள்ள சர்ஜரி டைமிங் வந்து 5 to 6 hours கூட ஆகலாம். பட் ஒரு ஒரு டிசீஸ் பொறுத்து ஒரு ஒரு சர்ஜரி டைமிங் இருக்கு. 20 minutes இருந்து 6 hours கூட ஆகலாம்.
1: ஓகே டாக்டர், இந்த நிகழ்ச்சியில முதுகு தண்டுல அறுவை சிகிச்சை செய்வதற்கான முக்கியமான காரணங்கள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி நீங்க நிறைய தகவல் எங்களுக்காக சொல்லிட்டு இருக்கீங்க. மேலும் சில தகவல்கள் உங்ககிட்ட நாங்க கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். அதற்கு முன்னதாக ஒரு பாடல் கேட்போமா?

0: அணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளிப்பாடம் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை இரவு 7:30 ஒலிபரப்பாகி வருகிறது. 13வது வார நிறைவில் ஒரு நாள் நேரடி பயிற்சி வகுப்பும் நடைபெற உள்ளது. பயிற்சியில் கலந்து கொள்வோருக்கு சான்றிதழும் பயிற்சி கையேடும் வழங்கப்படும். இந்த பயிற்சியில் கலந்து கொள்ள விரும்புவோர்
1: 9940903835
0: அல்லது
1: 8222649459
0: ஆகிய அலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொண்டோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது dee@tnau.ac.in என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ தங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம்.
1: பதிவு கட்டணமாக 500 ரூபாயை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள பாரத ஸ்டேட் வங்கியில் வங்கிக் கணக்கு எண் 10663185288 என்ற வங்கிக் கணக்கு எண்ணிற்கு கட்டணம் செலுத்தியவர்கள் தங்கள் பெயர், முகவரி மற்றும் கட்டணம் செலுத்தியதற்கான UTR எண் போன்ற விவரங்கள் குறிப்பிட்டுள்ள அலைபேசி எண்களுக்கு வாட்ஸ்அப் செய்ய வேண்டும்.
0: இந்த நிகழ்ச்சியை நமது ஆகாஷ்வாணி 103 MHz பண்பலையிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்டு பயன்பெறுங்கள். FM Rainbow 103 கோயம்புத்தூர் நேயர்கள் கேட்டு பயன்பெற்றுக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஊர்புறத்திலே. இன்றைய ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் முதுகுத்தண்டு அறுவை சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கம் தந்து கொண்டிருக்கிறார் கோயம்புத்தூர் எழும்பியல் நிபுணர் மருத்துவர் ஹரிகிருஷ்ணா ரகுராஜ் ராமசுவாமி அவர்கள்.
2: எந்த ஒரு ப்ராப்ளமா இருந்தாலும் அதுக்கு ஒரு விண்டோ பீரியட்னு நம்ம சொல்லுவோம்ல. சோ வந்து இத்தனை நாள்ல வந்து அது சரி பண்ணிடலாம், இத்தனை நாள்ல வந்து அவங்க நடக்க ஆரம்பிச்சிடலாம், இத்தனை நாள்ல இருந்து அவங்களோட டே டு டே லைஃப் ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. இப்ப வந்து முதுகு தண்டு அறுவை சிகிச்சை பண்ணக்கூடிய நபர்களுக்கு எத்தனை நாட்களுக்கு அப்புறமா வந்து அவங்களோட ரொட்டீன் ஒர்க் வந்து அவங்க ஃபாலோ பண்ண முடியும், அதே மாதிரி அந்த பேக் பெயின் அப்படிங்கறது மறுபடியும் அவங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்களா, இல்ல ஆப்டர் சர்ஜரிக்கு அப்புறம் அந்த மாதிரி எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாம இருக்க முடியுமா?
3: ஒருத்தங்க ஜவு பின்னாடி வந்து நரம்பு அழுத்துறதுனாலதான் ஆப்ரேட் பண்றோம் அப்படின்னா, இன்னைக்கு ஆப்ரேட் பண்றோம் மைக்ரோ டிஸ்கிரிக்டமி இன்னைக்கு பண்றோம் அப்படின்னா இன்னைக்கு ஈவினிங்ல இருந்தே நடக்க ஆரம்பிக்கலாம். அவங்களே தானா எஞ்சி ரெஸ்ட் ரூம் எல்லாம் போயிட்டு வரலாம். அவங்களோட ஒர்க்ஸ் நார்மலா இப்ப டிஸ்சார்ஜ் பண்றோம், 3 டேஸ்ல டிஸ்சார்ஜ் பண்றோம் அப்படின்னா அவங்க வீட்டுல போய் நார்மல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணிக்கலாம். பட் குனியறதோ வெயிட் எடுக்கிறதோ அதெல்லாமே ஒரு 6 weeks அவாய்ட் பண்ணும். இப்போ டெஸ்க் ஜாப்ல தான் ஒர்க் பண்றாங்க அப்படின்னா அவங்க 3-4 weeks இருந்தே அவங்க ஒர்க்குக்கும் போய்க்கலாம். இப்போ மேனுவல் லேபரர்ஸா இருக்காங்க, ரொம்ப வெயிட் தூக்கி ஒர்க் பண்ற மாதிரி இருக்காங்கன்னா அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ரெஸ்ட் தேவைப்படும். ஒரு டிஸ்க் சர்ஜரி பண்றோம் அப்படின்னா அந்த திரும்பி வெயிட் தூக்குறதுனாலயும் திரும்பி ஓட்ட வழியா திரும்பி ஜவு பின்னாடி வந்து நரம்பு அழுத்தலாம். அவங்களுக்கு எல்லாம் இன்னும் கொஞ்சம் நாள் ரெஸ்ட் தேவைப்படும். யூஸ்வலாவே சின்ன சர்ஜரிஸ் டிஸ்க்கு எல்லாம் சர்ஜரி பண்றோம் அப்படின்னா அன்னைக்கே நடக்கலாம், 3 weeks அவங்க ஒர்க் போய்க்கலாம். இப்போ டாக்டர்ஸை நம்ம வந்து போய் பார்க்கணும் அப்படின்னா இப்போ 4 weeks ஆகியோ உங்களுக்கு பேக் பெயின் விடல இருந்துகிட்டே இருக்கு, உங்களுக்கு ரொம்ப தொந்தரவு கொடுக்குன்னா அந்த டைம்ல நீங்க போய் பார்க்கணும். யூஸ்வலா 95% ஆஃப் த பீப்புளுக்கு வந்து பேக் பெயின்றது 4 weeks தானா செட்டில் ஆயிரும். நார்மலா பேக் பெயின் எதனால வரும்னா நம்ம ஏதாவது வெயிட் தூக்குறோம், ஏதாவது அப்நார்மல் பொசிஷன்ல தூக்குறோம் அப்படின்னா ஸ்ப்ரெயின் ஆயிக்கும். அந்த ஸ்ப்ரெயின் எல்லாமே 4 weeks தானா செட்டில் ஆயிரும்.
2: ஸ்பைன்ல எதனால வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது?
3: ஸ்பைன்ல வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் யூஸ்வலா எதனால வருது அப்படின்னா வேற எங்கேயாவது பாடியில வந்து நமக்கு இன்ஃபெக்ஷன் இருக்கு, லைக் யூரினரி இன்ஃபெக்ஷன் இருக்கு, நுரையீரல் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கு அப்படின்னா அங்கிருந்து ஸ்பைனுக்கு பரவுறது தான் காமன். தனியா ஸ்பைன்ல இருந்து ஆரம்பிக்கிறது வந்து ரொம்ப ரேர். அப்படி ஸ்பைன்லயும் இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம், தன்னந்தனியா வரலாம், பட் அதோட இன்சூரன்ஸ் ரேட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஸ்பைன்ல வந்து இந்தியாவில வந்து மோஸ்ட் காமனா இன்ஃபெக்ஷன் எதனால வருது அப்படின்னா டியூபர்குலோசிஸ்னால. அந்த டியூபர்குலோசிஸ்னால வர இன்ஃபெக்ஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது. அவங்களுக்கு இல்லாமல் மைல்டு பெயின் தான் இருக்கும், ஈவினிங் காய்ச்சல் வரும், வெயிட் குறையும், பசிக்கிறது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதை கண்டுபிடிக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். பட் ஒருத்தவங்களுக்கு வந்து வலி இருந்துகிட்டே இருக்கு, சாயங்காலம் காய்ச்சல் வருது, வெயிட் ரொம்ப குறையுது அப்படின்னா உடனே டாக்டர் பார்க்கறது நல்லது.
2: பேக் பெயின் இல்லாம எந்த விதமான சர்ஜரியும் இல்லாம நம்ம நல்லபடியா ஒரு லைஃப் லீட் பண்ணணும் அப்படின்னா என்ன மாதிரி விஷயங்கள் எல்லாம் கண்டுபிடிக்கணும்?
3: நார்மலா நம்ம பிசிக்கலா ஆக்டிவா இருக்கணும். டெய்லி வாக்கிங் போகலாம், ஸ்விமிங் போகலாம், அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour ஜிம்முக்கு போகலாம். நம்ம பேக் மசில் ஸ்ட்ரென்தா இருந்தாலே பேக் பெயின்குள்ள காசஸ் வராது எதுவுமே. நார்மலா ஹெல்த்தி லைஃப் வித் ஹெல்த்தி ஃபுட் இருந்தாலே நார்மல் ஆக்டிவா இருக்கலாம். டாக்டர்ஸ் போய் பார்க்கணும்னு கூட அவசியம் கிடையாது. நார்மலா ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் இருந்தாலே போதும். அது இல்லாமல் ஃபுட் ஹேபிட்ஸும் இருக்கு. நார்மல் இந்தியன்ஸே ரொம்ப வந்து ப்ரோட்டீன் கம்மியா எடுக்கிறோம், அடிக்வேட் ப்ரோட்டீன் இன்டேக்னு உண்டு, அட்லீஸ்ட் 1 கிராம் பெர் கேஜி. ஸோ 80 கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் ஒரு நாளைக்கு எடுத்தால்

0: தான் அந்த மசிலோட ஹெல்த்தையும் நம்ம மெயின்டைன் பண்ண முடியும், லைஃப் ஸ்டைல் ஹெல்த்தியாகவும் இருக்கும். ரைஸை நம்ம ரொம்ப டிபெண்ட் பண்ணிடக்கூடாது. அட்லீஸ்ட் வி ஷுட் டேக் எனஃப் ப்ரோட்டீன்ஸ், எதர் வெஜிடேரியன் ஆர் நான் வெஜிடேரியன். எதன் மூலமாக இருந்தாலுமே அடிக்வேட் ப்ரோட்டீன் சோர்ஸ் இருந்தானா இன்னும் ஹெல்த்தியாக நம்ம லைஃப் லீட் பண்ணலாம். ப்ரோட்டீன் சோர்ஸஸ் என்னெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னா, இப்போ நான் வெஜிடேரியனாக இருக்காங்க அப்படின்னா சிக்கன், ஃபிஷ், மட்டன் எதை எடுத்துக்கலாம். இதே வெஜிடேரியன் சோர்ஸஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா பன்னீர், சோயா, கொண்டக்கடலை அதெல்லாம் எடுத்துக்கலாம். இதெல்லாமே நல்ல சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ், அதெல்லாமே வெஜிடேரியன்ஸ்க்கு இருக்குது. இது சாப்பிட்டும் உங்களால் ப்ரோட்டீன் கோலை மெயின்டைன் பண்ண முடியல அப்படின்னா மட்டும் ப்ரோட்டீன் பவுடர் எடுத்துக்கிட்டா போதும்.
1: டாக்டர், இந்த நிகழ்ச்சியில முதுகு தண்டு அறுவை சிகிச்சை முறைகள்ல பேக் பெயின் ஏற்படுவதற்கான காரணங்கள், அதற்கான அறுவை சிகிச்சை முறைகள் பத்தி நீங்க நிறைய தகவல் ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க. மேலும் சில விஷயங்கள் உங்ககிட்ட நாங்க கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். அதற்கு முன்னதாக ஒரு பாடல் கேட்போமா?

0: உங்களுக்கு இந்திய வனங்கள் பத்தி தெரியுமா? வேளாண் காடுகள்னா என்னன்னு தெரியுமா? அது சார்ந்த தொழில் நிறுவனங்கள் பத்தி தெரியுமா? ஹைடெக் நர்சரி பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? உயிரி எரிசக்தினா என்னன்னு தெரியுமா? இந்த மாதிரி உங்க மனசுலயும் 1004 கேள்விகள் இருக்கா? இந்த மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்க ஆசைப்படுறீங்களா? அப்ப டியூன் பண்ணுங்க ஆகாஷ்வாணி 103 FM.
1: மார்க்கா சொல்லு.
0: டியூன் பண்ணுங்க ஆகாஷ்வாணி 103 FM.
2: எப்பமா?
0: ஒவ்வொரு திங்கக்கிழமையும் நைட்டு 7:30 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில வளம் தரும் வேளாண் காடு வளர்ப்பு அப்படிங்கிற தலைப்புல மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் KT பார்த்திபன் அவர்கள் வழங்கும் மரப்பயிர் சாகுபடி குறித்த தகவல் களஞ்சியம். டோன்ட் மிஸ் இட். FM ரெயின்போ 103 கோயம்புத்தூர். நேயர்கள் கேட்டு பயன்பெற்றுக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஊர்புறத்திலே. இன்றைய ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் முதுகுத்தண்டு அறுவை சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கம் தந்து கொண்டிருக்கிறார் கோயம்புத்தூர் எலும்பியல் நிபுணர் மருத்துவர் ஹரிகிருஷ்ணா ரகுராஜ் ராமசுவாமி அவர்கள்.
3: டாக்டர், இன்று நிகழ்ச்சியில முதுகுத்தண்டு அறுவை சிகிச்சை முறைகள் சொல்லிட்டு இருக்கீங்க. தண்டு வளத்துல வந்து அழுத்தம் ஏற்படுறதுனால வந்து பெயின் வருது அப்படின்னு சொல்றீங்க. இது அறுவை சிகிச்சையில நீங்க எப்படி சரி செய்றீங்க?
4: தண்டுவடம்ன்றது ஒரு டியூப் மாதிரி, டியூபோட சைஸ் சுருங்குறதுனாலதான் நமக்கு அந்த நார்மல் அழுத்தம் ஏற்படுது. யூஸ்வலா எதனால அந்த அழுத்தம் ஏற்படுது அப்படின்னா, நார்மலாவே அந்த டியூபோட சைஸ் சுருங்குறதுனால எலும்பு ஏதாவது நவுறதுனாலயும் அந்த அழுத்தம் ஏற்படும். இப்ப எலும்பு நவுந்திருக்கு அப்படின்னா, இந்த நவுந்திருக்க எலும்பை வந்து நார்மல் பொசிஷன் வச்சு ஸ்க்ரூ போட்டு ராட் போட்டு பொருத்தி அந்த டியூப்ல இருந்து ஒரு சைடோட பாட்டை, அது லாமினான்னு சொல்லுவோம், அதை நம்ம எடுத்தாலே டியூப் ஃப்ரீ ஆகும், அதோட ஃப்ளோ நல்லா இருக்கும், அந்த அழுத்தத்தை எடுத்து விடுவோம். அந்த அழுத்தம் வந்து தண்டவடத்திலயும் இருக்கலாம், கழுத்துலயும் இருக்கலாம். அது எந்த இடத்துல இருக்குன்றத பொறுத்து நம்ம ஆபரேஷன் செய்யலாம். கழுத்துல அப்படின்னா, அது முன்னாடி போயும் அந்த அழுத்தத்தை எடுத்து விடலாம், பின்னாடி போயும் அந்த அழுத்தத்தை எடுத்து விடலாம். முன்னாடி போயினா முன்னாடி கழுத்து வழியா போய் அந்த தண்டவடத்தை பார்த்து முன்னாடி இருக்க அழுத்தத்தை எடுத்து விடலாம். இல்ல தண்டவடத்துல பின்னாடி இருந்துதான் அழுத்தம் ரொம்ப இருக்கு அப்படின்னா, பின்னாடி போய் அந்த லாமினான்றதை எடுத்துட்டு ஸ்க்ரூ போட்டு பொருத்தி அந்த அழுத்தத்தை எடுத்து விடலாம். இப்ப நார்மலா ஓபன் சர்ஜரின்னு சொல்றோம், மைக்ரோஸ்கோபிக் சர்ஜரின்னு சொல்றோம், எண்டோஸ்கோபிக் சர்ஜரின்னு சொல்றோம். எண்ட் எஃபெக்ட் என்னது அப்படின்னா, அந்த அழுத்தத்தை எடுத்து விடுறது. இப்ப ஓபன் பண்ணி பண்றோம் அப்படின்னா, தசைகள் எல்லாத்தையும் ஓபன் பண்ணிட்டு நம்ம நார்மல் கண்ணிலேயே பார்த்துட்டு அந்த அழுத்தத்தை எடுத்து விடும், அந்த லாமினான்றதை எடுத்து விடும். இதே மைக்ரோஸ்கோப் வந்து மைக்ரோஸ்கோப் மூலமா எடுத்துடும். எண்டோஸ்கோப்ல வந்து அந்த சிறுதுளைகள் போட்டு அந்த லாமினான்றதை ஃபுல்லா எடுக்காம அந்த லாமினாக்கு கடியில இருக்க லிகமினம் ஃபிளேவம் திக்கனிங்க வந்து எடுத்து விடும். அந்த திக்கனிங் எடுத்து விடுறதுனால அந்த தண்டோடம் வந்து இன்னும் ஃப்ரீயா இருக்கும்.
3: இந்த ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை முறைகளும் இருந்துட்டு இருக்கு, இதன் மூலமாகவும் வந்து அந்த முதுகு தண்டு அறுவை சிகிச்சை செய்ய முடியுங்களா?
4: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைன்றது டெவலப்பிங் ஃபீல்ட். நார்மலா ஒருத்தங்க வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சர்ஜன் வந்து ஸ்க்ரூ போடுறாங்க அப்படின்னா, அதோட அக்யூரசின்னு சொல்லுவோம், அது வந்து 98% to 99%. இதனால ரோபோட்டிக்ஸ்ல ஸ்க்ரூ போடுறோம், ரோபோட்டிக்ஸ்ல ஒரு சர்ஜரி செய்யறோம் அப்படின்னா, அதோட அக்யூரசி மோர் தன் 99%. இட்ஸ் எ டெவலப்பிங் ஃபீல்ட். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டெர்ஷரி கேர் சென்டர்ஸ்ல இது வந்து டெவலப் ஆயிட்டு வருது. பட் இன்னொன்னு சின்ன சின்ன கிராமங்கள்ல வந்து இன்னும் வரல, பட் டெவலப்பிங் சிட்டிஸ்ல வந்து இது வந்துகிட்டு இருக்கு.
3: ஓகே டாக்டர், இந்த நிகழ்ச்சியில நிறைய தகவல்கள் எங்களுக்காக ஷேர் பண்ணிருக்கீங்க. இப்ப நிகழ்ச்சி நிறைய பகுதிக்கு வந்திருக்கிறோம். எங்களுடைய நேயர்கள் இந்த நிகழ்ச்சி கேட்டு இருக்காங்க, அவர்களுக்கு இந்த நிகழ்ச்சி நிறைவாய் முத்தாய்ப்பாய் நீங்கள் சொல்லக்கூடிய தகவல் என்னவாக இருக்கும்?
4: தண்டுவிட அறுவை சிகிச்சைன்றத பத்தி நீங்க பயப்பட தேவையில்லை. முன்னாடி காலத்துல வந்து தண்டுவிட அறுவை சிகிச்சை பண்ணாலே நடக்காம போயிருவாங்க, படுத்துட்டே இருப்பாங்கன்றதை விட இப்ப எல்லாமே அன்னைக்கே நடக்கலாம், 3 weeks ஒர்க்குக்கு போலான்ற அளவுக்கு டெவலப் ஆயிட்டு வந்துருச்சு. ஸோ நீங்க டாக்டர் போய் பாக்குற இந்த பயம்ன்றது இருக்கக்கூடாது. நீங்க என்னைக்கு உங்களால முடியல, உங்களுக்கு ரொம்ப தொந்தரவு கொடுக்குன்னா கண்டிப்பா டாக்டர் போய் பார்க்கலாம். அதுக்கோட அடிக்குவேட் சொல்யூஷன்ஸ் வந்து இப்ப ரொம்ப டெவலப் ஆயிட்டு இருக்கு, ரொம்ப சொல்யூஷன்ஸும் இருக்கு. எங்களோட மெயின் எய்ம் என்னன்னா, உங்களோட நார்மல் ஆக்டிவிட்டீஸ், உங்களோட டெய்லி ஆக்டிவிட்டீஸ் திரும்பணுன்றது மட்டும்தான். அடிக்குவேட் பெயின் கில்லர்ஸ், அடிக்குவேட் மேனேஜ்மெண்ட் பண்ணாலே உங்களோட நார்மல் ஆக்டிவிட்டிஸ் திரும்ப முடியும்.
3: ஓகே டாக்டர், இவ்வளவு நேரம் நான் கேட்ட கேள்விகள் எல்லாத்துக்கும் ரொம்பவும் அழகா தெளிவா பொறுமையா அருமையா நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. உங்களுக்கு வந்து எங்களுடைய ஆகாஷவாணி FM ரெயின்போ சார்பாக வாழ்த்துக்கள் மற்றும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.
4: அந்த FM ரெயின்போல பேசினது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதனோட ஃபர்ஸ்ட் டாக், வெரி ஹாப்பி. தேங்க்யூ. தேங்க்யூ FM ரெயின்போ நேயர்களே.
0: FM ரெயின்போ 103 கோயம்புத்தூர். நேயர்கள் இதுவரை கேட்டு பயன்பெற்ற இந்த நிகழ்ச்சி ஊர்புறத்திலே. இன்றைய ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் முதுகுத்தண்டு அறுவை சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கம் தந்தவர் கோயம்புத்தூர் எலும்பியல் நிபுணர் மருத்துவர் ஹரிகிருஷ்ணா ரகுராஜ் ராமசுவாமி அவர்கள். நிகழ்ச்சி தொகுப்பு ஜி விஜயகுமார். நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார்.

நேர்களே, இன்று மாலை 5:02 சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில் மனிதவள மேலாண்மை ஆலோசகர் முனைவர் எஸ் நரசிம்மன் அவர்கள் பங்கு பெறும் நேரலை நிகழ்ச்சி கேட்க மறக்காதீங்க. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து.

செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. ஒற்றுமையின் வலிமையே நாட்டின் வளர்ச்சியை உறுதி செய்யும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். மத்திய அரசு பணியில் சிறப்பாக செயல்பட்டு வருபவர்களுக்கான விருதுகளை பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் இன்று புதுதில்லியில் வழங்கினார். நாடு முழுவதும் 99.92% கிராமங்கள் 5 கிலோமீட்டர் தொலைவிற்குள் வங்கி வசதியை கொண்டிருப்பதாக மத்திய அரசு கூறியுள்ளது. காவிரி மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவின்படி தமிழகத்திற்கு உரிய தண்ணீரை கர்நாடக அரசு திறந்துவிட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் 75,000 ரூபாய் வரை பயிர்க்கடன் பெற்றுள்ளவர்களுக்கு முழுமையாகவும், 75,000 முதல் 1 லட்சம் வரை பெற்றுள்ள பயிர்க்கடன்களுக்கு அதிகபட்சமாக 75,000 ரூபாய் வரையும், 1 லட்சத்திற்கும் கூடுதலாக பெற்றுள்ள பயிர்க்கடன்களுக்கு அதிகபட்சமாக 35,000 ரூபாய் வரையும் தள்ளுபடி செய்யப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். ஊழலற்ற நிர்வாகத்தை தாவேக அரசு உறுதி செய்துள்ளதாக சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் கூறியுள்ளார். சிறுவர் சீர்திருத்த இல்லங்களின் பாதுகாப்பை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி கேட்டுக் கொண்டுள்ளது. போதையினால் ஏற்படும் குற்றங்களை தடுக்க தாவேக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. வடசென்னை பகுதியில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை உறுதி செய்து மீன்வளம் மற்றும் மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படுவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கோரியுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்று வரும் உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் ஹரிஹரன் அம்சகருணன் இணை 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. அஜர்பைஜான் ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் வைதேகி காளிதாசன் வெண்கலப்பதக்கம் வென்றார். கானாவில் நடைபெற்ற சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அபுதை சௌத்ரி ஆயுஷ் மக்கீஜா இணை பட்டம் வென்றது. ஸ்லோவேக்கியாவின் பிராட்டிஸ்லாவாவில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ரோவிந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். கல்லேயில் நடைபெற்று வரும் இந்தியாவிற்கு எதிரான 1வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3ஆம் நாளான இன்று இலங்கை அணி முதல் இன்னிங்ஸில் சற்று முன்வரை 5 விக்கெட் இழப்பிற்கு 215 ரன் எடுத்துள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வீனில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் இந்தியா ஆடவர் பிரிவில் இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: FM Rainbow 103 இசையோடு என்றென்றும் நீங்கள்.
1: வணக்கம் நேர்களே, நேரம் 3:03. FM Rainbow 103 கோயம்புத்தூரின் கிராமபோனும் 103 1950s '69 வெளியான திரைப்படங்கள்லேருந்து உங்களுடைய விருப்பமான பாடல்களை கேட்கக்கூடிய நேரம் இது. 0422 அப்படின்ற கோவையோட முன்னிணைப்போடு 2316312 மற்றும் ஒரு எண் 2317046 இந்த எண்கள் அழைத்து உங்களுடைய விருப்பமான பாடல்களை கேட்கலாம். நிகழ்ச்சியில் உங்க கூட பேசிட்டு இருக்கேன் நான், லட்சுமி தேவி.

0: யாரே எங்கேருந்து பேச காத்துட்டு இருக்கீங்க?
1: வணக்கம் மேடம்,
0: கேக்குதுங்களா?
1: கேக்குதுங்க மேடம்.
0: கொஞ்சம் சத்தமா பேசலாம். யாருங்க பேசுறது?
1: திருப்பூர் வந்து செல்வராஜ் பேசுறேன்.
0: உங்க ரேடியோ வால்யூம் கொஞ்சம் குறைச்சுக்கோங்க சரிங்களா? என்ன பாடல் கேட்கலாங்க?
1: படகோட்டியில இருந்து கல்யாண பொண்ணு கண்ணால கண்ணு.
0: சரி, இதுக்கு முன்னாடி எப்போ பேசுனீங்க செல்வராஜ்? நிகழ்ச்சிகள்ல பங்கெடுத்தவங்க எல்லாருமே இன்னைக்கும் நாளைக்கோ அப்படியே ஒரு ரெண்டு மூணு நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா ட்ரை பண்ணுங்க. இப்போ படகோட்டி திரைப்படத்துல இருந்து பாடல் கேட்கலாம்.

0: மயில் மார்க் சம்பாரவையின் பூரி சப்பாத்தி மாவு மற்றும் கடலை மாவு. தயாரிப்பாளர் எம் வன்னியராஜன் அண்ட் சன்ஸ், கோவை.
1: KMCH இன் தவமணி தேவி அட்வான்ஸ்ட் ஆன்காலஜி இன்ஸ்டிடியூட் திறப்பு விழாவை முன்னிட்டு KMCH நடத்தும் இலவச ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை ஆலோசனை முகாம் August 1st முதல் September 30th வரை ஞாயிற்றுக்கிழமை தவிர அனைத்து நாட்களும் நடைபெற உள்ளது.
2: இறைப்பை குடல் அறுவை சிகிச்சைகள், உணவு குழாய்

0: அறுவை சிகிச்சைகள், தைராய்டு, நுரையீரல் மற்றும் சிறுநீரகம் சார்ந்த நோய்களுக்கு நவீன ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகள் சலுகை கட்டணத்தில் அளிக்கப்படுகிறது.
1: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH, அவினாசி ரோட், கோவை. மேலும் விவரங்களுக்கு கால் 7418 8741.
2: நேர்களே, தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமை விளைக. எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல நாம கேட்டுட்டு இருக்கோம். இது கிராமபோனும் 103 நம்ம நிகழ்ச்சியில யாரு பேச காத்துட்டு இருக்காங்க? வணக்கம்.
3: உடுமலை வட்டம் குரல்குட்டை நோயாண்டி வட்டத்திலிருந்து கோபாலகிருஷ்ணன் பேசுறேங்க மேடம்.
2: சொல்லுங்க, என்ன பாடல் கொடுக்கலாங்க?
3: பணமா பாசமா படத்திலிருந்து வாழத்தண்டு போல உடம்பு அல்லே, இந்த பாடலை காட்டில் தடவிடுங்கள்.

0: நண்டு போல உடம்பு அலே, நான் வாரி அணைக்கா வழுக்கிறியே நீ அலே.
1: வாழைத்தண்டு போல உடம்பு அலே,

0: மனம் அலே உன்னை பார்த்து பார்த்து தினம் பார்த்து காத்து உடல் வேர்த்து வேர்த்து மனம் அலே
1: என்ன சொல்லட்ட ஆவேசம் என்ன சொல்லட்ட ஆவேசம் என்ன சொல்லட்ட
0: எங்க அம்மா இங்கே வந்துட்டா
1: அலெக் அலெக் அலெக்
0: போட்டுடாத வாழைத்தண்டு.

0: கையால் உன்னை தூக்கட்டா
1: நடிய மாத்து கல்சா.

0: கோம்ப.
1: அப்படிங்களா? இப்பதான் முதல் முறையா பேசுறீங்களா?
0: என்னங்க?
1: இப்பதான் முதல் முறையா நிகழ்ச்சியில பங்கெடுக்கிறீங்களா?
0: ஆமா ஆமா, இதுதான் முதல் முறை.
1: ரொம்ப சந்தோஷம். என்ன பாடல் கொடுக்கலாங்க?
0: மணாலனே மங்கையின் பாக்கியத்துல இருந்து போடுறேன் நாங்க.
1: சரிங்க, ரொம்ப சந்தோஷம். நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்க எல்லாருக்காவும் பாடல் காத்துட்டு இருக்கு, கேட்கலாம்.

0: நேரம் 3:13 எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூரின் கிராம போனும் 103. வணக்கம், யாரங்க இந்த பேசுறீங்க? சொல்லுங்க, இப்பதான் பேச போறோம் நம்ம. கேக்குதுங்களா?
1: கேக்குதுங்க.
0: உங்க பேருங்க?
1: துரைசாமி.
0: துரைசாமி, எங்க இருந்து பேசுறீங்க?
1: சத்தியமங்கலம்.
0: சத்தியமங்கலம்ல எங்கங்க?
1: சத்தியமங்கலம் ஆல.

0: கிராமஃபோனும் 103 கேட்டுட்ருக்கோம். எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல. வணக்கம், யார் பேசுறீங்க?
1: உற்சாகமான மாலை வணக்கத்துடன் உடுமலை வணக்கம். வரதராஜன் மேடம், நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கோங்க. என்ன பாடல் கேட்கலாம்
1: மேடம்? இன்னைக்கு பரிசுங்க படத்துக்கு பேர், அதுல வந்து பட்டு வண்ண சிற்றின்
0: கேட்கலாம்.
2: அள்ளி கொண்டை முடிச்சு அரை காசு போட்டு வச்சு வெள்ளி சலங்கை கட்டி

0: நேர்களே, தினமும் காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல். நேரம் 3:22 FM ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல கேட்டுட்டு இருக்கோம். இது கிராமபோனும் 103 நம்ம நிகழ்ச்சியில யாரு பேச காத்துட்டு இருக்காங்க அப்படின்னு கேக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்க, யார், எங்க இருந்து பேசுறீங்க?
1: கோயம்புத்தூர் காண்ட மலத்துல இருந்து பேந்திர மேடம்.
0: என்ன பாடல் கொடுக்கலாங்க?
1: அதே கண்ணுல வந்து பூம் பூம் மாட்டுக்காரன் தெருவில் கேட்கலாங்க.

0: கிராமபோனும் 103 நிகழ்ச்சியில பேசக்கூடிய நிறைவான நேயர் வணக்கம். யாரங்க இந்த பேசுறீங்க?
1: வணக்கம் மேடம், நீலகிரி மாவட்டம் மஞ்சூர் சிவகுமார் மேடம்.
0: என்ன பாடல் கொடுக்கலாங்க
1: மேடம்? எனக்கு பாலும் பழமும் படத்துல இருந்து நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும்ங்கிற பாடல் மேடம்.
0: எல்லாருக்காகவும் பாடல் காத்துட்டு இருக்கு, கேட்கலாம்.

நேர்களே, இன்றிரவு 7:25 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் நிகழ்ச்சியில் தடிமரங்கள் என்ற தலைப்பில் தகவல்களை வழங்குகிறார் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே டி பார்த்திபன் அவர்கள்.

நேர்கள் இதுவரைக்கும் கேட்டு ரசித்தது எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூரின் கிராமஃபோனும் 103. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம். என்சிஇஆர்டி தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி.

0: और उनके शहीद स्थलों पर मेले लगते हैं।
1: भारत सरकार ने उन्हें सम्मान देते हुए भारतीय स्वतंत्रता संग्राम का आदिवासी स्वतंत्रता सेनानी घोषित किया, उनकी स्मृति में डाक टिकट जारी किया और उनके नाम पर संथाल परगना में सिद्धू कान्हू विश्वविद्यालय की स्थापना की, जिसमें जनजातीय विषयों पर गहराई से शोध किया जाता है। इन शहीदों को हमारा शत शत नमन।
2: अभी आपने सुना कार्यक्रम सिद्धू और कान्हू। अब इसी के साथ हमारा आज का उमंग कार्यक्रम यहीं पर समाप्त होता है। तो अब अपने मित्र अजीत को उमंग कार्यक्रम की तकनीकी टीम के साथ चेतना, जगबंधु
3: और मंजू जी के साथ विमलेश को आज्ञा दीजिए।
2: नमस्कार।
4: उमंग, उमंग। जितेंद्र सिंह कोरेवलार। தேசிய தேர்வு முகமையின் செயல்பாடுகள் குறித்து மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி இன்று ஆய்வு மேற்கொண்டார். பிஜேபியின் புதிய நிர்வாகிகள் பட்டியலை அதன் தலைவர் திரு நிதின் நபின் வெளியிட்டுள்ளார். நாடு முழுவதும் 99.92% கிராமங்கள் 5 கிலோமீட்டர் தொலைவிற்குள் வங்கி வசதியை கொண்டிருப்பதாக மத்திய அரசு கூறியுள்ளது. காவிரி மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவின்படி தமிழகத்திற்கு உரிய தண்ணீரை கர்நாடக அரசு திறந்துவிட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் 75,000 ரூபாய் வரை பயிர்க்கடன் பெற்றுள்ளவர்களுக்கு முழுமையாகவும், 75,000 முதல் 1 லட்சம் வரை பெற்றுள்ள பயிர்க்கடன்களுக்கு அதிகபட்சமாக 75,000 ரூபாய் வரையும், 1 லட்சத்திற்கும் கூடுதலாக பெற்றுள்ள பயிர்க்கடன்களுக்கு அதிகபட்சமாக 35,000 ரூபாய் வரையும் தள்ளுபடி செய்யப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். ஊழலற்ற நிர்வாகத்தை தாவேக அரசு உறுதி செய்துள்ளதாக சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் கூறியுள்ளார். சிறுவர் சீர்திருத்த இல்லங்களின் பாதுகாப்பை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி கேட்டுக் கொண்டுள்ளது. போதையினால் ஏற்படும் குற்றங்களை தடுக்க தாவேக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. வடசென்னை பகுதியில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை உறுதி செய்து மீன்வளம் மற்றும் மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படுவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கோரியுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்று வரும் உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் ஹரிஹரன் அம்சகருணன் இணை 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. அஜர்பைஜான் ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் வைதேகி காளிதாசன் வெண்கலப் பதக்கம் வென்றார். கானாவில் நடைபெற்ற சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அபியுதய் சௌத்ரி ஆயுஷ் மக்கீஜா இணை பட்டம் வென்றது. கலேயில் நடைபெற்று வரும் இந்தியாவிற்கு எதிரான 1வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3ம் நாளான இன்று இலங்கை அணி முதல் இன்னிங்ஸில் சற்று முன்வரை 6 விக்கெட் இழப்பிற்கு 243 ரன் எடுத்துள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியில் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்டாமில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் இந்தியா ஆடவர் பிரிவில் இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: FM Rainbow 103 இங்க எல்லாமே செம்மதோளு.
1: உற்சாகமான மாலை வணக்கம் நேர்களே. நிறம் மாலை 4:30 FM Rainbow 103 கோயம்புத்தூரின் மயக்கும் மாலை. இந்த அற்புதமான மாலை பொழுதுல பாடல்களால மயக்க போறோம் இந்த ஒரு மணி நேரம். இது FM Rainbow 103 கோயம்புத்தூரின் மயக்கும் மாலை.

அற்புதமான 80 மற்றும் 90களுடைய பாடல்களை கேட்டுட்டு இருக்கோம். இது எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூரின் மயக்கும் மாலை. கேட்ட பாடல் நெற்றிக்கண் திரைப்படத்தில் இருந்த இளையராஜா இசையில கே ஜே ஏசுதாஸ் எஸ் ஜானகி பாடியது, பாடலாசிரியர் கண்ணதாசன். நிகழ்ச்சியில நாம கேட்க போற அடுத்த பாடல் வெள்ளை ரோஜா திரைப்படத்திற்காக இளையராஜாவுடைய இசையில எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது, பாடலாசிரியர் நா காமராசன்.

0: KMCH-ன் தவமணி தேவி அட்வான்ஸ்டு ஆன்காலஜி இன்ஸ்டிடியூட் திறப்பு விழாவை முன்னிட்டு KMCH நடத்தும் இலவச ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை ஆலோசனை முகாம் August 1st முதல் September 30th வரை ஞாயிற்றுக்கிழமை தவிர அனைத்து நாட்களும் நடைபெற உள்ளது.
1: இறைப்பை குடல் அறுவை சிகிச்சைகள், உணவு குழாய் அறுவை சிகிச்சைகள், தைராய்டு, நுரையீரல் மற்றும் சிறுநீரகம் சார்ந்த நோய்களுக்கு நவீன ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகள் சலுகை கட்டணத்தில் அளிக்கப்படுகிறது.
0: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH, அவினாசி ரோட், கோவை. மேலும் விவரங்களுக்கு கால் 7418 8741.

கேட்ட பாடல் நாம் இருவர் திரைப்படத்திலிருந்து. கங்கை அமரன் இசையில் பி ஜெயச்சந்திரன் பி சுசீலா பாடியது. நேர்களே, இன்று மாலை 5:02 சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில் மனிதவள மேலாண்மை ஆலோசகர் முனைவர் எஸ் நரசிம்மன் அவர்கள் பங்கு பெறும் நேரலை இருக்கு, கேட்க மறக்காதீங்க. மயக்கும் மாலை கேட்டுட்டு இருக்கோம். நேரம் மாலை 4:19. நிகழ்ச்சியில அடுத்த பாடல் தென்றலே எண்ணெய் தொடு திரைப்படத்திலிருந்து வைரமுத்துடைய வரிகளில் இளையராஜாவுடைய செய்த பாடல் கேட்கலாம். கே ஜே யேசுதாஸ் எஸ் ஜானகி பாடியது.

கேட்ட பாடல் பூவிழி வாசலிலே திரைப்படத்திற்காக இளையராஜா இசையில் கே ஜே ஏசுதாஸ் பாடியது பாடலாசிரியர் முத்துலிங்கம். எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல மயக்கும் மாலை கேட்டுட்டு இருக்கோம். அற்புதமான 80கள் மற்றும் 90களில் வெளியான பாடல்களை கேட்டுட்டு இருக்கோம். அதி அற்புதமான பாடல்களை கேட்க கேட்க கேட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பாடல்களை தான் கேட்டுட்டு இருக்கோம். அந்த வரிசையில் அடுத்த பாடல் கேட்கலாம். மனோஜ் கியானுடைய இசையில பி ஜெயச்சந்திரன் கே எஸ் சித்ரா பாடியது. காதலினும் நதிநிலை திரைப்படத்திலிருந்து

கேட்ட பாடல் வருஷம் 16 திரைப்படத்திலிருந்து இளையராஜாவுடைய செயல பி சுசீலா பாடியது. பாடலாசிரியர் வாலி. நேர்களே, இன்று இரவு 7:25 ஏறுமூறும் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து வலம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் நிகழ்ச்சியில் தடி மரங்கள் என்ற தலைப்பில் தகவல்களை வழங்குகிறார் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே டி பார்த்திபன் அவர்கள். எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல மயக்கும் மாலை கேட்டுட்டு இருக்கோம். 80s and 90s இருக்கக்கூடிய பியூட்டிஃபுல்லான சாங்ஸ் கேட்டுட்டு இருக்கோம். நேரம் 4:39. அந்த வரிசையில் அடுத்த பாடல் தையல்காரன் திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு இசை எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் கே எஸ் சித்ரா பாடியது. பாடலாசிரியர் வாலி.

0: கண்மணி அன்போட காதலன். நான் எழுதும் லெட்டர் சி மடல் இல்ல கடிதாசி வச்சுக்கலாமா? கடிதமே இருக்கட்டும், படி.
1: கண்மணி அன்போட காதலன் நான் எழுதும் கடிதமே.
0: பாட்டாக படிச்சிட்டியா? அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்னேன்ல, இங்க பொன்மணி போட்டுக்க. பொன்மணி, உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம்.
1: பொன்மணி, உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே.
0: உன்னை நினைச்சு பார்க்கும்போது கவிதை மனசுல அருவி மாறி கொட்டுது. ஆனா அதை எழுதணும்னு உட்கார்ந்தா அந்த எழுத்துதான் வார்த்தை.
1: உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது.
0: அதேதான் பிரமாதம். கவிதை கவிதை.

0: எனக்கு உண்டான காயம் அது தன்னால ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒண்ணுமே ஆவறதில்ல. இதையும் எழுதிக்க, நடுவில் நடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். இந்த பாரு, எனக்கு என்ன காயம்னாலும் உன் உடம்பு தாங்கிடும், உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. அபிராமி அபிராமி அபிராமி.
1: அதே எழுதணுமா?
0: இது காதல். என் காதல் என்னன்னு சொல்லாம எங்க எங்க அழுகையா வருது. ஆனா நான் அழுது, என் சோகம் ஒன்னை தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல,
2: காதல் அல்ல,
0: அதையும் தாண்டி புனிதமானது.

0: KMCH இன் தவமணி தேவி அட்வான்ஸ்ட் ஆன்காலஜி இன்ஸ்டிடியூட் திறப்பு விழாவை முன்னிட்டு KMCH நடத்தும் இலவச ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை ஆலோசனை முகாம் August 1st முதல் September 30th வரை ஞாயிற்றுக்கிழமை தவிர அனைத்து நாட்களும் நடைபெற உள்ளது.
1: இறைப்பை குடல் அறுவை சிகிச்சைகள், உணவு குழாய் அறுவை சிகிச்சைகள், தைராய்டு, நுரையீரல் மற்றும் சிறுநீரகம் சார்ந்த நோய்களுக்கு நவீன ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகள் சலுகை கட்டணத்தில் அளிக்கப்படுகிறது.
0: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH, அவினாசி ரோட், கோவை. மேலும் விவரங்களுக்கு கால் 7418 8741.
2: FM Rainbow 103 கோயம்புத்தூர்ல மயக்கும் மாலை கேட்டுட்டு இருக்கோம். கேட்ட பாடல் குணா திரைப்படத்திற்காக இளையராஜாவுடைய இசையில கேட்டோம். கமல்ஹாசன் எஸ் ஜானகி பாடியது பாடல் ஆசிரியர் வாலி நிகழ்ச்சியில. அடுத்த பாடல் விஷ்ணு திரைப்படத்திற்காக தேவாவுடைய இசையில அருண்மொழி கே எஸ் சித்ரா பாடியது பாடல் ஆசிரியர் வாலி.

103 கோயம்புத்தூர்ல இவ்வளவு நேரம் கேட்டு ரசிச்சோம். இது மயக்கும் மாலை நிகழ்ச்சியில நிறைவான பாடல் கேட்டோம். ஏழை ஜாதி திரைப்படத்திலிருந்து இளையராஜாவுடைய இசையில எஸ் ஜானகி பாடியது பாடலாசிரியர் கங்கை அமரன். நேர்களே, இன்னும் சில நொடிகள்ல கேட்கலாம் செய்தி சுருக்கத்தை. தொடர்ந்து சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில் மனிதவள மேலாண்மை ஆலோசகர் முனிவர் எஸ் நரசிம்மன் அவர்கள் பங்கு பெறும் நேரலை.

0: தீவிரவாதத்தை ஒடுக்குவதில் மத்திய அரசு உறுதியுடன் செயல்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். தேசிய தேர்வு முகமையின் செயல்பாடுகள் குறித்து மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி இன்று ஆய்வு மேற்கொண்டார். நாட்டின் மதிப்புமிக்க சொத்தாக ஓய்வூதியதாரர்கள் திகழ்கிறார்கள் என்று பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். நாடு முழுவதும் 99.92% கிராமங்கள் 5 கிலோமீட்டர் தொலைவிற்குள் வங்கி வசதியை கொண்டிருப்பதாக மத்திய அரசு கூறியுள்ளது. பிஜேபியின் புதிய நிர்வாகிகள் பட்டியலை அதன் தலைவர் திரு நிதின் நபின் வெளியிட்டுள்ளார். காவிரி மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவின்படி தமிழகத்திற்கு உரிய தண்ணீரை கர்நாடக அரசு திறந்துவிட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் 75,000 ரூபாய் வரை பயிர்க்கடன் பெற்றுள்ளவர்களுக்கு முழுமையாகவும் 75,000 முதல் 1 லட்சம் வரை பெற்றுள்ள பயிர்க்கடன்களுக்கு அதிகபட்சமாக 75,000 ரூபாய் வரையும் 1 லட்சத்திற்கும் கூடுதலாக பெற்றுள்ள பயிர்க்கடன்களுக்கு அதிகபட்சமாக 35,000 ரூபாய் வரையும் தள்ளுபடி செய்யப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். ஊழலற்ற நிர்வாகத்தை தாவேக அரசு உறுதி செய்துள்ளதாக சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் கூறியுள்ளார். சிறுவர் சீர்திருத்த இல்லங்களின் பாதுகாப்பை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி கேட்டுக் கொண்டுள்ளது. போதையினால் ஏற்படும் குற்றங்களை தடுக்க தாவேக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. வடசென்னை பகுதியில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை உறுதி செய்து மீன்வளம் மற்றும் மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படுவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கோரியுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்று வரும் உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் ஹரிஹரன் அம்சகருணன் இணை 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. அஜர்பைஜான் ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் வைதேகி காளிதாசன் வெண்கலப்பதக்கம் பெற்றார். கானாவில் நடைபெற்ற சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அபியுதய் சௌத்ரி ஆயுஷ் மக்கீஜா இணை பட்டம் வென்றது. ஸ்லோவேக்கியாவின் பிராட்டிஸ்லாவாவில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹரிஓம் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். கல்லேயில் நடைபெற்று வரும் இந்தியாவிற்கு எதிரான 1வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3ஆம் நாளான இன்று இலங்கை அணி முதல் இன்னிங்ஸில் 284 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியில் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டல்வீனில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் இந்தியா ஆடவர் பிரிவில் இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேயர்கள் அனைவருக்கும் இனிய உற்சாகமான மாலை வணக்கம். ஆகாஷ்வாணி FM ரெயின்போ 103 கோவையில நேயர்கள் இந்த 1 மணி நேரம் முழுக்க கேட்டு ரசிக்க இருக்கீங்க இந்த நிகழ்ச்சி சித்திரசவானம். சோ சித்திரசவானம் நிகழ்ச்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கெஸ்ட் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஸ்பெஷலான சில விஷயங்களை எல்லாம் நம்ம கேட்டு நிறைய விஷயங்களை வந்து இந்த 1 மணி நேரத்தை ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்று நச்சின 4 பாயிண்ட் நம்ம கூட யார் இருக்காங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மனிதவள மேலாண்மை ஆலோசகர் முனைவர் எஸ் நரசிம்மன் அவர்கள் நம்ம கூட நேரலையில் இணைஞ்சிருக்காங்க. நம்ம கூட பல தகவல்கள் ஷேர் பண்ணுறதுக்கு இருக்காங்க. நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களுடன் நான் ஆர்ஜே பத்மினி. வணக்கம் சார்.
3: வணக்கம், நலமாக இருக்கிறீர்களா?
2: எல்லாரும் ரொம்ப நலமா இருக்கோம். ஸோ கண்டிப்பா நேயர்களுக்கு உங்களை பற்றி ஒரு சின்ன அறிமுகம் கொடுங்களேன்.
3: முதல்ல நேயர்களுக்கும் அப்புறம் எஃப்எம் ரேடியோ நம்ம ரெயின்போ மற்றும் ரெயின்போ ரசிகர்கள் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஒரு சிறப்பான நாள் என்னை பொறுத்த வரைக்கும். ஒரு நல்ல கலந்துரையாடலுக்காக வெயிட் பண்ணுறேன்.
2: சூப்பர் சார். ஸோ இப்போ வந்து நீங்கள் மனித வள மேலாண்மை அதுவும் ஆலோசகராக நீங்கள் இருக்கீங்க, குறிப்பாக டாக்டரேட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றப்போ ஒரு நிறுவனத்தினுடைய மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் இல்லைனா அது ஒரு பேக் போன்னே சொல்லலாம், அது வந்து மனித வளம் தான். அப்படி ஒரு மனிதனுடைய திறமையை வந்துட்டு வெறும் கல்வி தகுதி அல்லது அனுபவத்தை வச்சு மட்டுமே அளவிட்ட முடியுங்களா?
3: இது ரொம்ப ஒரு என்ன சொல்லலாம், முதல் பால்லேயே சிக்ஸர் அடித்த மாதிரியான ஒரு சிறப்பான ஒரு கேள்வி, ஒரு தரவு எடுத்து வச்சுருக்கீங்க. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனிதர்கள் நம்ம ஆங்கிலத்தில் வந்து மனிதர்கள் வந்து ஹியூமன் பீயிங் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த வகையில் நாங்கள் என்ன சொல்லுவோம், எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த குருநாதர்கள் எங்கள் பாணியில் வந்தவங்க, நாங்கள் வந்து இந்த வேர்ல்ட் கிளாஸ் மேனுஃபேக்சரிங்னு சொல்கிறோம். இதில் நாங்கள் என்ன சொல்லுவோம், ஹியூமன் பீயிங் அதுலேருந்து ஆரம்பித்து ஹியூமன் டூயிங் அப்படின்னு சொல்லுவோம். வெறும் பீயிங்காக இருக்கக்கூடாது, பீயிங்னா சும்மா இருக்கிறது, அதுலேருந்து டூயிங் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு மனிதவள மேம்பாடு ஒரு பெரிய அசட், அது ஒரு பெரிய இதுவாக இருக்குது அப்படிங்கும்போது அது பல நிலைகளை தாண்டி தான் அந்த இடத்துக்கு வரணும். அது என்னன்னா, முதல்ல சாதாரண மனிதர்கள்

0: ஹியூமன் பீயிங். இந்த ஹியூமன் பீயிங் தான் கொஞ்சம் அவங்களுக்கு படிப்பு இதெல்லாம் சேர்ந்ததுன்னா தே பிகம் ஹியூமன் பவர், மேன் பவர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மேன் பவர் ஆகிறோம். இந்த மேன் பவரோட இன்னும் கொஞ்சம் உலகத்தை பற்றின அறிவு, நாலு பேர் கூட பழகிறது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சேரும்போது வி பிகம் ஹியூமன் ரிசோர்ஸ். அப்போ இது மூணாவது படியாகுது, அந்த ஹியூமன் ரிசோர்ஸ். அதுக்கும் மேலே ஒரு என்ன சொல்லலாம், அந்த செல்ஃப் டிட்டர்மினேஷன், செல்ஃப் எஸ்டீம், இதையெல்லாம் சேர்த்து வரும்போது நம்ம அந்த ஹியூமன் ரிசோர்ஸ் தான் ஹியூமன் அசட்டாக மாறுது.
1: ஓகே.
0: அந்த ஹியூமன் அசட்டாக மாறும்போது மட்டும்தான், இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா, இது ஒரு பெரிய அசட்டுன்னு சொல்கிறோமே, அந்த அப்போது அந்த இடத்தை நோக்கின பயணம் ஒரு ஒரு மனிதருக்கும், அவங்க எந்த நிறுவனத்தில் இருந்தாலும் சரி, எந்த நிலையில் இருந்தாலும் சரி, அதை நோக்கின ஒரு பயணம் தான். நல்லா ஞாபகம் வச்சுக்குவோம், அது ஒரு பயணம், ஒரு
1: பயணம்.
0: இலக்கு அல்ல. இதுதான் அதில் முக்கியமான விஷயம்.
1: ஓகே சார், சூப்பர். இப்போ ஒருத்தவங்க கிட்ட டேலண்ட்டை மட்டும் வச்சு அதை மட்டும் வெளிப்படுத்த முடியுது, அதை வச்சு ஒரு சிலர் வெளிப்படுத்துறாங்க, ஒரு சிலர் அந்த டேலண்ட்டை வெளிப்படுத்த முடியலை அப்படின்னா, இப்போ பிரச்சனை அந்த நபர்கிட்டயா இல்லை அவர் ஒர்க் பண்ணக்கூடிய அந்த ஒரு சூழல்ல இருக்குன்னு சொல்றீங்களா?
0: இதில் கான்டெக்ஸ்ட்னு நம்ம ஒன்று சொல்லுவோம். அப்படி பார்க்கும்போது உங்களுடைய கேள்வியில் இருக்கக்கூடிய ரெண்டாவது பகுதியை நான் எடுத்துக்கிறேன், பணிபுரியும் சூழலா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அப்போ பணிபுரியிறர், அப்போ பணியில் இருக்கும்போது என்னுடைய திறமையை நான் வெளிக்காட்டாமல் போகிறதுக்கு காரணம் அப்படின்னா, இப்போ நான் வந்து 50-50ன்னு சொல்வேன், 50-50% சூழல், 50% அந்த இண்டிவிஜுவல், 50%. ஆனால் சூழல் அப்படிங்கிறது உங்களுடைய கண்ட்ரோலில் இல்லை, வெரஸ் நீங்கள் அப்படிங்கிறது உங்களுடைய கண்ட்ரோலில் இருக்குது. அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்போ இந்த 50-51 மாறுதோ அப்போ அந்த இடம் ஓங்கி நிற்கிது. அப்போ உங்களுடைய திறமைகளுக்கு நீங்கள் தான் அதை வெளிப்படுத்தணும், உங்களுடைய திறமைகள் என்னங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சு அதன் மூலமாக அந்த சூழலை நாம் மேல் நோக்கி எழும்பி வர வேண்டிய கட்டாயத்தில் தான் இருப்போம். ஏன்னா சூழல் ஆரம்பத்தில் எல்லாரையும் கொஞ்சம் கீழே இறக்கி வைக்கத்தான் முயற்சி செய்யும்.
1: கண்டிப்பாக. இப்போ ஒரு ஒரு இன்ஸ்டிடியூஷன் இல்லைனா அது ஒரு ஏதோ ஒரு நிறுவனம்னு வச்சுக்கோங்களேன், அங்கே வந்து இருக்கக்கூடிய பணியாளர்கள் அந்த பணியாளர்களை நிர்வகிப்பதை விட அந்த நிறுவனத்தில் அவர்களுடைய மனநிலையை புரிஞ்சுக்கிறது தான் இந்த ஹெச்ஆரினுடைய ஒரு மிகப்பெரிய சவாலா, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி.
0: அதுதான ஹெச்ஆர். அதாவது ஒரு பழைய சினிமா பாட்டு ஒன்று இருக்கு, அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் அது தரத்தினில் குறைவதுண்டோ அப்படின்னு ஒரு பாட்டு விடும். ஆனால் அந்த பாட்டு வந்ததுக்கப்புறம், அது பெரிய ஹிட் ஆனதுக்கப்புறம் அதை பற்றி பேசுகிறாங்க. அப்போ இன்னொரு பெரிய கவிஞர் இன்னொருத்தர் இவர்கிட்ட சொல்கிறாரு, ஏப்பா தங்கத்தில் குறைங்கிறது அது தரத்தோட குறை தானப்பா, அது வடிவத்தில் இதுவாக இருக்குங்கிறது குறை இல்லையா, அப்போ தங்கத்தோட குறை தரத்தோட குறை தான், நீ எப்படி தங்கத்தில் குறை இருந்தாலும் தரத்தில் குறை இல்லைன்னு சொல்கிற அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுவார். அப்போது ஹெச்ஆரோட முக்கியமான பங்கே தன்னிடம் இருக்கின்ற ஒரு ஒரு மனிதர்களோட மனநிலையை புரிஞ்சுக்கணும். ஏன்னா மனநிலையை புரிந்து கொள்வதன் மூலமாகத்தான் அவங்களோட பிஹேவியரை பற்றி நம்ம ஓரளவு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அப்போ அந்த பிஹேவியரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொள்வதன் மூலமாகத்தான் அந்த மனிதர்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன, அவர்கள் எங்கே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்கங்கிறதெல்லாம் தெரிய வரும். அப்படி இல்லாமல் ஸ்டாண்டர்டைஸ்டாக எல்லாரும் ஒரே மாதிரி அப்படிங்கிறது வந்து ஒரு ஹெச்ஆரோட வேலையில். அதனால தான் அந்த காலத்தில் இதை வந்து பர்சனல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இருந்தது தான் இன்னைக்கு ஹெச்ஆர்னு மாறி இருக்கு. அப்போ ஹெச்ஆர்னு மாறும்போது அங்கே இருக்கக்கூடிய ஹெச்ஆர் அப்படிங்கிற அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாரோட வேலையுமே, அவங்கக்கிட்ட வேலை செய்கிற மனிதர்கள், அவர்களுடைய பின்புலம், அவர்களுடைய மனோபாவம், இதை புரிந்து கொண்டு அவர்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு காரியங்களை கொடுத்து வாங்கி அதன் மூலமாக அவர்களை பலப்படுத்துவது தான் அவங்களை நோக்கமாக இருக்கணுமே ஒழிய, அவங்களை கீழ் நோக்கி இறக்குவது அவங்களுடைய வேலையாக இருக்கக்கூடாது.
1: எஸ் சார், கண்டிப்பாக. இப்போ வந்து இப்போ ஒரு 10 போஸ்டிங் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 10 போஸ்டிங்க்கு வந்துட்டு ஒரு 50 பேர் அப்ளை பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஒரு வேலைக்கு ஒரு ஆட்களை தேர்வு செய்கிறதுங்கிறது வந்துட்டு ஹெச்ஆரை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் எளிமையாகவே அதை செஞ்சிட்றாங்க. ஆனால் அந்த நிறுவனத்து கூட அவங்க அந்த வேலை செய்யக்கூடிய அந்த பணியாளர்களை ரொம்ப நாள் இணைத்து வைக்கிறது ஏன் ரொம்ப கடினமாகவே இருக்குது? பலர் வந்துட்டு அதை விரும்ப மாட்டேங்கிறாங்க, இந்த இவ்வளோ தூரம் வேலை செஞ்சால் போதும்னு போயிடுறாங்க. காரணம் என்ன சார்?
0: இதை நான் எப்படி பார்க்குறேன் அல்லது சொல்லுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு ரிலேஷன்ஷிப்.
1: ஓகே.
0: அப்போது ஒரு ரிலேஷன்ஷிப், ஃபார் தட் மேட்டர் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணும் அப்படின்னா சில முக்கியமான ஃபேக்ட் உள்ளே வரணும்.

0: ஒன்று, அந்த ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கணும். அந்த ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோபாவம், அதாவது அங்கே ஒருத்தருத்துட்டையும் ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது, நிறையும் இருக்குது குறையும் இருக்குது. ஆனால் குறைகளை ஒதுக்கிட்டு நிறைகளை ஏற்றுக்கொள்வது அப்படிங்கிறது ஒரு அந்த நட்பு. அதைத்தான் தமிழில் என்ன சொன்னாங்க, ஒருவர் பொறை இருவர் நட்பு அப்படின்னாங்க. அப்போது இது சற்று நேரம் எடுக்கக்கூடிய ஒரு விஷயம். நீண்ட நாள் ஒரு கம்பெனியில் இருக்காங்க அப்படிங்கிறது ரெண்டு பக்கமும் 50-50%, ரெண்டு பக்கமும் இருக்கக்கூடிய ஒரு கமிட்மெண்ட். அப்போது ரிலேஷன்ஷிப்பில் ஆட்டோமேட்டிக்காக கமிட்மெண்ட் இருந்தால் தானே அந்த ரிலேஷன்ஷிப் சக்ஸஸ் ஆகும். அப்போது இது யாருடைய பொறுப்பு அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு பேரும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் உழைக்கணும், ரெண்டு பேரும் முயற்சி எடுக்கணும். அப்போது யார் முயற்சி எடுக்காமல் போகிறாங்களோ அவங்க அல்டிமேட்டாக லூசர் ஆகிடுறாங்க அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அது தனிப்பட்ட நபராகவும் இருக்கலாம், ஆர்கனைசேஷனாகவும் இருக்கலாம். ஏன்னா ஆர்கனைசேஷன் ஒரு நல்ல திறமையான ஒரு நபரை ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் லூஸ் பண்ணிடுது, அது அந்த நிறுவனத்துக்கு ஒரு பின்னடைவு. அதே மாதிரி இவருக்கும் ஒரு நல்ல கம்பெனியில் நல்லபடியாக இருந்தது, ஆனால் இவர் ஒரு தப்பு பண்ணதுனால இவருடைய பின்னடைவு ஒருபடி பின்னாடி போகிறதுனால இவர் அந்த நல்ல இடத்துலேருந்து வெளியில் வந்துடுறார். அப்போது இந்த பாதிப்பு அல்லது அதில் இருக்கக்கூடிய அந்த இழப்பு இருவருக்கும் இருக்கும். ஆனால் யார் முதல்ல வழி நடத்தி முன்னால் போகிறாங்களோ கண்டிப்பாக அவங்களுக்கு செழிப்பாக தான் இருக்கும்.
1: கண்டிப்பா ரொம்ப அருமையா ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க சார், தொடர்ந்து பேசலாம். நேர்களை தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளக்க 5:12 ஆகாஷ்வாணி FM ரெயின்போ 103 கோவையில் நீங்க கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க சித்திர சவானம். நான் சென்னை 4 பாயிண்ட். இன்று மனித வள மேலாண்மை ஆலோசகர் முனைவர் எஸ் நரசிம்மன் அவர்கள் நம்ம கூட பேசிட்டு இருக்காங்க. தொடர்ந்து பேசலாம், அடுத்ததாக ஒரு பாட்டு.

0: 5:18 ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க இந்த நிகழ்ச்சி சித்திரசவனம் நச்சின 4 பாயிண்ட். இன்று மனிதவள மேலாண்மை ஆலோசகர் முனைவர் எஸ் நரசிம்மன் அவர்கள் நம்ம கூட பேசிக்கிட்டு இருக்காங்க. சார், உங்களுக்கான அடுத்த ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இப்ப இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது இப்போ இருக்கக்கூடிய ஜெனரேஷன்ல எந்த அளவுக்கு பீக்ல இருக்குங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது. ஆனா இந்த ஏஐ வளர்ச்சியினால வேலை வாய்ப்புகள் பறிபோகக்கூடிய போயிரும் அப்படின்ற அச்சம் இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து நிறைய பேர் இருக்காங்க. இந்த ஏஐனால நிறைய பாதிப்புகளும் இருக்கதான் செய்யுது. இது உண்மையாலுமே அச்சப்பட வேண்டிய விஷயம் தானா, இல்ல புதிய வாய்ப்புகள்லாம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா?
1: இப்போ பொதுவா நம்ம எல்லாரும் பேசிட்டு இருக்கிற இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு, என்னுடைய கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த செயற்கை நுண்ணறிவு எந்த ஒரு காலத்திலையும் இயற்கை நுண்ணறிவுக்கு ஈடு இணை ஆகாது. அதை முதல்ல நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, நீங்க கேட்ட மாதிரி இது அச்சப்பட வேண்டிய விஷயமா அல்லது புதிய மாற்றங்களை நம்மை நாமே புதிதாக உருவாக்கி கொள்வதற்கான ஒரு வாய்ப்பா தான் இதை நம்ம பார்க்கணும். புதுசா நம்மளை கண்டுபிடிச்சுக்கணும். இது வரைக்கும் நேற்று வரைக்கும் நம்ம எப்படி இருந்தோம், இன்னைக்கு என்ன நம்ம புதுசா பண்ண போறோம், நாளைக்கு என்னவா மாற போறோம்ங்கிறதுக்கான மேபி இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியே இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறது. அதனால நம்மை நாமே மீண்டும் கண்டெடுக்க, நம்மிடம் இல்ல ஒரு புதிய நபரை வெளியில கொண்டு வருவதற்கான மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியா பார்க்கணும். இதை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் கொஞ்சம் கூட கிடையாதுங்க. யாருக்கும் பயப்பட வேண்டாம், யாரும் பயப்பட வேண்டாம். இதை கண்டு பச்சப்பட தேவையே இல்லை. இதுதான் என்னுடைய கருத்து. இந்த இதை பொறுத்து
0: ஓகே, இப்போ எதிர்காலத்துல பாத்தீங்கன்னா இப்பவே மனிதர்களை விட ஏஐ ரொம்ப சிறப்பா வேலை செய்யுதுன்னு சொல்றாங்க. அப்ப அதே நேரத்துல ஏஐயால மாற்ற முடியாத சில மனித திறன்கள் இருக்கும் இல்லையா, இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: சில வருடங்களுக்கு முன்னால, நல்ல பல வருடங்களுக்கு முன்னாலேயே, இந்த பேங்கிங் செக்டார்ல வந்து கம்ப்யூட்டரை கொண்டு வந்தாங்க. அப்ப கம்ப்யூட்டரை கொண்டு வந்தோடனே ஐயோ எல்லாருக்கும் வேலை போயிடும் அப்படிங்கறதெல்லாமும் ஒரு பயம் வந்தது, எல்லாம் நடந்தது. ஆனால் பயம், அந்த பயத்தினால கம்ப்யூட்டர் வந்ததுனால என்ன பேங்க் வேலையெல்லாம் இல்லாம போயிடுச்சா அல்லது பேங்க் இல்லாம போயிடுச்சா, ரெண்டும் கிடையாது. என்ன நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பேங்க்குள்ள இருந்தவர்களே தங்களுக்கான புதிய என்ன சொல்லலாம், அந்த ஸ்கில் புதுசா நிறைய கத்துக்கிட்டாங்க, நிறைய கொண்டு வந்தாங்க. அப்போ இப்போ நீங்க பேங்க்குள்ள போனீங்கன்னா அங்க இருக்கிறவங்க யாரும் பெருசா கம்ப்யூட்டர் கிராஜுவேட் கிடையாது, கம்ப்யூட்டர் இன்ஜினியர் கிடையாது. ஆனா எவ்வளவு சிறப்பா அந்த சிஸ்டத்துக்குள்ள அவங்க அழகா இறங்கி வேலை செய்யறாங்க, இது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்ததுனால எனக்கு என்ன பயம் வரும், அது எந்த வேலையை எடுக்கும் அப்படின்னு கேட்டா, ஒன்னே ஒன்னு மட்டும் தெளிவு என்ன அப்படின்னு கேட்டா, ஒரு ரொட்டீனா செஞ்சதையே செஞ்சிட்டு இருக்கிற மாதிரி வேலை இருக்கு. அதுக்கு எந்த விதமான மனிதனோட மூளையும் பயன்படுத்த வேண்டியது இல்லை

அல்லது ஒரு கிரியேட்டிவாக நான் ஏதாவது செய்ய வேண்டியது இல்லை அப்படின்னு இருக்கிற அத்தனை வேலைகளையும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எடுத்துரும். அப்போ நான் என்ன சார் செய்யணும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். நம்மளுடைய வேலையை நம்ம தான் கிரியேட்டிவாக மாற்றணும். நம்ம வந்து ஒரு ப்ராப்ளம் சொல்கிறவங்களாக இருக்கோம், ஆனால் என்னைக்கு நாம் சொல்யூஷன் கொடுக்குறவங்களாக மாறுறோமோ அன்னைக்கு அந்த கிரியேட்டிவிட்டி வரும், அந்த கிரிட்டிக்கல் திங்கிங் வரும், டிசைன் திங்கிங் வரும். மொத்தமாக இன்னைக்கு திங்கிங்கே இல்லாமல் இருக்கிற காலகட்டத்தில் திங்கிங் நிறைய வேணும் அப்படிங்கிறது இந்த

0: ஆக்சுவலாக நான் என்ன சொல்லுவேன், லைஃப் ஸ்கில்னு சொல்லுவேன். லைஃப் ஸ்கில்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். என்ன சார் லைஃப் ஸ்கில்? கம்யூனிகேஷன். நம்ம ரெண்டு பேரும் பேசுகிறோம், இன்றைக்கு எவ்வளவு சிறப்பாக பேச தெரியுது, எவ்வளவு சிறப்பாக நான் என்னுடைய கருத்தை எடுத்து எழுத்தாப்பில் வைக்கிறேன், அதில் ஒரு ஒரு விவாதம், அந்த விவாதத்தில் நான் வந்து உணர்ச்சி வசப்படுவேன், அழகாக என்னுடைய கருத்துக்களை எடுத்து சொல்லி அடுத்தவங்களையும் ஏற்றுக்க வைக்கக்கூடிய இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில். அப்புறம் கிரியேட்டிவ் திங்கிங் அப்படின்னு ஒன்று சொன்னோம், கிரியேட்டிவ் திங்கிங். மூன்றாவது கோச்சுன்னு ஒரு வார்த்தை இருக்குது ஆங்கிலத்தில், கோச்சிங் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த கோச்சிங் யாரெல்லாம் கோச்சாக மாறுறாங்களோ, கோச்சுனா என்ன, உட்காந்து ஒரு இடத்துல சொல்கிறவங்க இல்லை, சொல்கிறாங்க அவங்க இறங்கி கூட வேலை செய்து காமிக்கிறாங்க, எப்படி வேலை செய்ய வேணும்னு காமிக்கிறாங்க, அவங்க தான் கோச்சு. ஈவன் சச்சின் டெண்டுல்கருக்கே கோச் இருக்கார், சச்சின் டெண்டுல்கர் தெரியாதா அப்படின்னாலும் இருந்தாலும் சச்சின் டெண்டுல்கர் செய்கிற ஒரு சின்ன சின்ன தவறுகள் இதை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த கோச். அப்போது இந்த கோச்சோட வேலை கம்போசர்ஸ்னு சொல்லுவோம், நாலு பேரை சேர்த்து வச்சு வேலை வாங்குறது, அந்த நாலு பேரோட முன்னேற்றத்துக்காக உழைப்பது, இதெல்லாம் எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் எடுக்க முடியாது. ஆனால் இது லைஃப் ஸ்கில்னு நான் சொன்னேன். அப்போ இந்த லைஃப் ஸ்கில்லை நாம் தான் வளர்த்து கொள்ள வேண்டும்.
1: எஸ் சார், சூப்பர், ரொம்ப அழகாக ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க. அதுவும் இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்க்கு இந்த போன்ற கேள்விகளுக்கு நிச்சயமாக ஒரு பதிலும் சரி, அவங்களுக்கு ஒரு புரிதலும் இருக்கிறதுக்கான ஒரு தெளிவான பதில்களை தான் சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்காக இதே போல பல க்வெஸ்சன்ஸ் வச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு அடுத்த கேள்வியும் நான் கேட்டுறேன் சார். என்ன அப்படின்னா, இப்போ இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் கிட்ட நிறைய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இருக்குது தான், எல்லாமே நல்ல கல்வி தகுதியோட தான் இருக்காங்க. ஆனாலும் நிறுவனங்கள் எதிர்பார்க்கக்கூடிய இந்த எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில் அப்படிங்கறத வந்துட்டு கம்மியா இருக்குன்னு சொல்றாங்களே, இது உண்மையாலுமே இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில் கம்மியா இருக்குது, இதுக்கு ஒரு வகையில நாம தான் காரணம். மார்க் வாங்கணும் மார்க் வாங்கணும் மார்க் வாங்கணும்னு இந்த மார்க்குக்கு பின்னாடியே போய் சிஜிபிஏ பர்சன்டேஜ்னு துரத்தி துரத்தி என்ன ஆயிடுச்சு, இந்த சாதாரண நம்ம இளைஞர்கள்கிட்ட, நம்மளுடைய மாணவர்கள்கிட்ட சுயமாக சிந்திக்கக்கூடிய ஒரு ஆற்றலை நாம் அழிச்சிட்டோம். அதே மாதிரி நாம் சொன்ன மாதிரி கம்யூனிகேஷன் ஸ்கில், அழகாக எழுதுறதுக்கோ பேசுறதுக்கோ இது ஒரு மிகப்பெரிய ஸ்கில். போன நூற்றாண்டு 20ஆம் நூற்றாண்டில் சாஃப்ட் ஸ்கில் நம்பர் ஒன் எது அப்படின்னு கேட்டாங்க, கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படின்னு வந்தது. 21ஆம் நூற்றாண்டில் எது நம்பர் ஒன் சாஃப்ட் ஸ்கில் அப்படின்னாங்க, கம்யூனிகேஷன் ஸ்கில்னு தான் சொல்கிறாங்க. நான் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி மாற்றி என்ன சொல்லுவேன், மனிதர்கள் இருக்குன்ற வரையில் இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்லு தான் நம்பர் ஒன் ஸ்கில்லாக இருக்க போகுது. அது என்ன, நான் எனக்கு பேச தெரியணும், இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய்க வருந்தற்று அப்படின்னார் வள்ளுவர். அப்போது சொல்லணும், சொல்லுக ஒரு சொல்லை அச்சொல்லை பிரிந்த ஒரு சொல் வெல்லும் சொல் என்று இன்னும் சொன்னார். நான் சொல்லணும், அது ஒரு வெற்றி பெறக்கூடிய சொல்லாக இருக்கணும், அது அர்த்தம் பொதிந்த சொல்லாக இருக்கணும், அதை அடுத்தவங்க மனசில் போய் அமர் உட்கார்ந்து அவங்கள சிந்திக்க தூண்டணும். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எத்தனை காலமானாலும் ஆகாது. அடுத்தாப்பில் கிரியேட்டிவ் திங்கிங், லேட்ரல் திங்கிங், திங்கிங் ஸ்கில் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த திங்கிங் ஸ்கில் இல்லாமல் போனதுக்கு இந்த விஷுவல் மீடியா ஒரு காரணம். விஷுவல் மீடியாவில் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டே இருப்பீங்க. ஒரு கார்டு அப்படின்னு சொன்னால் அந்த காட்டை படமாக காமிச்சா நம்ம அதை பார்த்துட்டே தான் இருக்க போகிறோம். ஆனால் ஒரு புத்தகத்தை எடுத்து அது ஒரு இருண்ட காடு அப்படின்னு அவங்க எழுதியிருந்தான்னா உங்கள் மனசு உடனே அந்த இருண்ட காட்டை கற்பனை பண்ண
1: ஆரம்பிச்சு
0: இமேஜின் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் விஷுவல் மீடியாவில் அது தெரியாது, பெரிய காடை காமிச்சிட்டு அது உள்ள கேமரா எடுத்துட்டு போவாங்க, நீங்களும் அதுக்குள்ளேயே போயிட்டு இருப்பீங்க. அப்போது மீதி எல்லாம் கண்ணு மட்டும் அதை பார்த்துட்டே இருக்கும், மீதி எல்லாம் முக்கியமாக நம்மளுடைய மூளை ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிருது. ஸோ என்றைக்கு மூளைக்கு தொடர்ந்து வேலை கொடுத்துட்டே இருக்கிறோமோ அல்லது கொடுக்குற மாதிரியான செயல்களை செஞ்சுட்டு இருக்கிறோமோ அன்றைக்கெல்லாம் நமக்கு வெற்றி நிச்சயம். எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில் அப்படிங்கிறது இதன் அடிப்படையில் வருவது தான். படிப்பு அவசியம் வேணும், ஆனால் படிப்பு மட்டுமே போதுமானா இல்லை, அந்த படிப்பை கன்வெர்ட் பண்ணி அதை அப்ளைடுன்னு சொல்லுவோம், அந்த அப்ளைடு கான்செப்ட் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அது தெரியாது பள்ளிக்கூடத்தில் இருக்கும்போது, காலேஜில் இருக்கும்போது தெரியாது, ஆனால் வெளியில் வந்தோன்னா அதை தெரிந்து கொள்ள அத்தனை முயற்சிகளும் எடுக்க வேண்டும். ஏன்னு கேட்டால் வினைக்குரிமை நாடிய பின்றே அவனை அதற்குரியவனாக்கி விடல் அப்படின்னார். அப்போ நாம் அந்த அதற்கு தகுதியானவனா நம்ம மாறணும். என்ன வேலையோ அதற்கு தகுதி மாதிரி நம்மளுடைய ஸ்கில்லு நம்மளுடைய நாலெட்ஜ் எல்லாம் வளர்த்துக்கணுமே இல்லையே, எனக்கு ஏற்ற மாதிரி அது வருமா, அது வராது. நாம தான் அது பக்கம் போகணும். நமக்கு நம்மை நாமே உயர்த்தி கொள்வது தான் மனிதனுடைய மிகப்பெரிய சவால் இன்றைக்கு.
1: ஓகே சார், சூப்பர், ரொம்ப எளிமையாக சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனில் யங்ஸ்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டிகிரி வச்சுருக்காங்க, அந்த டிகிரிக்கான ஸ்கில் இருக்குது, கூடவே கொஞ்சம் அப்படியே எக்ஸ்பீரியன்ஸும் கேதர் பண்ணி தான் வச்சுருக்காங்க, கூடவே இதுக்கான ஆட்டிடியூட்

0: இருக்குது. ஒரு நிறுவனத்தினுடைய பார்வையில இப்போ டிகிரி, ஸ்கில், எக்ஸ்பீரியன்ஸ், ஆட்டிடியூட், இதுல எது முதன்மையானதா பார்க்கப்படுது?
1: இதுக்கு நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன். அது என்ன வார்த்தை அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழில் கேட்கறது கேள். அந்த தமிழில் கேளுங்கிறதுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்லுவீங்க?
0: ஆஸ்க்.
1: இதே தான் அதற்கான பதில். ஏஎஸ்கே. என்ன என்ன கேட்கணும்? ஏஎஸ்கே. ஏ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஆட்டிடியூட், எஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஸ்கில், அண்ட் கே ஸ்டாண்ட்ஸ் ஃபார் நாலெட்ஜ். இப்போ நாலெட்ஜ் நம்ம படிக்கிற கல்லூரியிலேருந்து நம்ம வாங்குற பட்டத்துலேருந்து நாலெட்ஜ் வந்துடுது. அப்படின்னா என்ன? அப்படின்னா என்ன அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருது. ஆனால் ஸ்கில்லுங்கிறது நம்மளுடைய அறிவுக்கு கொடுத்த தீனிய நம்மளுடைய கைகள் கால்கள், இதன் மூலமா அதை பயன்படுத்தி அதன் மூலமா நமக்கு கிடைக்கக்கூடிய தயிரை கடைஞ்சாதானே வெண்ணெய் கிடைக்கும்.
0: கண்டிப்பா
1: அது மாதிரி. ஆனால் தயிருக்குள்ள வெண்ணெய் இருக்குங்கிறது கடையற வரைக்கும் தெரியாது.
0: தெரியாது.
1: அப்போ அதை எடுக்கும்போது தான் அது ஸ்கில் ஆகுது. ஆனால் இது ரெண்டையும் விட மிக முக்கியமானது, இது நம்ம ஆரம்பிக்கும் போது ஒரு கேள்வி பேசணும், ஒரு நீண்ட காலம் இருப்பது அப்படிங்கிறது என்ன? அப்போ ஆட்டிடியூடுன்ற ஒண்ணு. என்னுடைய அனுபவத்துல நான் இருந்த இடங்களில் நான் இப்போ அட்வைஸ் பண்ற இடத்துலாம் சொல்ற ஒரே ஒரு விஷயம் இதுதான், இன்டர்வியூ பண்ணி ஒருத்தர் எடுத்தோம்னா அவருடைய ஆட்டிடியூடுக்காகத்தான் நம்ம செலக்ட் பண்றோம். ஏன் அப்படின்னு கேட்டா, நாலெட்ஜ் இருக்கிறதுனால தான். நம்ம சிஜிபிஏன்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த சிஜிபிஏ உங்களோட இன்டர்வியூ லெட்டர் வரைக்கும் தான் வரும். ஒரு இன்டர்வியூ கார்டு வந்துச்சுன்னா உங்களுக்கு சிஜிபிஏ இருக்குன்னு அர்த்தம். ஆனால் இன்டர்வியூவை தாண்டி நீங்க அங்க போய் அந்த டேபிள்ல உட்காந்து அவர் கூட பேசும்போது அவர் சில கேள்விகள் கேட்பார்.
0: கண்டிப்பா
1: அது ஒன்னும் ப்ரோக்ராம் பண்ணி இதெல்லாம் இப்ப கேட்பாங்க அப்படிலாம் கிடையாது. கேட்கும் போது டக்குன்னு உங்களால சொல்ல முடியுது, அதை பத்தி பேச முடியுதுன்னா தட்ஸ் அ சார்ட் ஆஃப் ஸ்கில்.
0: ஸ்கில்.
1: ஆனா இது ரெண்டையும் தாண்டி ஆட்டிடியூடு. ஒரு ஒரு நாளும் வேலை செய்யும் இடத்தில் நம்மளோட ஆட்டிடியூடு தான் டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நம்மளுடைய நாலெட்ஜையோ அறிவையோ என்னுடைய திறமையோ யாரும் டெஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னு கேட்டால் அதெல்லாம் அவங்களுக்கு நல்லா தெரியும். அது தெரிஞ்சதுனால தான் நம்ம அங்கே இருக்கோம்னு அவங்களுக்கும் தெரியும். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி டே ஒன்லி யுவர் ஆட்டிடியூடு வில் பி டெஸ்டட். அதில் வெற்றி அடைஞ்சிட்டோம்னா வெற்றியாளர், அதில் பின்தங்கிட்டோம்னா நம்மளை ஒரு ஓரமாக வச்சுட்டு அவங்க பாட்டில் போயிட்டு இருப்பாங்க.
0: ஓகே, ரொம்ப எளிமையாக சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க. ரைட், தொடர்ந்து பேசலாம். அகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் நீங்கள் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க சித்திரசபானம் நச்சுன்னு 4 பாயிண்ட். இன்று மனிதவள மேலாண்மை ஆலோசகர் முனைவர் எஸ் நரசிம்மன் அவர்கள் நம்ம கூட நேரலையில் பேசிட்டு இருக்காங்க. நேர்களை நீங்களும் அவர்கிட்ட உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இல்லை கேள்விகள் இருக்கு அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க. 9585800103 இந்த வாட்ஸ்அப் எனக்கு உங்க பேர் ஊரோட உங்களுடைய கேள்வி என்னங்கிறதையும் நீங்க கேட்கலாம், நம்மளும் அவர்கிட்ட கேட்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ ஒரு பாட்டு கேட்கலாம்.

நேயர்களே, இன்று இரவு 7:25 ஏறும் ஊறும் இதில் வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் நிகழ்ச்சியில் தடிமரங்கள் என்ற தலைப்பில் தகவல்களை வழங்குகிறார் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே டி பார்த்திபன் அவர்கள்.

0: 5:34 நிமிடம் ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் நீங்க கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. சித்தரசவானம் நச்சினை நாளம்மன். இன்று நம்ம கூட பேசிக்கிட்டு இருக்காரு மனித வள மேலாண்மை ஆலோசகர் முனிவர் எஸ் நரசிம்மன் அவர்கள். சித்தரசவானம் நிகழ்ச்சியில் ஸோ இன்னைக்கு நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம் நரசிம்மன் சார் கிட்ட இந்த ஹெச்ஆர் ரிலேட்டடாக பல கேள்விகள் கேட்டுட்டு இருக்கோம். அதில் இப்போ அடுத்தவங்க கிட்ட இப்போ ஒரு இன்டர்வியூவில் ஒரு கேண்டிடேட்டோட உண்மையான டேலண்ட்டை நீங்கள் எந்தெந்த பேசிஸில் வந்துட்டு தெரிஞ்சுக்குவீங்க சார்?
1: அவருடைய உண்மையான திறமையை தெரிந்து கொள்றதுக்கு முதல்ல என்ன நான் என்ன பார்த்துருக்கேன் முயற்சி பண்ணியிருக்கேன்னு கேட்டிங்கன்னா அவர் எந்த அளவுக்கு எக்ஸ்ப்ரெசிவாக இருக்கார் அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம். ஏன்னு கேட்டால் அவர் வந்து இன்டர்வியூக்கு உட்காரும் போதே அவர் படிச்சிருக்கிறாரு, மார்க் இருக்குது, அந்த தகுதி எல்லாம் இருக்குது. இப்போது அதை மீறி நமக்கு ஒரு வேலைக்காக பார்க்கும்போது அவரோட எக்ஸ்ப்ரெசிவ்னஸ் ரொம்ப முக்கியம். அப்போது பொதுவாக நான் என்ன கேட்பேன், ஒரு ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு சுச்சுவேஷனில் இதில் ஒரு பிரச்சனை, இந்த பிரச்சனைக்கு நீங்கள் எப்படி ஒரு சொல்யூஷன் கொடுப்பீங்க, அல்லது நீங்கள் எப்படி யோசிப்பீங்க, அல்லது இதற்கு யாராவது வந்து உங்ககிட்ட இந்த மாதிரி எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு என்ன சொல்லலாம் ஒரு ரியல் லைஃப் சுச்சுவேஷனில் ஒரு ப்ராப்ளம், இதை நீங்கள் எப்படி சால்வ் பண்ணுவீங்க. ஏன்னாட்டா இது பல வருடங்களுக்கு முன்னால் என்னை கேட்டிருக்காங்க, ராத்திரி நைட் ஷூட்டில் இருக்கீங்க, ப்ராப்ளம் ஆகிடுச்சு அல்லது ஒரு ஃபயர் ஆகிடுச்சு, என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டால் ஃபோன் இல்லை அப்படிம்பாங்க. அவரை கூப்பிட்டு சொல்லுவேன்னா ஃபோன் இல்லை அப்படிம்பாங்க. இப்படி ஒன்றொன்றும் இல்லை இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு அப்போது நம்மளை அந்த இடத்துல நிற்க, நீ அடுத்தாப்பில் என்ன யோசிக்கிறன்னு. அப்போது அவருடைய திறமைகளை கண்டுபிடிக்கிறதுக்கு நாம் ஒரு நல்ல கேள்வி மட்டும்தான் நல்ல பதிலை கொடுக்கும். அப்போ நல்ல கேள்வினா என்னன்னு கேட்டால் அவரை வந்து அவரை பேச விடணும். அப்போ பேச ஆரம்பிச்சிட்டாருன்னா அவருடைய திறமை எங்கே இருக்குது அல்லது அவர் எதை விரும்புகிறாரு அப்படிங்கிறதெல்லாம் லேசாக புரிய வர ஆரம்பிக்கும். அதுலேருந்து நம்ம மேலே எடுத்துகிட்டு போகலாம் பல விஷயங்கள். அப்போது முதல் ஃபஸ்ட் திங் ஐ யூஸ்டு எக்ஸ்ப்ரெஸ் யூனிட்ஸ்.

0: எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ற அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இதை நாங்க முயற்சி பண்ணுவோம்.
1: ஓகே சரிங்க சார். இப்போ வந்து இப்போ நீ சொல்லிட்டீங்க ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு வந்து அந்த யங்ஸ்டர் கிட்ட பார்க்கறது வந்துட்டு அவங்களோட எக்ஸ்பிரசிவ் ஸ்கில் தான் அப்படிங்கிறது. பல யங்ஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன வேலை கிடைச்சாலும் பரவாயில்லைங்க அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியில் இருக்காங்க. கரியரை எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுலையே பல இளைஞர்கள் வந்து ரொம்ப குழம்புறாங்க, தெளிவில்லாமல் இருக்காங்க. இதை எப்படி அவங்கக்கிட்ட எப்படி சொல்லி புரிய வைக்க போறீங்க?
0: இது ரொம்ப ரொம்ப சிரமமான ஒரு சிச்சுவேஷனில் தான் நம்ம இருக்கோம். எந்த வேலை கிடைச்சாலும் பரவாயில்லை அப்படிங்கிறது ஒரு வகையில் ஏற்றுக்கொள்ளக்கூடியதான். ஏன்னா நீங்கள் கேட்ட மாதிரி கேரியரை நோக்கி பயணம் அப்படிங்கிறது அது கொஞ்சம் நாள் ஆகும். அப்போ முதல்ல சம்பாதிக்கிறேன்றாங்க, ரைட், ரொம்ப சந்தோஷம், சம்பாதிக்கட்டும். அப்போ எந்த வேலை கிடைச்சாலும் சம்பாதிக்கிறாங்களா? எந்த வேலை கிடைச்சாலும் சம்பாதிக்கட்டும், ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் உங்கள் மனசுக்கு பிடித்த, உங்களுக்கு பேஷனாக இருக்கிறது என்ன, அல்லது எந்த ஒரு காரியத்தை வேலையை செஞ்சா நீங்க மனசுல நிம்மதியும் சந்தோஷமும் திருப்தியும் அடையிறீங்களோ அதை கண்டுபிடிச்சிட்டீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா, அதை கண்டுபிடிச்சிட்டா உங்களுக்கு பிரச்சனை, நீங்க எந்த வேலை வேணாலும் செஞ்சிருக்கலாம், இருக்கும், அதுல எந்த தவறும் இல்ல. ஆனால் அந்த பயணம் அந்த இடத்துக்கு எப்படியாவது வந்து சேரும். ஒரே ஒரு உதாரணம் தான், ஸ்ரீனிவாச ராமானுஜம் கணித மேதை, அவர் எங்கேயோ சென்னை மெட்ராஸ் போர்ட் ட்ரஸ்ட உட்கார்ந்து கணக்கு எழுதிட்டு இருந்தாரு. அப்போ மிச்சம் இருக்கிற நேரத்துல சாப்பிட கூட போகாம உட்கார்ந்து கணக்கா போட்டுட்டு இருப்பாரு. அப்படிங்கும் போதுதான் அங்க இருக்கிறவங்க எல்லாம் அவரை வந்து இது பண்ணாங்க, டிஸ்கரேஜ் பண்ணாங்க, நிறைய நடந்தது. ஆனால் அந்த மனுஷன் தனக்கு கணிதத்தின் மேல இருந்த அந்த காதல, அந்த ஈடுபாட்டை கொஞ்சம் கூட குறைச்சிக்கவே இல்லை, நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே போனாரு. அதனால்தான் சென்னையில மெட்ராஸ்ல இருக்கிறவங்களுக்கு தெரியாதது, எங்கேயோ லண்டன்ல இருக்கிற ஒரு ப்ரொஃபசர் அவர் கண்டுபிடிச்சு அவர் அங்க கேம்பிரிட்ஜ் கூட்டிட்டு போறார். அது மாதிரி இன்றைக்கு எது வேணாலும் சம்பாதிக்கலாம். ஏன்னா முதல்ல நம்ம உயிர் வாழணும் இல்லையா, அதுக்கு ஏதோ சம்பாதிக்கணும். ஆனால் அது மட்டுமே அப்படின்னு இல்லாம தங்களுடைய மனசுக்குள்ள இருக்கிற தாகத்தை தீர்த்துக்கிறதுக்கு வழிவகை தேடும் போதுதான், அது ஒரு கம்பெனியில வேலை செஞ்சாலும் சரி அல்லது தனியா ஒரு தொழில் பண்ணணும்னாலும் சரி, அந்த பேஷனை டெவலப் பண்ணிட்டு போகும்போதுதான் நம்ம அந்த கேரியரை வந்து நிப்போம், அந்த கேரியருங்கிற ஹைவேல வந்து நிப்போம். அதுக்கப்புறமா தான் அந்த ஹைவேல பயணிக்கிறதுல. ஆனா கேரியருக்கு வந்து நிக்கிறது இட் வில் டேக் டைம். மனிதர் அவங்க இளைஞர்கள் தங்களுடைய கனவை பத்திரமா பூட்டி வச்சுக்கோங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். பத்திரமா பூட்டி வச்சுக்கோங்க, அதை எந்த காலத்திலையும் டைல்யூட் பண்ணிடாதீங்க. பண்ணிட்டோம்னா முதல்ல நம்ம சொன்னோம் இல்லையா, நம்மை நாமே தேடி கண்டுபிடிக்க வேண்டிய நேரத்துல இருக்கும்போது நம்மை நாமே தொலைத்தவர்கள் ஆயிடக்கூடாது. தொலைச்சிட்டோம்னா முதல்ல நம்மளை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கே நாள் ஆகும், அதுக்கப்புறம் தானே நமக்குள்ள இருக்கிற புதுவாளை தேடி கண்டுபிடிக்க. அந்த நேரம் போய்கிட்டே இருக்கும், நம்மளுடைய இலக்கும் தள்ளி போய்கிட்டே
1: இருக்கு. அதுதான் இதுல இருக்கிறது. கண்டிப்பா சார், சொன்ன மாதிரி இப்போதைக்கு எனக்கு ஒரு வேலை கிடைச்சா போதும்னு யோசிக்கிற யங்ஸ்டர்ஸும் இருக்காங்க, தன்னோட பேஷனேட்டா தனக்கு பிடிச்ச வேலை எனக்கு நிறைவான வேலை தான் வேணும்னு சொல்லக்கூடிய இளைஞர்களும் இருக்காங்க. ஆனா நிறைவா யாரு வேலை பாக்குறாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இப்ப நீங்க சொன்ன மாதிரி தான், தன்னுடைய கனவுக்காக இருக்கக்கூடிய இளைஞர்கள் தான்.
0: நிச்சயமா,
1: ரொம்ப அருமையா ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க சார். இப்ப வந்து ஃபர்ஸ்ட் வேலை கிடைச்சிருச்சுன்னா போதும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு பதிலா அவங்களுடைய கேரியரை எப்படி பிளான் பண்றது அப்படிங்கறத இளைஞர்களுக்கு சொல்லிக் கொடுங்களேன்.
0: கேரியரை திட்டமிடுவது, இந்த கேரியர் திட்டமிடுதல் அப்படிங்கிறது கண்டிப்பா வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி அது ஒரு பேஷன். உங்க மனசுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கிற அந்த ஆழமான அந்த எண்ணத்தை வெளியில எடுக்கிறோம். இந்த பொதுவா இதை வெளியில எடுக்கிறதுக்கு நான் எப்பயுமே என்னுடைய ஒர்க் ஷாப்ஸ்ல, என்னுடைய டீம்ல, என்னோட செஷன்ஸ்ல நான் பேசும்போது சொல்லுவேன், நம்ம வீட்டுக்கு வந்து ஏதாவது ஒரு வேலை, இந்த ஒரு சின்ன அஸ்திவாரம் போடுற வேலை அல்லது ஒரு இது பறிக்கணும்னா ரெண்டு பேர் வருவாங்க. ஒருத்தர் கடப்பாறை வச்சிருப்பாரு, ஒருத்தர் மண்வெட்டி வச்சிருப்பாங்க. கடப்பாறையால் அவர் குத்தி போட போட ஒருத்தர் மண்வெட்டியால வெளியில எடுத்து போடுவார். இதை வந்து சைக்காலஜியில நாங்க என்ன சொல்லுவோம், டிரான்சாக்ஷன் அனாலிசிஸ்ல, ஒருத்தர் இவரை கண்டுபிடிச்சு வெளியில சொல்றதுக்கு ஒருத்தர் ஆள் வேணும். நீ யாரு அப்படிங்கறத சொல்றதுக்கு ஒருத்தர் வேணும். அப்படி தெரிய ஆரம்பிக்கும் மட்டும்தான், இதுக்கு ஒரு ஒரு நம்மளுடைய இதிகாசத்துல இருந்து கூட சொல்லணும்னா, அனுமாருக்கு தான் யாருங்கிறது மறந்து போச்சு. ஆனால் அந்த கடற்கரையில போய் உட்கார்ந்து இதுக்கு மேல போக இடம் இல்ல, அவ்வளவுதான் இன்னுமே நம்ம வாழ்க்கை முடிஞ்சுதுன்னு இருக்கும்போது, அப்போ இன்னொரு வயசான ஒருத்தர் அது கேட்கிறாரு அனுமார்கிட்ட, ஏப்பா நீ யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படிங்கிறாரு. அப்பதான் அவருக்கு தன்னை பத்தி தெரிய
1: வருது.
0: அதன் மாதிரி கேரியரை திட்டமிடும் போது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு, நான் அதை என்ன சொல்லுவேன், ஆல்டர் ஈகோன்னு ஒரு வார்த்தை உபயோகப்படுத்துவேன். அதாவது உங்களுக்கு நெருக்கமான ஒரு நண்பர், நீங்க ஒரு பார்வை அவரை பாத்தீங்கன்னா அவர் மொத்தமா உங்களை புரிஞ்சுக்கிறாரு, அந்த மாதிரி ஒரு நண்பர். ஆனால் நட்பு எல்லாம் இந்த காலத்துல நிறைய இருக்குதா அல்லது தேஞ்சு போய்கிட்டு இருக்குதான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, நான் வந்து ஒரு ஆல்டர்

0: தெய்வம்னு சொல்லி ஒரு நெருக்கமான ஒரு நண்பர், உங்க மனதுக்கு மிக நெருக்கமான ஒரு நண்பர் கூட இருந்தார்னா உங்க கேரியரை எப்படி டெவலப் பண்றது, எந்த டைரக்ஷன்ல கூட்டிட்டு போறதுங்கிறத கண்டிப்பா அவர் ஹெல்ப் பண்ணுவார். ஏன்னு கேட்டா இட் இஸ் அ சார்ட் ஆஃப் எவல்யூஷன். கேரியரை ஃபிக்ஸ் பண்றது இதுன்றது எவல்யூஷன் தான், மாறி மாறி வந்துட்டு இருக்கும். அப்ப ஆனால் அந்த அந்த அந்த பாதையில பயணம் செய்யறது அப்படிங்கிறது யூ நீடு கம்பானியன்ஸ், யூ நீடு பீப்புள் டு சப்போர்ட் யூ. அப்போ கண்டிப்பாக உங்களுடைய நெருக்கமான நண்பர் உங்களுக்கு இதை எடுத்துகிட்டு வந்து கொடுப்பார். ஆனால் இது ரெவல்யூஷனாக பார்க்கக்கூடாது, நம்ம கேரியரை ரெவல்யூஷனாக புரட்சியாக பார்க்கக்கூடாது, மாறாக இது எவல்யூஷன். மெல்ல வளர்ந்து வேறுபிடிச்சு நின்னதுக்கு அப்புறம்தான் மரம் வந்து பழம் தர ஆரம்பிக்குது, நிழல் தர ஆரம்பிக்குது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அது சாதாரணம்
1: தான்.
0: அப்போ அதனுடைய நோக்கம் என்ன அப்படிங்கும்போது அது இட் டேக்ஸ் டைம். ஆனால் நீங்கள் மனது வைத்த இடத்திலிருந்து அதை எடுக்காம நீங்க என்ன வேணாலும் போய்கிட்டு இருக்கலாம். கூட ஒருத்தர் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அது பாரு, நீங்க போயிட்டு நீ டீரெயில் ஆகும்போது திரும்ப உங்களை கொண்டு வந்து சேர்த்திடும். நீங்க பாத மாறி போகும்போது எப்ப நீ பாத மாறி போற உன் நோக்கம் இங்க இருக்கு அப்படின்னு கொண்டு
1: வந்துடுறேன்.
0: சோ அது அவசியம் தேவை.
1: அப்போ
0: அந்த மாதிரி இருந்தால் நீங்க இன்னைக்கு எடுத்தீங்கனாலுமே இப்ப பாருங்க ஒரு ராக்கெட் விட்டு இருக்காங்க, ஒரு தனியார் நிறுவனம் ராக்கெட் விட்டு சக்சஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதுலயும் பார்த்தா ரெண்டு பேர் தான் இருக்காங்க, அவங்க ரெண்டு பேரும் தான் அதை ஆரம்பிச்சாங்க அப்படின்றாங்க. அப்போ மினிமம் இரண்டு பேர், ஒருத்தர் உங்களோட பிளஸ் எடுத்து சொல்ல, இன்னொருத்தர் உங்களுடைய குறைகளை களைஞ்சு உங்களை சரியான வழியில கூட்டிட்டு போறதுக்கு அவசியம் தேவை. கேரியர் கண்டிப்பா சக்சஸ்ஃபுல் தான்.
1: ஓகே, ஒரு நேயர் கூட க்வெஸ்சன் பண்ணியிருக்காங்க. அவங்க யாருன்னா கோவை ராஜவீதியில இருந்து நேத்ரா. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, வணக்கம் ஐயா, நான் வந்து இளங்கலை பட்டப்படிப்பை 2025ல் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன்னு சொல்றாங்க. என்னென்ன திறமைகளை வளர்த்துக்கிட்டா அதற்கான என்னென்ன திறமையை இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன்ல வளர்த்துக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஏதாவது புத்தகங்கள்ல இருந்தா பரிந்துரை செய்யுங்கன்னு சொல்றாங்க. இந்த இந்த இணையம் வந்துட்டு கவனச்சிதறலை ஏற்படுத்துது, இதுக்கு ஏதாவது உங்களால சொல்யூஷன் சொல்ல முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் கேட்குறாங்க. கூடவே நான் ஒரு மூணாவது கேள்வி கேட்கறேன். என்ன அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன், இப்போ இன்னும் ஒரு 5 to 10 வருஷத்துக்கு அப்புறமா யங்ஸ்டர்ஸ், இந்த இளைஞர்கள்லாம் என்ன மாதிரியான திறன்களை கத்துக்கிட்டா அவங்க இந்த வேலை வாய்ப்புல வந்துட்டு முதன்மை பெற முடியுங்கிறதையும் சேர்த்து சொல்லிடுங்களேன்.
0: நல்லது, சிறப்பு. இதுல அவங்க கேட்ட அந்த ரெண்டாவது கேள்வியா, அதுக்கு முத பதில் சொல்றேன். இணையம் கவனச்சிதறலை ஏற்படுத்துகின்றது, இத 100%-200% நான் ஏத்துக்கிறேன். ஏன்னா நான் போய் நடத்துற செஷன் எல்லாத்துலயும் நான் எல்லாரையும் பார்த்து சிரிச்சுக்கிட்டே கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, இந்த 20-25 ஆளுங்கள்ட்ட கேட்கக்கூடிய ஒரே கேள்வி, ஏப்பா உங்களோட ஸ்கிரீன் டைம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி
1: கேட்பேன்.
0: இந்த கேள்வி கேட்ட உடனே எல்லாரும் முத சிரிப்பாங்க, இது பண்ணுவாங்க, அப்புறம் மெல்ல மெல்ல உண்மை வர ஆரம்பிக்கும். ரொம்ப வருத்தப்பட வேண்டிய, சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, குறைஞ்சபட்சம் 4 மணி நேரம் 5 மணி நேரம்னு சொல்றாங்க. அப்போ நான் கேட்டேன், அப்போ வேலை எப்படி பாசிற 4 மணி நேரம் அப்படின்னா, இல்ல சார் வேலை முடிச்சு வீட்டுக்கு போய் ரூமுக்கு போய்தான் அப்படின்றாங்க. அப்ப வீட்டுக்கு போய் ரூமுக்கு போய் நீங்க திரும்ப ராத்திரி ஒரு 8 மணிக்கு ஆரம்பிச்சீங்கன்னா திரும்ப 8+4 12 மணி 1 மணி வரைக்கும் நீங்க அதையே பார்த்துட்டு இருந்தா கவனம் சிதறத்தான் செய்யும். அப்போ கவனச்சிதறல இருந்து வெளிப்படணும்னா ஒரே ஒரு சொல்யூஷன் தாங்க இருக்குது, இணையத்துல இருந்து வெளியில வாங்க, அல்லது இணையத்துல எப்ப வேணுமோ அப்ப பாருங்க, அப்புறம் வந்துடணுங்கிறது இருந்தால்தான் முடியும். ஆனா அது ஒரு அடிக்ஷன் மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் சிரமம் தான். ஒண்ணு, ரெண்டாவது என்ன திறமைகள் வளர்த்துக்கொள்ள வேண்டும். முதலே சொன்ன லைஃப் ஸ்கில்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். இன்றைக்கு கல்வி அறிவு எல்லாருக்கும் கிடைச்சிருக்கு, பயங்கரமான ரீச்சில் இருக்கும், அருமையா எல்லாரும் படிக்கிறாங்க, வென் இட் கம்ஸ் டு எஜுகேஷன் எக்ஸாம் நல்ல மார்க் வாங்குறாங்க. ஆனால் லைஃப் ஸ்கில்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட், கம்யூனிகேஷன் ஸ்கில், கிரியேட்டிவ் திங்கிங், ப்ராப்ளம் சால்விங். கம்பெனிகள்ல அல்லது எந்த ஒரு ஆபீஸ்ல போய் வேலை செஞ்சாலும் இந்த ப்ராப்ளம் சொல்றவங்களை யாருக்குமே பிடிக்காது. ப்ராப்ளம் சொல்லி கூடவே சார் இதுக்கு இப்படி செஞ்சா நல்லா இருக்கும்னு ஏதோ ஒரு சஜஷன் சொல்றவங்களை தான் இன்னைக்கு எதிர்பார்க்கறாங்க. சோ வி ஹாவ் டு பி எ சொல்யூஷன் ப்ரொவைடர், நாட் ஜஸ்ட் அ ப்ராப்ளம் இன்ஃபர்மேஷன். ப்ராப்ளம் மட்டும் சொன்னவங்களை பிடிக்காது. அப்போ அதற்கு வேண்டியது, இப்போ இளநிலை படிச்சிருக்கோம் அப்படிங்கிறாங்க, இளநிலையோட நிறைய புத்தகங்கள், தன்னம்பிக்கையூட்டும் புத்தகங்கள் இருக்கு, தாராளமா அதெல்லாம் படிக்கலாம். அதை விட முக்கியமான விஷயம், உங்களை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், நோ தை செல்ஃப் அப்படின்னு நான் அடிக்கடி சொல்லுவேன். இது நான் வச்சிருக்கிற கன்சல்டிங் ஃபேமோட தாரக மந்திரம் கூட, நோ தை செல்ஃப். உங்களை உங்களுக்கு தெரியுமா, தெரியலன்னா கண்டுபிடிங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். இது இப்ப நீங்க கேட்ட மாதிரி இதுக்கு ஏதாவது இருக்குதா அப்படின்னு கேட்டப்போ தாராளமா இருக்கு, ஒரு ஒரு இடத்துலயும் ஒரு கதையே இருக்கு. இப்போ உதாரணமா ஒருத்தரோட பேருக்கு பின்னாலேயும் ஒரு கதை இருக்கு. அதை என்னைக்காவது யாராவது நம்ம கேட்க முயற்சி பண்ணியிருக்கிறோமா?

0: வீட்டில் போய் அம்மா கிட்ட போய் எனக்கு ஏன் இந்த பேர் வச்ச அப்படின்னு கேட்டால் சும்மா போடா அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, அவங்க ஏதோ ஒரு கதை சொல்லுவாங்க,
1: கதை
0: அது
1: சொல்லுவாங்க.
0: ஏன் வச்சேன்னா அப்படின்னு ஒரு கதை சொல்லுவாங்க. கண்டிப்பாக அந்த கதை உங்களுக்கு ஒரு நேர்மறையான உந்துதலா இருக்கும். அதுக்கு ஏதோ காரணம் இருக்கு, இல்லாமல்லாம் இருக்காரு அந்த அது அது முதல் ஒரு உந்து சக்தி. அதுல இருந்து நீங்க என்ன போய்க்கீங்களா, சைக்கிள்ல உட்காந்தவொன்னு பிடிச்சி தள்ளி விடுற மாதிரி, அதுக்கப்புறம் நம்ம பிதிச்சிட்டு போறோம் இல்லையா பெடல் பண்ணிட்டு, அது மாதிரி இது ஒரு உந்து சக்தி. அதனால இது மாதிரியான விஷயங்கள். மூணாவது, நீங்க கேட்டது அடுத்த 5 வருடங்கள் காலம் ரொம்ப வேகமா மாறிடு. இன்றைக்கு பேசும்போது கூட ஒரு கம்பெனியில சொல்லிட்டு இருந்தேன், 1999 ஒரு டாக்குமெண்ட் வச்சிருந்தேன்னா இந்த 25 வருஷத்துல அந்த டாக்குமெண்ட் எப்படியோ மாறி போச்சு, பேப்பர்ல இருந்து அது டிஜிட்டல் ஆகி என்னென்னவோலாம் மாறி போச்சு. சாதாரண ஃபிளாப்பி டிஸ்க்ல இருந்து இன்னைக்கு பென்ட்ரைவ் வரைக்கும் வந்து கிளவுட் வரைக்கும் போயிடுச்சு. அப்போ அதை எப்படி அப்போ மாறும் காலத்திற்கேற்ப உங்களை மாற்றிக்கொள்ளக்கூடிய திறன் வேணும். அப்போ ஃபிக்சடா இதுதான் அப்படின்னு மைண்ட் செட்டே வச்சுக்காதீங்க. ஏன்னா நான் இது அடிக்கடி சொல்றது மைண்ட் செட்டு, இந்த செட்டுங்கிற வார்த்தைக்கு ஈக்குவலண்டா இன்னொன்னு எங்க சொல்லணும்னு கேட்டா காங்கிரீட் செட் ஆயிடுச்சு அப்படின்னு. அப்ப காங்கிரீட் செட் ஆயிடுச்சுன்னா காங்கிரீட்டை எப்படி உடைச்சுதான் அது சரி
1: சரி பண்ண முடியும்.
0: அப்போ மைண்ட் செட்டு இல்ல வேண்டாம், மைண்ட் ஃப்ரீயா வச்சுக்கோங்க, செட்டாக விடாதீங்க. இதுதான் எனக்கு தெரியும், இதைத்தான் நான் செய்வேன், இப்படித்தான் நான் படிப்பேன், இப்படித்தான் நான் இது பண்ணுவேன் அப்படிங்கிற அந்த ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள இல்லாம கற்றுக்கொள்ளுதல், கண்டினியூஸ் லேர்னிங் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமானது. 5 வருஷத்துல என்ன நடக்கும்னு இன்னைக்கு நமக்கு சத்தியமா தெரியாது, என்ன இம்ப்ரூவ்மெண்ட் நடக்கும்னு தெரியாது. ஒருவேளை ஏஐ பெரிய விஸ்வரூபம் எடுத்து நின்னாலும் நிக்கலாம், ஆனா மனிதர்கள் அதை பார்த்து பயப்படலாமா?
1: பயப்படக்கூடாது,
0: நாம அதை எதிர்த்து போகணும். அப்போ அதை விட ஏன்னா அது மனிதன் கண்டுபிடிச்சது, நமக்கு ஆண்டவன் கொடுத்தது ஒண்ணு உள்ள இருக்கு. அப்போ இது ரெண்டையும் தான் மோதப்படணும். அப்போ அதற்கான
1: முயற்சி
0: முயற்சி தொடர்ந்து நடந்துட்டு இருக்கும்.
1: கண்டிப்பா
0: இருந்ததுன்னா கண்டிப்பா வெற்றி.
1: எஸ் சார், ரொம்ப அருமையா எளிமையா ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க. தொடர்ந்து பேசலாம் FM Rainbow 103 கோவில். நீங்க கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க சித்திரசவானம். இன்று மனித வள மேலாண்மை ஆலோசகர் முனைவர் எஸ் நரசிம்மன் அவர்கள் கூட நம்ம கூட நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். பாடலுக்கு முன்பு ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.
2: KMCH இன் தவமணி தேவி அட்வான்ஸ்டு ஆன்காலஜி இன்ஸ்டிடியூட் திறப்பு விழாவை முன்னிட்டு KMCH நடத்தும் இலவச ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை ஆலோசனை முகாம் August 1 முதல் September 30 வரை ஞாயிற்றுக்கிழமை தவிர அனைத்து நாட்களும் நடைபெற உள்ளது.
3: இறைப்பை குடல் அறுவை சிகிச்சைகள், உணவு குழாய் அறுவை சிகிச்சைகள், தைராய்டு, நுரையீரல் மற்றும் சிறுநீரகம் சார்ந்த நோய்களுக்கு நவீன ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகள் சலுகை கட்டணத்தில் அளிக்கப்படுகிறது.
2: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH, அவினாசி ரோட், கோவை. மேலும் விவரங்களுக்கு கால் 7418 8 7 4 1

0: 5:52 நிமிடம் ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103 கோவில நீங்க கேட்ட என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. சித்திரசவானம் நச்சு 4.5 இன்று மனிதவள மேலாண்மை ஆலோசகர் முனிவர் எஸ் நரசிம்மன் அவர்கள் நம்ம கூட பேசிக்கிட்டு இருக்காங்க. ரைட், ஸோ இந்த டைம் போறதுங்கிறதே தெரியவே மாட்டேங்குது சார். நீங்களும் நிறைய விஷயங்கள் வந்துட்டு ஷேர் பண்ணிட்டே இருக்கீங்களா. ஸோ உங்ககிட்ட கேட்கக்கூடிய அடுத்த ஒரு முக்கியமான ஒரு க்வெஸ்சன் இருக்கு. பல இளைஞர்கள் வந்துட்டு ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணக்கூடிய இன்டர்வியூலயே அவங்க ஒரு ரிஜெக்ஷனை ஃபேஸ் பண்றாங்க. அது ஸ்டெப் பை ஸ்டெப்பா போக போக போக அந்த ரிஜெக்ஷன்ங்கிறதே அவங்களுக்கு வந்துட்டு ஒரு செல்ஃப் கான்பிடென்டே இழக்க வைக்குது. இந்த இன்டர்வியூல யங்ஸ்டர்ஸ் இல்ல யாரா இருந்தாலுமே அவங்க சந்திக்கக்கூடிய இந்த ரிஜெக்ஷனை அவங்க எப்படி பாக்குறது, அவங்க எப்படி அதை ஃபேஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க.
1: ஒரு இன்டர்வியூக்கு போறோம், அந்த இன்டர்வியூ அட்டன் பண்றோம், அந்த இன்டர்வியூட முடிவு நமக்கு சாதகமா இல்லை பாதகமாக இருக்கிறது அப்படின்னா அதுக்கு பேரு ரிஜெக்ஷன் கிடையாது. இது டெம்பரரி பாஸ், கமா போட்ட மாதிரி. இட் இஸ் நாட் அ ஃபுல் ஸ்டாப், இட் இஸ் அ கமா போட்ட மாதிரி. அப்போ நம்ம எங்கேயோ ஏதோ தப்பு பண்ணிருக்கிறோமோ அப்படின்ற ஒரு செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ஷன், ஒரு அது ஒரு ஃபீட்பேக் மெத்தடாலஜியா பார்க்கணும். அவங்க என்ன கேட்டாங்க அல்லது என்ன கேட்க வந்தாங்க, எந்த கான்டெக்ஸ்ட் பின்புலத்துல அந்த கேள்வியை வச்சாங்க, நாம ஏன்னு கேட்டா இதையெல்லாம் சரியா புரிஞ்சுக்கிட்டால்தான் சரியான பதில் சொல்ல முடியும். அப்ப நான் முதல்ல சொன்ன மாதிரி கம்யூனிகேஷன் ஸ்கில்ங்கிறது எது சும்மா கேட்டவன போறதெல்லாம் கிடையாது, அந்த மொத்த என்விரான்மெண்ட்டை புரிஞ்சிட்டு பண்றது. அப்போ இது ஒரு இன்டர்வியூ, அது முதல் இன்டர்வியூ, முதல் இன்டர்வியூ தோல்வினா கொஞ்சம் மனசு வருத்தமா தான் இருக்கும். ஏன்னு கேட்டா அது அப்படியே ஒரே எக்ஸைட்மெண்டோட போறது அதெல்லாம் இருக்கும். பட் அதை ரிஜெக்ஷன் தயவு செய்து யாருமே எடுத்துக்காதீங்க. இத ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன், அடுத்தாப்புல நான் இன்னும் எவ்வளவு நல்லா பண்ணலாம், நான் என்ன பண்ணணும். உதாரணமா இந்த கால இளைஞர்களுக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ண நான் ஒரு முக்கியமான கேள்வி சொல்லிடுறேன். இன்னைக்கு எந்த இடத்துலயும் உங்களை முதல் பால்லயே போல்டு பண்றதுக்கு ஒரு பால் ஒரு கேள்வி இருக்கு, அது என்ன அப்படின்னு கேட்டா உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க
0: அப்படின்ற
1: கேக்குற கேள்வி ரொம்ப அப்பாவித்தனமான கேள்வி இல்லை நண்பர்களே இளைஞர்களே, அது ரொம்ப டேஞ்சரான கேள்வி, அதை வச்சே உங்களை முடிச்சிருவாங்க. அதனால முதல்ல உங்களை பத்தி நீங்களே தெரிஞ்சுட்டு உங்களை அடுத்தவங்கிட்ட எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ணுவீங்க, நீங்க உங்களை எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ணுவீங்கன்னு பாருங்க. பார்த்தா ஒரு கிராண்டா கொடுக்க வேணா, அப்போ அதுக்கெல்லாம் தயார் பண்ணணும். அது தயாரா இருந்தா மட்டும், அப்போ ஒரு இன்டர்வியூல தோல்வி அடையிறது அல்லது தோல்வி அடையிறதுன்னா என்ன, செலக்ட் ஆகலங்கிறது இஸ் நாட் அட் ஆல் ரிஜெக்ஷன். அது ஒரு ஃபீட்பேக்கா எடுத்துங்க, அதை ஒரு இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணுங்க, நம்ம எங்க சரியா செய்யல, என்ன நமக்கு புரியாம போச்சு, என்ன பண்ண போறோம் இன்னுமே அப்படிங்கறதா இருக்கணுமே ஒழிய, ஏன்னா அது ஃபெயிலியூர் மோடுக்கு போய் அந்த டிப்ரெஷன் உள்ள லேசா கால வச்சாலும் நம்ம ரொம்ப தூரத்துக்கு எடுத்துட்டு போயிடும். சோ வி வில் நாட் டூ தட், நம்ம செய்யாதீங்க நண்பர்கள்.
0: உங்களோட ப்ரோக்ராம் கேட்டு இருக்க நீங்க என்ன சொல்லணும் நினைக்கிறீங்க?
1: மிக மிக முக்கியமான விஷயம், செல்ஃப் எஸ்டீம், செல்ஃப் ரெஸ்பெக்ட், இது ரெண்டையும் விட்டுறாதீங்க. செல்ஃப் எஸ்டீம் அப்படிங்கிறது முதல்ல நான் முதல்ல இந்த நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கும்போது சொன்ன ஒரு வார்த்தை, உங்களை நீங்களே தெரிந்து கொள்ளுங்கள், நோ தை செல்ஃப், உங்களை நீங்கள் அறிவீர்களா, அதற்கான முதல் படியே இந்த செல்ஃப் எஸ்டீம் தான். நீங்கள் யாரும் யாருக்கும் சளைத்தவர்கள் அல்ல, அதனால நீங்க யாரும் யாரோடையும் கம்பேர் பண்ணிக்க வேணாம், கம்பாரிசனே ஆகாது. கம்பேர் நீ உங்களோட வாழ்க்கை பயணம், உங்களுடைய வாழ்க்கை கோல் வேற, இன்னொருத்தரோட வாழ்க்கை கோல் வேற. டோன்ட் கம்பேர் யுவர் செல்ஃப், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். மனித வளத்தை, மனித வளத்தை வளர்க்கும் போது அல்லது மனித வள ஆற்றல்னு பேசும்போது யூ ஆர் யூனிக், ஒத்தொத்தரும் தனியா தனித்தனிமை வாய்ந்தவர்கள்,

0: அற்புதமான மனிதர்கள். இப்ப உங்ககிட்ட இருக்கிற சிறப்பான தன்மை எடுத்து டேபிள்ல வைங்க, உங்ககிட்ட இருக்கிற சிறப்பான தன்மையை கண்டறிய முயற்சி பண்ணுங்க. இந்த பயணத்தில் அனைவரும் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். இதுபோல உங்களுக்கு வாழ்த்து சொல்ல எனக்கு வாய்ப்பு கொடுத்த நம்ம ரெயின்போ எஃப்எம்முக்கும் மிகப்பெரிய நன்றி.
1: சூப்பர் சார், இவ்வளவு நேரம் டைம் போனதே தெரியலன்னு தான் சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப இன்ட்ராக்ஷன் அப்படிங்கறது சூப்பரா இருந்துச்சு. நேயர்களும் கண்டிப்பா பயன்பெற்றிருப்பாங்க. ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி சித்திரசவானம் நச்சின்னு 4 பாயிண்ட். இன்று மனிதவள மேலாண்மை ஆலோசகர் முனைவர் எஸ் நரசிம்மன் அவர்கள் நம்ம கூட கலந்துகிட்டாங்க. நிகழ்ச்சி தொகுப்பில் இதுவரையில் உங்களுடன் நான் ஆர்ஜே பத்மினி. நன்றி நேயர்களே. நேர்களே, நமது ஆகாஷவாணி எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் தினமும் காலை 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல்.

0: FM Rainbow 103 இசையோடு என்றென்றும் நீங்கள்
1: இனிய மாலை வணக்கம் நேர்களே. FM Rainbow 103 கோயம்புத்தூரின் பூச்செண்டு.

ரெயின்போ 103 கோயம்புத்தூரின் பூச்செண்டு. நேரம் மாலை 6:05. இனி நம்ம எஃப்எம்ல வரக்கூடிய முக்கியமான நிகழ்ச்சிகள் பற்றி கேட்கலாம். இன்று 7:25 ஏறுமூறும் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் நிகழ்ச்சியில் தடி மரங்கள் என்ற தலைப்பில் தகவல்களை வழங்குகிறார் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே டி பார்த்திபன் அவர்கள். நாளை 18/8/2026 செவ்வாய்க்கிழமை காலை 6:05 சான்றோர் சிந்தனை கருத்து விளக்கம் வழங்குபவர் வி பி தண்டாயுதம் அவர்கள். காலை 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நிலைமை விலக, 7:30 பி டபிள்யூ எஃப் உலக சாம்பியன்ஷிப் 2026 தினசரி கண்ணோட்டம் கேட்கலாம். 7:40 முன் செல்லடா நாளைய நிகழ்ச்சியில் காவல் உதவி ஆய்வாளர் அமிர்த பிரியா அவர்கள் வழங்கும் உரை கேட்கலாம். காலை 8:50 சைவாலின் இன்று ஒரு தகவல். முற்பகல் 11:30 சாய்வனார் காலின்

நிகழ்ச்சியில் இந்திய கடற்படையில் பணியாற்றி ஓய்வு பெற்ற கேப்டன் எம் ராமசுப்பிரமணியம் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் 2:30 உழவர் அனுபவம். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் வட்டம் தாளவாடி பகுதியைச் சேர்ந்த முன்னோடி இயற்கை விவசாயி பி தாமரை செல்வி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 3:30 NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 7:25 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து மரபு நெல் ரகங்களின் வட்டார ரகங்களை பற்றி திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த முன்னோடி இயற்கை விவசாயிகள் நந்தகுமார் மற்றும் கார்த்திகேயன் ஆகியோர் பங்குபெறும் கலந்துரையாடல் நிகழ்ச்சி.

குமார விஜயம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டோம். குமார விஜயம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டோம். பாடலுக்கு இசை ஜி தேவராஜன், கே ஜே ஏசுதாஸ் மற்றும் பி சுசீலா பாடியது. பாடலாசிரியர் கண்ணதாசன். எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூரில் பூச்செண்டு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். சென்னை மெத் சென்டர்லேருந்து வந்திருக்கக்கூடிய வெதர் ரிப்போர்ட்டை பற்றி பார்க்கலாம். நேரம் மாலை 6:11 கூடிய இந்த நேரத்தில் இன்னைக்கு நம்மளுடைய கோயம்புத்தூரில் அதிகபட்சமாக 33 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சம் 24 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகி இருக்குங்க. திருப்பூரை பொறுத்தளவில் அதிகபட்சமாக 35 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சம் 24 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகியிருக்கு. ஈரோட்டில் அதிகபட்சமாக 36 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சம் 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும், சேலத்தை பொறுத்தளவில் அதிகபட்சமாக 35 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சம் 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகியிருக்கு. பாலக்காடை பொறுத்தளவில் மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதாவும்

சொல்லியிருக்காங்க. குறைந்தபட்ச வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸ், அதிகபட்ச வெப்பநிலை 32 டிகிரி செல்சியஸ். ஊட்டியை பொறுத்தளவில் அதிகபட்சமாக 23 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சம் 16 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாக இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல அற்புதமான 70களின் பாடல்களை கேட்டுட்டு இருக்கோம் பூச்செண்டி நிகழ்ச்சியில.

வாணி ஜெயராம் பாடியது, பாடலாசிரியர் கண்ணதாசன். கோயம்புத்தூர்ல எங்கெல்லாம் டிராஃபிக் அதிகமா இருக்கு, வண்டி அப்படியே மெதுவா எங்கெல்லாம் நகருது அப்படின்னு பாக்குறப்போ, நம்ம எப்பவுமே சொல்ற மாதிரிதான் டவுன் ஹால், ஒப்பரணக்கார வீதி, அந்த இடத்துல எல்லாமே அப்படியே மெதுவா வந்து நகர்ற மாதிரிதான் இருக்கு எல்லா வெஹிக்கிளுமே. ராஜவீதி, தொடர்ந்து வின்சென்ட் ரோடு, குட்செட் ரோடு, உக்கடம் பஸ் ஸ்டாண்டுக்கிட்டே கொஞ்சம் டிராஃபிக் அதிகமாக இருக்குங்க. நம்மளுடைய சுங்கம் ரவுண்டுனா இருக்கு இல்லையா, அந்த ஜங்ஷன், அங்கேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிராஃபிக் இப்போவும் இருக்கிறத விட இந்த டைமில் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. அதே மாதிரி ஜிடி நாயுடு ஃப்ளைஓவராக இருக்கட்டும், சித்தாபுத்தூர் ரோடு, நவ இந்தியா ரோடு, துடியலூர் ரோடு, சரவணம்பட்டி போகிற வாழி, அந்த இடத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டிராஃபிக் அதிகமாகவே இருக்குது. நம்ம எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல டீ கடை 6:40 இருக்கு இல்லையா, ஒரு நாள் ஜாலியான ஒரு டாபிக், இன்னொரு நாள் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி சீரியஸான டாபிக். ஸோ அந்த வரிசையில இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்னு கேட்டோம்னா, மறதி நல்லதா? இந்த மறதி நல்லதா, உங்களுடைய லைஃப்ல நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும்ல, மறதி நல்லதா கெட்டதா, பட்டிமன்ற மாதிரி போகாம இது பத்தி நீங்க வந்து பகிர்ந்துக்கலாம் டீ கடை நிகழ்ச்சியில.

மணிப்பூர் மாமியார் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டோம். பாடலுக்கு இசை இளையராஜா, எஸ் பி சைலஜா, மலேசியா வாசுதேவன் பாடியது. பாடலாசிரியர் முத்துலிங்கம். நேர்களே, இதுவரை கேட்டோம் அற்புதமான 70களின் பாடல்களோடு பூச்செண்டு. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் மாநில செய்திகள்.

தலைப்புச் செய்திகள். தீவிரவாதத்தை ஒடுக்குவதில் மத்திய அரசு உறுதியுடன் செயல்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். தேசிய தேர்வு முகமையின் செயல்பாடுகள் குறித்து மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரல்ஹத் ஜோஷி இன்று புதுதில்லியில் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். கிராமநத்த காலி மனைகளில் வீடு கட்டி வசித்து வரும் தகுதி வாய்ந்தவர்களுக்கு வீட்டு மனை பட்டா வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. காவிரி மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவினை கர்நாடக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. உலக பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரைவான செய்திகள். தீவிரவாதத்தை ஒடுக்குவதில் மத்திய அரசு உறுதியுடன் செயல்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், சுதந்திர தின கொண்டாட்டங்களை சீர்குலைக்க திட்டமிட்டிருந்த ISI ஆதரவிலான தீவிரவாத அமைப்பின் செயலை பாதுகாப்பு படையினர் வெற்றிகரமாக முறியடித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக பாதுகாப்பு படையினர் 14 மாநிலங்களில் மேற்கொண்ட நடவடிக்கைகளில் 200க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டிருப்பதாக அவர் கூறியுள்ளார். தீவிரவாத செயல்களுக்கு எதிரான உறுதியான நடவடிக்கைகளுக்கு எடுத்துக்காட்டாக இது திகழ்கிறது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட இந்த நடவடிக்கையின் போது ஏராளமான ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் திரு அமித்ஷா கூறியுள்ளார். மின்னணு உதிரி பாகங்கள் திட்டத்தின் கீழ் 31 திட்டங்களுக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று

0: புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் இதற்கான ஆணைகளை சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கு வழங்கினார். இதன் மூலம் 7000 கோடி ரூபாய்க்கும் கூடுதலான முதலீடுகள் கிடைக்கும் என்றும் 10000 வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்றும் மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தேசிய தேர்வு முகமையின் செயல்பாடுகள் குறித்து மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி இன்று ஆய்வு மேற்கொண்டார். புதுதில்லியில் நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தின்போது தேர்வு நடைமுறைகள் குறித்து முழுமையாக தணிக்கை மேற்கொள்ள அமைச்சர் அறிவுறுத்தியதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இது தொடர்பாக அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் அமைச்சர் இந்த கூட்டத்தில் வலியுறுத்தியதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த ஆய்வின்போது தேசிய தேர்வு முகமையின் 50% பணியாளர்கள் மாற்றப்பட்டுள்ளதாகவும் 10 தலைமை பொறுப்புகளுக்கு புதியவர்களை தேர்ந்தெடுப்பதற்கான நடவடிக்கைகள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்ததாக அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. நாட்டின் மதிப்புமிக்க சொத்தாக ஓய்வூதியதாரர்கள் திகழ்கிறார்கள் என்று பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் அரசு துறையில் சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கான விருதுகளை வழங்கி அவர் பேசினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான முதன்மை கட்டமைப்பாளர்களாக ஓய்வூதியதாரர்கள் உள்ளனர் என்றும் அவர் குறிப்பிட்டார். ஓய்வூதியதாரர்கள் நலனில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். கிராமநத்த காலிமனைகளில் வீடு கட்டி வசித்து வரும் தகுதி வாய்ந்தவர்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கப்படும் என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் அறிவித்துள்ளார். இன்று பேரவையில் தமது துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசுகையில் பல்வேறு அறிவிப்புகளை அவர் வெளியிட்டார்.
1: வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை மூலம் வழங்கப்படும் அனைத்து சான்றிதழையும் பொதுமக்களுக்கு விரைந்து வழங்கிடும் வகையில் 3 அலுவலர் படிநிலையில் விண்ணப்பங்கள் பரிசீலனை செய்யும் நடைமுறை அறிமுகப்படுத்தப்படும். பொதுமக்கள் தங்கள் வசிக்கும் இருப்பிட அருகிலேயே தங்களுக்கான சேவைகளை பெறும் வகையில் முதல் கட்டமாக சென்னையில் 1,02,00,000 ரூபாய் செலவில் 12 சிறு வட்ட அலுவலகங்கள் அமைக்கப்படும். விவசாயி மற்றும் நில உரிமையாளர்கள் பயன்பெறும் வகையில் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கொண்டுவரப்பட்ட நிலவரி வசூல் 1436 பசிலி ஆண்டு முதல் அனைத்தும் ரத்து செய்யப்படும். கிராமநத்த காலி மனைகளில் வீடு கட்டி வசித்து வரும் தகுதி வாய்ந்த 20 லட்சத்திற்கு மேலான ஏழை எளிய குடும்பங்களில் பயனடையும் வகையில் வீட்டுமனை பட்டா வழங்கிட சிறப்பு திட்டம் செயல்படுத்தப்படும். பேரிடர் காலங்களில் பொதுமக்கள் அவர்தம் வாழ்வாதாரம் மற்றும் முக்கிய உடைமைகளில் பாதுகாப்பினை மேலும் வலுப்படுத்தும் வகையில் ஒருங்கிணைந்த பேரிடர் முன்னெச்சரிக்கை மற்றும் நிகழ்நேர தரவு சேகரிப்பு மையம் 80 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும்.
0: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
2: தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்ற காவிரி மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவினை கர்நாடக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக தமிழக அரசு தாக்கல் செய்த மனுவினை விசாரணை செய்த நீதிபதிகள் திரு விக்ரம்நாத், திரு சந்தீப் மேத்தா அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. இவ்வழக்கின் விசாரணை வரும் 24ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் போதைப்பொருள் பயன்பாட்டினால் நடைபெறும் குற்றச்செயல்களை தடுக்க தாவேக அரசு உறுதியான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், காஞ்சிபுரம் மாவட்டம் படுநெல்லி கிராமத்தில் கோவில் திருவிழாவின்போது மதுபோதையால் ஏற்பட்ட மோதல் காரணமாக இருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். மாநிலத்தில் கடந்த 5 ஆண்டுகளில் போதைப்பொருள் பயன்பாடு காரணமாக குற்றச்செயல்கள் அதிகரித்ததால் கடந்த ஆட்சியை மக்கள் நிராகரித்ததாக அவர் கூறியுள்ளார். புதிதாக பொறுப்பேற்றுள்ள தாவேக ஆட்சியிலும் இதே நிலை தொடர்வது ஏற்புடையது அல்ல என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். வடசென்னை பகுதியில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை உறுதி செய்து மீன்வளம் மற்றும் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க தேவையான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இக்கோரிக்கையை விடுத்துள்ள அவர், சிஸ்தலை ஆற்றில் டன் கணக்கில் மீன்கள் செத்து மிதந்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து உரிய விசாரணை மேற்கொள்ளப்பட்டு அது தொடர்பான அறிக்கையை பொதுவெளியில் வெளியிட வேண்டும் என்றும் அவர் கோரியுள்ளார். இந்த செயற்கை பேரிடர் சம்பவத்தில்
0: மரணத்திற்கு காரணமானவர்கள் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் அந்த

0: கோரிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 3 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: தமிழக கல்லோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு வட கடலோர தமிழகம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமானது முதல் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: மாவட்ட செய்திகள். செங்கல்பட்டு மாவட்டம் புத்தூர் ஏரி கால்வாய் புனரமைக்கும் பணியினை மாநில அமைச்சர் திரு ஆனந்த் இன்று தொடங்கி வைத்தார். நாமக்கல் மாவட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் மனுக்கள் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்குமாறு ஆட்சியர் திரு மதுபாலன் சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். நாகப்பட்டினம் பேருந்து நிலையத்தில் மகளிர் சுய உதவிக் குழுக்கள் உற்பத்தி செய்த பொருட்களின் விற்பனையகத்தை ஆட்சியர் திரு பிரவீன்குமார் இன்று தொடங்கி வைத்தார். சேலம் ரயில்வே கோட்டம் சார்பில் அயோத்தியா பட்டணத்தில் ரயில் பெட்டி உணவகம் தொடங்கப்பட்டுள்ளது. வடசென்னை பகுதிக்கு உட்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு குறைதீர் கூட்டம் பெரம்பூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் வரும் 20 தேதி நடைபெறும் என்று சென்னை மாவட்ட ஆட்சியர் திருமதி மாலதி ஹெலன் அறிவித்துள்ளார். சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட அண்ணாநகர் மண்டலத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை துணை ஆணையாளர் திரு கௌஷிக் இன்று ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்திகள். உலக பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து 2 சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-7, 21-11 என்ற செட் கணக்கில் அயர்லாந்தின் சோஃபியா நொபிலை வென்றார். மகளிர் இரட்டையர் பிரிவில் ட்ரீசா ஜாலி காயத்ரி கோபிச்சந்த் இணையும் ஆடவர் இரட்டையர் பிரிவில் அர்ஜுன் ஹரிஹரன் அம்சகருணன் இணையும் 2 சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளது. அசர்பைஜான் ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் வைதேகி காளிதாசன் வெண்கலப் பதக்கம் வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சிங்க்ஃபீல்ட் கோப்பைக்கான செஸ் போட்டியின் 6 சுற்று முடிவில் இந்தியாவின் பிரஜ்ஞானந்தா 2 இடத்தில் உள்ளார். எதிரான 1வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. கலேயில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 3 நாளான இன்று ஆட்ட நேர இறுதியில் இலங்கை அணி முதல் இன்னிங்ஸில் 284 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. முன்னதாக 9 விக்கெட் இழப்பிற்கு 460 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் முதல் இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய இந்தியா 462 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இங்கிலாந்து இடையேயான ஆட்டம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வீனில் சற்றுமுன் தொடங்கியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தீவிரவாதத்தை ஒடுக்குவதில் மத்திய அரசு உறுதியுடன் செயல்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். தேசிய தேர்வு முகமையின் செயல்பாடுகள் குறித்து மத்திய கல்வி அமைச்சர் திரு பல்ஹத் ஜோஷி இன்று புதுதில்லியில் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். கிராமரத்த காலிமனைகளில் வீடு கட்டி வசித்து வரும் தகுதி வாய்ந்தவர்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. காவிரி மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவினை கர்நாடக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. உலக பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து 2 சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: நேரம் மாலை 6:41. எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல டீ கடை. வணக்கம் பத்மினி.
1: வணக்கம் லக்ஷ்மி, எப்படி இருக்கீங்க?
0: ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப நல்லா இருக்கும். ஆக்சுவலி ரொம்ப நாளுக்கு அப்புறம் டீ கடை ஷோல ரெண்டு பேருமே இணைஞ்சிருக்கோம் இல்லையா?
0: யா, கண்டிப்பா. ஓகே, இன்னைக்கு நம்ம இதுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் வந்து வித்தியாசமான தலைப்புகள் எல்லாமே கொடுத்துருப்போம் இல்லையா? இன்னைக்கு வந்து மறதி நல்லதா?
1: மறதி நல்லதா? ஓகே
0: ஓகே ஓகே. இதை பத்தி தான் வந்து லிஸ்னர்ஸ் நம்ம கூட நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்க போறாங்க. கொஞ்சம் சீரியஸான விஷயங்கள் வந்து பகிர்ந்துக்கோங்க. மறந்ததுனால என்னென்ன விஷயங்கள் எல்லாமே நடந்திருக்கு, நல்லதா நடந்திருக்கா, மறதி

0: நல்லதா அப்படின்னு தான் நம்ம கேட்குறோம்.
1: எஸ் கண்டிப்பாக. மறதின்னு சொல்லும்போது எனக்கு நிறைய விஷயங்கள் ஞாபகத்துக்கு வருது. மறதி அப்படின்றது எல்லாருக்குமே மறந்து போகிறதுங்கிறது மனுஷனோட வாழ்க்கையில் யூஸ்வலாக இருக்கிறது தான். யாருமே 100% அப்படியே மெமரி எல்லாமே ஞாபகத்தை வச்சுக்கிறதுங்கிறது கஷ்டம் தான்.
0: நிச்சயமா.
1: நீங்கள் எப்படி ஏதாவது மறந்துருக்கீங்களா லெசனருக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது?
0: நிறையா ஃபஸ்ட்டு ஃபோன் எங்கே அப்படின்னு தேடுறோம், எங்கே தான் வச்சுட்டு ஃபோனை எங்கே அப்படின்னு தேடுறதா இருக்கட்டும், நிறைய எங்கே வைக்க, அதாவது நம்ம முதல்லாம் ஒரு விஷயத்த மட்டும் தான் பண்ணுவோம். இப்போ நம்மளுடைய மனசுக்குள்ள இது வந்து மல்டிபிள் டேப்ஸ் ஓப்பன் சிஸ்டம்ல எப்படி நிறைய டேப் ஓப்பன் ஆயிருக்கு, அதே மாதிரி நம்மளுடைய மனசுக்குள்ளே நிறைய டேப்ஸ் ஓப்பன் ஆயிருக்கும். இன்னத்துக்கு இதை பண்ணணும், அங்கே போகணும், இதை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுல நம்ம கையில் இருக்கக்கூடிய விஷயங்களையும் சரி நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோன்றதே சில நேரங்களில் மறந்துடுறோம்.
1: எஸ் கண்டிப்பா. அதுவே விமன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மல்டி டாஸ்கிங் பண்றதுல நம்மளை அடிச்சுக்க முடியாது. அதுக்காக மென்ன தப்பு சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க. நாங்க எப்படி சொல்றேன் அப்படின்னா வீட்லயும் சரி வேலை செய்யக்கூடிய இடங்கள்லயும் சரி அந்த இதுல மீன் பண்றேன்.
0: கண்டிப்பா கண்டிப்பா. ஸோ நம்பர்ஸ் வந்து சொல்லிடலாம், 0422 அப்படின்ற கோயம்புத்தூரோட முன்னிணைப்போடு 2316312, இன்னொரு நம்பர் 2317046.
1: இன்கேஸ் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா உங்கள் பேர் ஊரட 9585800103 இந்த வாட்ஸ்அப் எனக்கு நீங்கள் உங்களுடைய கண்டென்ட்ஸ் என்னங்கிறத சொல்லுங்கள். பட் நம்ம லாஸ்ட்டாக தானே சொல்லுவோம் அதெல்லாம்.
0: நிச்சயமா நிச்சயம்.
1: பட் இருந்தாலும் கண்டிப்பாக சொல்லுவோம், நீங்கள் ஷேர் பண்ணுங்கள்.
0: வணக்கம், யார் பேசுகிறீங்க?
2: வணக்கம் மேடம்,
0: சொல்லுங்கள். கேட்கலங்க, நீங்கள் பேசுகிறது
2: ஒரு காலையில வேலைக்கு கிளம்புற அவசரம் தோசை ஊத்திட்டு மேடம் வீட்டுல அம்மா இருக்கவும் என்ன புகையா வருது அப்படின்னு ஆஃப் பண்ணிட்டாங்க. அப்புறம் நான் கம்பெனிக்கு வந்ததுக்கு அப்புறம் இப்படி ஆஃப் பண்ணாம போயிட்ட கல்லுல அப்படியே புகை வீடுக்குள்ள புகையா பயந்துட்டேன் மேடம். நான் வீட்டு வரைக்கும் தான் என்ன ஆயிருக்கும் மேடம்.
0: நிச்சயமா நிச்சயமா. அவ்வளவு தூரம் எல்லாம் யோசிக்காதீங்க, இது ஒரு கவன குறைவு இல்லையா? கண்டிப்பா நிறைய வீடுகள்ல வந்து நடக்கிறதா பாவம், அந்த தோசைக்கல்லு தான் என்ன நிலைமையில இருக்கு அப்படின்னு தெரியல. ஓகே, நம்ம நிகழ்ச்சியில அடுத்து யாரு பேச காத்துட்டு இருக்காங்கன்னு கேக்குறதுக்கு முன்னாடி நேர்களுக்கு ஒரு வேண்டுகோள், நேத்து பேசின நேர்கள் இன்னைக்கு பங்கெடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்லிடுறோம். ஏன் அப்படின்னா எல்லா நேர்களுக்கும் பகிர்ந்துக்கணும் அப்படின்ற ஆசை இருக்கத்தான் செய்யுது, இருந்தாலும் புதிய நேர்களுக்கு நம்ம வாய்ப்பு நிச்சயமா கொடுத்தே ஆகணும். வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: வந்த நேயர் ஓடி விட்டார்.
0: ஓகே, வணக்கம், சொல்லுங்க.
1: காந்திமதி சொல்லுங்க. காந்திமதி, நல்லது இல்ல, ஏதோ வச்சு சொல்றீங்க, உங்களுக்கு ஏதாவது அனுபவம் இருக்குங்களா?
3: ஆமா, இதுக்கு முன்னாடி பேசினாங்களா?
1: ஆமா,
3: அடுப்ப பத்த வச்சு விட்டுட்டு நானும் வேலைக்கு போயிட்டேன்.
1: சரி, வீட்டுல யாராவது இருந்தாங்களா?
3: வீட்டுல ஒருத்தர் இல்லைங்க, நானேதான் வந்து தண்ணி குடிக்க வந்தவா ஆஃப் பண்ணேன்.
0: ஆனா அந்த நிகழ்வு வந்து உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் உங்களுக்கு ஞாபகத்துல இருக்கும் இல்லையா, உங்களோட நினைவுல இருக்கும் இல்லையா? சரிம்மா, சரி, இன்னொரு தடவை நீங்க பேசுறப்போ ரேடியோ வால்யூம் கொஞ்சம் குறைச்சிட்டு பேசுறது சிறப்பா இருக்கும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி இந்த மல்டிபிள் டேப்ஸ் வந்து ஓப்பன்லயே இருக்கு போல, தயவு செய்து அதெல்லாம் க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்னா அது க்ளோஸ் ஆக மாட்டேங்குது. ஓகே, வணக்கம் வணக்கம்.
1: ஹலோ,
4: ஹலோ,
1: யார் பேசுறீங்க?
0: பேசுறீங்களா? கேக்குதுங்க, யாருங்க பேசுறது? ஓகே, சோ
1: சில நேயர்கள் என்ன அப்படின்னா ரொம்ப ஆர்வமா வந்துடுறாங்க லைனுக்கு, ஆனாலும் தான் பேசுறது அவங்களும் ரேடியோல கேட்கணுங்கிற ஒரு ஆர்வத்துல என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா ரேடியோ பக்கத்துல நின்றுகிட்டு கேட்கறாங்க. சோ நேயர்களுக்கு ஒரு கனிவான ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா நீங்க தாராளமா நம்ம நிகழ்ச்சிக்கு கால் பண்ணலாம், பட் கொஞ்சம் ரேடியோ விட்டு தள்ளி வாங்களேன்.
0: வணக்கம்.
5: வணக்கம் மேடம்,
0: சொல்லுங்க.
5: பசுபதிங்க, சிவன்மலை படியூர்ல இருந்து பேசுறேங்க.
1: சொல்லுங்க பசுபதி.
5: ஹலோ,
1: சொல்லுங்க பசுபதி.
0: கேக்குதுங்க
5: மேடம், இப்ப வந்து மறதி அப்படிங்கிற விஷயம் பாத்தீங்கன்னா ரெண்டு விஷயமே எடுத்துக்கோனுங்க. ஒண்ணு வந்து நம்மளுடைய நமக்கு தொந்தரவு பண்ணிட்டு இருக்கிறாங்க, அவங்கள வந்து மறந்துட்டு அவங்க நல்லா டெவலப் ஆகி வரணுங்கிற ஒரு கான்செப்ட்ல ஒரு லைன்ல போயிடணுங்க. இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயங்கள் எல்லாம் நம்ம மறக்காம அதை நம்ம லைவாவே வச்சுக்கிற விஷயத்துல ஒண்ணு ஃபோகஸ் பண்ணிட்டு போகணுங்க.
1: ஓகே, சூப்பர். உங்களுக்கு இது சார்ந்து ஏதாவது அனுபவங்கள் இருந்துச்சு அப்படின்னா சொல்லலாமே.
5: அனுபவம் நிறைய இருக்கு மேடம். இப்போ வண்டி இப்போ டிரைவிங் பண்றேன் அப்படின்னா வண்டியில உட்கார்ந்த ஒரு செகண்ட் சீட் பெல்ட் போட்டுருவாங்க, அது வந்து நான் மறக்கவே மாட்டேங்க. டூ வீலர் எடுக்கிறீங்களா, ஹெல்மெட் மாட்டிக்கோங்க.

0: நம்மளுடைய பாதுகாப்பான விஷயம். மற்றவங்க வந்து அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த செல்போன் விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. அதாவது ரொம்ப அசால்ட்டா இருக்கிறாங்க, அத நம்ம நடைபாதை நடக்கிற பாதையெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அசால்ட்டா ஜாலியா இதா இருக்கிறாங்க. அதெல்லாம் மாறினா இன்னும் சிறப்பா இருக்குங்க. நீங்களே
1: நிச்சயமா நிச்சயமா கேட்டுட்டு இருக்க எல்லா நேர்களும் பாத்தீங்க அப்படின்னா இவர் என்ன சொன்னாரு அப்படின்றத புரிஞ்சுட்டு இருந்திருப்பாங்க. மறதி நல்லதா, இத பத்தி நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து நிறைய லிசனர்ஸ் நமக்காக ஆன்லைன்ல காத்துட்டு இருக்காங்க. வணக்கம், கேக்குதுங்களா?
0: ஹலோ
1: ஹலோ, யார் பேசுறீங்க?
0: சிவன்மலை படியூர்ல இருந்து பசுபதி மேடம்.
1: மறுபடியும் பசுபதி, டாடா பை பை சொல்லியாச்சு பசுபதி உங்களுக்கு.
2: மறுபடியும் மறுபடியும் புது புது அனுபவங்களை சொல்றதுக்காக வராங்க போல. இது
1: வணக்கம்,
3: ஹலோ
1: சொல்லுங்க.
3: ஹலோ மேடம், நான் உடுமலை வட்டம் தாலியில இருந்து பேசுறேன்.
1: உங்க பேரு?
3: பேரு மனோகருங்க.
1: மனோகர், சொல்லுங்க மனோகர்.
3: ஆமா மேடம், மறதி வந்து ரொம்ப கெட்டதுங்க, நான் அனுபவிச்சிருக்கிறேன்.
1: ஏதாவது அனுபவம்?
3: எப்படின்னா நான் வந்து ஒரு ரிஜிஸ்டர் ஆபீஸுக்கு போயிட்டு ஒரு 5 கிலோமீட்டர் வந்த உடனே நம்ம ஃப்ரெண்டோட மருந்து கடை இருக்கு. அங்க அங்க காட்டு பத்திரம் பேக்கு பணம் 10,000 ஆதார் கார்டு எல்லாமே மறந்து வச்சுட்டு போயிட்டேன்.
1: வண்டி மறந்துட்டு மறுபடியும் திருப்பி வண்டி எடுத்துட்டு 6 கிலோமீட்டர் நிக்காம வந்து
3: நல்ல வேலை அவன் பார்த்து எடுத்து வச்சிருந்தானுங்க பேக், அதனால தப்பிச்சு. அதனால கெட்டதை மட்டும் மறந்துட்டு நல்லதை நினைவுல வச்சுட்டா ரொம்ப நல்லது, வாழ்க்கை சூப்பரா போகும்.
2: எஸ் கண்டிப்பா, நல்ல நண்பன் வேண்டும் இல்லையா?
1: நிச்சயமா, அப்படிதான் அந்த நண்பன் வந்து அவருக்கு உதவி பண்ணிருக்காரு. அவர் சொன்ன மாதிரி முக்கியமான ஆவணங்கள் இருக்கிறப்போ நம்மளுடைய கவனம் எல்லாமே அது மேல மட்டும்தான் இருக்கும்.
2: அதனாலயே சிலருக்கு வந்துட்டு அதை மிஸ் பண்றதுக்கும் வாய்ப்புகளும் இருக்குது.
1: ரொம்ப பத்திரமாப்படுத்தி, ஆமா ரொம்ப பத்திரப்படுத்தினாலும் சில நேரங்கள் பிரச்சனையா தான் முடியுது. ஓகே, இன்னைக்கு மறதி நல்லதா அப்படின்ற விஷயத்த பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நிறைய நேர்கள் பேச காத்துட்டு இருக்காங்க. ஒரு பாட்டுக்கு அப்புறமா ஸ்டேடியம்.

0: எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூரில் டீ கடை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டுருக்கோம். நேர்களை நமது எஃப்எம் ரெயின்போ 103 தினமும் காலை மணி 8:50 சாய்பாலின் என்று ஒரு தகவல். ஓகே, இன்னைக்கு வந்து மறதி நல்லதா, இதை பத்தி நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். சில நேரங்களில் நம்மளே மறந்துடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, நம்மளே நிறைய பேர் சொல்லியிருக்கோம். பாட்டு கேட்குறப்பவும் சரி, ஒரு நல்ல ஃபுட் என்ஜாய் பண்ணி சாப்பிட்றப்பவும் சரி, நான் இங்கே தான் இருக்கேனா, என்னாச்சு, இங்கே அடிபட்டுச்சு அப்படின்ற மாதிரி
1: ஒரு அழகான வார்த்தை இருக்கு லட்சுமி, மெய் மறத்தல்.
0: அதேதான் அதேதான், அந்த மறதியும் இருக்கு. பட் மறதி நல்லதா, அதெல்லாமே சும்மா இல்லையா, ஒரு பாசிங் க்ளவுட்ஸ் மாதிரி அந்த ஒரு நிமிஷம் தான் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் நம்மளுடைய சுயத்துக்கு நம்ம வந்துடும். ஓகே, சமைக்கணும், வேலை பார்க்கணும், வேலைக்கு போகணும், அடுத்து என்னன்னு பார்க்கணும், இஎம்ஐ பே பண்ணிட்டோம், இப்படி நிறைய விஷயங்கள் மனசுக்குள்ள ஓடிட்டே இருக்கும். இப்படி நம்மளை மறக்க மாதிரியான விஷயங்களும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் அது கொஞ்ச நேரமா தான் இருக்கு இல்லையா. ஸோ அப்படி இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல இப்போ நம்ம மறதி நல்லதா அப்படின்னு கேட்டிருக்கோம். கேட்குறாங்களா, பேசுறாங்களா அப்படின்னு கேட்போம். வணக்கம்,
1: ஹலோ.
2: நீங்கள் பேசிக் கொண்டிருக்கும் நபர்
0: வேறொருவருடன் நீங்க பேச வேணாங்க, எங்க கிட்ட பேசுங்க. அதுதான் நம்ம நேயர்கள் கிட்ட வந்து அன்பான வேண்டுகோளா பலமுறை விடுத்தாலுமே. வணக்கம்.
3: வணக்கம், கும்பகோணம் கணபதி நகர், எஸ் மனோகரன் பேசுறேன்.
0: மனோகரன், கும்பகோணத்துல இருந்து கேக்குறீங்களா?
3: மறதி வந்து
0: இருங்க இருங்க, எங்க இருந்து கேட்டுட்டு இருக்கீங்க
3: சொல்லுங்க.
0: மனோகரன், எங்க
1: இருந்து கால் பண்ணிருக்கீங்க?
3: என்னது? ஆமா, மனோகரன் தான் பேசுறேன்.
1: எங்க இருந்து கால் பண்றீங்க?
3: நல்ல விஷயங்களை வந்து அத மறக்காம இருக்கணும். மறதி வந்து எல்லாத்துக்குமே அதுக்குமே கெட்டதெல்லாம் மறந்துடணும். மறதி நல்லதான் நல்லதான் நம்ம சொன்னோம்னா நல்லதே கிடையாது. நல்லதை கெட்டதை மறந்துடணும், நல்லதை மட்டும் மனசுல வச்சுக்கணும். அதுலயும் இல்லாம ஒருத்தவங்க உதவி செய்யறாங்கல்ல, அதை கண்டிப்பா மறக்கவே கூடாது. அதே மாதிரியே வந்து நம்ம வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து நம்ம நம்ம மேல பாசமா இருக்காங்களோ அவங்களையும் மறக்க கூடாது. அந்த மாதிரி அந்த மாதிரி மறக்காம இருக்கிறதா நல்லது. ஆனா சாதாரண விஷயங்களை வந்து மறந்துடலாம். சாதாரண விஷயங்களை மறந்துட்டோம்னாக்கா எப்பயுமே நட்போ இல்ல உறவோ எல்லாமே நல்லா இருக்குங்கிறது என்னோட கருத்து. நன்றி, வணக்கம்.
1: சூப்பர். இப்ப என்னன்னா, நேயர்கள் கிட்ட நம்ம என்ன மறதி நல்லதா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இப்போ நம்ம கேட்டிருக்கோம், சோ நேயர்களே உங்ககிட்ட நாங்க கேட்டிருக்கிறது வந்து நல்லது சார்ந்து கெட்டது சார்ந்து நிறைய தகவல்களை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அவங்களுடைய அனுபவத்தை சேர்த்து ஷேர் பண்ணாங்கன்னா இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். என்ன லட்சுமி?
0: நிச்சயமா, அவர் சொன்ன மாதிரி நல்ல விஷயங்கள் வந்து ஞாபகத்துல இருந்துகிட்டேதான் இருக்கும். அது நிச்சயமா அது மறக்கவே மறக்காது. அது ஒரு அணிச்சை செயல் தானே. அணிச்சை செயல்னா என்ன? நம்ம நம்மளுக்கே தெரியாம அது ஆட்டோமேட்டிக்கா நடக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு. சோ இவங்களை இப்போ நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க அப்படின்னா, நான் மறந்துட்டேன் அப்படின்னா நான் மனுஷங்களே இல்லை இல்லையா.

0: ஏஐ கூட, ஏஐ கூட சில நேரங்களில் நம்மளோட ஹிஸ்டரியை சொல்லுது, நீ இந்த நேரத்தில் இந்த கேள்வியை கேட்டே அப்படின்னு சொல்ல மாதிரி. ஸோ ஏஐக்கே அவ்வளோ ஞாபக சக்தி இருக்கிறப்போ மனிதர்களாகிய நமக்கு நிச்சயமாக இருக்கத்தான் செய்யுது. அதை தான் வந்து இந்த நேர் சொல்லிட்டு போனார். ஓகே, மறதி நல்லதா வேற கோணத்திலையும் சிந்திச்சு நேர்கள் சொல்லுவாங்க அப்படின்னு நினைக்கிறோம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம். உடுமலையா இருக்கீங்க?
0: சொல்லுங்க சாமி, சொல்லுங்க.
1: சாப்பிடுற விஷயத்துல மட்டும் நான் கொஞ்சம் மறந்துடுவேங்க.
0: சாப்பிடுறதுக்கே மறந்துடுறீங்களா?
1: சாப்பிடலாங்க மேடம். எப்படி நினைக்கிறா, இட்லி சாப்பிடறதுல ஏமாந்துடுவேன். இட்லிக்கு ஒரு தேங்காய் சட்னி வச்சிருந்தா அளவா சாப்பிடுவேன்.
0: சரி,
1: தேங்காய் சட்னிக்கு உன்னோட கூட தக்காளி சட்னி வச்சா மட்டும் மறந்தா நிறைய சாப்பிட்டு
2: சிரமப்பட்டுதான் மறந்துடுவேன்.
0: எங்க அப்ப கார சட்னி மல்லி சட்னி எல்லாம் எங்க போறது?
2: கார சட்னி இருந்தா இன்னும் கொஞ்சம் சேர்த்து சாப்பிடுறோம். சாம்பார்ல
1: இருந்துச்சு.
2: இது புதுசா இருக்குனே.
0: நிச்சயமா இது ஒரு நேக்கு தான் அவர் வந்து சொல்றது. இது வந்து அவங்க வீட்டுல இருக்கவங்க கிட்ட அதை பறந்துட்டா இருந்தா அப்படின்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும் இல்லையா? வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட சொல்றதே கிடையாது யாருமே.
3: வணக்கம்,
0: சொல்லுங்க.
3: நந்தகுமார் பேசுறேன் மேடம்.
0: நந்தகுமார், எங்க இருந்து பேசுறீங்க?
3: குறிச்சியில இருந்துங்க.
2: குறிச்சி, சொல்லுங்க.
3: அத வந்து கரை நல்லதுங்கிற மாதிரி மறதி ரொம்ப ரொம்ப நல்லது மேடம். நான் தந்தை குழந்தை சார்பா பேச
0: வந்திருக்கேன்.
3: மறக்குது பாருங்க, அது மாதிரி ஒரு தும்பா எதுவும் இருக்காது. அதுக்கப்புறம் மறந்து போனதுக்கு அப்புறம்
0: இல்ல, இன்னொரு முறை சொல்லுங்க. என்னமோ சொன்னீங்க,
3: அத வந்து கல்யாண நாள் இருக்குல்ல, அது மறந்து போயிருதுங்க மேடம்.
2: எப்படி நீங்க அதை மறக்கலாம்? இது உங்க மனைவி கேட்டா என்ன ஆகும்?
3: சந்தோஷமான நாளா இருந்தா ஞாபகம் வச்சுக்கலாம்.
0: அதாவது நந்தகுமார் அவர்களே நன்றி உங்களுக்கு. நிறைய பேர் வந்து இப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. இதே வந்து இன்னொரு பக்கம் நம்ம போய் யோசிச்சோம் அப்படின்னா அவங்களுடைய சூழ்நிலை வந்து எப்படி இருக்கும்? இவர் வந்து அந்த நாள் வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு நாளா இருக்குங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த 90s கிட், 90s கிட் எல்லாம் சொல்றாங்களே, அவங்க கிட்ட எல்லாம் போய் கேளுங்க அப்படின்ற மாதிரிதான் சொல்லணும்.
2: அதுவுமே அவர் சொல்லி முடிக்கும் போது ஒரு சிரிப்பு சிரிச்சாரு இல்லையா? சோ அதுல இருந்தே தெரியுது அவருடைய வாழ்க்கை சும்மா பேச்சுக்கு.
0: நிச்சயமா நிச்சயமா இது வந்து ஒரு ஃபன் அப்படின்னு நினைச்சிட்டு சொல்றாங்க, பட் நிஜ வாழ்க்கையில வந்து சந்தோஷமா தான் எல்லாருமே இருக்கணும், இருக்காங்க.
2: அதனாலதான் இது சொல்ல முடியுது.
0: நிச்சயமா நிச்சயமா. வணக்கம். வணக்கம்.
4: வணக்கம்,
0: சொல்லுங்க.
4: உடுமலைப்பேட்டை எஸ்ஏ தங்கமணி பேசுறேன்.
2: சொல்லுங்க தங்கமணி.
4: மறதி கண்டிப்பா மனிதனுக்கு அவசியங்க.
0: சரிங்க.
4: அதாவது எதை மறக்கணுமோ அதை மட்டும் மறக்கணுங்க. நல்ல நம்ம ஒருத்தருக்கு உதவி செஞ்சிருப்போம், அதை சொல்லி காட்டிட்டு இருப்போம், அது வந்து மறந்துடணும். நம்ம ஒருத்தருக்கு உதவி செஞ்சதையும் மறந்துடணும், அதே நேரத்தில் அவன் நமக்கு செய்யற தீங்கையும் மறந்துடணும். பொதுவா நல்லதை நல்லதை மட்டும் கெடுதலே மறந்துடும்.
0: சரிங்க, சந்தோஷம் சந்தோஷம். சோ நேர்கள் எல்லாருக்குமே அந்த நன்றி மறப்பது நன்றன்று, அன்றே மறப்பது அப்படிதான். அதுதான் அந்த ஒரு குரல் வந்து எல்லா நேர்களுடைய மனசுலயும் ஆழமா பதிஞ்சிருக்கு. வணக்கம். வணக்கம், யார இங்க இருந்து பேசுறீங்க?
2: காத்திருந்தார் காணவில்லை அப்படின்ற மாதிரி இருந்தாங்க, இப்ப எங்க போனீங்க?
0: வணக்கம்.
5: வணக்கம் மேடம்,
0: சொல்லுங்க.
2: புது நேயர்கள் பங்கு பெறுவாங்க. அடுத்த நேயர், ஹலோ.
0: வணக்கம்.
6: ஹலோ,
0: சொல்லுங்க.
6: ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம், யார் பேசுறீங்க?
6: நடக்கிற ஒவ்வொரு துயரங்களையும் வந்து மறக்காம நம்ம என்ன ஆகும்,
2: என்ன ஆகும் சொல்லுங்க.
6: நினைச்சு பாருங்க, எத்தனையோ இழப்புகள் நம்ம
0: வாழ்க்கையில
6: கொடுத்தனாலதான் அதை மறந்து நாம வந்து நிம்மதியா இருக்கிறோம். இதுதான் என்னுடைய சுருக்கமான கருத்துங்க.
0: சரிங்க பெருமாள் சாமி, நீங்க மறந்துடுறீங்களா? நிச்சயமா.
6: ஆமாங்க.
0: ஆஹா,
2: மறக்கிறாரோ இல்ல அதை கடந்து வராரோ அப்படிங்கறது அவருக்கு தான் தெரியும்.
0: நிச்சயமா கடந்து வர்றது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு, முழுமையா மறக்கிறது அப்படின்ற விஷயமும் இருக்கு. ஓகே, தொடர்ந்து நம்ம நிறைய நேயர்கள் கிட்ட பேச போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு கேட்கலாம். இது FM Rainbow 103 கோயம்புத்தூரின்
2: டீ கடை.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் நேயர்கள் கேட்ட என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க.
1: டீ கடை 7:05 ஆகக்கூடிய இந்த நேரத்துல மறதி நல்லதா அப்படின்னு கேட்டிருக்கோம்.
0: அதுக்கு முன்னால நேயர்களுக்கான ஒரு நினைவூட்டல் என்ன அப்படின்னா, நேயர்களே, நமது எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் அது நம்ம காலை 8:50 சைவாலின் இன்று ஒரு தகவல்.
1: ஓகே, நம்ம நிகழ்ச்சியில யாரு பேச காத்துட்டு இருக்காங்க, மறக்காம நமக்கு கால் பண்றாங்க பாத்தீங்களா, அதுதான். வணக்கம். ஆனா சில நேரங்கள்ல நேத்துதான் பேசணும்ன்றத மறந்துடுறாங்க. எப்படி
0: இப்ப இந்த இடத்துல சொல்லணும், மறதி நல்லதா அப்படின்னு சொல்லிட்டு சம்டைம்ஸ் கெட்டது.
1: எஸ் ஆஃப் கோர்ஸ். ஓகே, என்னங்க, எங்க போறீங்க எல்லாரும்? வணக்கம், இருக்கீங்களா? இணைப்புல இருக்கீங்க, பேசலாம். வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்,
1: சொல்லுங்க.
2: வாகரியம்பாக்கம் மோகன்ராஜ்.
0: சொல்லுங்க மோகன்ராஜ், உங்களுடைய ஒபினியன் என்ன?
2: மறதிங்கிறது வந்து ரொம்ப மோசமானது தானுங்க. பெட்ரோல் அடிக்கிறதுக்கு மனைவி நானும் போனோங்க. இறக்கி விட்டு போட்டு பெட்ரோல் அடிச்சுட்டு வர்றது, நான் பாட்டுக்கு வந்துட்டே விட்டு போட்டு
0: நினைச்சேன். இதை சொல்லுவாருன்னு மனைவி மறத்தல். என்னாச்சு?
2: திரும்பி வேற ஒருத்தர் வண்டி வச்சு அவரு கூப்பிட்டு வர்றதுக்கு நான்
1: நிஜமாங்களா?
2: நீங்க
1: நிஜமாவா?
0: பின்னாடி
1: வெயிட் இருக்கா இல்லையான்றது கூடவா மறந்து போகுது.
0: இந்த இடத்துலதான் மறதி நல்லதா அப்படிங்கறத பத்தி பேசுறோம் நம்ம.

0: ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதுங்க உங்களுடைய கருத்துக்கள்லாம். அடுத்த நேயர், ஹலோ
1: வணக்கம்,
0: யாருங்க?
2: அரியலூர் மாவட்டம் தேவனூர் ஜோதிலட்சுமி.
0: சொல்லுங்க ஜோதிலட்சுமி.
2: அதாவது மறதி நல்லதான் இருக்கீங்க, அதிகமா சாப்பிட்டா அமிர்தமா நஞ்சுன்னு சொல்லுவாங்க.
0: ஆமா,
2: அது போல தேவையான மறதின்னு இருக்குது, தேவையற்ற நினைவுகளை வந்து அந்த தேவையான மறதி நல்லது, அந்த தேவையற்ற நினைவுகளை வந்து மூளையில சுமையா பதிய வைக்காம அத வந்து மறக்கிறது நல்லது. வாழ்க்கைங்கிறது நினைவுகளின் தொகுப்பா தான் இருக்குது. ஆனா அந்த நினைவுகள் வந்து நம்ம முன்னோக்கி கொண்டு போகணுமே தவிர பின்னோக்கி இருக்க கூடாது இல்லையா? அந்த வகையில பாத்தீங்கன்னா, துன்பங்களை மற, இன்பங்களை நினை, தவறுகளை மற, பாடங்களை நினை, மனித வாழ்வை வெற்றிகரமா நமக்கு அழைச்சிட்டு போறது இந்த இதுதாங்க.
0: கவிதையோடு
2: நோயாகவும் இருக்கு.
0: இன்றைய சிந்தனை அப்படின்ற மாதிரி மறதிக்கு வந்து
3: அவரு டெஃபினிஷன் கொடுத்து வச்சிருக்காரு.
0: ஓகே, அடுத்து யாரு பேச காத்துட்டு இருக்காங்க கேக்கலாம். வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம்.
3: நாம அவங்க கூட பேசுறதுக்காக காத்திருக்கோம், பட் அவங்களுக்கு நம்ம கூட பேசுறதுக்கு விருப்பம் இல்ல போலயே.
0: இல்ல இல்ல, ஆக்சுவலா அவங்க வந்து சிக்னல் இருக்கிற இடத்துல பேசுறது இல்ல, எங்கிட்ட கால் பண்ணிட்டு டீ ஒன்னு அப்புறம் போண்டா ரெண்டு அப்படின்ட்டு அங்கிட்டு பேசுறது. வணக்கம்,
4: வணக்கம் சகோதரிகள் இருவருக்கும்.
0: சொல்லுங்க.
3: வணக்கம், யார் பேசுறீங்க?
4: நான் மதுக்கரை பெரியசாமிங்கம்மா.
3: சொல்லுங்க பெரியசாமி.
4: இந்த மறதின்னு ஒண்ணு இல்லன்னா இந்த உலகமே சுத்தாதுங்கம்மா. எப்படின்னு கேட்டோம்னா, வாழ்க்கையில வந்து நிறைய வந்து நம்ம என்னுடைய எனக்கு வர வேண்டியதுகள் எல்லாம் எனக்கு நிறைய துரோகங்கள், முதுகுல குத்துறது, அது பல பேர் நம்ம நெருக்கமா இருக்கிறவங்களே அந்த மாதிரி வந்து நம்மளை வந்து செஞ்சிடறாங்க பல நேரங்கள்ல. அதுக்கப்புறம் அந்த தவறு அவங்க உணர்ந்துட்டா கூட அதனால வரக்கூடிய வடுக்கள் வந்து நம்மளுக்கு எப்பவுமே அது மறக்காருங்க. ஆனா வந்து மறதிங்கிறது இங்கதான் நம்மளுக்கு பயன்படுது. ஆனா அப்படி எனக்கு குத்துனவங்களையும் எனக்கு துரோகம் பண்ணவங்க கூட நான் இன்னைக்கு தொடர்புல இருக்கிறேன், நல்ல விதமா போயிட்டு வந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னா அதுக்கு இந்த மறதி மட்டும்தான் காரணமா இருக்குது. மறதி இல்லைன்னா நிச்சயமா வந்து யார் வாழ்க்கையும் நிம்மதியா இருக்காதுங்கிறதா என்னுடைய கருத்தை நான்
0: பார்த்தேன். மறதின்னு எடுக்கிறதா இல்ல மன்னித்தல் எடுக்கிறதா?
4: மன்னிக்கலாங்க, மன்னிச்சுட்டு போறதாங்க, அப்புறம் மறக்கிறது மன்னிக்கிறது ரெண்டுமே வந்து
0: ஒண்ணுதான்.
4: எனக்கு துரோகம் பண்ணவங்களை எல்லாம் நான் வந்து பாயிண்டா எடுத்து ஒரு சிலர் இப்ப நம்ம சொல்ல முடியும், சொன்னோம்னா அதை அவங்க கேட்டுட்டு இருக்கலாம், அது வந்து பழி வாங்குற மாதிரி.
0: இல்ல இல்ல, நம்ம அந்த அளவுக்கு நம்ம போவேணா பெரியசாமி அவர்களே, நம்ம அந்த அளவுக்கு எல்லாம் போவேணா சரிங்களா?
3: எல்லா இடத்துலயும் கொஞ்சம் உசாரா இருக்கிறது தப்பில்லையே.
0: நிச்சயமா நிச்சயமா. ஓகே, சோ இவர் கொஞ்சம் அவருடைய வாழ்க்கையில நடந்த விஷயங்களை வந்து சொல்லியிருக்காரு. வணக்கம்.
5: ஆமா, வெள்ளிக்கிழமை நாலு டு ஆறு படு மோசமா நிகழ்ச்சி.
3: யார் பேசுறீங்க?
5: நான் யார் பேசுறது? வழக்கமான ஆளுட்ட.
3: அதுதாங்க, நம்ம நேயர்களுக்கு என்ன கோபம் அப்படிங்கறது தெரியல, யாரு எவருன்னு சொல்லாம இப்படி எல்லாம் ஒரு பேட் கமெண்ட்ஸ் குடுக்கறதுங்கிறது உண்மையாலுமே ஒரு தவறான ஒரு விஷயம்.
0: இது ஒரு நாகரிகமற்ற ஒரு செயல் இல்லையா?
3: இந்த ஷோ எத்தனை பேர் கேட்டுக்கிட்டு
0: இருக்கேன். இல்ல பத்மினி, நம்ம இப்ப அவர்கிட்ட நம்ம ஆர்கியூமெண்ட் பண்றதுக்கோ இல்ல அவருக்கு பதில் சொல்றதுக்கோ நமக்கு நேரம் கிடையாது. ஆக்சுவலி இங்க டீ டைம் வந்து டீ கடையில நம்ம பேசிட்டு இருக்கோம், பட் இது நாகரிகமற்ற செயல் அப்படின்றது அவருக்கே தெரிஞ்சிருந்திருக்கணும். ஓகே, கேட்ட நேயர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நிகழ்ச்சி எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. வணக்கம்.
6: வணக்கம் மேடம், அவினாஷ் பிரபு பேசுறேன் மேடம்.
0: பிரபு சொல்லுங்க.
6: மேடம், மரத்திலிருந்து கடவுள் கொடுத்த ஒரு கிஃப்ட் மேடம், ஒரு மருந்து எப்படி என்ன சொல்லலாம். ஏன்னா கணவன் மனைக்குள்ள அந்த மரதிங்கிற இருந்தா மட்டும்தான் வாழ்க்கை ஓடுங்க மேடம். நான் மறந்த மறக்க மேக்சிமம் கணவர் மேக்சிமம் மறதிக்கே செய்தாங்க மேடம்.
0: நிறைய வார்த்தைகள் வந்து இங்க சேர்க்கலாம் இல்லையா, விட்டு கொடுக்கறது அப்படின்னு கூட பத்மினி சொல்லலாம் இல்லையா?
3: கண்டிப்பா கண்டிப்பா சொல்லலாம்.
0: ஓகே, நம்ம நிகழ்ச்சியில அடுத்து யாரு பேச காத்துட்டு இருக்காங்க? வணக்கம்.
3: ஓகே, அதற்கு முன்னால் எஃப்எம் ரெயின்போ 103 கோவி நேயர்களுக்கான ஒரு நினைவூட்டல் என்ன அப்படின்னா, நேயர்களே தினமும் காலை 6:55 இருக்கு சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக.
0: ஓகே, இன்னைக்கு வந்து நம்ம டீ கடையில் நிறைய விஷயங்களை பேசணும். நிறைய நேயர்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில் சந்தித்து விஷயங்களையும் நம்ம கூட பகிர்ந்துகிட்டாங்க.
3: அது மட்டும் இல்லாம இந்த மறதி ரிலேட்டடான அவங்களுடைய ஒபினியனையும் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க.
0: நிச்சயமா. சோ நம்ம நார்மலா வந்துட்டு வாழ்க்கையில நடந்த விஷயங்களை மறக்கணும்,

0: கஷ்டமான அந்த ஒரு தருணத்தை வந்து மறந்துட்டு கடந்து வரணும். இப்போ ஒரு நேர் சொன்னாங்க இல்லையா, அதை கடந்து வந்துட்டோம் அப்படின்னா நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஓகே, இது வந்து ஒரு சாதாரண மனிதன், அதாவது எல்லா நினைவுகளும் சுமந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய இயல்பு. ஆனா ஒரு சில நபர்கள் வந்து அல்சைமர், அதாவது ஞாபக மறதி, மூளையில வந்துட்டு செல்கள் படிப்படியா அழிந்துட்டு நினைவாற்றலே இல்லாம யாரு அப்படின்றதே வந்து மறந்துருக்காங்க இல்லையா. சோ அவங்களுக்கு எல்லாம் மறதி நல்லதா?
1: கேள்விக்குறி.
0: இதற்கான பதில் வந்து நிச்சயமா கேள்விக்குறிதான் இல்லையா.
1: கண்டிப்பா
0: நம்ம சொல்றோம், இவ்வளோ பேர் வந்து இவ்வளோ நேரம் பேசினாங்க, வீட்டுல நடக்கக்கூடிய சண்டைகள், அப்புறம் ஆபீஸ்ல நடக்கக்கூடிய விஷயங்கள், இது எல்லாமே பேசினாங்க. ஆனா அவங்க என்ன தப்பு பண்ணாங்க? இந்த அல்சைமர் நோய் இதனால எல்லாம் பாதிக்கப்பட்டவங்க என்னதான் தப்பு பண்ணிருந்தாங்க?
1: நிச்சயமா அது போலவே இப்ப லைஃப்ல வந்து நமக்கு நிறைய நல்ல இன்சிடென்ட்ஸும் இருக்கும், கெட்ட இன்சிடென்ட்ஸும் இருக்கும். இப்ப நம்ம ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி மறக்கிறது அப்படிங்கிறது ஒரு சில இடங்கள்ல நல்லதுதான், அதே போல சில விஷயங்கள் சில இடங்கள்ல இந்த ரொம்ப நமக்கு கஷ்டம் தரக்கூடிய நினைவுகளை கடந்து வருதல் அப்படிங்கிறதும் இன்னும் சிறப்பான ஒன்று. ஏன்னா நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மளை வந்துட்டு புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கும், அப்படி புதுப்பிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது நம்மளும் நம்மை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது ஒரு கட்டாயமான ஒன்று. அப்பதான் நம்மளால யூஸ்வலா எப்பவும் போல மகிழ்ச்சியாக இயங்க முடியும்.
0: நிச்சயமா நிச்சயமா, இந்த மாதிரி நோயால பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தான் யாரு அப்படின்றது தெரியாது, ஏதோ ஒரு இடத்துல போயிட்டு வந்து தொலைஞ்சிட்டாங்க அப்படி, குழந்தைங்கதான் தொலைஞ்சா வந்து கண்டுபிடிக்கிறதே எவ்வளவு கஷ்டம். பட் ஒரு இவ்வளோ வயது ஆன ஒரு மனிதராக இருக்கட்டும், ஒரு மனிதியாக இருக்கட்டும், தன்னுடைய சுயநிலையே இல்லாமல் தான் யார், தன்னுடைய பேரை என்ன அப்படின்னு கூட தெரியாமல் இருக்கக்கூடிய பட்சத்தில் மறதி அப்படின்றது நல்லது இல்லை இல்லையா?
1: நிச்சயமாக நல்லது இல்லை.
0: நிச்சயமாக
1: கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் இதற்கான முடிவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா அது கண்டிப்பாக தெரியலை. கடந்து வரலாம், முடிஞ்ச அளவு அதை கொஞ்சம் தவிர்த்துக்கலாம். சில இடங்களில் நமக்கு ரொம்ப பிடித்த ஒரு பிடிச்சவங்க வந்துட்டு நம்ம கூட இல்லாமல் இருக்கலாம், அந்த நேரங்கள்லாம் நமக்கு அதெல்லாம் கடந்து வந்து தான் ஆகணும். ஏன்னா இது காலத்தின் கட்டாயம்னு கூட சொல்லலாம்.
0: நிச்சயமா கண்டிப்பா சொல்லணும், சொல்லலாம் இல்லையா, சொல்லணும். டீக்கடை நிகழ்ச்சியில வந்து ஒரு நபர் நம்மளுக்கு இன் பிட்வீன்ல வந்து நம்ம பேசிட்டு இருக்கிறப்போ வந்து சொன்னார் இல்லையா, அவர் வந்து வேற யாரும் இல்லைங்க, நம்மளோட எப்பவுமே பேசக்கூடிய நரசிபுரம் கந்தசாமி அவர் தான். ஸோ இது வந்து நாகரிகமற்ற ஒரு செயல் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். ஆர்டிஸ்ட வந்து ஒருமையில பேசுறதா இருக்கட்டும், இல்ல இப்படி ஒரு ஆறு மாவட்டங்கள் கேட்டுட்டு இருக்கு நம்ம பேசுறத, எத்தனையோ ஆயிரக்கணக்கான நேர்கள் பங்கெடுக்கணும் அப்படின்ட்டு வாய்ப்புக்காக காத்துட்டு இருக்காங்க. சோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு பட்சத்துல வந்துட்டு இப்படி பண்றது அப்படின்றது
1: ரொம்பவே தவறான ஒன்று. தொடர்ந்து இது போன்று நடந்துச்சு அப்படின்னா அதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகளும் நிலையத்தின் சார்பாக எடுக்கப்படும்ங்கிறத இந்த நேரத்துல நம்ம பகிர்ந்துக்குவோம்.
0: இது வந்து இவர் பேரு நாங்க இன்னைக்கு சொல்லிட்டோம் அப்படின்றதுக்காக வேற யாரும் இப்படி பண்ணாலும் சொல்ல மாட்டோம் அப்படின்றதும் கிடையாது. ஒரு நபருக்கு சொன்னா அது நிச்சயமா எல்லாம்
1: பலருக்கும் பொருந்தும்.
0: யாரை இப்படி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு பொருந்தும் அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது.
1: டீக்கடை ஷோல இருந்து சைன் அவுட் பண்ணிக்கிறது வித் மீ ஆர்ஜே பத்மினி அண்ட்
0: லக்ஷ்மி தேவி, எஃப்எம் 90.103 கோயம்புத்தூர்ல. இன்னும் சில நொடிகள் கேட்கலாம். தமிழில் செய்திகள்.
1: சென்னை அஞ்சல்.
2: செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். பிஜேபியின் புதிய நிர்வாகிகள் பட்டியலை அதன் தலைவர் திரு நிதின் நபின் வெளியிட்டுள்ளார். மத்திய அமைச்சரவையை விரைவில் மாற்றி அமைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக சமூக நீதித்துறை இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். பாரத் டாக்ஸி கட்டமைப்பின் கீழ் 800,000 ஓட்டுநர்கள் இணைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தோனேஷியாவில் இன்று மீண்டும் நிலநடுக்கம் நேரிட்டது. இது ரிக்டர் அளவில் 5.9 பதிவானது. ஆசிய ஜூனியர் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்க பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். பிஜேபியின் புதிய நிர்வாகிகள் பட்டியலை அதன் தலைவர் திரு நிதின் நபின் வெளியிட்டுள்ளார். இதன்படி திருமதி வசுந்தரா ராஜே சிந்தியா, நாகராஜா உள்ளிட்ட 13 பேர் துணைத் தலைவர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். திரு பி எல் சந்தோஷ் கட்சியின் பொதுச் செயலாளராகவும், திரு ஷிவ் பிரகாஷ், திரு சாதன் சிங் இணை பொதுச் செயலாளர்களாகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். பொருளாளராக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல், ஊடகத்திற்கான ஒருங்கிணைப்பாளராக திரு அனில் பலூனி நியமிக்கப்பட்டுள்ளனர். தமிழகத்தைச் சேர்ந்த டாக்டர் வெங்கடேசன் தேசிய செயலாளர்களில் ஒருவராக நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்கிடையே புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகளுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகனும் புதிய நிர்வாகிகளுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். பிஜேபியின் புதிய நிர்வாகிகள் பட்டியலில் அனைத்து மாநிலங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார். செய்தி

நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்த அவர், பல்வேறு துறைகளை சார்ந்தவர்களை ஒருங்கிணைக்கும் வகையில் இந்த பட்டியல் உள்ளதாக கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு திட்டத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் இந்த புதிய நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்தார். மத்திய அமைச்சரவையை விரைவில் மாற்றி அமைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக சமூக நீதித்துறை இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். நாக்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சரத்பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைய வேண்டும் என்று வலியுறுத்தினார். நாட்டின் வளர்ச்சிக்கான நடவடிக்கைகளுக்கு இது அவசியமாகிறது என்றும் திரு ராம்தாஸ் அத்வாலே தெரிவித்தார். பிரதமரின் சுதந்திர தின உரையில் அறிவிக்கப்பட்ட 7 அம்ச திட்டத்திற்கு வேளாண் துறை முழுமையாக செயல் வடிவம் கொடுக்கும் என்று அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், வேளாண் துறை மற்றும் ஊரக மேம்பாட்டுத் துறையின் வளர்ச்சிக்கான தொலைநோக்கு திட்டங்கள் இதில் இடம்பெற்றிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். இதன்படி வேளாண் துறை வலுப்படுத்தப்படும் என்றும் உணவு உற்பத்தி அதிகரிக்கப்படும் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்களுக்கு சர்வதேச சந்தை வாய்ப்புகள் ஏற்படுத்தி தரப்படும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் புனே மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் 60,000 கோடி ரூபாய் செலவில் சாலை மேம்பாட்டுப் பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். லவாலேயில் உள்ள தனியார் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற கருத்தரங்கில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். புனேவிலிருந்து சத்தாரா மற்றும் சோலாப்பூர் இடையேயான நெடுஞ்சாலையை மேம்படுத்துவதற்கான திட்டமும் இதில் அடங்கும் என்று அவர் கூறினார். சாலை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவது சுற்றுலாத்துறையின் வளர்ச்சிக்கு உதவிடும் என்றும் திரு நிதின் கட்கரி தெரிவித்தார். பீகார் மாநில அரசு கனிம வளத்துறையின் வளர்ச்சிக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு சதீஷ் சந்திர தூபே கூறியுள்ளார். கனிம வளங்கள் முதலீடு தொடர்பாக பட்னாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். கனிம வளத்துறையின் ஒப்பந்த புள்ளிகள் தொடர்பான அனைத்து அம்சங்களும் இந்த நிகழ்ச்சியில் எடுத்துரைக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். விருப்பம் உள்ள தொழில் நிறுவனங்கள் இதில் முதலீடு செய்யும் என்றும் அவர் கூறினார். பீகார் அரசின் ஒத்துழைப்போடு இந்த நிகழ்ச்சி நடைபெற்றதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதுபோன்ற நடவடிக்கைகள் தொழில் முதலீடுகளை அதிகரிக்க உதவுவதோடு புதிய வேலைவாய்ப்புகளையும் உருவாக்கும் என்றும் திரு சதீஷ் சந்திர தூபே தெரிவித்தார். வேலைவாய்ப்பின்மை கடந்த மாதம் 5.1% குறைந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தேசிய புள்ளியியல் அலுவலகம் மேற்கொண்ட ஆய்வில் இது தெரியவந்துள்ளதாக அதன் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதன்படி ஊரக பகுதிகளில் வேலைவாய்ப்பின்மை 4.5% உள்ளது என்றும் நகர்ப்புறங்களில் இது 6.7% உள்ளது என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தலைமை தேர்தல் ஆணையர் திரு கியானேஷ்குமார் பீகாரில் உள்ள 500 வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களுடன் இன்று கலந்துரையாடினார். ராஜ்கிரில் உள்ள நாளந்தா பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் தேர்தல் நடைமுறைகளை வலுப்படுத்துவதற்கான அம்சங்கள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம். பாரத் டாக்ஸி கட்டமைப்பின் கீழ் 8 லட்சம் ஓட்டுநர்கள் இணைந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. கூட்டுறவுத்துறையின் மூலம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள இந்த பாரத் டாக்ஸி தில்லி, மும்பை, லக்னோ, சண்டிகர், ஜெய்ப்பூர், கான்பூர், புனே ஆகிய நகரங்களிலும் குஜராத்திலும் செயல்பாட்டில் உள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த பாரத் டாக்ஸி அடுத்த 3 ஆண்டுகளுக்குள் நாடு முழுவதும் விரிவுபடுத்தப்படும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 45 லட்சம் வாடிக்கையாளர்கள் பாரத் டாக்ஸிக்கான கைபேசி செயலியை பயன்படுத்தி வருவதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெலங்கானாவில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளுக்கு பின்னர் வரைவு வாக்காளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது. ஹைதராபாத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது இதனை வெளியிட்ட அம்மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு சுதர்சன் ரெட்டி, இப்பணிகள் கடந்த ஜூன் மாதம் 25ஆம் தேதி தொடங்கி கடந்த 10ஆம் தேதி வரை நடைபெற்றதாக கூறினார். இறுதி வாக்காளர் பட்டியல் அக்டோபர் 19ஆம் தேதி வெளியிடப்படும் என்றும் திரு சுதர்சன் ரெட்டி தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடியை மகாராஷ்டிர முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் இன்று புதுதில்லியில் சந்தித்து பேசினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு தேவேந்திர பட்னாவிஸ், மகாராஷ்டிராவிற்கான வளர்ச்சித் திட்டங்கள் குறித்து இந்த சந்திப்பின்

போது விவாதித்ததாக தெரிவித்தார். ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு படையினர் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வருகின்றனர். உதம்பூர் மாவட்டத்திற்குட்பட்ட ராம்நகர் வனப்பகுதியில் தீவிரவாதிகள் நடமாட்டம் இருப்பதாக கிடைத்த உளவு தகவலை அடுத்து பாதுகாப்பு படையினர் இந்த தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அப்பகுதி முழுவதும் பாதுகாப்பு படையினரின் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் கூறுகிறார். மேற்கு வங்கத்தில் 4 மாடி தங்கும் விடுதி

தெரிவித்துள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி, உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாயும் நிதியுதவி வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளார். மணிப்பூரில் 6 தீவிரவாதிகளை பாதுகாப்பு படையினர் கைது செய்தனர். கிழக்கு மற்றும் மேற்கு இம்பால் மாவட்டங்களுக்குட்பட்ட பகுதிகளில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கைகளில் இவர்கள் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து ஏராளமான ஆயுதங்களையும் பாதுகாப்பு படையினர் பறிமுதல் செய்தனர். மிசோரம் சட்டப்பேரவையின் 2 நாள் மழைக்கால கூட்டத்தொடர் வரும் 25ஆம் தேதி தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்தொடரில் மாநிலத்தின் பாடலுக்கு ஒப்புதல் அளிப்பதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்தோனேசியாவில் இன்று மீண்டும் நிலநடுக்கம் நேரிட்டது. இது ரிக்டர் அளவில் 5.9 பதிவானது. ஃபிளாரஸ் மாகாணத்தில் இன்று அதிகாலை இந்த நிலநடுக்கம் உணரப்பட்டதாக அந்நாட்டு பேரிடர் மேலாண்மை முகமை கூறியுள்ளது. பாகிஸ்தானில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வீட்டு வசதி வழங்கும் திட்டத்திற்கான நிதியினை பிற திட்டங்களுக்கு மாற்ற அந்நாட்டு அரசு முடிவு செய்திருப்பது கவலையளிப்பதாக உள்ளது என்று உலக வங்கி கூறியுள்ளது. பலூச்சிஸ்தான் மாகாணத்திற்குட்பட்ட பகுதிகளில் வீட்டு வசதி திட்டங்களை மேற்கொள்வதற்காக ஒதுக்கப்பட்ட நிதியை பிற பணிகளுக்கு மாற்றுவது அந்த மாகாணத்திற்கு கூடுதல் பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் உலக வங்கி கூறியுள்ளது. ஆசிய ஜூனியர் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. மும்பையில் நடைபெற்ற இப்போட்டியில் விக்னேஷ் வெமுலா மற்றும் சரண்யா தேவி இப்பதக்கங்களை கைப்பற்றினர். கானாவில் நடைபெற்ற சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அபிஉதய் சௌத்ரி, ஆயுஷ் மக்கீஜா இணை பட்டம் வென்றது. ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதியாட்டத்தில் இந்த இணை 21-16, 21-14 என்ற செட் கணக்கில் நைஜீரியாவின் ஜோசப் ஆபேல், செகுன் ஒபசாஞ்சோ இடோ இணையை வென்றது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இங்கிலாந்து இடையேயான ஆட்டம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வினில் தற்போது நடைபெற்று வருகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிஜேபியின் புதிய நிர்வாகிகள் பட்டியலை அதன் தலைவர் திரு நிதின் நவீன் வெளியிட்டுள்ளார். மத்திய அமைச்சரவையை விரைவில் மாற்றியமைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக சமூக நீதித்துறை இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். பாரத் டாக்ஸி கட்டமைப்பின் கீழ் 8 லட்சம் ஓட்டுநர்கள் இணைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தோனேசியாவில் இன்று மீண்டும் நிலநடுக்கம் நேரிட்டது. இது ரிக்டர் அளவில் 5.9 பதிவானது. ஆசிய ஜூனியர் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

நேரம் 7:26, ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103 கோவை. நேயர்கள் இனி கேட்கலாம் உழவர்களுக்கான அறிவிப்புகள். ஈரோடு மாவட்ட மஞ்சள் சாகுபடியாளர்களே, ஈரோடு மாவட்ட ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் மற்றும் கூட்டுறவு விற்பனை சங்கங்களில் இன்றைய மஞ்சள் விலை விபரம் ஒரு குவிண்டாலுக்கானது. பெருந்துறை ஒழுங்குமுறை விற்பனை கூடம் தனிவிரலி அதிகபட்சமாக 16,859 ரூபாய்க்கும், குறைந்தபட்ச விலை 13,309 ரூபாய்க்கும், தனிக்கிழங்கு அதிகபட்ச விலை 16,269 ரூபாய்க்கும், குறைந்தபட்ச விலை 13,289 ரூபாய்க்கும், ஈரோடு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் தனிவரளி அதிகபட்சமாக 17,228 ரூபாய்க்கும், குறைந்தபட்சமாக 13,209 ரூபாய்க்கும், தனிக்கிழங்கு அதிகபட்சம் 15,859 ரூபாய்க்கும், குறைந்தபட்சமாக 12,060 ரூபாய்க்கும், ஈரோடு கூட்டுறவு விற்பனை சங்கம் தனிவிரலி அதிகபட்ச விலை 16,888 ரூபாய்க்கும், குறைந்தபட்ச விலை 13,222 ரூபாய்க்கும், தனிக்கிழங்கு அதிகபட்ச விலை 16,099 ரூபாய்க்கும், குறைந்தபட்ச விலை 11,555 ரூபாய்க்கும் விலை தீர்ந்துள்ளது. எனவே மஞ்சள் வைத்திருக்கும் விவசாயிகள் மஞ்சள் விற்பனை விலை ஆராய்ந்தறிந்து நல்ல விற்பனைக்கு விற்பனை செய்து பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். எதிர்பார்க்கப்படும் வானிலை. வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த 5 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மழையை ஒட்டிய பகுதிகளில் சில இடங்களில் மிதமான மழையும் மற்ற பகுதிகளில் லேசான மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 31 டிகிரி செல்சியஸ் முதல் 33 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 22 டிகிரி செல்சியஸ் முதல் 24 டிகிரி செல்சியஸ் ஆகவும், காலை நேர காற்றின் ஈரப்பதம் 72 முதல் 78% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 60 முதல் 65% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 4 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காற்று தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். 15

8/2026 முதல் 19/8/2026 வரை வானிலை முன் எச்சரிக்கை எதுவுமில்லை. வேளாண் அறிவுரைகள் சில. மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் வரும் வாரத்தில் லேசானது முதல் லேசான தூறல் மழை எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகமானது மணிக்கு 4 முதல் 8 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும். மேற்கு மலையடிவார பகுதிகளில் சற்று கூடுதலாக மிதமான மழை பெய்யக்கூடும். காற்றின் வேகமானது ஒரு சில சமயங்களில் மணிக்கு 40 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும். அனைத்து பயிர்களுக்கும் மண் ஈரத்தினை பொறுத்து நீர்ப்பாசனத்தினை மேற்கொள்ளலாம். மேலும் போதிய வடிகால் வசதி மேற்கொள்ளவும். எதிர்பார்க்கப்படும் மழையினை பயன்படுத்தி ஆடிப்பட்டம் மக்காச்சோளத்தினை இரவையில் விதைக்க உகந்த காலமாக எதிர்பார்க்கப்படுகிறது. மழை அதிகமாக எதிர்பார்க்கப்படுவதால் சால் முறை விதைப்பினை மேற்கொள்ளலாம். நிலவும் வானிலையை பயன்படுத்தி இரவை பருத்தி நடவு செய்வதற்கு நிலம் தயார் செய்யவும். பருத்தி விதைப்பினை August 15 முதல் 20 தேதிக்குள் முடிக்கவும். எதிர்பார்க்கப்படும் மழையினை பயன்படுத்தி கொடி பூசணி காய்கறிகளினை விதைப்பினை தொடரலாம். மஞ்சள் பயிரிட்டு 60 நாட்கள் ஆகியிருக்கும் பட்சத்தில் இரண்டாவது மேலுரமாக 50 கிலோ யூரியா மற்றும் 30 கிலோ மியூரட் ஆஃப் பொட்டாஷ் கலந்திடவும். நேயர்கள், இதுவரை கேட்டது உழவர்களுக்கான அறிவிப்புகள். இனி கேட்கலாம் ஏறும் ஊறும்.

0: வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் வழங்குபவர் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே டி பார்த்திபன் அவர்கள்.
1: வணக்கம் நேயர்களே, கடந்த பல வாரங்களா வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் நிகழ்ச்சியில தடிமரங்களை பத்தி பாத்துட்டு இருக்கோம். தேக்கு, மகாகனி, ரோஸ்வுட், வேங்கை, அது தவிர நம்ம பயன்படுத்திட்டு இருந்த இன்னைக்கு பயன்பாட்டுல அரிதாகி போன பல மரங்களை பத்தியும் பார்த்திபன் சார் சொல்லிட்டு இருக்காரு. இன்னைக்கு 25வது எபிசோட்ல இருக்கிறோம். இந்த 25வது எபிசோட்லயும் தடிமரங்களை பத்தி தான் நம்ம கேட்க போறோம். வாங்க பார்த்திபன் சார் என்ன சொல்றாருன்னு கேட்கலாம்.
2: அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஆல் இண்டியா ரேடியோ ஆகாஷவாணி FM 103 வந்து வேளாண் காடுகள் சார்ந்த தகவல் களஞ்சியத்தை பார்த்து கொண்டு வருகிறோம். இதுல நிறைய தொழில்நுட்பங்களை, மரம் சார்ந்த தொழில்நுட்பங்களை, எந்தெந்த மரங்கள் தேவைப்படும், எந்தெந்த நில பயன்பாட்டுக்கு தேவைப்படும், ஏன் வந்து இந்த வேளாண் காடுகள் இன்றைக்கு இவ்வளவு சிக்னிபிகன்ஸ் ப்ராமினன்ஸா இருக்கு, இதை பத்தி எல்லாம் நம்ம பார்த்து வருகிறோம். அதுல பல்வேறு விதமான எபிசோடா பார்த்துருக்கோம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம 25வது எபிசோடு ஏற்கனவே முடிக்க போறோம். இந்த 25வது எபிசோட்ல நம்ம தடிமர பயன்பாட்டை வந்து முடிக்கிறோம். இதுல நிறைய மரங்களை பார்த்துட்டோம். ஒரு 15க்கும் மேற்பட்ட மரங்களை பார்த்து கொண்டு வருகிறோம். அதுல போன வாரம் பாத்தீங்கன்னா ஒரு 4 வகையான மரங்களை பார்த்தோம். இப்ப இந்த வகையில நமக்கு நல்லா தெரிந்த மரம், ஆனா நம்ம பயன்பாட்டில் இப்ப இல்லாத மரம், ஒரு சில மரங்கள் கொஞ்சம் கொஞ்சம் பயன்பாட்டில் இருக்கு, பட் ஆர்கனைஸ்டு பயன்பாட்டில் வரல. அதற்கு காரணம் என்னன்னா, இந்த மரங்கள் வந்து வளர்க்கப்படவில்லை. நமக்கு நிறைய தேவைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருந்தாலும் இந்த மரங்கள் வளர்க்கப்படவில்லை. வளர்க்கப்பட்ட மரங்களும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒட்டுக்கட்ட மரங்கள் எல்லாம் தடிமரத்திற்கு தேவையான மரங்களாக வருவதில்லை. அதனால நிறைய சாராம்சங்கள் இருக்கு, இதை பத்தி எல்லாம் நம்ம பார்க்கலாம். அதுல இந்த வாரத்துல நாம் பார்க்க போது பாத்தீங்கன்னா ஒரு 4 வகையான மரங்களை பார்க்கறோம். நம்ம ஊர்ல பெரும்பாலும் எல்லாராலும் வளைக்கக்கூடிய கடம்பு மரம், கடம்பலையே பாத்தீங்கன்னா நம்ம மஞ்சள் கடம்பை, அதாவது கற்று செஞ்ச கடம்பல தான் செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. மஞ்சள் கடம்பை மரம், அடேனியா காடிஃபோலியா என்று அழைத்தார்கள், இப்போது ஆடேனியா காடிஃபோலியா. இரண்டாவது பாத்தீங்கன்னா ஆயா மரம்,

ஆயா மரம் ஒரு சாஃப்ட்வுட், நீங்க எங்க பார்த்தாலும் ஒரு பசுமையா இருக்கும். மஞ்சக்கடம் பாத்தீங்கன்னா டெசிடுவஸ் இலையுதிர் மரம், இது பாத்தீங்கன்னா எவர்கிரீன், எங்க பார்த்தாலும் பசுமையா இருக்கும். அப்படியே பச்சை ஒரு மரம் இருக்குன்னா அது ஆயாவா தான் தெரியும், ஹோலோப்டிலே இன்டெக்ரி ஃபோலியா. அடுத்து மூன்றாவது பாத்தீங்கன்னா அனைவராலும் எப்பொழுதும் பயன்படுத்தக்கூடிய மரம் மாங்காய் மரம். முதல்லாம் மாங்காய் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டாலா இருக்கும், இன்னைக்கு எல்லாம் வந்து குருக்கட் மரம் ஆயிடுச்சு. எல்லாமே இந்த ஒட்டுக்கட்டின மரங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தடி மரத்துக்கு வர்றதில்லை, பட் இருந்தாலும் அதை பற்றியும் பார்ப்போம். கடைசியாக நம்ம பார்க்க போது பார்த்தீங்கன்னா பூவரசு, நம்ம தெஸ்பேசியா பாப்புலினியா என்று அழைக்கக்கூடிய பூவரசு மரம். இந்த நான்கு மரத்தோடு நம்ம இந்த தடிமர எபிசோடை வந்து நம்ம முடிக்கப் போகிறோம். இதை வந்து முதல் முதல் நம்ம பார்க்க போது பார்த்தீங்கன்னா அடேனா காடிஃபோலியா, என்னன்னா அது வந்து கடம்ப மரம். இந்த கடம்ப மரத்தை பார்த்தீங்கன்னா உடம்பு முறிய கடம்பு வேணும்ன்றோம். இதெல்லாம் வந்து அரசர் காலத்திலேயே, அது பாண்டிய மன்னன் காலத்துல இருந்து இறக்கை பயன்படுத்தப்பட்டதாக ஒரு வரலாறே உண்டு. மதுரையை சுற்றி நிறைய வந்து கடம்பு மரம் நடுறாங்க. இப்போ இந்த கடம்பு மரம் நல்ல வேகமாக வளரக்கூடியவர், நல்ல உயரமாக வளரக்கூடியவர், ஒரு 15-20 மீட்டர் நல்லா விட்டீங்கன்னா 30 மீட்டருக்கு போய் சேரும். பட் 15-20 மீட்டர்ன்றது ஆவரேஜ் எல்லா இடத்துலையும் வரக்கூடிய மரம். இந்த மரத்துடைய குவாலிட்டி என்னன்னா இதனுடைய அடர்த்தி பார்த்தீங்கன்னா மீடியம் டென்சிட்டி, ஒரு 500-650 கிலோ/க்யூபிக் மீட்டருக்கு வரும் மீடியம் டென்சிட்டி. மீடியம் டென்சிட்டினால இருக்கிறதுனால என்ன மரம், இந்த மரம் வேகமாக வளரக்கூடியது. மரத்தோட சைஸை பார்த்தீங்கன்னா நல்லா சிலிண்ட்ரிக்கலாக இருக்கும். இந்த மீடியம் டென்சிட்டி இருக்கிறதுனால தான் எல்லா விதமான பயன்பாட்டுக்கும் போகும். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டென்சிட்டியில் வந்து பேக்கிங் கேசஸ், இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மரப்பெட்டியை வந்து பயன்படுத்தாத தொழில்நுட்பங்களே இருக்காது. ஆனால் அதெல்லாம் ஒரு காலத்தில் வந்து வெளிநாடுகளில் வந்து மரப்பெட்டிக்கு தேவையான பேக்கிங் கேஸுக்கு தேவையான மரங்கள்லாம் கொண்டு வரப்பட்டது. அது பைனு ஃபிர் ஸ்ப்ரூஸாக இருக்கும். இந்த மரங்களுக்கெல்லாம் மாற்றாகத்தான் இன்றைக்கு நம்ம ஊரில் வளரக்கூடிய வேகமாக வளர்க்கும் லோ டென்சிட்டி, அடர்த்தி குறைந்த மரம், நடுத்தர அடர்த்தி மரம், மீடியம் டென்சிட்டி. அதில் வந்து இந்த வகையான மரங்கள் வந்து பேக்கிங் கேஸுக்கு உண்மையிலேயே மிகப்பெரிய பயன்பாட்டில் வரும். அதே போல இந்த ஷூ இதெல்லாம் பண்ணுவாங்க, ஷூ செப்பல்ஸ்லாம் அந்த பாபின்ஸ் நிலைப்பார்கள், அதற்குமே இந்த மரத்துடைய தேவை நிறைய தேவைப்படுகிறது. ஏன்னா இதனுடைய அடர்த்தி காரணம். இந்த மரம் எல்லா வகையான மண்ணுகளுக்கு வருமானா வரும், மாற்றுக்கிறதே கிடையாது. இதில் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா குளோனல் ரகங்கள்லாம் கிடையாது. இன்றைக்கு வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் ஹார்டினியா காடிஃபோலியாவில் பார்த்தீங்கன்னா நல்ல குளோனிங் ரகங்களை கொண்டு வந்து அதை குளோன முறையில் உற்பத்தி பண்ணி அந்த நாட்டுகளே கொண்டு வரும். இப்போதைக்கு இந்த மரத்தை வந்து ஒரு வேளாண் காடுகளாக ஒரு பயிராகவே எடுத்து செல்வதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி வருகிறோம். ஏன்னா இந்த மரம் மீடியம் டென்சிட்டினால அனைத்து விதமான தொழிற்சாலைகளுக்கும் பயன்படுத்தக்கூடிய மரம். இதெல்லாம் மீறி ஃபர்னிச்சர் இண்டஸ்ட்ரிக்கு நம்ம தொண்டு தொட்டுவே கட்டில், மேஜை, சேரு, விட்டம், சட்டம் இதெல்லாம் பயன்படுத்துவதற்கு உண்மையிலே இந்த கடம்ப மரம் பயன்படுத்தப்பட்டது. ஆனால் இன்றைக்கு கடம்ப மரமே இல்லை. இந்த வேளாண் காடுகள் மூலமாக இந்த மரத்தை அறிமுகம் செய்யப்படுத்தும் பொழுது இந்த மாதிரி நம்ம ஊர் மரங்கள் பாதுகாக்கப்பட்டு மீண்டும் நம்ம ஊர் மரங்கள் நம்முடைய பயன்பாட்டிற்கு வளரக்கூடிய வாய்ப்புகள் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உருவாகும் என்று இந்த தருணத்தில் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இதெல்லாம் என்னன்னா பாரம்பரியமான மரம் இன்றைக்கு வந்து மறக்கப்பட்டு விட்டது. ஆனால் அந்த மரத்தை திருப்பி கொண்டு செல்லக்கூடிய வாய்ப்புகளை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஆல் இண்டியா ரேடியோ ஏற்படுத்திக் கொண்டு வருகிறது. உண்மையிலே அவர்களுக்கும் இந்த தருணத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். ஏன்னா இந்த மரம் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹோலோப்டிலியா ஆயா மரம், எங்கு பார்த்தாலும் பசுமையா இருக்கும், ஒரு பியூட்டிஃபுல்லான மரம், ஒரு ஆர்கனைஸ்டா இருக்கும். ஒரு மரத்தை பார்த்தாலே ஸ்ட்ரக்சரா இருக்கும், நல்ல ப்ராடர் கேனபி, மரத்தோட அழகை வந்து அவ்வளோ அழகா இருக்கும். ஆனால் என்னன்னா இது வந்து ஒரு சாஃப்ட்வுட், மீடியம் டென்சிட்டி இல்லை, சாஃப்ட்வுட். ஒரு 450-550 kg/m³ தான் வரும். ரொம்ப அதிகமாக போனால் ஒரு 600-650 வரும், அவ்வளோதான். ரொம்ப வேகமாக வளரக்கூடியது. இது என்னன்னா இந்த மரம் சாஃப்ட்வுட்னாலேயே இதன் பயன்பாடு பார்த்தீங்கன்னா மேட்ச் இண்டஸ்ட்ரீஸ்க்கு நல்ல யூஸ் ஆகும், தீக்குச்சிக்கு. ஆனால் இந்த மரம் இன்னைக்கு கிடைக்கல, கிடைச்சா ஒரு மரம் ரெண்டு மரம் தான் வருது, அங்கங்கே கிளியர் பண்ண மரம் மட்டும் தான் வருது. மேட்ச் வுட் பேக்கிங் கேஸுக்கு நல்ல உகந்த மரம், சாஃப்ட்வுட் பேக்கிங் கேஸு. பென்சில் உற்பத்தி இருக்குல்ல அதுக்கு இந்த மரம் நல்ல கலர், ஒயிட் கலர் அக்செப்டபிலிட்டி நல்லா இருக்கும். இந்த மரம் லைட் வுட்னால என்ன கலரே பார்த்தீங்கன்னா லைட்டாக இருக்கும், ஒயிட் டு எல்லோயிஷ் அப்படி தான் இருக்கும். கொஞ்சம் மெச்சூர் ஆனது போல தான் எல்லோயிஷாக தான் இருக்கும், லைட் ப்ரௌன் டச் இருக்கும். ஸோ எல்லோயிஷ் ஒயிட்டு ப்ரௌனிஷ் எல்லோ இந்த கேட்டகரியில் இந்த மரமே இருக்கும். மரம் பார்ப்பதற்கே அழகான மரம். இன்றைக்கு எல்லாருமே சுற்றுச்சூழல் மாறுபாடு, பருவநிலை மாறுபாடு கேட்டகரியில் இந்த எவர்கிரீன் ட்ரீ, பசுமை மாறா மரங்கள் நடுவதில் எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அந்த வகையில் உண்மையிலேயே இந்த மரம் இருக்கு. ஒன்னே ஒரே நெகட்டிவ்னு சொல்ல மாட்டேன், இதனுடைய அட்வான்டேஜ் என்ன, லைட் வுட். லைட் வுட் எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தப்படுகிறதோ வெயிட் கம்மியாக இருக்கும், அடர்த்தி கம்மியாக இருக்கும், அதெல்லாம் பயன்படுத்தலாம். அதற்கு தேவையான அத்தனை தொழிற்சாலைகளுமே இந்த மரத்தை ப்ரொமோட் பண்ணக்கூடிய வாய்ப்புகளை உண்மையிலே இந்த நிகழ்ச்சி வந்து ஏற்படுத்தும் என்று இந்த தருணத்தில் குறிக்கொள்ள விரும்புகிறேன். ஏன்னா ஆயா மரம் வந்து ஒரு காலத்தில் நம்ம ஊரில் அனைத்து தேவையுமே பயன்படுத்தி, ஆனால் இன்றைக்கு இல்லை, அந்த மரமே இல்லை. இந்த மரம் காடுகளில் மட்டும்தான் இருக்கிறது. ஏன்னா இது ஒரு தடிமரம் கேட்டகரியில் வர்றதுனால இதையுமே நம்ம இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்க அனைத்து பயனாளிகளுக்கும் தடிமரங்களில் எல்லா வகையான மரங்களையும் எடுத்து செல்லக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தியுள்ளது. அதற்காகவே இந்த மரத்தை பற்றி நம்ம ஒரு சிறு அறிமுகத்தை ஏற்படுத்தியிருக்கிறோம். அடுத்து மூன்றாவது நாம் பார்க்க போது மரம் பார்த்தீங்கன்னா மேங்கோ மரம், மாங்கா மேங்கிஃபரா இண்டிகா. இன்றைக்கு முடிக்க மாமரம் பயன்பாட்டில் வருகிறது. ஒரு காலத்தில் மாமரம் பார்த்தீங்கன்னா நாட்டு மாங்காய் மரம் வந்து பெருசாக இருக்கும், ஒரு 20-30 அடி மரம், ஒரு 3 அடியிலேருந்து 6 அடி சுற்றளவு நமக்கு கிடைக்கும். ஆனால் இன்றைக்கு வர மரங்களை பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக வருது, ஒரு 1 அடி 2

2 அடி 3 அடி, 3 அடிக்கு மேல மரத்தை பாக்குறதே கஷ்டமா இருக்கும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா மாமரம் இப்ப இந்த 2-3 மாதங்களாவே நிறைய மாங்காய் மரங்கள் வந்து பயன்பாட்டுக்கு முடிஞ்ச மெச்சூரான மரங்கள் பூரா அறுவடை செய்யப்பட்டு அந்த மரங்கள்லாம் தமிழ்நாட்டுக்கு வருகிறது. என்ன பயன்பாட்டுக்கு வருதுன்னு பாத்தீங்கன்னா, சில பிளைவுட் இண்டஸ்ட்ரி தொட்டு பழகி மரங்கள் யூஸ் பண்றாங்க. ஏன்னா இது லோ காஸ்டா கிடைக்கிறதுனால நம்ம மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் செய்யறதுக்கு இது பயன்படுத்தப்படுகிறது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா பார்ட்டிகல் போர்டு. சென்னையில் இருக்க பாத்தீங்கன்னா நிறைய நிறுவனங்கள் 100% வந்து பார்ட்டிகல் போர்டுக்கு மாங்காய் மரத்தை யூஸ் பண்றாங்க. ஏன்னா இந்த அடர்த்தி வந்து பாத்தீங்கன்னா அக்செப்டபிள் அடர்த்தி, ஒரு 550-600 வருது. அப்ப என்ன ஆகும், நல்ல அடர்த்தி பல்பயன் மரம், நல்ல தொழிற்சாலைக்கு தேவை. ஸோ எங்கு மாமரம் படிக்கப்பட்டு மெச்சூர் ஆகுதோ அதற்கப்புறம் அந்த மரத்தின் தேவை வந்து நல்ல அதிகமாக இருக்கிறது, மரத்திற்கு நல்ல மார்க்கெட்டே இருக்கிறது. இதுல என்னன்னா, ஆல்வேஸ் மாமரம் டிம்பர் வந்து நல்ல குவாலிட்டி டிம்பர். அதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னன்னா, சாப்வுட் அண்ட் ஹாட்வுட் உள்ள இருக்க நடு வுட் இருக்குல்ல, அந்த நடு தடிமரம் இருக்குல்ல, அது பாத்தீங்கன்னா நல்ல ப்ரௌனிஷா இருக்கும், ரெட்டிஷ் ப்ரௌனா இருக்கும். அப்ப என்ன ஆகும், அது மட்டுமே பயன்பாடு பாத்தீங்கன்னா பல்வேறு விதமான பயன்பாடு இருக்கு. அது பர்னிச்சர் ஆகட்டும் இல்ல மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆகட்டும், பியூட்டிஃபுல்லா யூஸ் பண்ணும். வெளியே இருக்கிறது பாத்தீங்கன்னா எல்லோ கலர் இருக்கும், அதுக்கும் ஒரு தனி பயன்பாடு வந்துருச்சு. இந்த மரம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரிக்கு மட்டும் இல்ல, பர்னிச்சர் மேக்கிங்க்கு மிகப்பெரிய அளவில் கேரளாவிலும் சரி, தமிழகம் சரி, ஆந்திராலையும் சரி, கர்நாடகாவும் சரி, மிகப்பெரிய அளவில் பயன்படுத்தப்படுகிறது. ரெண்டாவது இந்த கிரெயின் குவாலிட்டி, மரத்தை அறுத்த உடனே அந்த லுக் பார்க்கணும், கிரெயின் பேட்டர்ன் அழைப்பார்கள். அது பாத்தீங்கன்னா மாமரத்துக்கு ஒரு எலிகன்சியா இருக்கும். எப்படி நம்ம தேக்கு மரத்தை சொல்றோமோ, வேங்கை மரத்தை சொல்றோமோ, இது மாதிரி வந்து ரோஸ் வுட் சொல்றோமோ, அது மாதிரி இதுக்குன்னு ஒரு எலிகன்சி இருக்கும். எலிகன்சின்னா என்ன, இந்த உயர்தர பயன்பாடு இருக்கும். இந்த மரத்துல செய்யாத பொருட்களே இருக்காது, அது டோர் ஃப்ரேம் ஆகட்டும் இல்லாட்டா மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆகட்டும். அது குறிப்பா அந்த கித்தார் எல்லாம் பாத்தீங்கன்னா மாமரத்தை சார்ந்தது. நம்ம ஏற்கனவே பலாமரம் பார்த்தோம், பலாமரம் செய்ய மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் ஆகும். இந்த மாமரம் அதே மாதிரி கிச்சன் வேர் இன்னைக்கு எல்லாருமே யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா ஃபுட் கிரேட் உட்னு நினைப்பார்கள். அதாவது ஃபுட் கிரேட் உட்னா அந்த மரத்தை சாப்பிட போறதில்ல, ஆனா ஃபுட் கிரேட் உட் குவாலிட்டி என்ன, இந்த ஐஸ்கிரீம் ஸ்பூனு, டீ, காஃபி மிக்ஸ் பண்றது, கிச்சன் வேர், மரஜாமான அறுக்கிறோம்ல அருகாமனை, இதெல்லாம் பாத்தீங்கன்னா மரம் சார்ந்த, அதாவது அந்த மரம் வந்து எந்த தீமையும் விளைவிக்க கூடாது. அப்ப என்ன ஆகும், அந்த வகையில எல்லா கிச்சன் வேரும் சமையல் பயன்பாட்டுக்கு தேவையான உபகரணங்கள் செய்வதற்கும் இந்த மாமரம் பயன்படுத்தப்படுகிறது. இதெல்லாம் மீறி இன்றைக்கு வந்து பிளைவுட் பேனல் பாத்தீங்கன்னா மாமரம் பயன்படுத்தாத நிறுவனங்களே இல்லைன்னு என்று கூட சொல்லலாம். குறிப்பா இந்த ஸ்மால் அண்ட் மீடியம் இண்டஸ்ட்ரீஸ், சிறு மற்றும் கொஞ்சம் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் பாத்தீங்கன்னா, இப்ப 1 வாரத்துக்கு முன்னாடி கூட திண்டுக்கல் பக்கம் வேடசந்தூர்ல ஒரு இண்டஸ்ட்ரியில பார்த்தேன், மாமரம் வந்து பிளைவுட்க்கு, அதை நானே வந்து எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணேன். பியூட்டிஃபுல்லா இருக்கு அந்த வினீர் குவாலிட்டி, அது என்னங்க குறைந்த விலையிலும் கிடைக்குது, விவசாயிகளுக்கு ஒரு ஆல்டர்னேட் தொழில் நிறுவனம் விற்பனைக்கு ஏற்படுகிறது. அப்ப என்ன ஆகும், இந்த மரத்துடைய தேவை அதிகரித்துக் கொண்டே இருக்கிறதுனால, பயன்பாடு அதிகரித்துக் கொண்டே இருக்கிறதுனால விவசாயிகளுக்கு நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இது வந்து ஒரு பார்ட்டிகல் போர்டுக்கு பயன்படுத்தப்படுகிறது, பிளைவுட்க்கு பயன்படுத்தப்படுகிறது, மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட், தடிமரம், எல்லா விதமான பயன்பாட்டுக்கு வருதுனால மாமரத்தின் தேவை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. என்னன்னா மாமரத்தை வேளாண் காடுகளை எடுத்துச் செல்லும் பட்சத்தில் நம்ம ஊடுபயிருக்கு ஏற்ற மாதிரி நல்ல ரகங்களை தேர்வு செய்து அதன் மூலமாக இதை அறிமுகப்படுத்தலாம்.

0: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா ஆங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளிப்பாடம் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை இரவு 7:30 ஒலிபரப்பாகி வருகிறது. 13வது வார நிறைவில் ஒரு நாள் நேரடி பயிற்சி வகுப்பும் நடைபெற உள்ளது. பயிற்சியில் கலந்து கொள்வோருக்கு சான்றிதழும் பயிற்சி கையேடும் வழங்கப்படும். இந்த பயிற்சியில் கலந்து கொள்ள விரும்புவோர்
1: 9940938335
0: அல்லது
1: 8220469
0: ஆகிய அலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொண்டோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது dee@tnau.ac.in என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ தங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம்.
1: பதிவு கட்டணமாக 500 ரூபாயை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள பாரத ஸ்டேட் வங்கியில் வங்கிக் கணக்கு எண் 1066316858 என்ற வங்கிக் கணக்கு எண்ணிற்கு கட்டணம் செலுத்தியவர்கள் தங்கள் பெயர், முகவரி மற்றும் கட்டணம் செலுத்தியதற்கான UTR எண் போன்ற விவரங்கள் குறிப்பிட்டுள்ள அலைபேசி எண்களுக்கு வாட்ஸ்அப் செய்ய வேண்டும்.
0: இந்த நிகழ்ச்சியை நமது ஆகாஷ்வாணி 103 MHz பண்பலையிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்டு பயன்பெறுங்கள்.

0: வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் வழங்குபவர் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே டி பார்த்திபன் அவர்கள்.
1: கடைசியா பாத்தீங்கன்னா நம்ம பார்க்க போவது தடி மரங்களே நம்ம அதிகமாக பயன்படுத்தப்பட்ட மரம். ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே பயன்படுத்த படம் பாத்தீங்கன்னா பூவரசு. பூவரசு இல்லாத மரமே இருக்காது. அது குறிப்பா கடற்கரை மாவட்டங்கள்.

0: பாத்தீங்கன்னா எல்லா வீடுகள்லயும் அன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா மாட்டு வண்டி சப்பரம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா பூவரசல தான் செய்வாங்க. அக்ரிகல்ச்சர் இம்ப்ளிமெண்ட்ஸ் வேளாண் பொருட்கள் இருக்குல்ல எல்லாமே பூவரசல தான் செய்வாங்க. வீட்டுக்கு தேவையான ஜாமான்கள் எல்லாமே பூவரசல் செய்வாங்க. ஆனா என்ன ஒரே ஒரு ப்ராப்ளம், இந்த மரம் வந்து ஒரு நல்ல மர இன மேம்பாடு இந்த மரத்துல இல்லை. இது முடிக்க சொன்ன நிறைய மரங்கள மர இன மேம்பாடு வந்து நல்ல தேர்வு செய்யப்பட்ட ரகங்கள் நிறைய எடுத்திருக்கோம். ஆனா இந்த பூவரசல வந்து இந்த மரமே குறுக்கூடா இருக்கும். இவருக்கறிய ஒரு 8 மீட்டர்லேருந்து 12 மீட்டர் அதிகபட்சம் 15 மீட்டருக்கு போகும். அதுக்கு மேலே பெருசாக இருக்காது. ஏன்னா இது வந்து இந்த ஹரிசாண்டல் எக்ஸ்பான்ஷன் அகலமாக போயிட்டு இருக்கு. கிளைகள் அகலமாக போயிட்டு இருக்கு. மரம் உயரமாக பெருசாக போகாது. ரெண்டாவது என்னன்னா குறுக்கட் மரமாக இருக்கும். அதனால நமக்கு களியே கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா 1 மீட்டர் களி 2 மீட்டர் களி 3 மீட்டர் களி தான் கிடைக்கும். அப்போ என்ன ஆகும், இந்த பலகை செய்யறதுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். ஆனால் இந்த மரம் என்னன்னா நல்ல டென்சியஸ்ட் வுட், நல்ல குவாலிட்டி வுட், நல்ல கிரைன் பேட்டர்ன் இருக்கும். அதனாலேயே இந்த மரத்தை வந்து அந்த காலத்தை வந்து இதை பயன்படுத்தாத ஆளுகளே இருக்காது. இந்த மரம் வந்து பாத்தீங்கன்னா இடத்திற்கு ஏற்ற மாதிரி இந்த அடர்த்தி வந்து மாறிட்டு இருக்கும். சில இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு 450-500 kg/m³ இருக்கும். சில இடத்துல பாத்தீங்கன்னா இட் கோஸ் டு 770-800 kg/m நல்ல அடர்த்தியாக வரும். அப்ப என்ன ஆகும், இதனுடைய பயன்பாடு நல்லா இருக்கும். நல்ல டென்சிட்டி உயர் அடர்த்தியான மரத்திற்கும் பூவரசை பயன்படுத்துகிறார்கள், மீடியம் டென்சிட்டிக்கும் பூவரசை பயன்படுத்துகிறார்கள். என்ன ஒரே ஒரு இதுல டிஸ்அட்வான்டேஜ் என்ன, இந்த மரம் வந்து நல்ல லென்த்தியான லாகு தடி மரம் நமக்கு கிடைப்பதில்லை. அதை கிடைப்பதற்கான வாய்ப்புகளை நம்ம உருவாக்கி வருகிறோம். குறிப்பா வந்து எதுன்னா நம்ம வந்து மர இன மேம்பாடு மூலமாக நல்ல ஸ்ட்ரைட்டா வளரக்கூடிய மரங்களை தேர்வு செய்து அதன் மூலமா கொண்டு வரும். இரண்டாவது, இந்த மரத்தோட இலைகள் பூ காயெல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல மருத்துவ குணங்கள் கொண்டது. மரம் தடி மரத்திற்கு போகிறது. இந்த இலை பூ காயெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஸ்கின் டிசீஸ்க்கெல்லாம் நாங்கள் சிறுவயதில் இருக்கிறப்ப நாங்கெல்லாம் பாத்திருக்கோம். அந்த காயை எடுத்து அப்படியே எங்கெங்கெல்லாம் ஸ்கின்ல அலர்ஜி இருக்கும் அங்கெல்லாம் தடை விடுவாங்க. சோ இது ஏன் சொல்றேன்னா, இதுல இருக்க அல்கலாய்டு எல்லாம் வந்து மருத்துவ குணத்திற்கு பயன்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நம்மளுடைய கல்ச்சுரல், சோசியல், எக்கனாமிக் இந்த மூணுலையுமே நம்ம சமூக பயன்பாட்டிலும் சரி, நம்ம ரிலீஜியஸ் பயன்பாட்டிலும் சரி, நம்மளுடைய பொருளாதார பயன்பாட்டிலும் சரி, உண்மையிலே இந்த பூவரசு மரம் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. அப்படிப்பட்ட மரங்கள் வந்து பாத்தீங்கன்னா இன்றைக்கு வளர்க்கப்படுவதே இல்லை. எல்லாம் கோஸ்டல் அந்த கடற்கரை மாவட்டங்களை மட்டும் அங்கொன்றும் இங்கொன்றும் வளர்க்கப்பட்டு வருகிறது. நல்லா வந்து இந்த கடற்கரை மாவட்டங்களுக்கு ஏற்ற மரம், ப்ராப்ளம் சாயில்ஸ் நல்ல அந்த அதாவது சலைன் மற்றும் அல்கலைன் சாயில் இதற்கு ஏற்ற மரம், தரிசு நிறத்திற்கு ஏற்ற மரம். ஆனால் அப்படிப்பட்ட மரங்கள் இப்போ வளர்க்கப்படுவதில்லை. இல்லை மர இன மேம்பாடு நடந்து கொண்டிருக்கிறது. யாரெல்லாம் பூவரசில் வந்து இன்ட்ரெஸ்டிங் அதாவது வளர்க்கக்கூடிய ஆர்வம் உள்ளவர்களோ அவர்களெல்லாம் வனக்கல்வியை தொடர்பு கொண்டு அதன் மூலமாக நல்ல தேர்வு செய்யப்பட்ட ரகங்கள் கிடைக்கக்கூடிய நாட்டுகளை வளர்த்து இதன் மூலமாக உங்களுடைய வேளாண்மை உற்பத்தியை வேளாண் காடுகள் மூலமாக பெருக்க முடியும் என்று கூறிக்கொண்டு நம்ம ஏறக்குறைய ஒரு தடிமரம் சார்ந்த ஒரு எபிசோடை வந்து ஒரு மாரத்தான் மாதிரி ஒரு 25 எபிசோடை பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த எபிசோட்ல வந்து பல்வேறு விதமான மரங்களை நம்ம தெரிந்து கொண்டிருக்கிறோம். தேக்கு மட்டும் தடிமரம் கிடையாது, ரோஸ்வுட் மட்டும் தடிமரம் கிடையாது. ஏறக்குறைய ஒரு 15-க்கும் மேற்பட்ட தடிமரங்களை நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். இல்ல நல்ல தேர்வு செய்யப்பட்ட ரகங்கள், இதனுடைய பயன்பாடு, இதனுடைய மார்க்கெட்டிங் இதை பத்தி எல்லாம் உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியுள்ளோம். இதன் மூலமாக இந்த வேளாண் காடுகளில் ஆர்வமுள்ள விவசாயிகள், குறிப்பாக தடிமரம் சார்ந்த வேளாண் காடுகளில் ஆர்வமுள்ள விவசாயிகள் யாரெல்லாம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ அவர்கள் எல்லாமே இந்த எடுத்துச் செல்லப்பட்ட மரங்களை தங்கள் வேளாண் காடுகளில் மூலமாக எடுத்துச் செல்லும் பட்சத்தில் உண்மையிலேயே அந்த நில பயன்பாடு மேம்படுத்தப்பட்டு அதன் மூலமாக பொருளாதார ரீதியாக வருமானம் வளரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல இந்த தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள், இந்த அர்பன் ஃபாரஸ்ட்ரி, ரெக்ரியேஷன் ஃபாரஸ்ட்ரி, மைக்ரோ ஃபாரஸ்ட், அந்த குறுங்காடுகள் இதெல்லாம் நடுற பட்சத்தில் அங்கெல்லாம் எந்தெந்த தடிமரங்கள்லாம் அழியக்கூடிய நிலையில் இருக்கும் அந்த தடிமரங்களை எல்லாம் தேர்வு செய்து அதையெல்லாம் இந்த சிட்டிஸ், கார்பரேஷன்ஸ், வில்லேஜஸ், நகரம், மாநகரம், கிராமங்கள் இதிலெல்லாம் வந்து இந்த குறுங்காடுகள் ஏற்படுத்தப்படுகிறது. இந்த குறுங்காடுகள் எல்லாம் இந்த தடிமரம் சார்ந்த குறுங்காடுகளை உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் இதன் மூலமாக ஏற்படும் என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு முறை நல்ல தொழில்நுட்பத்துடன் சந்திக்கிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: இன்னைக்கு 25வது எபிசோடு முடிச்சிருக்கிறோம். வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் நிகழ்ச்சியில தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி 100 வாரங்கள் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில வேளாண் காடுகள் சார்ந்த அத்தனை தகவல்களையுமே ஒரு தகவல் களஞ்சியமா, ஒரு தகவல் பொக்கிஷமா ஒவ்வொரு வாரமும் புது புது தகவல்களோட பார்த்திபன் சார் நம்ம கிட்ட பகிர்ந்துட்டு இருக்காரு. இன்னும் தொடர்ந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸ்டே டியூன் வித் FM 103 கோயம்புத்தூர். FM ரெயின்போ கேளுங்க, எப்பவுமே இது செம்மதுளுங்க.

வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் வழங்கியவர் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே டி பார்த்திபன் அவர்கள். நிகழ்ச்சி தொகுப்பு என் பானுரேகா. நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார்.

0: கோயம்புத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பவன் கே ரெட்டி IPS அவர்கள் வழங்கும் விழிப்புணர்வு தகவல்.
1: வணக்கம். We started நிலல். இது என்னன்னா ஒரு QR based smart public safety initiative. Public if they are planning to give very good information, உங்க ஐடென்டி ரிவீல் பண்ணவன் நீங்க போன் நம்பர் கொடுத்துட்டீங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷன் கரெக்டான இன்ஃபர்மேஷன், I will call them to my office and I will reward them accordingly. அவங்க கொடுக்கறது இன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணிட்டு they want to reveal their phone number அதை கொடுத்துலாம். யாருக்கு போன் நம்பர் கொடுக்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா they need not give any kind of information to me. அவங்க பர்சனல் இன்ஃபர்மேஷன் கொடுக்க தேவையில்லை. அவங்க அந்த தகவல் என்ன தகவல் போலீஸ்க்கு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்க விரும்புறீங்களோ அது மட்டும் போலீஸ்க்கு தகவல் சொன்னா போதும். பி ஏ பார்ட் ஆஃப் திஸ் ஃபார் ஏ பெட்டர் அண்ட் சேஃபர் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட். தேங்க்யூ.
0: நாம் கேட்டது கோயம்புத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பவன் கே ரெட்டி IPS அவர்கள் வழங்கிய விழிப்புணர்வு தகவல்.

வணக்கம். செய்திகள் வாசரத்னம். தீவிரவாதத்தை ஒடுக்குவதில் மத்திய அரசு உறுதியுடன் செயல்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், சுதந்திர தின கொண்டாட்டங்களை சீர்குலைக்க திட்டமிட்டிருந்த ISI ஆதரவிலான தீவிரவாத அமைப்பின் செயலை பாதுகாப்பு படையினர் வெற்றிகரமாக முறியடித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இத்தொடர்பாக பாதுகாப்பு படையினர் 14 மாநிலங்களில் மேற்கொண்ட நடவடிக்கைகளில் 200க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டிருப்பதாக அவர் கூறியுள்ளார். தீவிரவாத செயல்களுக்கு எதிரான உறுதியான நடவடிக்கைகளுக்கு எடுத்துக்காட்டாக இது திகழ்கிறது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட இந்த நடவடிக்கையின்போது ஏராளமான ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் திரு அமித்ஷா கூறியுள்ளார். மின்னணு உதிரி பாகங்கள் திட்டத்தின் கீழ் 31 திட்டங்களுக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் இதற்கான ஆணைகளை சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கு வழங்கினார். இதன் மூலம் 7000 கோடி ரூபாய்க்கும் கூடுதலான முதலீடுகள் கிடைக்கும் என்றும் 10000 வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்றும் மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தேசிய தேர்வு முகமையின் செயல்பாடுகள் குறித்து மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரல்லாத் ஜோஷி இன்று ஆய்வு மேற்கொண்டார். புதுதில்லியில் நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தின் போது தேர்வு நடைமுறைகள் குறித்து முழுமையாக தணிக்கை மேற்கொள்ள அமைச்சர் அறிவுறுத்தியதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதுதொடர்பான அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் அமைச்சர் இந்த கூட்டத்தில் வலியுறுத்தியதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த ஆய்வின் போது தேசிய தேர்வு முகமையின் 50% பணியாளர்கள் மாற்றப்பட்டுள்ளதாகவும் 10 தலைமை பொறுப்புகளுக்கு புதியவர்களை தேர்ந்தெடுப்பதற்கான நடவடிக்கைகள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்ததாக அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. நாட்டின் மதிப்புமிக்க சொத்தாக ஓய்வூதியதாரர்கள் திகழ்கிறார்கள் என்று பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் அரசு துறையில் சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கான விருதுகளை வழங்கி அவர் பேசினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான முதன்மை கட்டமைப்பாளர்களாக ஓய்வூதியதாரர்கள் உள்ளனர் என்றும் அவர் குறிப்பிட்டார். ஓய்வூதியதாரர்கள் நலனில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்ற காவிரி மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவினை கர்நாடக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. இத்தொடர்பாக தமிழக அரசு தாக்கல் செய்த மனுவை விசாரணை செய்த நீதிபதிகள் திரு விக்ரம்நாத், திரு சந்தீப் மேத்தா அமர்வு இதற்கான உத்தரவை பிறப்பித்தது.

விசாரணை வரும் 24ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் போதைப் பொருள் பயன்பாட்டினால் நடைபெறும் குற்றச் செயல்களை தடுக்க தமிழக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், காஞ்சிபுரம் மாவட்டம் படுநெல்லி கிராமத்தில் கோவில் திருவிழாவின்போது மதுபோதையால் ஏற்பட்ட மோதல் காரணமாக இருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். மாநிலத்தில் கடந்த 5 ஆண்டுகளில் போதைப் பொருள் பயன்பாடு காரணமாக குற்றச் செயல்கள் அதிகரித்ததால் கடந்த ஆட்சியை மக்கள் நிராகரித்ததாக அவர் கூறியுள்ளார். புதிதாக பொறுப்பேற்றுள்ள தாவேக ஆட்சியிலும் இதே நிலை தொடர்வது ஏற்புடையது அல்ல என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். வடசென்னை பகுதியில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை உறுதி செய்து மீன்வளம் மற்றும் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க தேவையான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இக்கோரிக்கையை விடுத்துள்ள அவர், கொசஸ்தலை ஆற்றில் டன் கணக்கில் மீன்கள் செத்து மிதந்தது அதிர்ச்சியளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து உரிய விசாரணை மேற்கொள்ளப்பட்டு அது தொடர்பான அறிக்கையை பொதுவெளியில் வெளியிட வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். இந்த செயற்கை பேரிடர் சம்பவத்திற்கு காரணமானவர்கள் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் அந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார். உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-14, 13-21, 21-19 என்ற செட் கணக்கில் சீனாவின் ஷி யு கியூவை வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் பி வி சிந்துவும், மகளிர் இரட்டையர் பிரிவில் ட்ரீசா ஜாலி காயத்ரி கோபிசந்த் இணையும், ஆடவர் இரட்டையர் பிரிவில் அர்ஜுன் ஹரிஹரன் அம்சகருணன் இணையும் 2வது சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். கானாவில் நடைபெற்ற சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அபி உதய் சௌத்ரி ஆயுஷ் மக்கீஜா இணை பட்டம் வென்றது. அசர்பைஜான் ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் வைதேகி காளிதாசன் வெண்கலப் பதக்கம் வென்றார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சிங்ஃபீல் கோப்பைக்கான செஸ் போட்டியின் 6வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா தொடர்ந்து 2வது இடத்தில் உள்ளார். இலங்கைக்கு எதிரான 3வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இங்கிலாந்து இடையேயான ஆட்டம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்டாமில் தற்போது நடைபெற்று வருகிறது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அந்திவானத்தின் அழகிய தோற்றம் ஆனந்தம் தரும் தேன் சுவை பாட்டும். இரவுறங்கும் இந்த அழகிய வேளையில் நம் எண்ணாளிகளின் இடையரா இயக்கங்களுக்கு இசையோடு தென்றல் கலந்த இசை தென்றலாய் நம் மனதை வருடவிருக்கும் இந்த நிகழ்ச்சி மயிலிறகு. நேரம் 9:16. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நேர்கள் கேட்டு ரசித்து மெய்மறந்து உங்களுடைய காவலத்தை வென்று நிற்கக்கூடிய இந்த காவிய பாடல்களினுடைய தொகுப்பை கேட்டு ரசிக்கலாம். கர்வமாக நின்ற இதயம் கூட அன்பின் முன் குழந்தையாகிவிடும். ஒருவரில் ஒருவர் கரைந்து போகும் அந்த தருணம்தான் உண்மையான இணைவு. அன்பு கண்களில் தொடங்கி நினைவில் நின்று இரு உயிரில் ஒரு கனவாகி நிலைக்கிறது. மயிலிறகு தரும் முதல் பாடல் நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களுடன் நான் RJ பத்மினி.

கேட்ட அந்த பாடல் முரடன் முத்து திரைப்படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன் பி சுசீலா பாடியது. பாடலாசிரியர் கண்ணதாசன், இசை டி ஜி லிங்கப்பா. நேர்களே, நமது எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக. ஒன்பது மணி 20 நிமிடம் ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல நீங்க கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த நிகழ்ச்சி இசைத்தன்றலால் இதயம் வருடி கொண்டிருக்கும் மயிலிறகு. வார்த்தைகள் பேசும் முன்பே இதயங்கள் உரையாட தொடங்கும் போது அசையாதவை கூட அசைய துணிகின்றன. அந்த அசைவு உடலுக்கானது அல்ல, உணர்வுக்கானது. மனதில் தேங்கிய ஆசை ஒளியாக மாறும் தருணம்தான் இது. அந்த ஒளி இசையாகி தாளமாகி சுற்றியுள்ள அனைத்தையும் ஒரு நுண்ணிய இயக்கத்தில் ஈர்க்கவும் வல்லது. இளமை என்பது வயது அல்ல, அது ஒரு காலம். அதுவும் உணர்வுகள் தைரியமாக பேசும் காலம். ஆசை கொண்ட அன்பு உள்ளம் பேசும் அந்த மொழி இதோ.

கேட்ட அந்த பாடல் இரும்புத்திரை திரைப்படத்திற்காக பி லீலா பாடியது. பாடல் ஆசிரியர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம், இசை எஸ் வி வெங்கட்ராமன். ஒன்பது மணி 25 நிமிடம். ஆகாஷவாணி எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க மயிலிறகு. வண்ணம் பூ போன்றது, எண்ணமோ பால் போன்றது, கண்கள் இரண்டும் காதல் பாயும் வேல் போன்றது. நேரம் போனால் ஆசை என்னாவது, அச்சம்தான் போராடுது என்று காதல் கொண்டாட்டத்தில் ஆடி பாடியே அங்கிருப்போரின் ஆபரணங்களை களவாடும் திருடர்களின் சாமர்த்தியமான பாட்டுதான் இது. சின்ன ராஜாவும் வண்ண ரோஜாவும் கோட்டை மதில் மேல் புனை போல் இருக்க, ஆசை நீராடினாலும் அச்சம் போராடினாலும் தாளாமல் ஓடும் எண்ணம்தான் இவர்களின் சக்தியாம். Thank you.

கேட்ட அந்த பாடல் திருடன் திரைப்படத்திற்காக டி.எம். சௌந்தரராஜன், எல்.ஆர். ஈஸ்வரி பாடியது. பாடலாசிரியர் கண்ணதாசன், இசை எம்.எஸ். விஸ்வநாதன். 9:29 ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க மயிலரகு. மாலையும் இரவும் சந்திக்கும் நேரத்தில் மயங்கி போவது ஒளி மட்டுமல்ல, நாமும் தான். இயற்கையோடு இயைந்து வாழும் இவர்களின் அன்பினில் துன்பம் போய் இன்பம் வருவதாகவும், சூரியன் போய் சந்திரன் வருவதாகவும் எண்ணி மகிழ்கின்றனர். உண்மையான அன்பு இருப்பின் இவையாவும் சாத்தியம் தானே.

0: எமடி சூரியம் போய் சந்திரன் வந்தாயன்.
1: கேட்ட அந்த பாடல் முகூர்த்த நாள் திரைப்படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா பாடியது. பாடல் ஆசிரியர் வாலி, இசை கே வி மகாதேவன். நேர்களை இன்றிரவு 10 மணிக்கு மனதோடு ரெயின்போ லிசனர் சாய்ஸ் எல்லாம் இன்று மண்டே. ஸோ கோயம்புத்தூர் லிசனர்ஸ் ரெடியா இருங்க. இன்னைக்கு உங்களுடைய விருப்பமான பாடல்களாம் 10 மணிலிருந்து கேட்டு என்ஜாய் பண்றதுக்கு இருக்கும். ஸோ 1981 முதல் 1992 வரையில் ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய தமிழ் திரைப்படத்துல இருந்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டை எடுத்துட்டு கோயம்புத்தூர் லிசனர்ஸ் ரெடியா இருங்க. இன்னைக்கு கோயம்புத்தூர் மாவட்டத்தை சேர்ந்த நேர்களினுடைய விருப்ப பாட்டு மனதோடு ரெயின்போ நிகழ்ச்சியில.

9:35. மன்னிக்கவும், 9:34 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல மயிலிறகு கேட்டுட்டு இருக்கீங்க. கண்டவுடன் வரும் காதல் மயக்கம், காலம் எல்லாம் வரும் புகழ் மயக்கம், உணரும் போது வரும் பொருள் மயக்கம் என்று மயக்கம்தான் எத்தனை வகை. உறவினில் கிடைத்த உதவியில் உயர்ந்து வளர உள்ளம் தெளிந்த மனிதர்களிடத்தில் உறவாட வேண்டும். நெஞ்சம் தனில் உண்மையும் நன்றியும் செயலில் கொஞ்சம் பணிவும் இருந்தால் வாழ்க்கை கொடுக்கும் அந்த மயக்கம்தான் மன நிறைவில் நம்மை மயக்கும்.

அன்பு வேண்டும் வாழ்வில் உ

கேட்ட அந்த பாடல் ஆசை அலைகள் திரைப்படத்திற்காக எல் ஆர் ஈஸ்வரி கே ஜமுனா ராணி பாடியது. பாடலாசிரியர் கண்ணதாசன், இசை கே வி மகாதேவன். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்ல இப்போ ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.

0: மயில் மார்க் சம்பாரவையின் பூரி சப்பாத்தி மாவு மற்றும் கடலை மாவு. தயாரிப்பாளர் எம் வன்னியராஜன் அண்ட் சன்ஸ், கோவை.
1: ஒரு கை நீளும் போது மறுக்கை அதை பற்றி கொள்ளும் தருணம்தான் அன்பு. இரு கரங்கள் இணைந்தால் மட்டுமல்ல, இரு இதயங்கள் இணைந்தால்தான் வாழ்க்கையானது முழுமை பெறுகிறது. சலங்கை ஒழிக்கும் நடையில் காதல் மலர, புன்னகை பேசும் இதழ்களில் பாச

சம் பிறக்க இயற்கையே விரிக்கும் மலர் படுக்கையில் இளமை தன் இனிய கதையை எழுத தொடங்குகிறது. அன்பினில் முதல் தொடுதலையும் இளமையின் இனிய உணர்வுகளையும் இசையோடு சொல்ல வருகிறது இந்த பாட்டு.

0: கேட்ட அந்த பாடல் ஜீவனாம்சம் திரைப்படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன் பி சுசீலா பாடியது. இசை கே வி மகாதேவன். ஆகாஷவாணி எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல இப்போ ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.
1: KMCH இன் தவமணி தேவி அட்வான்ஸ்டு ஆன்காலஜி இன்ஸ்டிடியூட் திறப்பு விழாவை முன்னிட்டு KMCH நடத்தும் இலவச ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை ஆலோசனை முகாம் August 1 முதல் September 30 வரை ஞாயிற்றுக்கிழமை தவிர அனைத்து நாட்களும் நடைபெற உள்ளது.
2: இறைப்பை குடல் அறுவை சிகிச்சைகள், உணவு குழாய் அறுவை சிகிச்சைகள், தைராய்ட், நுரையீரல் மற்றும் சிறுநீரகம் சார்ந்த நோய்களுக்கு நவீன ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகள் சலுகை கட்டணத்தில் அளிக்கப்படுகிறது.
1: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH, அவினாசி ரோட், கோவை. மேலும் விவரங்களுக்கு கால் 7418 7411.
0: ஒன்பது மணி 44 நிமிடம். ஆகாஷவாணி எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல நீங்க கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க இசை தன்றலால் இதயம் வருடிக் கொண்டிருக்கும் மயிலிறகு. இருவருக்குள் காதல் தோன்றும் போது அங்கே கனவு வருவது இயல்பாகும். கனவு வந்தால் அங்கே நாணமும் சேர்ந்தே தோன்றும். அந்த நாணம் அன்பை இன்னும் கூட செய்து மீண்டும் ஒரு கனவாய் காதலாய் கனவில் மிதந்து கொண்டிருக்கும். அப்படி காதல் கனவில் மிதந்து கொண்டிருக்கும் கட்டுச்சேவளையும் பெட்டை கோழியும் பெட்டியிலே போட்டு அடைத்தால் அது பாடல்.

கேட்ட அந்த பாடல் மூன்றெழுத்து திரைப்படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன் பி சுசீலா பாடியது. பாடலாசிரியர் கண்ணதாசன், இசை டி கே ராமமூர்த்தி. ஒன்பது மணி 49 நிமிடம். ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மயிலிறகு. அன்பு என்றாலே அது சொற்களால் விவரிக்க முடியாத ஒரு அழகான கவிதைதான். செக்கு சிவந்து இருக்கும் உதடுகளில் சிரிப்பு மலர்ந்தால் அது ஆயிரம் மலர்களின் மனத்தை விட ஆழமானது. அவன் தன் அன்புக்குரியவளை தன் கண்ணால் காணும்போது விண்மீனின் ஒளியை காட்டிலும் மின்னி சிரிக்கிறதாம் அவளின் இதழ். மயிலிறகு தரும் அடுத்த பாடல்

மேல் ஆசை திரைப்படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன் பி சுசீலா பாடியது. பாடலாசிரியர் கண்ணதாசன், இசை எஸ் எம் சுப்பையா நாயுடு. மறத்தல் அல்லது மறந்து போதல், இது சில சமயம் சரி, சில சமயம் தவறு. நாம் மற்றவருக்கு உதவியதை மறத்தல் சரி, மற்றவர் நமக்கு உதவியதை மறத்தல் தவறு. ஆனால் இவளுக்கு தன்னை மறந்து அவன் போவது நியாயமா என்று ஊடல் கொள்கிறாள் அவனிடம். வான்மழை நீங்கிய பூங்கொடி போல் தன் மனம் வாடுவதை கூறும் அவளுக்கு இவன் என்னதான் பதில் சொல்லியிருப்பான்?

0: கேட்ட அந்த பாடல் இருமணம் கலந்தால் திருமணம் திரைப்படத்திற்காக ஏஎல் ராகவன் கே ஜமுனராணி பாடியது. பாடலாசிரியர் ஏ மருதகாசி, இசை எஸ் தட்சிணாமூர்த்தி.
1: ஹாய், என் பேரு டாக்டர் சீதாராம். நான் இந்திய மருத்துவ சங்கத்தோட செயலர், கோயம்புத்தூர் பிரான்ச். உடல் உறுப்பு தானம் இது வந்து ரொம்ப அத்தியாவசியமான ஒரு விஷயம். ஒருத்தர் வந்து உடல் உறுப்பு தானம் பண்ணால் 8 பேரோட உயிரை மினிமம் காப்பாற்றலாம். ப்ராப்பரான சேனல் தமிழ்நாடு டிரான்ஸ்பிளான்ட் அத்தாரிட்டி அப்படிங்கிற சேனல் இருக்குது, டிரான்ஸ்டான், TRANSTAN அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் நீங்கள் உடல் உறுப்பு தானத்துக்கான பதிவை பண்ணிக்கலாம். முழு உடலையும் தானம் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு எந்த உறுப்பு தானம் பண்ணணும் தோணுதோ அந்த உறுப்பை நீங்கள் தானம் பண்ணலாம். இது வந்து உயிரை மட்டும் காப்பாற்றுறது கிடையாது, ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கான எஜுகேஷன்.

நியூ இந்த உடல் உறுப்பு தானம் ஹெல்ப் பண்ணுது. ரிசர்ச் பர்பஸ்க்கும் யூஸ் ஆகுது, ஃபியூச்சர் பர்பஸ்க்கும் இது யூஸ் பண்ணலாம். இந்த டிரான்ஸ்டன் TRANSTAN, இந்த டிரான்ஸ்டான்ங்கிற அமைப்பு மூலியமாக தான் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா உடல் உறுப்பு தானமும் ஸ்ட்ரீம்லைன் பண்ணுறாங்க கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு வழியாக. அதே மாதிரி தமிழ்நாடு தான் நம்ம இந்தியாவிலேயே டாப்பில் இருக்கோம் டிரான்ஸ்பிளான்ட் பொறுத்தளவுக்கு. ஸோ இதே மொமெண்டம் நம்ம மெயின்டைன் பண்ணால் நம்மளால் முடிஞ்ச நிறையா உயிர்களை காப்பாற்ற முடியும்.

0: மயிலிறக நிகழ்ச்சி நிறைவு பெற்றது.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
0: நேயர்கள் அனைவருக்கும் இனிய உற்சாகமான இரவு வணக்கம். ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல நீங்க இந்த ஒரு மணி நேரம் முழுக்க கேட்டு என்ஜாய் பண்றதுக்கு இருக்கீங்க மனதோடு ரெயின்போ. எஸ், நேர் விருப்பமாக நம்ம நிகழ்ச்சியில நேர்களுடைய விருப்ப பாட்டு, அதுவும் இன்று திங்கட்கிழமை. சோ கோயம்புத்தூர் லிசனர்ஸ், உங்களுடைய விருப்பமான பாடல்களை கொடுக்கறதுக்காக நான் வந்திருக்கேன். நான் உங்க ஆர்ஜே பத்மினி. ரைட்டு, இன்னைக்கு வந்து நம்ம நிகழ்ச்சியை பொறுத்த அளவுக்கு கோயம்புத்தூர் லிசனர்ஸ்ன்னு சொல்லியாச்சு. ஆனா காலை மற்றும் மதியம் நம்ம நிகழ்ச்சிக்கோ இல்ல நம்ம நிலையத்துக்கு உங்களுடைய விருப்ப பாடல்கள் கேட்டிருக்க நேர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த மனதோடு ரெயின்போ நிகழ்ச்சியில வரக்கூடிய பாடல்களை கேட்டு ரசியுங்க. மற்றபடி உங்களுக்கு விருப்பமான பாடல்களை மீண்டும் ஒரு நாள் கேட்கலாம். இன்றைய நிகழ்ச்சியில கோயம்புத்தூர் லிசனர்ஸ், அதுவும் புதனையர் பங்கு பெற்றவங்களுடைய விருப்பமான பாடல்களை கேட்டு ரசிக்கணும் அப்படிங்கறது எங்களுடைய ஒரு விருப்பம். என்னமா நேயர் விருப்பம்னு சொல்லிட்டு உங்களுடைய விருப்பம்னு சொல்றீங்களா? நேயர்களுக்கும் இதுதான் விருப்பமாக இருக்குது. ஏன்னா புதுநேயர்கள் பங்கு பெற்ற விருப்ப பாடல்களை கேட்கறதுங்கிறது சிறப்பான ஒன்றாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பாட்டு நம்ம யாருக்காக கொடுக்க போறோம் அப்படின்னா, நமக்கு கடிதம் வாயிலாக விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. காமநாயக்கன் பாளையம் மேட்டூர்ல இருந்து சுதாகர் மோகன், அதுல்யா, மதுரிமா, திருமாலினி, மரகதம், ஆரிச்சாமி இவங்க பாடல் கேட்டிருக்காங்க. ஆண் பாவம் திரைப்படத்திலிருந்து குயிலே பாட்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக பாடல் வருது. இதே போல உங்களுடைய விருப்ப பாடலும் நம்ம நிகழ்ச்சியில் இடம்பெறணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்க 2316312 இந்த எண்ணுக்கு, அல்லது 2317046 இந்த எண்ணுக்கு கால் பண்ணலாம். இந்த ரெண்டு நம்பர்லேருந்து எந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணாலும் 0422 கோயம்புத்தூருக்குரிய முன் இணைப்பை நினச்சி கால் பண்ண மறந்துடாதீங்க. ரெண்டு நம்பருமே பிஸியாக இருக்குங்க, என்ன பண்ணட்டும்னு யோசிக்கிறீங்களா? வாட்ஸ்அப் பண்ணிடுங்க 9585800103 இந்த வாட்ஸ்அப் எனக்கு. உங்கள் பேர் ஊரோட மறக்காமல் மெசேஜ் பண்ணுங்கள். மறந்துடாதீங்க, இன்று கோயம்புத்தூர் லிசனர்ஸனுடைய விருப்ப பாட்டு கேட்கலாம்.

0: 10 மணி 7 நிமிஷம் மனதோடு ரெயின்போ லெசன சாய்ஸ் கேட்டுட்டு இருக்கோம். ஸோ நேர்களினுடைய விருப்பமான பாட்டு அதுவும் இன்று கோயம்புத்தூர் லெசனர்ஸோட விருப்ப பாட்டு கேட்டுட்டு இருக்கோம். அடுத்த அழைப்பாளர் ஹலோ.
1: ஹலோ வணக்கம், மனதோடு ரெயின்போ.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: என்னுடைய பேர் அப்துல் காதர், நான் இங்கே கோயம்புத்தூர் இருக்கூர்ல இருந்து பேசுறேன்.
0: சொல்லுங்க, உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாட்டு வேணும்?
1: எனக்கு தர்மபத்தினி படத்துல இருந்து நான் தேடும் செவந்தி பூ இது பாடல் போடுங்க.
0: போடுறோம், கேளுங்க.

0: மனதோடு ரெயின்போ லிசனர் சாய்ஸ் கேட்டுட்ருக்கீங்க. நேர்களே, நமது எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூரில் தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலனை விளைக 10:13 மனதோடு ரெயின்போ லிசனர் சாய்ஸ் கேட்டுட்ருக்கீங்க. இன்னைக்கு கோயம்புத்தூர் லிசனர்ஸோட விருப்பமான பாட்டு 1x1 கேட்டுட்ருக்கக்கூடிய இந்த டைமில் நேர்களே, இன்னும் உங்கள் விருப்ப பாட்டு வரல, அதுவும் நம்ம மனதோடு ரெயின்போ கோயம்புத்தூர் லிசனருங்க, நான் இன்னும் பாட்டு கேட்கல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுருக்கீங்களா? வருத்தமே வேண்டாம், உங்களுக்காக தான் இந்த நிகழ்ச்சி அதுவும் இன்று இருக்குது. ஸோ கால் பண்ணுங்கள் 2312103 அல்லது 2317046 இந்த எனக்கு கால் பண்ணலாம். 0422 கோயம்புத்தூருக்குரிய முன் இணைப்பை நினச்சி கால் பண்ணுங்கள். ரெண்டு நம்பருமே பிஸியாக இருக்குங்க, என்ன பண்ணட்டும், யோசிக்காதீங்க. 9585800103 இந்த வாட்ஸ்அப் எனக்கு உங்க பேர் ஊரோட உங்களுடைய விருப்பமான பாடல் ஏதாவது இடம்பெற்றிருக்கக்கூடிய திரைப்படம் என்னங்கிறதோட சேர்த்து உங்க பேரும் முறையும் அனுப்புங்க. பாட்டு கேளுங்க, பாட்டு கேளுங்கிறீங்களே, எந்த வருஷம் வரைக்கும் வந்திருக்கக்கூடிய பாடல் கேட்கணுங்க அப்படின்னு சொல்றீங்களா? க்ளோரியஸ் 80s ஏர்லி 90s ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய சூப்பர் பாட்டு, 1981 முதல் 1992 வரையில் ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய தமிழ் திரைப்படங்கள் இருந்து பாடல் கேளுங்க. அடுத்த பாட்டு யாருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ, ஹலோ, யார் பேசுறீங்க? சொல்லுங்க கோபேந்திரன், உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன
1: பாட்டு
0: வேணும்? பாட்டு வருது, கேளுங்க.

பத்து மணி பதினெட்டு நிமிஷம். மனதோடு ரெயின்போ கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல. கோயம்புத்தூர் லிசனர்ஸோட விருப்பமான பாடல்களை கேட்டுட்டு இருந்தோம். நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து வந்து நீங்க போன் நம்பர் சொல்லிட்டு இருந்தீங்களே, வாட்ஸ்அப் வாயிலாக விருப்பம் தெரிவிக்கலாம்னு சொன்னீங்களே, எங்களுக்காக இங்க பாட்டு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? எஸ், இப்ப நம்ம வாட்ஸ்அப்ல விருப்பம் கேட்டுக்கக்கூடிய விருப்பம் தெரிவிச்சிருக்கக்கூடிய நேருக்கு தான் பாடல் கொடுக்க போறோம். யார் இந்த நபர் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பி என் புதூர்ல இருந்து சிவசுப்பிரமணியன் பாடல் கேட்டிருக்காங்க. சூரக்கோட்டை சிங்கக்குட்டி திரைப்படத்துலேருந்து எனக்கு காளிதாசன் பாட்டு தாங்க வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க கேட்ட பாடல் வருது. ஸ்டேடியோன் ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல, மனதோடு ரெயின்போ.

நேர்களே, நாளை முற்பகல் 11:30 வண்ணப்போகல் இதில் சாய்வு நாற்காலி மூத்தோருக்கான சிறப்பு நிகழ்ச்சியில் இந்திய கப்பற்படையில் பணியாற்றி ஓய்வு பெற்ற கேப்டன் எம் ராமசுப்பிரமணியன் அவர்களுடன் நீர்முகம். நிகழ்ச்சி அமைப்பு சௌமியா. 10:24 மனதோடு ரெயின்போல சந்திச்சு வாய்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. நேர்களினுடைய விருப்ப பாட்டை

0: இன்னைக்கு கோயம்புத்தூர் லிசனர்ஸோட விருப்பமான பாடல்களை ஒன் பை ஒன்னா கேட்டுட்டு இருக்கக்கூடிய இந்த டைம்ல அடுத்த பாட்டு யாருக்கு? ஹலோ,
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: கோவை செல்வபுரம் சையத் ரசூல் பேசுறேங்க.
0: சொல்லுங்க சையத், உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாட்டு வேணும்?
1: எனக்கு வந்து நட்சத்திர படத்துல இருந்து பொன்னாங்கனி பூத்து வந்ததோ பாடுங்க.
0: பாட்டு வருது கேளுங்க.
1: நன்றி
0: நன்றி. எஸ் நேயர்களுக்கு ஒரு பணிவான வேண்டுகோள், பாடல் கேட்கணும்னு நினைக்கிறது எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் தான். அதுவும் என்னோட பாட்டு ரேடியோவில் வருதுங்கிறப்ப அது இன்னும் சிறப்பான ஒரு விஷயம் தான். பட் பாடல் கேட்கும்போது ரேடியோ விட்டு கொஞ்சம் தள்ளி நின்று பேசுனீங்க அப்படின்னா எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நம்ம பாடல்களை கொடுக்கலாம், கேட்கலாம், என்ஜாய் பண்ணலாம் இல்லையா?

மனதோடு ரெயின்போ லிசனர் சாய்ஸ் கேட்டுட்ருக்கோம். அடுத்ததாக யாருடைய விருப்ப பாடலுக்கு எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வாட்ஸ்அப் வாயிலாக விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க உஷா ரவிக்குமார் வடவள்ளியிலேருந்து. ஸோ அவங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்குது, இது சின்ன கவுண்டர் திரைப்படத்திலிருந்து.

0: க்ளோரியஸ் 80s ஏர்லி 90s-ல் ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய சூப்பரான பாடல்களை நேர்களினுடைய விருப்பமாக நம்ம கேட்டு ரசிக்கிறது அப்படிங்கிறது உண்மையாலுமே செம்மையாக இருக்குது இல்லையா? ஸோ இதே போல் நேர்களை உங்களுடைய விருப்ப பாட்டும் நம்ம நிகழ்ச்சியில் இடம்பெறணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கால் பண்ணலாம். 2317046 இந்த எண்ணுக்கு அல்லது 2316312 இந்த எண்ணுக்கு கால் பண்ணலாம். வெளியூர் மற்றும் அலைபேசியிலிருந்து அழைக்கக்கூடிய நேர்கள் 0422 கோயம்புத்தூருக்குரிய முன் இணைப்பை நினச்சி கால் பண்ணுங்கள். ரெண்டு நம்பருமே இப்போ சேர்த்துங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஒரே சேடாக இருக்குது அப்படின்னு மட்டும் யோசிக்கவே யோசிக்க கூடாது. சேட் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு நம்ம நிகழ்ச்சியில் இடமே கிடையாது. வாட்ஸ்அப் பண்ணிடுங்க, டக்குன்னு வாட்ஸ்அப் பண்ணலாம். 9585800103 இந்த எண்ணுக்கு உங்கள் பேர் ஊரோட உங்கள் விருப்ப பாட்டு எது, அது இடம்பெற்றிருக்கக்கூடிய திரைப்படம் என்னங்கிறதோட சேர்த்து அவங்க பெயரையும் முறையும் அனுப்பலாம். அடுத்த நேயரனுடைய விருப்ப பாட்டு. ஹலோ, ஹலோ, யார் பேசுறீங்க?
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: மதுகிரி சுந்தரமூர்த்தி பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க, உங்களுக்கு என்ன படத்துல என்ன பாட்டு வேணும்?
1: புதிய தோரணங்கள் படத்திலிருந்து மூக்குத்தி தொங்கலியில பாட்டுங்க.
0: பாட்டு வருது, கேளுங்க.
1: நன்றிங்க.
0: நன்றி.

0: மூக்குத்தி மூக்குத்தி மூக்குத்தி தொங்கலிலே முன்னே ஒரு பச்சக்கல்லு
1: பக்கத்துல சிவப்பு கல்லு பார்க்கும் போது இழுக்குதா
0: அம்மாடி

0: மூக்குத்தி மூக்குத்தி மூக்குத்தி தொங்க மேல முன்னே ஒரு பச்சை கல்லு,
1: பக்கத்துல சிவப்பு கல்லு, பார்க்கும் போது இழுக்குதடி.
0: அம்மா

0: பார்த்தான் தெரியும் புள்ள, கொத்தவும் தான் தெரியும் புள்ள, குளிர்காலம் வந்து விட்டா கொக்கரிச்சு பாடும் புள்ள.
1: மூக்குத்தி
0: மூக்குத்தி
1: மூக்குத்தி தொங்கலில முன்னே ஒரு பச்சக்கல்லு,
0: பக்கத்துல செவப்பு கல்லு பாக்கு போது இருக்குதடி.

0: FM Rainbow 103 இசையோடு என்றென்றும் நீங்கள்
1: மனதோடு ரெயின்போ லெசனல் சாய்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. நேர்களினுடைய விருப்ப பாட்டு அதுவும் நேர்களை

விருப்ப பாட்டு, அதுவும் கோயம்புத்தூர்ல இன்னைக்கு திங்கக்கிழமைங்கிற நல்ல பாடல் கேட்டிருக்காங்க. ஸோ நேர்களே, உங்கள் பாடல் இன்னும் நம்ம நிகழ்ச்சியில் இடம்பெறலாம் நினச்சிங்கன்னா நீங்கள் கால் பண்ணலாம். நம்ம 2312103 இந்த எண்ணுக்கு, அல்லது 2316312 இந்த எண்ணுக்கு கால் பண்ணலாம். 0422 கோயம்புத்தூருக்குரிய முன்னிணைப்பு நினச்சி கால் பண்ணுங்க. நீங்கள் பாடல் கேட்கக்கூடிய அந்த திரைப்படங்கள் 1981 முதல் 1992 வரையில் ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய திரைப்படங்கள்லேருந்து பாடல் கேளுங்க. ஸோ 81லேருந்து 92 வரைக்கும் ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய தமிழ் திரைப்படங்கள்லேருந்து பாடல் கேளுங்க. அடுத்த பாட்டு யாருக்காகன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஜிஎன் மில்ஸ்லேருந்து சண்முகம் பாடல் கேட்டிருக்காங்க. வாட்ஸ்அப் வாயிலாக அவங்களுடைய விருப்ப பாடல் வேணும்னு சொல்லி கேளடி கண்மணி திரைப்படத்துலேருந்து பாட்டு வருது. ஸ்டேடியோன் ஆகாஷ்வாணி FM Rainbow 103 கோவை.

0: 103 கோயம்புத்தூரில் நீங்கள் கேட்ட என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க க்ளோரியஸ் 80s ஏர்லி 90s ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய சூப்பரான பாடல்கள் லிசனர் சாய்ஸா மனதோடு ரெயின்போ நிகழ்ச்சியில் அடுத்த பாட்டு. ஹலோ,
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம்
1: மாநகர் ராஜேஷ்.
0: சொல்லுங்க ராஜேஷ், உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாட்டு வேணும்?
1: கடற்கரை தாகம், எஸ்பிபி வாணிஜெயராம் பண்ண சின்ன சின்ன மூக்குத்தி குழுங்கிற பாடல் வேணும்.
0: பாடல் வருது, கேளுங்க.

மனதோடு ரெயின்போ லிசனர் சாய்ஸ் கேட்டுட்ருக்கோம். கோயம்புத்தூர் மாவட்டத்தை சேர்ந்த நேர்கள் பங்கு பெற்ற உங்களுடைய விருப்பமான பாடல்களை ஒன் பை ஒன்னாக கேட்டுட்ருக்காங்க. ஸோ அடுத்ததாக யாருடைய விருப்ப பாடல் கொடுக்க போகிறோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா வாட்ஸ்அப்பில் விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க கணேஷ்மூர்த்தி சூலூர் பகுதியிலேருந்து. ஸோ அவங்க

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி மனதோடு ரெயின்போ லிசனர் சாய்ஸா இன்று கோயம்புத்தூர் மாவட்டத்தில்

சேர்ந்த நேயர்கள் பங்கு பெற்று உங்களுடைய விருப்பமான பாடல்களாம் கேட்டு ரசித்தோம். நிகழ்ச்சி தொகுப்பில் இதுவரை உங்களுடன் நான் ஆர்ஜே பத்மினி. நன்றி நேயர்களே. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர். நேர்கள் இனி கேட்கலாம் நாளைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நேர்களே, நாளை காலை 6:02 காலை தன்றில் முதலில் குரலும் விளக்கமும், டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன். குரல் எண் 112 அதிகாரம் நடுவுநிலைமை. 6:10 சான்றோர் சிந்தனை கருத்து விளக்கம் வழங்குபவர் வி பி தண்டாயுதம் அவர்கள். தொடர்ந்து சோழமங்கலம் சகோதரிகள் பி ஜெயச்சந்திரன், உமா ரமணன், எம் எஸ் எம் ஃபாரூக், பெங்களூரு ஏ ஆர் ரமணியம்மாள், வாணி ஜெயராம் ஆகியோர் பாடிய பக்தி பாடல்கள் காலை தன்றலில் இடம்பெறும். 6:35 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக. 7:00 வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. 7:30 பி டபிள்யூ எஃப் உலக சாம்பியன்ஷிப் 2026 தினசரி கண்ணோட்டம். 7:40 வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோவில் முன் செல்லடா, இதில் காவல் உதவி ஆய்வாளர் அமிர்த பிரியா அவர்கள் வழங்கும் உரை. 8:02 ரெயின்போ வைப்ஸ். 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இது உங்கள் சாய்ஸ். 10:02 போவோமா ஊர்கோளம். 10:30 கவிதையும் கானமும். 11:02 இன்றைய நேயர். 11:30 ரெயின்போ கிளாசிக்ஸ். இதில் சைவ நாற்காலி நிகழ்ச்சியில் இந்திய கப்பற்படையில் பணியாற்றி ஓய்வு பெற்ற கேப்டன் எம் ராமசுப்பிரமணியன் அவர்களுடன் நேர்முகம். 12:00 வசந்த இல்லம், இதில் ஹலோ தோழி. 1:00 லஞ்ச் டைம் கேம் ஷோ. 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சி. 2:30 ஊர்ப்புறத்திலே, இதில் உழவர் அனுபவம். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் வட்டம் தாலவாடி பகுதியை சேர்ந்த முன்னோடி இயற்கை விவசாயி பி தாமரை செல்வி அவர்களுடன் நேர்முகம். 3:02 கிராம போனும் 103ம். 3:30 என்சிஇஆர்டி தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 4:02 மயக்கும் மாலை. 5:02 சித்திரசவானம், இதில் கதைகள் வழியே திருக்குறள். 6:00 பூச்செண்டு. 6:40 டீ கடை. 7:25 ஏறும் ஊறும் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து மரபணல் ரகங்களில் வட்டார ரகங்கள் பற்றி திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த முன்னோடி இயற்கை விவசாயிகள் நந்தகுமார் மற்றும் கார்த்திகேயன் ஆகியோர் பங்கு பெறும் கலந்துரையாடல். 9:15 மயிலரகு, 10:00 மனதோடு ரெயின்போ. நேயர் விருப்பம். நேயர்கள் இதுவரை கேட்டது நாளைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இனி கேட்கலாம் கோயம்புத்தூர் மற்றும் கோயம்புத்தூரை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு சில மாவட்டங்களில் வானிலை எப்படி இருக்கு அப்படிங்கிறது. சென்னை மெட் சென்டர்லேருந்து வந்திருக்கக்கூடிய வெதர் அப்டேட் படி கோயம்புத்தூரில் அதிகபட்சமாக 33 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை இருக்கு. நீலகிரி மாவட்டத்தில் அதிகபட்சமாக 23 டிகிரி செல்சியஸும், குறைந்தபட்சமாக 16 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை இருக்கு. ஈரோடு மாவட்டத்தில் அதிகபட்சமாக 36 டிகிரி செல்சியஸும், குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை இருக்கு. சேலம் மாவட்டத்தில் அதிகபட்சமாக 35 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை இருக்கு. திருப்பூர்ல அதிகபட்சமாக 35 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸ். இறுதியாக கேரள மாநிலம் பாலக்காடுல அதிகபட்சமா 32 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகி இருக்கிறதா. சென்னை மெட் சென்டர்லிருந்து வந்திருக்கக்கூடிய வெதர் அப்டேட் சொல்லுது. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், எஃப்எம் ரெயின்போ 103. நேர்களை, இன்று 11:00 முதல் காலை 5:51 வரை நிகழ்ச்சிகள் சென்னை அஞ்சல்.

திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, நாகர்கோவில் குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 இணைந்திருக்கின்றோம். அன்பு நேயர்களே,

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து இணைந்திருக்கும் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். இசை இன்பத்தை தர வேண்டும், நேயர்களின் மனதை கொள்ளை கொள்ள வேண்டும். அந்த வகையில் நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: மனசு மயங்கும்.
3: மனசு மயங்கும்.
1: மனசு மயங்கும் நிகழ்ச்சி இணைந்திருக்கும் அன்பு நேயர்களே, உங்களோடு பயணிப்பது இசையோடு ஆர்ஜே பீட்டர். நேயர்களே, இந்த இரவு நேரத்தில் சிலர் தூங்கச் செல்லலாம், அல்லது வேலை பார்த்து கொண்டே கேட்டுக்கொண்டே நிகழ்ச்சிகளை நீங்கள் ரசித்து கொண்டிருக்கலாம். அப்படி இருக்கும்போது இதோ கேஜி யேசுதாஸ் பாடியுள்ள பாடல், டி ராஜேந்தர் இயற்றி இசையமைத்தது. உயிருள்ளவரை உஷா படத்திற்காக இந்த வைகைக்கரை காற்றை நான் உங்களுக்காக அனுப்புகிறேன். கேட்கலாமா?

என்ன நேயர்களே, காற்றலையில் உங்கள் காதோரம் வந்து இசை தாளாட்டியதா? நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் கேஜே யேசுதாஸ் பாடியுள்ள பாடல். கண்ணதாசன் இயற்றி இளையராஜாவின் இசையமைப்பில் முள்ளும் மலரும் படத்திலிருந்து பாடல் ஒலிக்கின்றது. இதோ வான வீதியில் இந்த வண்டி செல்கிறது, உங்கள் எண்ண ஓட்டத்தில் இந்த ராகமாய், இதோ செந்தாழம் பூவில் வந்தாடும் தென்றல் உங்கள் மீது மெல்ன்றாய் வீசட்டுமே. அன்பு நேயர்களே, விவித் பாரதி தமிழகம் 102.3 என்ற முகநூல் பக்கமாக வாங்க. நாங்கள் பதிவிட்டிருக்கும் அந்த பதிவு கீழாக உங்களுடைய மேலான கருத்துக்களையும் விமர்சனங்களையும் அன்போடு வரவேற்கின்றோம். அவைகளை வாசிக்க, இல்லை சுவாசிக்க நாங்கள் காத்திருக்கின்றோம். இதோ தென்றல் அடுத்து உங்களை தாளாட்டு வருகிறது.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மனசு மயங்கும், வழங்கிக் கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழு கொண்டாட்டமாய் இந்த இரவு வேளையில் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் மன்மத லீலை படத்திலிருந்து கே ஜே யேசுதாஸ் குரலில் ஒலிக்கின்றது. கண்ணதாசன் இயற்றி எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பில் இதோ தலைவனும் தலைவியும் அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரமாம். எப்படி இப்படியாக

மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள் அன்பு நேயர்களே. உங்களோடு பயணிப்பது இசையோடு ஆர்ஜே பீட்டர். நேயர்களே, நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் ஒலித்த குரல் மீண்டும் ஒலிக்கின்றது. கங்கை அமரன் இயற்றி இளையராஜாவின் இசையமைப்பில் அவள் அப்படித்தான் படத்திலிருந்து. வாழ்வில் நம் உறவுகள் எப்பொழுதும் நம் அருகில் இருக்க ஆசை, ஆனால் சில நேரங்களில் அது தொடர்கதையாகும் போது இன்பமும் துன்பமும், அப்படித்தானே? வாருங்கள், இவர்கள் என்ன சொல்கிறார்கள் கேட்கலாமா?

உறவுகள் ஒரு தொடர்கதை என்று சொல்லிவிட்டார். ஆனால் ஒலிக்கவிருக்கும் பாடலின் படம் அவள் ஒரு தொடர்கதை படத்திலிருந்து. கே ஜே யேசுதாஸ் குரலில், கண்ணதாசன் இயற்றி, எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பில். இதோ இந்த பாடல் உறவின் மேன்மையை சொல்லுமா?

நேயர்கள் இணைந்திருக்கும் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் கேஜி யேசுதாஸ் வாணிஜேரம் பாடியுள்ள பாடல் எம்ஜி வல்லவன் இயற்றி இளையராஜாவின் இசையமைப்பில் எச்சில் இரவுகள் படத்திலிருந்து பாடல் ஒலிக்கின்றது. இதோ பூமேல வீசும் இந்த பூங்காற்று உங்கள் செவிகளிலும் வீசட்டுமே. எப்படி? இதோ இப்படி.

அல்லது நேசித்தீர்களா அல்லது இசையோடு ரசித்தீர்களா? அடுத்து வரும் பாடல் ஒலித்து குரல் மீண்டும் ஒலிக்கின்றது. சிதம்பரநாதன் இயற்றிய இந்த பாடல் இசை இளையராஜா ஒலிக்கவிருக்கும் பாடலின் படம் தூறல் நின்று போச்சு. இதோ ஏரிக்கரையிலிருந்து இந்த பூங்காற்று வீசுகிறது உங்கள் உள்ளங்களில்.

0: ಸಮಲ್ಲಿ
1: நேர்களே, நேரம் இப்பொழுது 11:34. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, சென்னை ரெயின்போ பண்பலை 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, நாகர்கோவில் குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில்.

இதற்கு முன்பதாக ஒலித்த அந்த பாடலின் படம் தூறல் நின்று போச்சு. அடுத்து இதோ அடுத்து வரும் பாடல் மூன்றாம் பிறை படத்திலிருந்து கண்ணதாசன் இயற்றி இளையராஜாவின் இசையமைப்பில். இதோ இந்த தாலாட்டை மறக்கத்தான் முடியுமா, இல்லை கேட்காமல் இருக்கத்தான் முடியும்.

அன்பு நேயர்களே, விவித் பாரதி தமிழகம் 102.3 என்ற ஃபேஸ்புக் பக்கமாக வாங்க. நாங்கள் போட்டுக்கிற போஸ்ட்டுக்கு கீழாக உங்களுடைய மேலான கருத்துக்களையும் விமர்சனங்களையும் அன்போடு வரவேற்கின்றோம். அவைகளை வாசிக்க இல்லை சுவாசிக்க நான் சில நிமிடங்கள் காத்திருக்கின்றேன். சிறு நேயர்களே, ஒரு பாடலை கேட்ட பிறகு பதிவிட்ட நேயர்களுடைய என்ன சொல்லியிருக்காங்க பார்க்கலாமா? சிறு நேயர்களே, நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் கே.ஜே. யேசுதாஸ் பாடியுள்ள பாடல். இது மூடுவணி படத்திலிருந்து இளையராஜாவின் இசையமைப்பில். இதோ இந்த பொன்னிலவின் இசையை கேட்கலாமா?

ஒவ்வொரு நேயர்களும் இசையை ரசித்துக் கொண்டே முகநூல் பக்கமாக ஒவ்வொரு பதிவை பதிவிட்டிருக்கிறார்கள். அந்த வகையில் கே எம் கார்டன் எம்ஜி செல்வகுமார் அவர்கள் வணக்கம் என்று சொல்லியும், பர்வதவர்த்தனை என்ற அன்புநேய நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று சொல்லியும் ஒழித்த பாடல்களின் வரிசையை அழகாய் பதிவிட்டு பாராட்டுக்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். அடுத்து ரங்கராஜன் தியாகராய நகரிலிருந்து ஆரம்ப பாடல் அருமையான தேர்வு என சொல்லி, தொடர்ந்து வந்த பாடல்கள் அனைத்தும் அருமை அசத்தல் நன்றி என சொல்லியிருக்கின்றார். அவர்களை தொடர்ந்து கவுந்தம்பாடி சென்னியப்பன் அவர்களும் மனசு வாங்கும் பாடல்கள் சூப்பர் என நன்றி தெரிவித்திருக்கின்றார். அம்பத்தூர்ந்து முத்துலட்சுமி என்ற அன்பு நேயரும் ஒவ்வொரு பாடல் முதல் வரியை பதிவிட்டு நன்றி சார் என பதிவிட்டு இருக்கின்றார். அவர்களை தொடர்ந்து கும்பகோணம் வட்டம் கோவனூர் கே கார்த்திக் அவர்கள் பாடல்களில் நாங்களும் நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கும் என பதிவிட்டிருக்கிறார்கள். அவர்களை தொடர்ந்து சின்ன காஞ்சிபுரம் சீனிவாச வரதன் அவர்கள் அமர்ந்து பேசிய ஆலமரத்தடி நான்கு வழி சாலையாய் மீன் பிடித்துவிட்ட குளம் மாடி

இடாய் உயர்ந்த யாருமற்று பயமூட்டும் மரங்களின் இலைகளிலிருந்து சலசலக்கும் சலசலப்பும் காணாமல் போனது. எத்தனையோ மாற்றங்களிலும் காலங்கள் உருண்டோடிய பின்பும் தனித்தனி பாதைகளில் நாம் பயணித்த பின்பும் அந்த காதல் நினைவு இப்போது சந்தித்தாலும் நம் விழிகளில் வந்து வந்துதான் போகச் செய்கிறது என்று சொல்லி கவிதை நடையாய் தன்னுடைய பதிவை பதிவிட்டிருக்கிறார். அதே போல எப்பொழுதும் வழக்கப்போல் மாதவரம் வீரராகவன் அவர்களும், மனசே நீ கொஞ்சம் மயங்கிவிடு, மகிழ்ச்சியுடன் பண்பலையில் கலந்துவிடு, மனதில் பாடல்கள் பதித்த பின் நித்திரையை மறந்துவிடு, வானில் உலவும் நிலவின் ஒளியில் வானொலியில் மிதந்து வரும் இன்னிசையை ரசித்துவிடு, இரவில் மயங்க வைக்கும் ராகங்களை இதயத்தில் நிலைக்கவிடு, இனிய தொகுப்பில் கலந்து மனதை இரண்டர கலந்துவிடு என்று சொல்லி மனசு மயங்கும் என்று கேட்டிருக்கின்றார். அவர்களைத் தொடர்ந்து வலங்கைமான் துரை என்ற அன்பு நேயரும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று சொல்லியும், காட்டு பக்கத்திலிருந்து அந்தோனிராஜ் என்ற அன்பு நேயரும் இந்த அமைதியான இரவு நேரத்துக்கு பொருத்தமாக ஒவ்வொரு பாடல்கள் வழங்கும் மனசு நிகழ்ச்சிக்கு பாராட்டுகள் என பதிவிட்டிருக்கிறார். அவர்களைத் தொடர்ந்து புருஷவாக்கம் சௌந்தரராஜன் அவர்கள் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என பதிவிட்டிருக்கிறார். ஏழுக்கிணர் அபுதாகிர் என்ற அன்பு நேயரும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என சொல்லியிருக்கிறார். வழக்கம் போல விழுப்புரம் முரளிதரன் என்ற அன்பு நேயரும் இனிய இரவு வணக்கம் உறவுகள் என சொல்லி ஒவ்வொரு பாடல்களும் அருமை என்று சொல்லி ஒரு பதாகையை பதிவிட்டிருக்கிறார். நன்றி. அதே போல புதுச்சேரி கோவிந்தம்பேட்டை வீரமணி பாலன் அவர்களும் நிகழ்ச்சியின் நல்லுள்ளங்களுக்கு எனது இனிய இரவு வணக்கம், நிகழ்ச்சி சிறக்க என சொல்லியிருக்கிறார். நீங்கள் கேட்கும்போது நிகழ்ச்சி சிறப்பு தான் என்று சொல்ல வேண்டும். அவர்களைத் தொடர்ந்து ஒவ்வொரு நேயர்களும் தங்களுடைய பதிவை பதிவிட்டிருக்கிறார்கள். பதிவு செய்த ஒவ்வொரு அன்பு நேயர்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் என்று சொல்லி அடுத்து வரும் பாடல் கே ஜே யேசுதாஸ் குரலில் வாலி ஏற்றி இந்த பாடல் இசை இளையராஜா ஒலிக்கவிருக்கும் இந்த பாடலின் படம் பிரியா.

யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று சொல்லி ஒழித்த அந்த பாடலை கேட்டும் அடுத்து வரும் பாடல் கே ஜே யேசுதாஸ் சித்ரா பாடியுள்ள பாடல். கங்கையம்மன் ஏற்றி இளையராஜாவின் இசையமைப்பில் அம்மன் கோயில் கிழக்காலை படத்திலிருந்து பாடல் ஒழிக்கின்றது உங்களுக்காக.

பாடல் ரெட்டைவால் குருவி படத்திலிருந்து பாடல் ஒலிக்கவிருக்கின்றது. கேஜி யேசுதாஸ் பாடியுள்ள பாடல் மு மேத்தா ஏற்றி இளையராஜாவின் இசையமைப்பில். இதோ நானும் இப்படி சொல்லத்தான் ஆசை. சரி, நீங்களே சொல்லுங்களேன். ஒவ்வொருவரும் இந்த பாடலை கேட்கும்போது

0: நேயர்களே, இதுவரை மனசமயம் நிகழ்ச்சியில் உங்களோடு பயணித்தது இசையோடு ஆர்ஜே பீட்டர்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்.

நேரம் நள்ளிரவு 12 மணி. ஆகாஷவாணி எமது ஒலிபரப்பில் மேற்கொள்ளப்படும் பராமரிப்பு பணிகள் காரணமாக 102.3 விவித் பாரதி அலைவரிசையில் தரைவழி ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகின்றது. நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியே நிகழ்ச்சிகளை நேயர்கள் தொடர்ந்து கேட்கலாம். மீண்டும் தரைவழி ஒலிபரப்பு காலை 5:54 ஆரம்பமாகும். வணக்கம் நேயர்களே, ஜெய் ஹிந்த்.

நேரம் 12:10. கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து இணைந்திருக்கும் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நியூஸ் ஆன் ஏர் செயல்வழியே நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் அன்பு நேயர்களே. தொடர்ந்து காற்றின் மொழியும், 1 மணிக்கு நீங்காத ரீங்காரும், 2 மணிக்கு தூங்காத விழிகளும், 3 மணிக்கு இன்னிசு இரவாகவும் இடைவிடாத பாடல்கள் உங்களுக்காக அணிவகுத்து நிற்கின்றன. இதோ முதலாவதாக காற்றின் மொழி.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: விடிந்த பின்னும் உறங்காமல், விழிகள் மூடாமல், நேர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி காற்றின் மொழி.
2: காற்றின் மொழி.

சிலை வடிப்பான், எந்த புலவனும் அவளை பாட்டில் வைப்பான். எந்த கலைஞனும் அவளை சிலை வடிப்பான், எந்த புலவனும் அவளை பாட்டில் வைப்பான். அந்த இயற்கையும் அவள் மேல் காதல் கொள்ளும், அவள் நினைவாலே என் காலம் செல்லும். நான் பார்த்ததிலே

0: 한단아, 야박한 눈치리 완다디 난번에 난번에 난번에
1: 안다나 야박한 눈치리 완다디.

பாடம் படிப்பு ஆட்டம் பாட்டம் இதை தவிர வேறு எதை கண்டோம்? புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, பள்ளியை பார்த்ததும் ஒதுங்குவோம் மழையிலே. நித்தமும் நாடகம் நித்தமும் நாடகம் நினைவெல்லாம் காவியம், நித்தமும் நாடகம் நினைவெல்லாம் காவியம். உயர்ந்தவன்

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

உயர பறந்து கொண்டாடுவோம். கட்டழகு கொண்டிருக்கு வட்ட வீடும் பார்த்திருக்கு தொட்ட இடமத்தனையும் இன்பம் என்று துன்பமில்லை.

அழகு பொன்னிருக்கு வட்டமேடும் பாட்டிருக்கு தொட்ட இடமத்தனையும் இன்பம் என்று துன்பம் இல்லை. எங்கேயும் எப்போதும் சங்கீதம் சந்தோஷம் ராத்திரிகள் வந்துவிட்டால் சாத்திர

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

நேயர்கள் இணைந்திருப்பது விவேத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நேயர்கள் ரசித்து கொண்டிருக்கிறீர்கள் நிகழ்ச்சிகளை.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 4:20. அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நேயர்கள் இனி கேட்கலாம் திரையிசையில் பக்தி பாடல்கள். அரண்மனை கிளி படத்திலிருந்தும் கந்தன் கருணை படத்திலிருந்தும் பாடல்கள் உங்களுக்காக.

நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது திரையை செயல் பக்தி பாடல்கள். நேரம் 4:10 நேயர்கள் இனி கேட்கலாம் பொங்கும் மங்களம். ரோஷநகரம் கே மணவாளன் அவர்களின் நாகஸ்வரிசை கேட்கலாம். கிருஷ்ணகிரி ஏ அசோக்குமார் அவர்கள் தவில்.

இன்றைய பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் ரோஷநாகரம் கே மணவாளன் அவர்களின் நாகசுரேசை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். கிருஷ்ணகிரி ஏ அசோக்குமார் அவர்கள் தவில்

0: இன்றைய பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் ரோஷா நகரம் கே மணவாளன் அவர்களின் நாகஸ்வரிசை கேட்டீர்கள். கிருஷ்ணகிரி ஏ அசோக்குமார் அவர்கள் தவில். நேரம் 5:05. நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: அருள்மணி மாலை.
0: அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம். சூலமங்கலம் சகோதரிகள் பாடியுள்ள கந்த சஷ்டி கவசம்.

பரஞ்சோதியும் காட்டி பரிபூர்ணமாக்கிடுவாய். திருமலை முருகானி திடயான அருள் புரிவாய். செல்வமுத்து குமராமும் மரமகற்றிடுவாய். அடிமுடியறிய உண்ணா அண்ணாமலையோனே அருணாசல குமரா அருணகிரி கருளியவா. திருப்பரங்கிரி குகனே தீர்த்திடுவாய் வினை முழுதும் திருத்தணிவேல் முருகா.

பரபிரம்மம் என்றனையே உலகெங்கும் உள்ளது ஒரு பொருள் அன்பேதான். உள்ளுயிராகி இருப்பதும் அன்பென்பாய் அன்பே குமரன் அன்பே ஸ்கந்தன். அன்பே ஓமெனும் அருள் மந்திரம் என்றாய் அன்பை உளத்தி

ஒரு கோயிலையன் அகத்துள்ளே புனைவேனே சிவசக்தி குமரா சரணம் சரணமையா. அபாயம் தவிர்த்து தடுத்தாட்கொண்டருள்வாய் இழல்வையில் நீர் நெருப்பு மண் காற்று வானதிலும் பகைமையை அகற்றி அபயமளி

மித்தையாம் இவ்வுலகை மித்தை என்றறிந்திடச் செய். அபயம் அபயம் தந்தா அபயம் என்றலருகிறேன், அமைதியை வேண்டி அருமுகா வாவாவென்றேன். உன் துணை வேண்டினேன் உமையவள் குமராகே, அச்சம் அகற்றிடுவாய் அமைதியை தந்திடுவாய். வேண்டியதுன்னருளே அருள்வதும் கடனேயாம் உன்னருளாலே, உன் தாழ் வணங்கிட்டேன் அட்டவாசித்திகளை, அடியனுக்கருளிடப்பா அஜபை வழியிலே அசையாமலே.